0: ஊழியர் ஜோன்சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரத்தின் 14 வசனம்.
2: நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும்.
1: கர்த்தருடைய கரமும் அறியப்படும், கர்த்தருடைய சினமும் கோபமும் அறியப்படும். ஒரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது, இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறது. கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆழமாய் இருதயத்தில் வைத்தார். நாம் யாராய் அறியப்பட போகிறோம் அல்லது அறியப்படுகிறோம், இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது, இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய சினம், அவருடைய கோபம். மல்கியா 1:4 ஏதோமியரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும்.
2: ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் இல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற
1: ஜனம் என்றும்
2: சொல்லப்படுவார்கள்.
1: ஒரு கூட்டத்தாரை குறித்து வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம். அவருடைய கோபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மேல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அல்ல, அவருடைய கோபம் என்றைக்கும். இன்னொரு செய்தியை மனதில் வைத்து கொண்டுதான் நேற்று என்னுடைய டைரியில் எழுதுவதற்காக ஜெபத்தோடு உட்கார்ந்த போது ஆவியானவர் இதை காண்பித்துக் கொடுத்தார். நாம் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் அல்ல, அவருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோமியர், ஏதோமியருடைய தகப்பன் யாருன்னா ஏசா. நமக்கு ஏசாவை தெரியும், எப்படி அறியப்பட வேண்டியவன் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படுகிற ஸ்தானத்திலே அவன் தேவனால் வைக்கப்பட்டவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படுகிற அந்த மேன்மையான ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவன் தான் ஏசா. ஈசாக்கின் மகன், மூத்த பிள்ளை, சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன், அவனுக்கு தான் ஏதோம் என்று பெயர். அவன் தான் ஏதோமியரின் தகப்பன். அந்த ஏதோமியரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நிமிஷம் சினம் வைக்கிற ஜனம் அல்ல, என்றைக்கும். அவர் ஒரு நிமிஷம் கோபப்பட்டாலே நம்மால தாங்க முடியாது. அவருடைய ஒரு நிமிட கோபத்தில் அது நம்மால சகித்துக் கொள்ள முடியாது. அவர் அந்த கோபத்தில் அந்த இமை பொழுது முகத்தை மறைக்கிறார் தெரியுமா? அந்த இமை பொழுது மறைத்தாலே நம்ம கதை அவுட். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே அப்பா, நீர் சினம், உம்முடைய சினம் அறியப்படுகிறவனாய் நான் காணப்படக்கூடாது, என் குடும்பம் காணப்படக்கூடாது, என் ஜனங்கள் காணப்படக்கூடாது, உம்முடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல கவனமாய் கேளுங்கள். எனவே தான் யாத்திராகம 23:21 மோசே கொண்டு கர்த்தர் இப்படி சொன்னார். 23:21
2: அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது.
1: அவரை கோபப்படுத்தாதே. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய, அவரை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தாதே. எப்படி எல்லாம் ஜனங்க கோபப்படுத்துறாங்க, நாம் எப்படி எல்லாம் தேவனை கோபப்படுத்துகிறோம். தேவனுடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் நான் இருக்கக்கூடாது, தேவனுடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் இருக்கணும். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிருபையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றாலும் நாட்கள் அந்த கிருபையின் காலத்தினுடைய லாஸ்ட் சாப்டர்ல நாம இருக்கிறோம், இந்த கடைசி பகுதியில் இருக்கிறோம். அவருடைய கரம் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஆமென். நல்ல பலன் இருக்கலாம், ஆனா அந்த பலத்துக்கு காரணமா இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹாலலூயா, ஹாலலூயா. நாம இன்னைக்கு நிற்கிறோம்னா, நம்ம எதுல கவனமா இருக்கிறோம்னா, நம்ம விழுந்துடக்கூடாது. விழுந்தவனை பார்த்து பரியாசம் பண்ணுவதற்கல்ல தேவன் நம்மை நிற்க வைத்திருப்பது. நான் விழுந்து விட கூடாது என்கிறதுல கவனமா இருப்பதற்காக தேவன் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமேன். அப்போ தேவனை கோபப்படுத்தக்கூடாது. என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பேச்சு. ஆமே, நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படக்கூடிய அந்த மேன்மையான ஸ்தானத்திலே தேவன் அவனை வைத்திருந்தோம். நல்ல கவனமா கேளுங்க. ரெபேக்காள் வயிற்று ரெண்டு பிள்ளைங்க இல்ல, ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் யாரு? கரெக்டா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னும் ஒரு வாட்டி கேட்டா ஈசாக்குன்னே சொல்லிருவீங்க. கரெக்டு தான். யாரு? ஏன் ஏசா? ரெட்டை பிள்ளைங்க தானே, ட்வின்ஸ் தானே அவங்க. ரெண்டு பேரும் வயிற்றுக்குள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் ஏசா மூத்த பையன்? கரெக்டு தான். நான் இதே இது சும்மா சிரிச்சுட்டு கேட்டதா கரெக்டா சொல்லியிருப்பீங்க. நான் கொஞ்சம் அழுத்தமா கேட்டதுனால ஒருவேளை இவருக்கு பைபிள்ல வேற. ஏன் ஏசா மூத்த பையன்? முதல்ல அவன் முதல்ல பிறந்தது எப்படி? தம்பி அப்படி பின்னாடி தள்ளிட்டு வெளியே வந்தானா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு. இவன் முதல்ல பிறக்கணுங்கிறத தீர்மானித்தது யாரு? இவன் வெளி வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ரெடியா இருக்கிறான் உள்ள. நாம் நம்முடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிது என்பது நம்மால வர்ணிக்க முடியாது. அந்த ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன். அவனை குறித்து இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏதோமியர் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று அறியப்படும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் அப்படி அறியப்பட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளிருந்து வெளியிருந்து எங்கிருந்து கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த ஏசா இன்னும் சொல்லணும்னா மிகவும் கிருபை பெற்றவன்.

0: இதனால் நான் ஏசாவை எல்ல முன்வைக்க போகிறது. நாம் எப்படி அறியப்பட வேண்டும், இதைதான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இங்கே பாருங்கள், அப்ப தேவனை கோபப்படுத்த கூடாது. ஒரு காரியத்தை என்னைக்குமே மனதில் எழுதி வைத்திருக்க, நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க, உபாகமம் 32 அதிகாரத்தின் 19-20 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 32:19-20 வசனங்கள்.
1: கர்த்தரை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும்
0: தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம்
1: மனமடிவாகி
0: அவர்களை புறக்கணித்தாராம். ஆண்டவரை கோபப்படுத்தினா அவர் என்ன செய்வாராம், சத்தமா சொல்லுங்க. அப்ப இயேசு அந்த மேன்மையை இழக்க காரணம் என்ன, கர்த்தர் அவனை புறக்கணித்தார். ஹல்லேலூயா. அதாவது மறந்து போகிறது வேற, அதாவது நம்முடைய பலவீனத்தை நிமித்தம் மறந்து போகிறது வேற, பர்பஸா மறக்கணும்னே மறக்கிறது வேற. இப்போ புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு நம்ம கல்யாண கார்டு அடிக்கிறோம், ஒரு 100 அடிக்கிறோம், அல்லது ஒரு 500 அல்லது ஒரு 1000 அடிக்கிறோம். நம்ம லிஸ்ட் போட்டு நிறைய பேருக்கு கொடுப்போம். கொடுத்து என்ன ஆயிரும்னா, சிலரை நம்ம என்ன செய்து விடுவோம், விட்டு விடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகும். ஐயோ, இவங்களனா கூப்பிடலையே, இவங்களனா விட்டுட்டேனே, இப்படி ஃபீல் ஆகும். இன்னொன்று இருக்கு, லிஸ்ட் போடும் போதே என்ன செய்வோம், இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, இவங்களுக்கு நம்ம கொடுக்கூடாது. அப்ப மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இது இவங்களுக்கு அதை பேரை வெட்டு, அல்லது புருஷன் சொல்லுவான் அந்த பேரை வெட்டு. இது வந்து புறக்கணிக்கிறது. தேவனுக்கு இயலாமை கிடையாது. அவர் நம்மள மாதிரி அவர் மறக்கிறவர் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம், புறக்கணிப்பார். அங்க பாருங்க, கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி புறக்கணித்து, அடுத்த வார்த்தை,
1: என் முகத்தை
0: அவர்களுக்கு மறைப்பேன்.
1: அவர்களுடைய முடிவு,
0: அடுத்த வார்த்தை, அவர்களுடைய முடிவு
1: எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன்.
0: சிம்பிளா சொல்லணும்னா, அவரோடு நடக்கிற அனுபவம் அந்த இடத்துல கட் ஆகும். நீ நட, நான் பார்க்கிறேன் உன் முடிவு எப்படி இருக்கும்னு பார்க்கிறேன். நான் இந்த வார்த்தையை தியானித்து எழுதும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் அன்னைக்கு என் கதை முடியும், நீங்க என்ன புறக்கணிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு என் கதை முடியும். தேவனுடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவரும் காணப்படாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாயிருப்போம். ஆமென். தேவனால் நாம் புறக்கணிக்கப்படுவோமானால், ஆமென், நமக்கு அதுக்கப்புறம் கதையே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதர்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கட்டும், சொந்தக்காரங்க புறக்கணிக்கட்டும், ஆமென், நீங்கள் வயதாகும் போது ஒருவேளை உங்க பிள்ளைங்க கூட புறக்கணிக்கட்டும், யார் வேணாலும் புறக்கணிக்கட்டும். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் தேவன் புறக்கணித்தால், ஹல்லேலூயா, இந்த பூமியில் எத்தனை டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஆமென், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இன்னும் எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா, அவர் முடியாதுன்னு சொல்லல. எத்தனை வாசல்கள் மனிதன் அடைத்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா, அவர் இன்னும் வாசல் அடைக்கவில்லையே, ஆமென், அவர் என்னை புறக்கணிக்கவில்லையே. எப்பொழுது தேவனாலும் புறக்கணிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல நமக்கு எந்த வாசல் அடைக்கப்படுகிறது தெரியுமா, நம்பிக்கை என்ன வாசல். அப்படி இல்லை, சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகும்போது டாம்னு ஓங்கி அடிப்போம். அது அர்த்தம் என்ன, இனி இந்த பக்கம் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா அந்த அடிக்கிற அடியில் பின்னாடி கதவெல்லாம் திறந்துடும். நம்பிக்கையின் வாசல் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அடைப்பட்டு விடக்கூடாது. எப்பொழுது அடைப்படும் தெரியுமா, தேவன் புறக்கணிக்கும் போது. தேவன் புறக்கணிக்காதபடிக்கு அவரை கோபப்படுத்தாதே, சின்ன மரிய

0: அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் இருக்கணும். இந்த வார்த்தை சொல்லும் போது உங்க இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும், ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் அறியப்படுகிற வீடா என் வீடு இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும். ஆமென். இங்கே பாருங்கள், இவர்கள் செய்த காரியம் என்ன, அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் செய்த காரியம் என்ன, அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள்.
1: யேசுவின் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான்.
0: ஆமென். எங்கே தேவனுக்கு கோபம் வருதுன்னா, அவருடைய ஜனங்கள், அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைங்க அவரை அசட்டை பண்ணும் போது, அசட்டை பண்ணும் போது தேவனுக்கு என்ன வருதுன்னா, கோபம் வருது. அசட்டை பண்றவங்க தேவனை தேட மாட்டாங்க, அசட்டை பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பலியிட மாட்டார்கள். நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 16, அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அவரை கோபப்படுத்தினார்கள், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. 17வது வசனம், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நல்ல கவனமா இங்க பாருங்க. ஆமென். நம்மால தேவனை ஆராதிக்க முடியலனாலே நாம் என்ன செய்கிறோமா, ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம், ஆனா பைபிள் சொல்லுது அசட்டை பண்ணினான். யேசுரன் கொழுத்து போய் அசட்டை பண்ணினான். என் வாழ்க்கையில என்னால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ஏன், நான் என்ன கேட்ட ஆயிரம் ரீசன் சொல்லுவேன். பைபிள் அக்செப்ட் பண்ணாது, பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. காரணம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்காதவன், பலியிடாதவன், ஆராதிக்காதவன், தேவனுக்குரிய கனத்தை செலுத்தாதவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான், தேவனை கோபப்படுத்துகிறவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். Glory. இங்கே யேசுரன் எப்படி அசட்டை பண்ணான் தெரியுமா, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை காலால் மிதிக்கிறான், கொழுத்து போய் காலால் மிதிக்கிறான். தேவன் தந்த வாழ்க்கையில திருப்தி இல்லாதவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். அவர் பங்களாலே வைப்பார், குடிசையில வைப்பார், அவர் விருட்சங்கள் நிறைந்த நதியோரத்திலே நடத்துவார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில், அது அவர் இஷ்டம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அது அவர் இஷ்டம். ஆமென். அதுல எனக்கு பிரியம் இல்லை, அதுல எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்களா, தேவனை அசட்டை பண்றாங்க. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், நீ உனக்குரியதை பற்றி கொண்டிரு, உனக்குரியதை பார், உனக்குரியதை பற்றி கொண்டிரு. நீ உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், நீ உனக்குரியதை பார், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதை உனக்குரியதை நீ பற்றி கொண்டிரு, உனக்கு தேவன் கொடுத்ததற்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் எனக்கு கொடுத்தது நல்லது, கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷனுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீ நினைச்சு துதிக்கணும், கர்த்தர் கொடுத்ததுல திருப்தியா இருக்கணும், கர்த்தர் கொடுத்ததுல மகிழ்ந்து இருக்கணும், கர்த்தர் கொடுத்ததுல வாழ்ந்திருக்கணும், அதுல நிறைவுள்ளவனா இருக்கணும். இல்லை என்றால் நம்மால் தேவனை பலியிட முடியாது, தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையில இந்த திருப்தி குறைவு, ஒரு குறைவுங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் நாம் வைப்பதனால் அல்லவா நம்மால் பலி செலுத்த முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. உண்மையிலே தேவனை சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறது வேற, ஆராதிக்க வச்சிருவாங்க இல்ல. ஆமென். அது திரும்ப கையை தூக்கும் இரு எலும்பு. ஆமென். ஸ்கூல்ல பிடி வாத்தியார் மாதிரி சில நேரத்தில் அப்படி செய்ய வேண்டியிருக்கு. உட்காருங்க, சிலர் ஒழுங்க கை தட்டலைன்னா தலைக்கு மேல கையை தட்டுங்க, கை தட்டி தான் ஆகணும். இது வேற. என்னால அன்றாட பலி செலுத்த முடியுமா, இந்த பாழாக்குகிறவன் வந்து என்ன செய்வான் தெரியுமா? அன்றாட பலியை விலக்கி அருவறுப்ப வைப்பானான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருடைய வாழ்க்கையிலே அன்றாட பலி இல்லையோ அவர்களிடத்தில் அருவறுப்பு இருக்கிறது. அவர்களிடத்தில் அருவறுப்பு இருக்கிறது. அன்றாட பலி இல்லை என்றாலே அருவறுப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு கொஞ்சம் ஆமென்லாம் வராது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி அஞ்சு பாயிண்ட்க்கு இல்ல. ஆண்டவரே, எந்த நிலையிலும் இந்த ஏதோமியரா நாங்க இருக்க கூடாது. என் குடும்பம் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிற குடும்பமா இருக்க கூடாது. என் பிள்ளைங்க கர்த்தருடைய சினம் அறியப்படுகிற பிள்ளைகளா இருக்க கூடாது. கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமா இருக்கணும். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணினா இந்த ஏதோ இந்த ஏசா அப்படிதானங்க, சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணினான். இது அவனுக்குரியது. அவனுக்குரியதல்லாத ஒன்றை யாக்கோபு என்ன செய்தான்? தன் கையிலே வைத்துக் கொண்டிருந்தான். என்னது? சிவப்பான கூழ், சிவப்பான கூழ். ஏ ஏசா, உன்னே அவர் எவ்வளவு அழகா சிவப்பா படைச்சிருக்கிறார். ஏசா எப்படி இருந்தானோ சிவந்த நிறம் உள்ளவன். அவன் அழகா படைச்சிருக்கிறார். சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன். அதற்கு அவன் போராட வேண்டிய தேவை இல்லை. அதாவது நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கலனா நம்ம நிறைய போராட வேண்டி இருக்கும். ஒரு தேவ பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசத்தின் அடிப்படையில் என்றால் ஏசாவுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே கொடுத்துறான், நீ பிறக்கும் போது நீ தான் சேஷ்ட புத்திர பாகம் உடையவன். ஆமென். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? தனக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்காமல் தனக்குரியதல்லாததை பார்க்கிறான். அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? எனக்கு அநேகர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னத்துக்கு? சர்ச்சுக்கு போய் என்னத்துக்கு? ஜெபிச்சு என்னத்துக்கு? ஆராதிச்சு என்னத்துக்கு? உபவாசித்து என்னத்துக்கு? ஆண்டவர் இந்த ஏதோமியரை குறித்து சொல்லுகிறார், இது சினம் அறியப்படுகிற கூட்டம். யாக்கோபே, நீ என்ன நோக்கி கூப்பிடவில்லை? ஆண்டவர் யாக்கோபை வான் பண்றார். யாக்கோபே, நீ என்ன நோக்கி கூப்பிடவில்லை? நீ என்னை குறித்து மனம் செலுத்து போனாய். வான் பண்ணுங்க, உன்னை நான் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறேன்? என் துதியை சொல்லி வரும்படியான ஜனமா ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஏசா சொல்றான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, எண்ணாகமம் 11:20, எண்ணாகமம் 11:20.
1: ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம்,
0: நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று
1: அவருக்கு முன்பாக
0: இன்னும் சொல்லணும். எனக்கு எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படி சொல்லி அழுகிறவர்கள் கர்த்தரை என்ன செய்யறாங்களா? அசட்டை பண்றாங்க. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்தது கர்த்தரானால் நான் சந்தோஷத்தோடு அதை வாங்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் நல்ல கவனிங்க, தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு நல்ல கவனமா இருங்கள். அவரை கோபப்படுத்தாதீர்கள். இந்த ஜனங்கள்லாம் வந்து நிக்கிறாங்க, எகிப்தில வச்சு அழுதது மறந்துட்டா? இஸ்ரவேல் ஜனமே, எகிப்தில நீ அழுது பெருமூச்சு விட்டியே, அது உனக்கு மறந்துட்டா? அன்னைக்கு உன்னை கிருபையாய் மீட்டு உன்னை இதுவரை கொண்டு இந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்ததும், நீ ஆசைப்படுகிற ஒரு காரியம் கிடைக்கல என்னதும், நீ என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்ட? என்ன ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டே. எகிப்தில் நீ எவ்வளவு வேதனைப்பட்ட? எகிப்தில் இறைச்சி இல்லை நீ அழுதியா? இல்லை, எகிப்தில் வாழ முடியலன்னு அழுத. இங்கே வந்து வாழ முடியலன்னு ஒன்று அழ வைக்கலையே. நீ எதுக்கு அழுறேன்னா இறைச்சி இல்லைன்னு அழுற. ஆமே, தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் இல்லைன்னு அழுற. உன்னால் வாழ முடியலன்னு அழ வச்சேனா? நீ இருந்த 40 வருஷத்தில் உன்னை எனக்கு வாழ வழி தெரியலேன்னு ஒரு நாளாவது உன்னை அழ வைத்தாரா? இல்லை. ஆனா எகிப்தில் நீ அழுதது இறைச்சிக்காகவோ தண்ணிக்காகவோ அல்ல, அங்க நீ அழுதது வாழ வழி இல்லை, வாழ முடியல, நிமிர முடியல, பாரம் தலையை அழுத்தது, முதுகு அழுத்தது. அப்பா அழுத அதுல நியாயம் இருந்துச்சு. அந்த அழுகையை நீ மறந்துட்ட பாத்தியா? இங்க வந்து என்ன கேக்குற? நாங்க ஏன் எகிப்துல இருந்து வந்தோம்? எங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படிப்பட்ட செயல் தேவனை அசட்ட பண்றது. அருமையான ரீகன் கோமஸ் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் நம்ம சர்ச்சு கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தான் ஒழுங்காவே, அந்த ஒரு கையில இன்னொரு கை கூட சரியா செயல்படாது. அந்த மைக் பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன ஆண்டவர் இப்படி படைச்சீங்க? அவர் கேள்வி வைக்கிறதுக்கு 1000 நியாயம் இருக்கு. ஆனால் அதை எதுவுமே வைக்காம அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீர்

0: அன்றாட பலி செலுத்த முடியுது. நம்ம என்ன காரணத்தைங்க வைக்கிறோம்? பலி செலுத்துகிற 10 பேரை எடுத்து பாருங்கள். ஆமென். கர்த்தர், எத்தனை பேர் இந்த காலை வேளையில மனசை தொட்டு அவன் சொல்லணும்னு கை என்ன நல்லா வச்சிருக்கிறான் சொல்றவங்க மட்டும்.
1: ஆமென்.
0: உங்க வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீ

0: உண்மையில இந்த பாட்டுல பாடும் போது எனக்கு அண்ணனை நினைச்சுதான், அவர் நாலு பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் அவர் எப்படி பாடுறார் பாத்தீங்களா, சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்து கரமே. அதாவது கர்த்தர் என்ன கொடுக்கலன்னு பாக்குறவனுக்கு பாட முடியாது, கர்த்தர் கொடுத்ததை பாக்குறவனுக்கு பாடாம இருக்க முடியாது. இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, நீ யார் அசட்ட பண்ண தெரியுமா, உன்னை ஜெனிப்பித்தவரை, அப்படிதான் இருக்கு பைபிள், உன்னை ஜெனிப்பித்தவரை, நீ முதல்ல வரணும் இந்த ஸ்தானத்தில், நீ வரணும்னு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து உன்னை பிறப்பித்தார்ல, அசட்ட பண்ணிட்டியப்பா, ஏன் இந்த வாழ்க்கைன்னு கேட்டு நீ அசட்ட பண்ணிட்டியே, கர்த்தரால தாங்க முடியல. ஹல்லேலூயா. சில பெற்றோர் கோபத்துல சில காரியங்களை பிள்ளைகளிடத்துல செய்யறது, கடிந்து கொள்றது, வலி தாங்க முடியாம, அது ஒரு பெற்றோருக்கு மட்டும்தான் புரியும். அவர் தகப்பன் வலிக்குதவருக்கு, ஏன் யாக்கோப முதல்ல வர வைக்க வேண்டியதானே, ஏசா உன்னை நான் வெறுத்து மொத்தமா வெறுத்துட்டேன் நினைக்கிறியா, இல்ல நீ என்னை வெறுக்க வச்சுட்டேன். வயிற்றுல இருக்கும் போதே ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன்னு எழுதல, பழைய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரத்தில் கடைசியில் எழுத வைக்கிறார், அதுவரை வெயிட் பண்றார், நேசிக்கும்படியா ஏதாவது செய்வான் செய்வான் செய்வான் செய்வான்னு பார்த்து பார்த்து வெயிட் பண்ணு. ஆமென். அவர் சொல்றார் எரேமியா 15ல, நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். என்னே டயர்ட் ஆகிட்டடா நீ, பொறுத்து பொறுத்து இழைத்து போன. கடைசியில் சொல்றார் இந்த ஏதோமியர் துன்மார்க்கத்தின் எல்லை என்றார், கொஞ்சம் கூட குறையலே, ஆமே தனக்கு கொடுத்தது மேல ஆசை இல்லாம, தனக்கல்லாதவைகள் மேல ஆசை, ஆமே உனக்குரியதல்லாதவன் மேல உண்டாகிற ஆசைதான் இச்சை, இச்சை கற்பம் துரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அது ஏதேனில் இருந்தாலும் சரி, விலக்கப்பட்டதின் மேல ஆசை வந்துட்டாலே அது இச்சை. புருஷர்களை கர்த்தர் தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மான் என்று பைபிள் சொல்லுது, அவளே உனக்கு தோழி, அவதான் உனக்கு மனைவி. உன் இளவயதின் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. அதே போல சகோதரிகளே, கர்த்தர் தந்த புருஷனுக்காக ஆண்டவர் சமூகத்தில் கை பிடிச்சாச்சு, என்ன சொல்லி கை பிடித்தோம், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். ஊழியர்கள் எப்படி சொல்வார்கள், தேவன் சாட்சி, ஊழியர்களாகிய நாங்கள் சாட்சி, சபையராகிய நீங்கள் சாட்சி, இத்தனை சாட்சி நடுவில் என்ன நிறை குறை இருந்தாலும் இன்னொரு ஆள் கூட ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஏசாவா மாறாதீங்க, கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் தந்த. சிலர் பாருங்க கல்யாணம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா ஒருத்தர் கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சிலருக்கு என்னன்னா அவசரப்பட்டு கேட்டுட்டீங்க, அனுபவிச்சுதான் கை பிடிச்சாச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒன்ன போய் கட்டினதுக்கு கர்த்தர் தந்த வாழ்க்கை, கர்த்தர் தந்த வாழ்க்கை, இது கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம். தன் வயசு காலத்தில், அதாவது தன் கடைசி நாட்கள்ல யோசுவா எழும்பி நின்று எதை சாட்சியா சொன்னான் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் வாழ்க்கையில நடந்த அற்புதம் என்ன தெரியுமா, சூரியனை நிக்க வச்சார், அதெல்லாம் சாட்சி. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், இதுதான் சாட்சி. நோவா கிட்ட கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா, இந்த பேழைக்குள்ள என் குடும்பம் வந்துச்சு, இதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் செய்ய போறார், பிதாவுக்கு முன்னாக போய் நம்மை கொண்டு நிறுத்தி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும், இதுதாங்க சாட்சி. ஆமே. துரோகம் பண்ணாதீங்க, இச்சிக்காதிருங்க, இருதயமும் கண்களும் விரும்பின பிரகாரம் உங்கள் கால்களை திருப்பாதிருங்கள். தேவனுடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் மாறாதபடி எச்சரிக்கையா இருங்கள். உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. மனதிலே கற்பனையாய் வளர்த்தி இருக்கிற சில கதாபாத்திரங்கள் இருக்கலாம், இடித்து போட்டு விடு. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். சின்னம் அறியப்படக்கூடாது, சின்னம் அறியப்படக்கூடாது. தாவீது கிருபை பெற்றவன். அந்த கிருபை பெற்ற தாவீது ஒரு செயலை செய்தான். பத்சேபாளை பார்த்துட்டான். கிருபை பெற்றவனா இருந்தாலும் தேவனுடைய சின்னத்துக்கு இப்பொழுது உள்ளாயிட்டான். நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தை உண்மையில வாசிக்க கூட நமக்கு நடுக்கம் உண்டாகும். 2 சாமுவேல் 12:9-10 பத்தாவது வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி
1: உனக்கு மனைவியாக
0: எடுத்துக் கொண்டபடியினால்
1: பட்டயம்
0: என்றைக்கும்
1: உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும்.
0: யார பத்தி சொல்றாரு தெரியுமா? 2 அதிகாரம் 3 அதிகாரம் பின்னாடி திருப்பினீங்கன்னா என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு கேட்டவனை இப்போ என்ன கேட்க வைக்கிறார்னா, பட்டயம் உன்னை விட்டு விலகாது. கனம் பண்ணின போது அவன் காதுல கேட்டது கிருபை உன் குடும்பத்தை விட்டு விலகாது. அசட்டை பண்ணின போது அவன் காதுல கேட்டது பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. நம் காதுகளில் எதை கேட்க போகிறோம் அவ்வளவுதான். ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? இந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்டதும் உடைஞ்சிட்டான், உணர்வடைந்தான். 13வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்குரியதுமாய் பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்.
0: தன் பிழைகளை எவன் ஒருவன் உணர்கிறானோ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த கால வேளையில கர்த்தர் இந்த சத்தத்தை துணிக்க பண்ண காரணம் என்ன தெரியுமா? நீ உன் வாழ்க்கையிலே உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது என்பது உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம், பட்டயம் விலகினது, கிருபை தொடர்ந்தது. ஆமென். கிருபை தொடரட்டும். ஒருவனுடைய, நல்ல கவனமா கேளுங்க, ஒருவனுடைய செயல் நிமித்தம் வீட்டை விட்டு பட்டயம் விலகலையா? உன் வீட்டோடு பட்டயம் இருக்குமா? ஒருவனுடைய செயல் நிமித்தம், அதே ஒருவனுடைய செயல் நிமித்தம் பிள்ளைகளை விட்டு கிருபை விலகலையா? நம்முடைய உத்தரவாதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு தந்தது போதும், அதுல நான் நிறைவா இருக்கணும். இயேசு கிறிஸ்து கையில வேதனையின் பாத்திரம், கண்ணீரின் பாத்திரம், அதை ஆமை நெருக்கத்தின் பாத்திரம், அதை பிதா கொடுத்த போது அவர் அதை சந்தோஷமா வாங்கினார்.

0: பாடுறதை விட மாட்டேன், துதிக்கிறத விட மாட்டேன், பலி செலுத்துறதை விட மாட்டேன். இதுல உறுதியா இருந்தாங்க. ஆமென். அவருடையவர்கள், அவருடைய கரம் அறியப்படுகிற கூட்டம் இதுல உறுதியா இருப்பாங்க. அவர்கள் தேவனை அசட்டை பண்ண மாட்டார்கள், தேவனை அசட்டை பண்ண மாட்டாங்க. அடுத்து யார் தேவனை அசட்டை பண்றாங்க அப்படின்னா, எண்ணாகமம் 15:30-31 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 15:30-31 வசனங்கள்,
1: பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதுண்டை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான்.
0: துணிகரமாய் செய்கிறவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க, 31,
1: கர்த்தரின்
0: வார்த்தையை அசட்டை பண்ணி
1: அவர் கற்பனையை மீறினபடியால்
0: அந்த
1: ஆத்துமா அறுப்புண்டு போக
0: வேண்டும்,
1: அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று.
0: அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியும், எவன் துணிகரமாய் செய்கிறானோ, இது செஞ்சா அவருக்கு கோபம் வரும், இது செஞ்சா அவருக்கு வேதனை உண்டாகும், இந்த ஒரு காரியத்தை செய்யறது வார்த்தைக்கு எதிரான செயல் என்பதை அறிந்தும் ஒருவன் துணிகரமா ஒரு காரியத்தை செய்யறானா, பைபிள் சொல்லுது அவன் ஆத்துமா அறுப்புண்டு போகுமா. இப்ப துணிகரமான செயல் நித்தியத்துக்கு பெரிய பாதிப்பு. துணிகரமாய் எனவேதான் தாவீது ஜெபம் பண்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி தப்பியிருப்பேன். பெரும் பாதகம் என்பது இங்கே கிடைக்கிற அடி இல்ல, அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. இப்போ ஒரு சிக்ஷை கிடைக்குதா, அவர் கிருபாசனத்திலிருந்து அடிக்கிறார். கிருபாசனத்திலிருந்து அடிக்கிறது காலையில் அடிச்சாலும் நியாயாசனத்திலிருந்து அடிக்கும் போது அது யாருக்கு நிக்க முடியும், யாருக்கு தாங்க முடியும்? ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால பைபிள் சொல்லுது, நீ போகு, உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடுக்க போகும்போது வழியிலே அவனிடத்திலிருந்து விடுதலை பெற பிரயாசப்படு. வழியிலேயே இந்த ஓட்டம் முடிவதற்குள்ளே நாம அந்த ஒரு நான் எதை நோக்கி போகணும், நியாயாசனத்துக்கு, ஆமா நியாய தீர்ப்பை நோக்கி நான் போகிறவனா இருக்கக்கூடாது, நான் இளைப்பாறுதலை நோக்கி போகிறவனா இருக்கணும். நியாய தீர்ப்பை நோக்கி போகிறவன் தன்னுடைய முடிவுல சமாதானமா இருக்காது. அவன் அதுவரைப்பட்ட வேதனை விட வேதனையோடு தான் தன் ஓட்டத்தை முடிப்பான். இளைப்பாறுதலை நோக்கி போகிறவன் தைரியமாய் கண்களை மூடுவான். நம்ம அதை நோக்கி தான் போகணும். சிலுவையில் இயேசு சம்பாதித்த அந்த இளைப்பாறுதலை நோக்கி தான் போகணும். நியாய தீர்ப்பை நோக்கி போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ துணிகரமான செயல், துணிகரமான காரியம், இது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற செயல். 2 நாளாகமும் 36 அதனுடைய 16 வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம்
1: அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று.
0: வார்த்தை அசட்டை பண்ணி தேவனை கோபப்படுத்தும் போது எது கட்டாயிருது தெரியுமா? சகாயம், ஹெல்ப், உதவி கட்டாயிருது. உதவி கட்டானா என்னாகும்? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அவர் உதவி கட்டாயிட்டுனா சாத்தான் விழும்படி தள்ளுனா விழுந்துருவோம். நம்ம எத்தனை முறை தள்ளுனா நம்ம விழலைன்னா ரீசன் ஒண்ணுதான், இன்னும் சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. நம்ம பலத்துல நம்ம நிக்கல, நான் விழும்படி என்னை தள்ளினாய், நான் விழுந்தேன் என்றல்ல, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கர்த்தாவினுடைய கிருபை என்னை தாங்குது. இங்க பாருங்க, வார்த்தை அசட்டை பண்ணின போது, வார்த்தை அசட்டை பண்ணினதும் பைபிள் சொல்லுது சகாயமே இல்லாம போயிட்டான், ஹெல்ப்லெஸ், சகாயர் இல்லாமல் உதவுறதுக்கு ஒருத்தங்களும் இல்லை என்ற நிலையில் நிற்கும் போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? ஏசு அப்படி நின்று அழுதான் தெரியுமா? அப்பா உங்ககிட்ட இந்த ஒண்ணுதான் இருந்தது அப்பா, வேற ஆசீர்வாதமே இல்லையான்னு சொல்லி பைபிள் சொல்லுது அவன் மிகவும் சத்தமிட்டு அழுதானாம். ஹெல்ப்லெஸ், அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல, அம்மாவால் ஒன்றும் பண்ண முடியல, யாராலே ஒன்றும் பண்ண முடியல, உதவியற்ற நிலை. வார்த்தையை ஒரு நாளும் அசட்டை பண்ணும்படியான துணிகரமான செயல் ஒரு நாளும் உண்டாகாதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கை. ஒரு காரியத்தை நமக்கு தெரியுது, இந்த காரியம் செய்யறது ஃபுல்லாக வார்த்தைக்கு எதிரானது, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த காரியத்தை நம்ம செய்வோம்னா அதை நம்ம வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம். ஒரு நாள் அந்த தப்பை செய்யாதபடி பாருங்கள். நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரலன்னா ஹல்லேலூயா என்னங்க செய்ய முடியும், என்னங்க செய்ய முடியும்? நான் இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு முன்னாடி தங்கள் கதவை அடைத்து வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும்னா உங்களால் வாழ முடியும். அதே வேளையில் உலகத்தில் அத்தனை வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தோம், வானம் அடைக்கப்பட்டால் வாழ முடியாது. மன்னா சாப்பிட்டு ஒருத்தரும் சாகலை, காடை சாப்பிட்டு செத்தாங்க. மன்னா சாப்பிட்டு பிளேக் வரல, காடை சாப்பிட்டு ஜனங்க அதை தான் விரும்புகிறான். ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருந்தார், கரெக்டாக கொடுத்தார். காலையில் மன்னா, மாலையில் காடு. அவங்களுக்கு இது பத்தலை, அவங்களுக்கு காலையில் என்ன தான் வேணுமா, காடை வேணுமா? நீங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, அழகாக தரார். காலையில் மன்னா புசித்தா மாலையில் காடை கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது காலையிலேயே தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஏன்னா காலையில் என்னதான் வேணுமா, காடை. இன்னைக்கு காடை சாப்பிட்டு அடுத்த நாள்ல இருந்து எடுத்து வாடை. பிளேக் சாப்பிட்டு இது சாப்பிட்டு அத்தனை பேருக்கும் கொள்ளை நோய், அத்தனை பேரும் செத்தான். மண்ணா சாப்பிட்டு காடை சாப்பிட்டா நல்லா இருக்கும். மண்ணாவை தள்ளி காடை சாப்பிட்டா வாடை தான், இருக்க முடியாது வீட்டில். அவர் தர அவருடைய எனக்கு மண்ணா வேண்டாம், இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு விருப்பா இருக்குதுன்றாங்க. தூதர்கள் உண்ணுற உணவு. நீ இப்போ நீ மகிமையில தான் நீ மறுரூபமாகி அவரை போல மாறப்போகிற. அது வரைக்கும் நீ தேவ தூதர்களை விட சிறியவனாய்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ தூதர்களை விட சிறியவர்கள். தூதர்கள் அங்க சாப்பிட்டு துதிக்கிறாங்க. நீ என்னடானா இந்த அற்பமான உணவு எங்களுக்கு. தூதர்கள் பரலோகத்தில் சாப்பிட்டு துதிக்கிறாங்க கொடுக்கிற மண்ணாவை. நாம இங்கிருந்து கொண்டாட வேண்டாமா? காலையில சரியா மண்ணாவை நம்ம புசித்த அன்னைக்கு ஃபுல்லா கொண்டாட்டம் தான்.
1: ஆமே.
0: இது மாலை எப்ப வரும்னு வெயிட் பண்றது எதுக்கு? மண்ணாவை விரும்புகிறவன் காலை எப்ப வரும்னு வெயிட் பண்ணுவான்.
1: ஆமே.
0: கொஞ்ச நாள் பார்த்தாங்க, யோசிக்கிறாங்க, ஓகே இந்த மண்ணா எடுக்கிற நேரத்துல காடை எடுத்தா கொஞ்சம் கூட லாபம், ஆராதனைக்கு போற நேரத்துல கொஞ்சம் இந்த வேலையும் செஞ்சா காடை வாடை. ஆமே. காடை வாடை ஆகாதபடிக்கு கொஞ்சம் காலையிலே எடுத்தா, அப்படி டீக்கு ஒரு காடை ஃப்ரை, மத்தியானம் அப்படி சாப்பாடுக்கு ஒரு காடை ஃப்ரை, இல்லை நல்லா இருக்கும். இது ஈவினிங் தேவன் கொடுக்கிற அந்த சகாயம் ஸ்டாப் ஆயிட்டுனாலே அவ்வளோதான், வாழ்க்கை கெட்டு போயிடும். துணிகரமான செயல். தேவ பிள்ளைகளை தயவு செய்து ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு, நமக்கு தெரியும் நாம என்ன செய்யறோம் என்று, என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நேற்று என்ன செய்தோம் என்று நமக்கு தெரியும். சர்ச் முடிஞ்சு வீட்டில் போய் என்ன செய்ய போறோம்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்து அவருடைய பாட்டு, ஆண்டவேல போகும்போது அந்நிய பாட்டு கேட்டுட்டு போற யாராவது இருக்கிறீங்களா? உள்ள வந்து அவரை குறித்த பாட்டு பாடிட்டு வெளியே போய் சினிமா பாட்டு பாடிட்டு போற யாராவது இருக்கிறீங்களா? ஒரு வாயிலிருந்து துதிக்கிற சத்தம். அவரை துதிக்கும்படி என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என்னை சிருஷ்டிக்கும் போது என்னுடைய எல்லாத்தையும் மாத்தி இருக்கிறார். என் கண்களை தூய்மையாக்கி இருக்கிறார், என் வாயை தூய்மையாக்கி இருக்கிறார், என் காதை தூய்மையாக்கி இருக்கிறார். நான் துணிகரமாய் காரியத்தை செய்கிறேனா? சிந்திக்கணும். இங்க வந்து வேதத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் பாவத்தை பார்க்கிறோமா? துணிகரமான செயல் அல்லவாது. அவருக்கு நேராக கைகளை உயர்த்தி ஆராதித்துட்டு இந்த கையை வச்சு மீண்டும் கொடூரமாய் பாவம் செய்கிறோமா? அநியாயமாய் சம்பாதிக்கிறோமா? அடுத்தவன் கையில இருந்து வட்டிங்கிற பேர்ல புடுங்குறோமா? துணிகரமான செயல் அல்லவா இது? ஏமாற்றி வஞ்சித்துக் கொள்ளுகிறோமா? துணிகரமான செயல் அல்லவா? ஏழையா இருக்கிறான் என்று கொள்ளையிடுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணா எது ஸ்டாப் ஆயிரும்னா ஒத்தாசை ஸ்டாப் ஆயிரும். நான் திருப்பி சொல்றேன், இந்த உலகத்தில் ஒருத்தர் உங்களுக்கு கை நீட்டலைனாலும் பரலோகம் கை நீட்டினா வாழ முடியும். அத்தனை பேர் உதவியா இருந்தாலும் பரலோகம் வாசல் அடைச்சிட்டுனா முடியாது. முடியாது.

0: நல்ல கவனமா கேளுங்க. அப்ப துணிகரமான செயல் தேவனை அசட்டை பண்ணுகிறது. தேவன் கொடுத்த வாழ்க்கையில திருப்தி இல்லாத நிலைமை தேவனை அசட்டை பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 10:10 சங்கீதம் 3 வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 10 சங்கீதம் 3 வசனம்,
1: துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான்.
0: தன்னைத்தான் போற்றி, அதாவது எவன் ஒருவன் தன்னைத்தான் பெருமையா பேசுறான், அவன் யாரை அசட்டை பண்ணுகிறானா? கர்த்தரை. நான் யார் தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நாங்க எந்த கூட்டம் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நாங்க எந்த ஜாதி தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கிறோம் தெரியுமா? தன்னைத்தான் போற்றுகிறவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். எனவேதான் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை உபாகமம் 10:21 அதனுடைய 21 வசனம், உபாகமம் 10:21,
1: அவரே
0: உன் புகழ்ச்சி,
1: உன் கண் கண்ட இந்த பெரிய பயம்,
0: அவரே உன் புகழ்ச்சி. உன்னுடைய மேன்மை என்று எதையாவது நீ சொல்லணும்னு வாயை திறந்தனா, நீ ஒன்ன சொல்லாத, நீ அவரை தான் சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இயேசுவே என் புகழ்ச்சி? அப்படி சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என் புகழ்ச்சி. He is my praise. Hallelujah. ரெண்டு வசனங்களை கூட வாசி, உபாகம் 8:18 பிரசங்கி 5:18.
1: உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக,
0: உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக,
1: அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
0: ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு
1: கொடுக்கிறவர்.
0: அப்ப என்ன, உழைக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறது யாருதான்? கர்த்தர். இனி பிரசங்கி 5:18,
1: இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு.
0: 20 வசனம்,
1: அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி
0: தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ண, எப்படி அனுகிரகம் பண்ணுகிறார்னா பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, உழைக்கிறதுக்கான பலனை தர்றது யாருதான்? கர்த்தர். அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வைக்கிறது யாருதான்? கர்த்தர். அப்ப புகழ்ச்சி யாருக்கு மட்டும்தான்? நான் சம்பாதித்து நான் சாப்பிடுறேன் அப்படி இல்ல. அப்படி நீ சொல்லக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, எனக்கு தேவன் பலன் தந்தார். பலவீனமே படாம யாருமே இல்லைங்க. நம் பலவீனப்பட்டு பலன் அடைந்திருக்கிறோம். எத்தனை பேர் கோவிட்ல பாதிக்கப்பட்டு எழும்பி வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமின் சொல்றவங்க கைகளை உயர்த்து. நிறைய இருக்கிறீங்க, எல்லாரும் அப்படிதான். சிலர் ஏன் கை தூக்கலன்னு அவங்க டெஸ்ட் பண்ணல, அவ்வளவுதான். டெஸ்ட் பண்ண அப்போ அந்த இடத்துல பலம் இல்லாம போச்சுல. ஒரு சின்ன தலைவலி வந்தாலே சுருண்டு படுத்துருவோம் இல்லைங்க. பலன் அங்கே நஷ்டம் ஆகுது இல்ல. ஒரு காய்ச்சல் வந்து விழுந்துடுறோம், உட்காந்துடுறோம். அப்புறம் பன்னையும் பிரெட்டையும் முன்னாடி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்போம். உள்ள இறங்கவும் செய்யாது. வாயெல்லாம் என்ன செய்யும்? கசக்கும். நேத்து என்ன சாப்பிட்டு இருந்தோம்? நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம். இப்போ காஞ்சி போன ஒரு பன் இப்படி என்னை பார்த்துட்டு இருக்கோம். நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். ஒரு கிளாஸ் டீ தருவாங்க, பண்ண முக்கின பாதிட்டு அதையும் நமக்கு விழுங்க முடியாது. பார்த்துட்டு இருந்தோம், அப்படியே தான் வாழ்க்கை போச்சா. எழுப்பி விட்டார்ல, அதுக்கப்புறம் தானே வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் கடமை, அந்த பேரல் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவன் வாழ்க்கையில சில பலவீனங்கள் வரும்போது என்ன நினைக்கும்? அன்னைக்கு இதே மாதிரி வந்துச்சு, என்ன எழுப்பி விட்டார், என்னால் எழும்ப முடியாது, என்ன எழுப்பி விடுது. பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது தேவன் தருகிற அனுகிரகம். இப்ப நல்ல வாழ்ந்திருக்கும் போது, நல்ல நிலையில இருக்கும் போது ஆண்டவர் துதிக்கணும். நாம் நம்மை காண்பிக்க எதையுமே செய்யக்கூடாது. அவரை பிரியப்படுத்த என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டே இருக்க. ஆமே. நான் திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன், நாம் நம்மை காண்பிக்க எதையும் செய்ய வேண்டாம். அவரை மகிமைப்படுத்த செய்ய கிடைக்கிற எல்லாத்தையும் செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன்னை தான் போட்டுகிற செயல் தேவனை அசட்டை பண்ணுகிற செயல். இதை செய்யாதிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களில் துணிந்து செய்கிறவர்கள் தேவனுடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டத்தார். யார் அவர்கள்? ரெண்டு வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன். ஏசாயா 41:17-20 வாசிக்கலாம்.
1: சிறுமையும் எளிமையுமானவர்கள்,
0: சிறுமையும் எளிமையுமானவர்கள்
1: தண்ணீரை தேடி,
0: தண்ணீரை தேடி
1: அது கிடையாமல்,
0: அது கிடையாமல்
1: அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்,
0: அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்.
1: கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்.
0: இங்கே ஒரு கூட்டத்தார் மேல கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது. அந்த கரம் என்ன செய்கிறது தெரியுமா? முதல்ல சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். அதன் அர்த்தமே நான் உங்க கைய பிடிப்பேன், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் உருவாக்கி கொடுப்பேன். அப்ப சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் செஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க, இவன் மேல இருக்கிற அவருடைய கரம் இதை செய்தது. யார் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது தெரியுமா? சிறுமையும் தங்கள் ஜீவியத்திலே எவ்வளவும் பெருமை கொள்ளாதவர்கள். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு தகுதி என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள இந்த தேடல் இருக்கும். தாவீதை பார்த்தீங்கன்னா சங்கீதங்களிலே அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்றுதான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அதே தாவீதுனுடைய சங்கீதங்களை படித்தால் தெரியும், எல்லா சங்கீதங்களிலும் அவனுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல் எப்படி என்றால், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. அவன் என்ன கேட்கிறானா, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதன் அர்த்தம் என்ன? அங்க வந்து நிக்கிறது வரைக்கும் நான் தேடிட்டே இருப்பேன், எனக்குள்ள தேடல் குறையாது. இவனே சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவர்களிடத்துல கர்த்தருடைய கரம் அறியப்படும். கர்த்தர் தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் கை அவனோடு உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பிரச்சனை வரும்போது தேடுகிறவர்கள் அல்ல. பிரச்சனை வரும்போது தேடுகிறவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாய் எப்பொழுதும் தன்னை சிறுமையும் எளிமையும் ஆக்கினவன் தேவனை நித்தம் தேடுவான். அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அந்த கரம் அவன் தப்பு பண்ணா அவனை பாவத்தை அறிக்கை பண்ணும்படிக்கு பாரமாகவும் இருக்கும், அவன் பிரியமா செஞ்சா அவனை உயர்த்தும்படிக்கு பாசமாகவும் இருக்கும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது, இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அது நினைவில் கொண்டு வந்தார். என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது அடுத்த வார்த்தை, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சைக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில். அப்போ முதல் என்ன, கர்த்தருடைய சிச்சையை எப்படி நினைக்க கூடாதா? அப்ப எப்படி நினைக்கணுமா? அன்பான நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். என்ன அவர் தப்பு பண்ண, நான் இருக்கிற தண்டனை நான் சுமக்கிறேன். அப்ப நான் அதை எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆத்மா அவர் இழக்க விரும்பல. இன்னைக்கு நாலு பேர் என் தண்டனையை பார்த்து சிரிக்கலாம், பரியாசம் பண்ணலாம், ஆனா நாளைக்கு நான் கனமடைவேன், நாளைக்கு நான் கனமடைவேன். அதான் பைபிள்ல இருக்கு. ஆமா, யூதாவுக்கு இஸ்ரவேல் வரும் தண்டனை தீர்ந்தது, அப்படி ஒரு வார்த்தை இருக்கும், வரும் தண்டனை தீர்ந்தது. சில நேரத்தில் ஆமே மிரியாம சொன்னார்ல ஆண்டவர், அவர் தகப்பன் முகத்துல துப்புனால ஒரு 7 அப்படி இருக்கட்டும், அவ்வளவுதான். அது ஆத்துமா அறுப்புண்டு போகிற தண்டனை அல்ல, சிச்சிக்கிறார். ஆமா, இந்த பூமியில அவர் சின்ன தப்பு பண்ணாலே என்ன ஆண்டவர் பனிஷ் பண்றாருன்னா, நான் நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம், நான் அவர் இன்னும் அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். துன்மார்க்கனுக்கு வந்து அப்படி கிடையாது, நியாய தீர்ப்புக்குன்னு நியமிக்கப்பட்டவனால கை வைக்க மாட்டான், விட்டுருவார். 2 அந்த வசனத்தை வாசிங்க. சொன்னதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை தான் கண்டுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது ரொம்ப டேஞ்சர். 2 Peter 2:9-10 வேகமா.
1: கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின் ரட்சிக்கவும்,
0: தேவ பக்தி உள்ளவரை சோதனையின் ரட்சிக்கவும்,
1: அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக,
0: அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும்,
1: நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கும்
0: நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும்
1: அறிந்திருக்கிறார்.
0: அறிந்திருக்கிற அவருக்கு தெரியும், வச்சிட்டார். அடுத்த வசனம்,
1: விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுங்க.
0: ஏன்னா இன்னைக்கு அவங்களை தண்டிக்கப்படல. நம்ம இவ்வளவு துணிகரமா செஞ்சோம், வாழ்க்கையில தண்டனை இல்லையே, பரவாயில்ல. இதை தவறாய் கிருபை என்றும் சொல்லுகிற ஒரு கூட்டம் எழுப்பி விட்டார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துர்க்குணத்துக்கு மூடலாய் சுயாதீனத்தை பயன்படுத்தாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை, உனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்கிற அதிகாரம், அதை நீ செய்கிற பாவத்துக்கு மூடலாய் சொல்லாதே. ஆண்டவர் நியாய தீர்ப்புன்னு வச்சிட்டார். அதனால இன்னைக்கு என்ன ஆயிட்டு, மனுஷனுடைய பார்வையே வித்தியாசமாயிட்டு. ஒரு தப்புக்கு இங்க தண்டிக்க, இங்க ஒருவன் தண்டிக்கப்படும் போது அவனை பார்த்து சிரிக்கிறதும், தண்டிக்கப்படாம தப்பு செய்யறவனை வணங்குறதும் இது உலகம் ஆயிட்டு இல்ல. அவன் இங்கே ஒரு சிக்ஷை கிடைக்குதுன்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த ஆத்துமாவை அவர் இழக்க விரும்பவில்லை. பிரசங்கி 8வது அதிகாரம் அதனுடைய 11ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 8:11, ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல சினிமா பார்த்தாலே தலையிலே கொட்டு விடுறது மாதிரி இருக்கும். தாவீது சொல்றார், நீதிமான் கொட்டட்டும்ங்கிறார். ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும், கொட்டுங்க ஆண்டவரே. அப்படி கொட்டு வாங்கினாதான் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏன்னா அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடக்கலனால புரிஞ்சுக்கோங்க, ஜட்ஜ்மெண்ட் வச்சிட்டார். எஜமான் வந்து சொல்றாங்க, ராஜா சத்துரு வந்து களைய விதைச்சிட, வளரட்டும், விடு வளரட்டும், பாத்துக்கலாம், எப்ப பாத்துக்கலாம், அறுவடை நாள்ல அக்னி அதுக்கு இருக்கு. ஓ ஜீசஸ், ஆமென். நான் துணிந்து செய்யறேன், சண்டே சர்ச்சுக்கு தான் வரேன் தெரியும், ஆனாலும் சாட்டர்டே சில பாவத்தை துணிஞ்சு செஞ்சுட்டு வரேன். கர்த்தர் என்ன ஒண்ணுமே செய்யல, திருப்பியும் போய் அதே தப்பதான் நான் ஒண்ணுமே செய்யலன்னா வச்சிட்டாருன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தருடைய சிச்சைய நீ என்ன நினைக்காத, அற்பமா எண்ணாத. என்ன மட்டும் ஏன் இப்படி செய்யறீங்க, என்ன செய்யுங்க ஆண்டவர். அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, இருக்கட்டும், நீ தான் உண்மையில நல்லா இருக்கிற. உன்னை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும், ஏ நீ அனாதை இல்லைங்கிறது உனக்கு கொடுக்கிற சிச்சை சாட்சி. ஓ ராபா ஹண்டா ராபாலா, ஒரு அப்பா இருக்கிறார் என்பதற்கு. இதை விட என்னங்க, நான் தப்பு பண்ண என்னை தண்டிக்கவும், என்னை கண்டிக்கவும், என்னை தூக்கி சுமக்கவும் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கரம் தாவீதை உயர்த்தினது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கையினால் ஆகும் என்பது தாவீதுடைய சாட்சியா இருந்துச்சு. ஏன்? அவன் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாய் சிறு

0: வார்த்தையை சொல்லும் போது நல்ல கவனிங்க, அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த சில அனுபவங்கள், சில சின்ன ஒருத்தங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம நினைச்சா கூட நம்மளுடைய இருதயம் துடிக்கும். இல்ல, சவுலுடைய வஸ்திரத்தின் ஓர ஓரத்தை அறுத்ததும் தாவீதுடைய இருதயம் படப்படுத்தது. அப்ப கர்த்தருடைய கை அங்கே பாரமா இருந்ததுனால முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன்னுடைய கையை என்மேல் வைக்கிறேன். சங்கீதம் 32 சொல்ற கர்த்தருடைய கை என்மேல் பாரமா, சில நேரத்தில் அழுத்துவார். என்ன காரியம் பண்ண, சில நேரத்தில் பிள்ளைங்களை அடிக்க வேண்டாம், ஒரு பிடி இருத்தி பிடிச்சாலே வலிக்கல. சில நேரத்தில் அழுத்துறார். அப்படி துடிச்சிட்டு இருந்தவன் தாவீது. இந்த அனுபவத்தில் இருக்கணும் நமக்கு. ஆனா இன்னைக்கு நாள் போய் இன்னைக்கு பட்சேபாள பார்த்ததுக்கு அப்புறம் அவன் உணர்த்தப்படல, பட்சேபாள இடத்துல பிரவேசித்ததுக்கு அப்புறம் அவன் உணர்த்தப்படல, உரியாவ கொலை செய்தது நிமித்தம் உணர்த்தப்படலன்னா எங்கேயோ தள்ளி போயிட்டல. அதுதான் தாவீது துடித்தான், ஆண்டவரே உடைய பரிசுத்தாவியனை விட்டு எடுத்துறாதீங்க. அன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நினைச்சாலே எனக்கு அங்க துடிச்சது. இன்னைக்கு அப்படி இல்லை. இதை சத்துருவானவன் அப்படியே துருபதேசமாய் கொண்டு வந்து விட்டு, நீ ஒன்ஸ் சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதனால நீ என்ன பண்ணாலும் இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிரும் சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு உபதேசம் வேகமா பரவிட்டு இருக்கு. உன்னை நீ வஞ்சித்துக் கொள்ளாதே. நீ சினம் அறியப்படுகிற கூட்டமா இருப்பதற்கல்ல உன்னை எங்கே கொண்டு வந்து வைத்திருப்பது, கரம் அறியப்படுகிற கூட்டமா இருப்பதற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் மேல கர்த்தருடைய கரம் அறியப்படும். இன்னும் ஒருத்தங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கும், யார் மேல தெரியுமா? அவன் இந்த வேதத்துக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறவர்கள் மேல. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 7:6-10 வாசியுங்கள். எஸ்ரா 7:6-10.
1: இந்த இஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரக,
0: எப்படி தேறின வேத பாரனா இருந்தார், எப்படி எப்படி தேவனுடைய நியாய பிரமாணம் அன்னைக்கு இருந்த வேதம் இல்ல. இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு எவ்வளவு வேதம் எவ்வளவுதான் எழுதி கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சங்கீதங்கள், அதன் பிறகுதான் இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் சேர்த்துதான் பாக்கியம் பெற்றவர்கள். அன்னைக்கு எல்லாம் தனித்தனியா இருந்துச்சு, நமக்கு எல்லாம் மொத்தமா தேவன் தந்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமாய். ஆமென். அதுல அவன் தேறினவனா இருந்தான். எப்படி தேறினவனா இருந்தான்? 10
1: கர்த்தருடைய
0: வேதத்தை
1: ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும்
0: எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நல்ல கவனிங்க, இருதயத்துல ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்ட. என்ன தீர்மானிச்சிட்டானா, நான் பைபிள் மெடிடேட் பண்ணாம வேற ஒன்னும் செய்ய மாட்டேன். நம்ம நைட்டு தூங்கும் போதே நாளைக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்றோம்ல, நம்ம இதை பிளான் பண்ண மாட்டோம்ல. ஏன்னா இதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. காலை எழும்போது எடுத்து எடுப்போம். அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறான். அவன் தலை போற விஷயம் ஆகட்டும், பைபிள் படிக்காம பைபிள் மெடிடேட் பண்ணாம ஆராயாம. எப்படிங்க பைபிள் மெடிடேட் பண்றது? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, உங்களை ஒரு வார்த்தை தொடும், அந்த வார்த்தையை 2-3 திரும்ப திரும்ப உங்கள் காதுகள் கேட்க வாசியுங்கள். கூடுமான வரையில் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, அந்த வசனத்தையே நீங்க அசை போடுங்க, அது உங்களை தியானத்துக்குள்ள கொண்டு போயிடும். அந்த வசனம் விதை, அந்த விதை 30, 60, 100 உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது நம்மை உள்ள கொண்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய கிளைமேக்ஸ்ல வார்த்தை மாம்சமாகி, இந்த வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க கண்கள் வார்த்தையா இந்த மாம்சமா இந்த பூமியில இறங்கி வந்த கிறிஸ்துவின் இடத்துல உங்களை கொண்டு போய்விடும். இதுக்கு நான் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. நான் பைபிள் படிக்காம பைபிள் படிச்சுட்டு போறதில்ல. ஆண்டவருடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அந்த வசனத்தையே சொல்லுங்க, அது அறிக்கை பண்ணுங்க, அது மெடிடேட் பண்ணுங்க, அது யார்கிட்ட சொல்றது பாருங்க. நீங்க அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்கனாலே அவன் ஆவியானவர் அழகா கொண்டு போவாருங்க. இந்த கந்தாகிய ராஜஸ்திரியின் மந்திரிக்கு என்ன புரிஞ்சதுன்னு படிச்சான் இல்ல, அவனுக்கு வாசிட்டே இருக்கிறான். ஆனா வாசிட்டு இருக்கிறான். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இருதயத்தை பக்கம். ஆண்டவர் இன்னைக்கு காலைல நீங்க, நான் பைபிள் படிக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கப்பா, நான் அதை செய்யணும்பா, அப்படி நம்ம இருதயத்தை செட் பண்ணணும். இதை நான் கேட்கிறவங்கள்ட்ட சொல்லணும்பா. இப்படி ஒரு காரியத்துல நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால், இனி 6 வசனத்தின் 2 பகுதியை வாசிங்க.
2: அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்
3: அவன் மேல் இருந்தது.
2: அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? அடுத்த வார்த்தை, அவன் கேட்டவைகளை எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா கேட்டதெல்லாம் கொடுத்தானா. ஏன் கர்த்தருடைய கை இருந்துச்சு, கேட்டதெல்லாம் கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்கள், ஜெபிக்கலாம்.
3: முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து
2: பிரயாணமாய் புறப்பட்டு
3: 5வது மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம்
2: தன் மேல் இருந்தது.
3: எருசலேமுக்கு வந்து
2: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவருடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்களுடைய பிரயாணமே ஆமென் முடிவு வரைக்கும் போகும். அவர்கள் தான் அந்த பரம எருசலேமுக்குள்ள என்றாவாங்க. ஹல்லேலூயா ஆமென். நாம் நம்முடைய சுயத்தால போக முடியாது. பாபிலோனிலிருந்து பிரயாணத்தை துவங்கினான். பாதி வழியிலே சத்துருக்கள் நிக்கலாம், கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம், தெரியாது. ஆனால் ஆமேன், அவன் மேல கர்த்தருடைய கரம் இருந்ததுனால அவன் எந்த தடையும் இன்றி அவனுக்கு குறித்த நாளிலே அவன் எருசலேமுக்குள்ளே வந்தான். இதே போலதான் பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் கிருபையாய் தூக்கி எடுத்து விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவர் விசுவாசத்தை முடிக்கும் மட்டும். நாம் இந்த ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆயுள். பாதியில விழுந்துடக்கூடாது. கடைசி வர போனோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். நிலை நிறுத்துகிறது எதுங்க? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமா? இந்த பைபிள் நம்மோடு இருக்க பாருங்கள். நீங்க இந்த வேதத்தோடு எவ்வளவு நெருங்குறீங்களோ கர்த்தர் விரும்பி தம்முடைய கையை வைப்பார். கர்த்தர் விரும்பி கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தானா? கேட்டதெல்லாம் ராஜா தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை ரொம்ப நேசிங்க, வேதத்தோடு ரொம்ப இணக்கமா இருங்க. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா பைபிள் இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா பைபிள் இருக்கட்டும். பைபிளை ஒரு ஃப்ரெண்டா பாருங்க. பைபிள் அப்பா தந்த லெட்டரா பாருங்க. பைபிளை இயேசுவா பாருங்க. ஏன்னா அதுக்குள்ள யார் என்ன இருக்கிறது? வார்த்தை. வார்த்தை யாரு? கிறிஸ்து. ஆமென். இயேசுவை நீங்க பார்த்தா எப்படி கொஞ்சுவீங்களோ, எப்படி அவர்கிட்ட கேட்பீங்களோ அப்படி பைபிளை எடுத்துக்கோங்க. ஆமென். வேதம் தான் என் மனமகிழ்ச்சி என்று தாவீது சொன்னான். ஆமென். அப்படி என்றால் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பது அறியப்படும். எப்படி அறியப்படும்? எப்பொழுது அறியப்படும் தெரியுமா? என் ஜெபத்துக்கெல்லாம் பதில் ஒரு புறம் வரும், இன்னொரு புறம் அந்த எருசலேமில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த மகாராஜாவின் நகரத்தில் பரிசுத்தவான்களோடு கூட நாமும் போய் நிற்கும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பாபிலோனிலிருந்து புறப்பட்டவன் இன்னைக்கு எருசலேமுக்கு வர ஒரே காரணம் கர்த்தருடைய கரம் இவன் மேல் இருந்ததினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? சின்னம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, கரம் அறியப்படுகிற கூட்டமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோடு பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். மீண்டும் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா. சின்னம் அறியப்படுகிற கூட்டமாய் வேண்டாம், கரம் அறியப்படுகிற கூட்டமாய். ஒருபோதும் தேவனை அசட்டை பண்ணாதிருங்கள். யார் தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தெரியுமா? தேவன் தந்த வாழ்க்கையை வெறுக்கிறவனும், ஆமென், துணிகரமாய் பாவம் செய்கிறவனும், தன்னைத்தான் போற்றுகிறவனும். ஒரு நாள் இதை செய்யாதீங்க. அப்படி அசட்டை பண்ணுகிறவன் புறக்கணிக்கப்படுகிறான். அப்படி புறக்கணிக்கப்படுகிறவனுக்கு அதன் பிறகு வாழ்க்கை இல்லை. அதே நேரத்தில் சிறுமையும் எளிமையுமானவனாய் தேவனை தேடுகிறவனும் தேவனுடைய வேதத்தில் நெருக்கமாய் ஒருவன் இருப்பானா, அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அந்த கரம் அவனை இந்த பூமியில் வாழும்படியான நாட்கள் முழுவதையும் வாழ வைப்பதும் அல்லாமல் அவனை அந்த எருசலேமிலே கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கரங்களை தட்டி அவே சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், அத்தனை பேரும் நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி

0: 와 겐지 கேக்குறோ உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அருளோ அனுகிரகம் பண்ணி அருளோ ஆமென் ஆமென்
1: யோவான் 6:63 சொல்லுகிறது வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆம் தேவ பிள்ளைகளே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா. Here we go.

கர்த்தர் எனக்கு செய்த உபகாரத்திற்காக அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the cup of salvation and I will follow, I will serve and help us, O God. These days, give us the grace. Give us the grace to serve you. Give us the grace to follow you, O God. To walk in obedience in the light of Christ in these days. வெளிச்சத்தில் பிள்ளைகளாய், வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய், நீர் எங்களை மாற்றுவீராக. சத்தியத்திலே நடக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒரு சந்ததியாய் அல்ல. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி இந்த சுவிசேஷத்தை, இந்த வெளிச்சத்தை இவர்களை இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே பகிர்ந்து கொடுப்பதற்கு ஹெல்ப் அஸ் God in these days to carry the light of Christ, the light of Jesus Christ. Oh God, wherever we go, that is what you commanded us to do, oh God. We praise your name. Help us to live in the light. Help us to walk in that light in obedience. Hallelujah to your word, oh God. உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப

ரட்சகரே, இதுவரை நடத்தி நீரே கைவிடாமல் எங்கள் கால்கள் சறுக்காதபடிக்கு, ஹல்லேலூயா, எங்கள் நடைகள் பிசகாதபடிக்கு, ஆச்சரியமாய் அதிசயமாய் எங்களை நடத்தி வந்தவரே.

காரியத்தையும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எடுப்பார். அவர் விரும்புகிற, அவர் சித்தம் செய்கிற ஒரு வாழ்க்கை நல்லது, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, என் இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை எனக்கு என்று நான் தெரிந்து கொண்டேன், நான் விரும்புகிறது எல்லாம் இவன் செய்வான். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? இருக்கிற இடத்துல ரெண்டு கையை உயர்த்தி, Lift your hands wherever you are. Hallelujah. Surrender your life. It is not a

பரலோகத்தில் போய் நிற்கும் பொழுது நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்கிறதான சத்தத்தை உங்களுடைய என்னுடைய காதுகள் கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா.

கிடைக்கும். ஹல்லேலூயா. வியாதியஸ்தருக்கு குணமாக்கிறோம். பிசாசுகளை துரத்துறோம். உங்க நாமத்தினாலே பெரிய காரியங்களை செஞ்சோம். ஆண்டவர் சொல்லுவார், அந்நாளிலே உங்களை நான் அறியேன். ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் எல்லாருமே அல்ல, ஆனால் whoever does my will, யார் யாரெல்லாம் என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ எல்லாரும் அங்கே போக முடியாதுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாரா? கேட்பதற்கு சற்று ஹல்லேலூயா கடினமாக இருந்தாலும் அதுதான் சத்தியம். அதை ஒரு நாள் நம்ம மறந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியம், இந்த உலகத்தின் பணம், ஆசை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களுக்கு ஒரு நாளும் வந்துவிடக்கூடாதானே. இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், ஹல்லேலூயா பொருளாசை, ஹல்லேலூயா ப்ராஸ்பரிட்டி, ஒரு நாளும் அது எங்கள் மைண்டில் ஏறவே கூடாதானே. ஹல்லேலூயா. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தை செய்கிற ஒரு நபராக எங்களை எடுத்து செல்கிறார். இயேசுவின் உபதேசம் என்ன தெரியுங்களா? நீ ப்ராஸ்பரிட்டி ஆளா பணக்காரனா இருப்பதில்லை, அது இயேசுடைய ஹல்லேலூயா உபதேசம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சொன்னதான காரியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், this is what Jesus said. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, let him self deny, let him deny himself. Hallelujah. And

ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, இன்றைக்கு வருகிறதானே. ஹல்லேலூயா, ஆமென். வித்தியாசமான உபதேசங்கள், கோளாறுகளை நாம் சிக்கி மாட்டிக்கொண்டு, ஹல்லேலூயா, என்டைசிங் காஸ்பல்ஸ்ல நம்ம மாட்டிக்கொண்டு, let us not deceive ourselves. ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க.

ஆகவேதான் இந்த பக்தன் பாடும்பொழுது பாடுகிறார், ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்துவேன், ஆமென். கர்த்தர் செய்த உபகாரத்திற்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கைகளை உயர்த்தி சொல்லலாம்.

வெறும் பாட்டு மாத்திரம், வெறும் ஆராதனை மாத்திரம், வெறும் பிரசங்க மாத்திரம் அல்ல ஆண்டவரே. நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், வர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் அ லைஃப் ஸ்டைல், நாட் அ லிப் ஸ்டைல். ஒன் டே வென் வி ஸ்டாண்ட் பிஃபோர் காட், ஹல்லேலூயா, ஆல் அவர் அச்சீவ்மென்ட்ஸ் இட் வில் ஸ்டே இன் த வேர்ல்ட். நான் உங்களுக்காக அதை சாதிச்சேன், இதை சாதிச்சேன். ஆண்டவர் சாதிக்கிறவர்களை தேடி வரவில்லை. ஹல்லேலூயா. தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அவரை பின்பற்றுகிறவரை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு

use us, O God. We are just empty jars, jars of clay. Sadharana patram, udaikkappatta patram. Eliya, Abinadab, endru periya periya jambavangal, தகுதியான ராஜாவிற்கு தகுதியான ஈசாயினுடைய குமாரர்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் வனாந்திரத்திலே நாற்றம் எடுத்த நிலவிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். God is not looking for intellectual people. அதனால அவங்க வேண்டான்னு தவறா நான் சொல்லல. But look at God's heart. He's looking for people who would say yes. அந்த தாவீதை அதை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனை நான் எனக்கு என்று தெரிந்து கொண்டேன், இவன் நான் விரும்புகிறது எல்லாம் செய்வான். நீங்கள் உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் அதை சொல்ல முடியுமா, நான் விரும்புகிறது என்னுடைய மகன் என்னுடைய மகள் செய்கிறான். Today is the challenge for each and every one of us. Take it as a challenge. ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறத நான் செய்கிறனா, அவருடைய சித்தத்தை நான் செய்கிறனா. எங்களால் படிக்கணும், எங்களால் படிக்கணும்.

நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. Changes make us, mold us, O God. Lord, we surrender. We offer ourselves, O God. Lead us and guide us. We need you. Without you, we cannot make it, O God. ஆளுகை செய்ய வழி நடத்து. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்கப் போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே கால தியானமாக நாம் பார்க்க போகிற காரியம் மத்தே 5:45 to 48 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். 45 எப்படியாக சொல்கிறது? இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு

புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பில்லானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஏன் இப்படி செய்வதனால் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். இப்படி என்றால் என்ன? எப்படி? ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். எப்படி என்றால், முன்னால அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதன்படி செய்கிறவர்களாய். அந்த மத்திய 5:3 44 வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்க சொல்றார்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்க, துயரப்படுங்க, சந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பாக்கியவான்களை குறித்து பேசிட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வெளிச்சமாயிரு, உப்பாயிரு, அதிக நீதியை செய்யுங்க, இப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எதையெல்லாம் அவர் சொன்னாரோ அப்படி செய்வதனால் நாம் என்ன செய்கிறோமா, பரலோகத்தில் இருக்கிற தேவாதி தேவனுக்கு அண்ட சராசரத்தையும் படைத்த அல்மைட்டி காடு நாம் பிள்ளைகளாக இருப்போமா? அப்படி செய்யலைன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கண்ணா, யார் நாம் யாராக இருப்போம்? அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தள்ளப்பட்ட சாத்தான் ஆகிய சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்போம். இந்த மாதிரி நீ செய்யலைன்னா நிச்சயமாக தேவனுடைய எதிராளியாக இருக்கிற எதிராளியினுடைய பிள்ளைகளாக இருப்போம். நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம்? கொஞ்சம் நம்மளை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தனது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அன்பாலே கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஆண்டுடைய குணாதிசயத்தை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ சூரியனும் மழையும் பார்த்து பெய்யல, எல்லாருக்கும் பொதுவாக தான் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். தீயோரையும் நல்லோரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், நீதி உள்ளவர்களையும் அநீதி உள்ளவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால்தான் அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது என்று சொல்கிறோம். இதிலிருந்து அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய அன்பை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாங்களே, அவர் எல்லாருக்காகவும் அவர் நேசிக்க, எல்லாருக்காகவும் தான் தன்னுடைய குமாரனையே அனுப்பி அவருடைய ஜீவனையே கொடுத்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவரை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உங்களை சிநேகிக்கிறதுலேயே நாம் சிநேகிக்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு அதனால் பலன் என்னன்றார். இன்றைக்கி அடுத்தவர்களை சிநேகிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாக அதனால் பலன் உண்டு. அடுத்தவர்களை வாழ்த்த ஆரம்பிங்க, அதனால் நிச்சயமாக பலன் உண்டுன்றார். அன்பாவிலே நாம் எப்படி இருக்கோம்? நம்முடைய கேரக்டர் என்ன? நம்முடைய குணாதிசயம் என்ன? சபையில் கூட நாம் போனோம் என்றால் நமக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும்தான் பேசிட்டு நம்ம வரோம், அதே இடத்துல தான் உட்காருவோம். ஒரு புதுசாக வந்தவங்கள்ட்ட பேசுவோம், அன்பாக இருப்போமா, அவங்கள வாழ்த்துவோமா என்றால் நிச்சயமாக இல்லை. அன்பாவிலே அந்த நிலைமை மாறணும். நான்லாம் பின்மாறி போனதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு சபையில் நான் போய் நிற்கும்போது முதல் முதல் என்னை யாருமே என்னன்னு கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லலை, என்னை சிநேகிக்கலை, பிரதர் உங்கள் பேர் என்ன, எங்கள் ஊர்லேருந்து வரீங்க என்னன்னு ஒரு அன்பான வார்த்தை ஒரு இடத்துலேருந்து நான் வரவில்லை. சே, அதை விட நம்ம ஆளுங்களே தேவலான்னு பைபிளை தூக்கி போட்டுட்டு நான் பின்மாறி போன அன்பானே. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உங்களை சிநேகிக்குள்ளே நீங்கள் சிநேகித்தினா அவங்களுக்கு பண்ணலே இல்லைன்றார். அப்போ சிநேகிக்காதவர்களையும் விரோதிகளையும் சத்துருக்களையும் நம்ம சிநேகிக்க வேண்டும். நாம் வாழ்த்த தகுதியில்லாமலாம் வாழ்த்த வேண்டும். அவர்களுடைய அவர்களையும் அன்பு செலுத்த வேண்டும் என்று பிதாவினுடைய அந்த குணத்தை இங்கே நமக்கு நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அன்பானே, 48 படி சொல்லுது, அவர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கு. இப்படி நம்ம செய்கிறதுனால என்ன செய்கிறோம்னா, தேவனுடைய சர்க்குணத்தை நாம் பெற்றுக்கோம். பூர்ண சர்க்குணம் என்றால் முழுமையான நல்ல குணங்கள், முழுமை பெற்ற நல்ல குணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறது போல இன்னைக்கு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த 46-47 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆயக்காரர்கள் ஏன் இங்கே கொண்டு வந்தார்? ஆயக்காரர்லாம் யார்? புரஜாதிக்காரர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்,
வேதத்தை அறியாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், சத்தியம் தெரியாதவர்கள், எதையோ கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிற அந்த ஆயக்காரர்களைப் போல நாம் வாழக்கூடாது. அவர்கள் கூட அப்படி இருக்கிறார்கள், அப்படியே செய்கிறாங்க. நாங்களை தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறாங்க, தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மற்ற என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்த்துறாங்க. அப்போ அந்த ஆயக்காரர்கள் ஆண்டவரை அறியாததுனால, சத்தியம் அறியாததுனால அப்படி செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்ட நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி வாழப்போகிறோம்? அன்பாலே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆயக்காரம் அப்படி செய்கிறார்களோ, அந்த பலனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறார்கள். ஆனால் நீ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாய் கூறுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல ஆண்டவர் எப்படி ஒரு பூரண முழுமை பெற்ற ஒரு நல்ல குணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் ஒன்றே என்னையும் இந்த பூலோகத்தில் நல்ல முழுமை பெற்ற ஒரு நல்ல அறகுறை அல்ல, முழுமையான பூரணம் என்றால் அறகுறை அல்ல, முழுமை பெற்ற முழுமையான. நம்ம ஏதோ கொஞ்சம் நேசிக்கிறோம், கொஞ்சம் நமக்கு வேண்டப்படாதவள் இருக்கிறோம், வேண்டப்பட்டவளை நேசிக்கிறோம், அவளோடு பழகிறோம், வேண்டப்பட்டவளோடு வேண்டப்படாதவளோடு பழகாமல் இருக்கிறோம். அன்பும் இல்லை, அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாரையும் நேசிக்கவும், எல்லாரையும் வாழ்த்தவும், அவர் சொன்ன போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது தான் அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பானே, கொஞ்சம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் ஆண்டவருடைய இருதயத்தை நாம் கொஞ்சம் படித்து பார்ப்போம், இருதயத்தை கொஞ்சம் ஊடுருவி பார்ப்போம். ஆண்டவர் எப்படியாக ஆசைப்படுகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி வசிக்க வேண்டும், நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் என்ன எந்த ஒரு கேரக்டர், எந்த ஒரு குணாதிசயத்தில் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். அன்பாலே, அதனால தான் ஆண்டவர் இப்படி செய்வதனால், அவர் சொன்னதை போல நாம் செய்வதனால் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருப்போம், அந்த பூரண சர்க்குணத்தை பெற்றிருப்போம். இப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். கொஞ்சம் சிந்தித்து நாம் மனம் திரும்புவோம். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்கிறதுக்கு இன்றையிலிருந்து நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை போல பூர்ண சர்க்குணராக எங்களை மாற்றுங்க. நாங்கள் இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் ஆண்டவரே உம்மை போல வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த 45:5 இப்படி செய்வதினால் என்று சொல்லியிருக்கிறீங்க. எப்படி என்று ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் என்னென்னலாம் எங்களுக்கு சொல்லிட்டு போனீங்களோ அந்த மாதிரி செய்யணும்னு விரும்புகிறீங்க. பிதா எப்படி ஆண்டவரே முழுமை பெற்ற நல்ல குணத்தில் இருக்கிறார், அதே போல் நாங்களும் முழுமை பெற்ற நல்ல குணத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது. ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் எல்லாரையும் நேசிக்க, நல்லோர் புள்ளார் ஆண்டவரே, தீயோர் எல்லாரையும் ஆண்டவரே நீர் நேசிப்பது போல நாங்கள் நேசிக்க, எல்லாரையும் வாழ்த்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை போல எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ. அன்பாவன்லே, தேங்க்யூ.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உத்தரவாதம் என்றால், அவர்கள் வழியிலே அழிய மாட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொருவருக்குமான காலங்கள் ஏற்கனவே குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள் நடுவிலே நமக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, அதுதான் நம்முடைய ஆயுள். இந்த பூமியிலே நாம் வாழும்படி நமக்கு நியமிக்கப்பட்ட ஆயுள். இதை முழுமையாய் யார் ஓடி முடிக்கிறார்களோ அவர்களே ஜெயித்தவர்கள், அவர்களே ஜெயிக்கிறவர்கள். அப்படி முழுமையாய் ஓடி முடிக்க நமக்கு யாருடைய துணை தேவை என்றால், ஜெயித்தவருடைய துணை தேவை. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. அப்படி எல்லாவற்றையும் ஜெயித்தவர், நம்மை ஜெயிக்க வைக்கிறவர், அவர் நம்மோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, அண்டிக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, முத்தமிட வேண்டும். அதாவது அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்த விரும்புகிறவர்களை அண்டிக் கொள்வார்கள். அண்டிக் கொண்டு அன்பு செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், வழியிலே இந்த ஓட்டம் முடிய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டது வழியிலே அழிவதற்கல்ல, மாறாக அந்த லெக்கை அடைவதற்கு, கானானை அடைவதற்கு. ஆனால் அநேகர் வழியில் அழிந்து போனார்களா? ஏன் அழிந்து போனார்களா? அவர்களில் அநேகர் பேரில் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை. கர்த்தர் பிரியப்படும்படிக்கு யாரும் கர்த்தரை அண்டிக் கொள்ளவில்லை. யோசுவா, காலேபை தவிர கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவன் திரும்பி பார்த்தால் யோசுவாவும் காலேபும் மட்டும் அவர் அண்டை நிற்கிறார்கள். மீது எல்லாரும் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி விட்டார்கள். அதாவது வாயினாலே துதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த நாளில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஆமென் ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். சொல்ல முடியுமா நிச்சயமாய், நான் அவரை அண்டிக் கொள்ளுகிறேன், நான் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று? உண்மையாய் அவரை அண்டிக் கொண்டு ஆமென் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருப்போமானால், நம்முடைய ஓட்டம் பாதியிலே முடிய கர்த்தர் விடமாட்டார். ஆமென். முத்தமிட யூதாஸ் நெருங்கினான், எதற்கு தெரியுமா? 30 வெள்ளிக்காசுக்காக. ஆமென். அற்ப ஆதாயத்துக்காக அன்பு செலுத்துகிறேன் என்று கர்த்தரை நெருங்காதே, மாறாக அவர்தான் எனக்கு வேண்டும். ஆமென். எதற்காக தேவனை அண்டிக் கொள்ளுகிறோம்? அற்ப ஆதாயத்துக்காகவா? அன்பு செலுத்தவா? அன்பு செலுத்த அண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் ஓட்டம் பாதியிலே முடிய விடமாட்டார். அந்த லக்கை அடைய வைப்பார், அந்த நித்தியத்தை சுதந்திரிக்க வைப்பார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். யாவரும் பாக்கியவான்கள் என்று இருக்கிறது. இதில் வித்தியாசமே கிடையாது. உண்மையா நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த அவரை முத்தமிட அண்டிக் கொள்வீர்களானால், நீங்களே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, அன்பு செலுத்த உம்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. அது ஒரு ஈஸ்டர் ஞாயிறு. 1973 உகாண்டா நகரமே இடி அமீன் என்பவனின் கொடுங்கோலாட்சியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக இளைஞன் ஒருவனை படைவீரன் ஒருவன் ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருந்தான். அவனுடைய முகமே அடையாளம் காண முடியாதபடி சிதைந்தது. தன்னுடைய ஷூ அணிந்த கால்களால் அந்த இளைஞனுடைய எலும்புகளின் மீது ஏறி மிதித்து உடைத்து கொண்டிருக்கும் காட்சி இளம் போதகர் கேஃபா செம்பாங்கி என்பவரின் மனதை விட்டு மறைந்து போகவே இல்லை. ஆனால் 1973 ஈஸ்டர் ஞாயிறன்று போதகர் செம்பாங்கி மிகவும் பகிரங்கமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகப்பெரிய மைதானத்தில் கூடியிருந்த 7000 பேருக்கு பிரசங்கித்தார். இடியமையினுடைய ரகசிய போலீசார் 5 பேர் போதகரை பின்தொடர்ந்து சென்றனர். போதகர் சபைக்குள்ளே சென்றதும் இவர்கள் 5 பேரும் உள்ளே சென்று சபையின் கதவை தாளிட்டனர். அவர்கள் போதகரிடம், நீர் இடியமையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் நாங்கள் உன்னை இப்போது சுட்டுக் கொள்ளப் போகிறோம், நீ கடைசியாக சொல்ல விரும்புவதை எங்களிடம் சொல் என்றனர். போதகர் தன்னுடைய அழகான மனைவி மற்றும் ஒரே பெண் குழந்தையை நினைத்து பார்த்தார். உடல் நடுங்கியது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தார். போதகர், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்து போனவன். என்னுடைய உண்மையான வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவுக்குள் தான் மறைந்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தான் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிர் வாழ்கிறேன். ஆனால் நீங்கள் தான் இப்பொழுது உங்கள் பாவங்களில் மரித்து போயிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பாராக என்று சொன்னார். அந்த 5 போலீஸ்காரர்களில் தலைவனானவன் போதகர் முகத்தையே நீண்ட நேரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். பின்பு தன்னுடைய துப்பாக்கியை கீழே இறக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எங்களுக்காக தயவு செய்து ஜெபிப்பீர்களா என்று கேட்டான். போதகரும் அவ்வாறே ஜெபித்தார். அவர்கள் 5 பேரும் அந்நேரமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போதகரை பாதுகாப்பவர்களாக மாறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசித்தால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதே வல்லமை நமக்குள்ளும் கிரியை செய்யும். அப்போது நம்முடைய பயங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அதே பிதாவின் வல்லமை நமக்குள் வரும்போது நமக்கு இயற்கைக்கு மாறான தைரியம் கிடைக்கும். நாம் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தைரியமாய் அறிவிக்க முடியும். அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் முறியடித்து கல்லறை மீது போடப்பட்டிருந்த ரோம ராஜ்யத்தின் முத்திரையை உடைத்து இயேசு கிறிஸ்துவை கல்லறையை விட்டு உயிரோடு எழும்ப பண்ணின பிதாவின் வல்லமை நமக்கு எதிராக கிரியை செய்யும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உடைத்து எறியும். நமக்கு விரோதமாகவும் ஊழியங்களுக்கு விரோதமாகவும் வரும் பிசாசின் சக்திகளை முறியடிக்கும். எதிர்க்கிறவர்களையும் சாதகமானவர்களாக மாறப்பண்ணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காது.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். மத்தேயும் 25:21. குரோவர் கிளீவ்லாண்ட் அமெரிக்காவின் 22வது மற்றும் 24வது ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய தந்தை ஒரு தேவ ஊழியர். குரோவர் சிறுவனாக இருந்தபோதே எல்லா விஷயங்களிலும் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டார். அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களின் கோழி தினமும் வந்து குரோவர் வீட்டு வேலைக்குள்ளே முட்டையிட்டு செல்லும். அதை கண்ட குரோவர் அந்த முட்டையை எடுத்து கோழிக்கு சொந்தக்காரர்கள் கையிலே கொடுத்து விட வேண்டும் என்று துடிப்பார். சிறுவனாக இருந்தபோதே அவர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட உண்மையாய் இருந்தபடியால் தேவன் அவரை வர வர ஆசீர்வதித்து அமெரிக்க தேசத்துக்கே ஜனாதிபதியாக உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான் என்று வேதம் கூறுகிறது. சிறிய காரியம்தானே, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று நாம் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் விட்டால் நாளடைவில் மிகப்பெரிய தவறுகளை செய்ய அது நம்மை தூண்டிவிடும். நம் வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் கொஞ்சத்திலே நாம் உண்மையாய் இருப்போமானால் தேவன் அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக வைப்பார். யோசேப்பு தான் அடிமையாக கொண்டு போகப்பட்ட எகிப்து தேசத்திலே போத்திபாரின் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிகவும் உண்மையாக செய்தான். எனவே போத்திபார் யோசேப்பின் மேல் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். போத்திபார் யோசேப்பின் உண்மையை பார்த்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பு தான் சென்ற இடமெல்லாம் உண்மையாய் இருந்தபடியால் தேவன் அவனை எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். அடிமையாய் எகிப்துக்கு சென்ற யோசேப்பு இப்போது அதே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்ந்தான். பிரியமானவர்களே, நாம் உண்மையாய் இருந்தால் யோசேப்பை போல நமது உயர்வும் நிச்சயம். யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எல்லா இடங்களிலும் நாம் உண்மையாய் இருப்போம் என்றால் ஏற்ற காலத்தில் தேவன் நாம் அறியாத உயர்வுகளை நமக்கு கொடுத்து நம்மையும் மகிழ பண்ணுவார். எனவே சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நாம் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மையும் அளவில்லாமல் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அநேகத்தின் மேல் நம்மை அதிகாரியாக்குவார். God bless you. Have a good day.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:15. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் கொரோனாவினால் நீங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளமாய் கூட்டமாய் தீவிரித்து காணப்படுகிறதா? அல்லது உங்களுக்கு எதிராக மனிதர்களுடைய தந்திரங்களும் பிசாசின் தந்திரங்களும் செயல்பட்டு உங்களை கலங்கச் செய்து குடும்பத்தில், உறவுகளில், பணியிடங்களில், பிள்ளைகளிடத்தில் சமாதானமின்றி கலங்கி பயந்து போய் எப்படி இதிலிருந்து மீள்வது என்று வகை தெரியாது இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேல் பட்டயமோ, நியாயத்தண்டனையோ, கொள்ளை நோயோ, பஞ்சமோ எது வந்தாலும் இடுக்கண் வேளைகளில் என்னை நோக்கி கூப்பிடுகையில் நான் கேட்டு உங்களை ரட்சிப்பேன். யுத்தம் என்னுடையது, ஆகவே பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக, சீறி பாய்ந்து வந்த யுத்தத்தில் ஜெயம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20 நாம் வாசிக்கையில், அங்கே யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு மிகவும் பயந்து போய் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பின்பு யோசபாத் யுத்தத்திற்கு ஆயத்தமாகி, கர்த்தராகிய தேவனை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லி ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிற பாடகர் குழுவை முன்னிறுத்தி கர்த்தரை துதி செய்தான். 22 வாசிக்கின்றோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்தவர்கள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று. இதன் மூலம் யோசபாத் பெரிய ஜெயத்தை பெற்றான் என்றும் வாசிக்கின்றோம். இன்றைக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக சமுத்திரத்திற்கு அப்பால் இருந்தோ அல்லது சமீபமாகவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சதிகள் எது எழும்பினாலும் அவைகள் சீறிப்பாய்ந்து எல்லா பக்கமும் நெருக்குகிறதே. பொருளாதாரத்தில், குடும்ப உறவுகளில், சமாதானத்தில், பற்றாக்குறையில், பலவீனத்தில் போன்றவற்றிலெல்லாம் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதே என்று பயந்து போய் காணப்படுகிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களின் யுத்தம் என்னுடையது என்று. ஆகையால் கர்த்தரை விடாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் துதித்து கொண்டிருக்கும் போது துதியை முன்னிறுத்தி சூழ்நிலையை பின் வைப்பீர்களானால் இன்றைக்கு பெரிய ஜெயத்தை நீங்களும் பெறுவீர்கள். இரண்டாவதாக, சிறைச்சாலை யுத்தத்தில் ஜெயம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே பவுலும் சீலாவும் அநேக அற்புதங்களை இயேசுவின் நாமத்தில் செய்ததின் பொருட்டு அவர்களை ஜனங்கள் தங்களுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள் என்று எண்ணி சிறைச்சாலை அதிகாரிகளிடத்தில் ஒப்பு கொடுத்தனர். அங்கே அவர்களை அநேக அடிகளை அடித்து பல மடங்கு பத்திரமாக உட்காவலறையில் வைத்து கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி தலைகீழாக தொங்க வைத்திருந்தனர். பல சித்திரவதைகளுக்கு ஆளாகி இருந்தனர். 25 பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்றும், அப்பொழுது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் மதிர்ந்தது, கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று, விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் நன்மை செய்ய நினைத்து பல தீமைகளை சந்தித்து செய்யாத குற்றத்திற்காக பல பாடுகளை அனுபவித்தும் கொரோனாவினால் காவல் பண்ணப்பட்டு சுதந்திரம் பறிக்கப்பட்டு அடைப்பட்ட நிலையில் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் இருக்கிறவர்களே, தேவ சமூகத்தில் துதியெடுங்கள். துதி எடுத்தால் சாத்தான் ஓடிப்போவான். துதிக்கும்போது அடைப்பட்ட வாசல்கள் தானாகவே திறக்கும்படிக்கு உங்களுக்காகவே கர்த்தர் கடினமான சூழ்நிலைகளில் ஒரு அசைவை உண்டாக்குவார். இதுவரையில் எவைகளெல்லாம் அசைக்க முடியாதபடி, திறக்க முடியாதபடி பலமாய் இரும்பு கதவுகளைப் போன்று தடையாக காணப்பட்டதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் திறக்கிறார். அந்தகார சங்கிலிகளை அறுக்கிறார். இதுவரையில் கட்டி வைத்திருந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்காய் இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காய் காத்திருந்தீர்களோ, உங்களின் ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் எவையெல்லாம் எழும்பி உங்களை பகைத்ததோ அவைகளை
தாங்களாகவே தங்கள் வழிகளில் ஓடிப்போகும்படி செய்கிறார். உங்களை வேதனைப்படுத்திய சத்துருவின் கிரியைகளை கொரோனா போன்று எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை தானாகவே எப்படி வந்ததோ அப்படியே வெளியேறும்படி செய்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தரை துதியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட சிறைச்சாலையின் அனுபவத்தில் துன்பத்தில் சிக்கித் தவித்து யார் என்னை மீட்பார் என்று இருப்பீர்களானால் இயேசுவிடம் வாருங்கள். அவரை விசுவாசியுங்கள். உங்களுக்காயும் யுத்தம் செய்வார், உங்களையும் மீட்டெடுப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 1:14. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அடையாளங்கள் அவசியம். காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் சுட்டி காண்பிப்பதற்கு அடையாளங்கள் நிச்சயமாகவே அவசியம். ஆகவே கர்த்தர் சிறிய மற்றும் பெரிய சுடர்களாக நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் ஆகியவற்றை சிருஷ்டித்தார். நோவாவுக்கு கர்த்தர் வானவில்லை அடையாளமாக்கி ஜல பிரளயத்தினால் உலகத்தை அழிப்பது இல்லை என்று வாக்கு பண்ணினார். மோசேயின் கோலை சர்ப்பமாக்கி பார்வோனுக்கு முன் அதை அடையாளமாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களின் பாதுகாப்பிற்காக பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடையாளமாக்கினர். ராகாப் என்னும் வேசி சிகப்பு நூலை தன் ஜன்னலில் கட்டி அடையாளமாக்கி தன் குடும்பத்தை அழிவுக்கு விலக்கி மீட்டாள். இம்மானுவேலருக்கு அடையாளமாக கன்னிகை கர்ப்பவதியாக போவதை கர்த்தர் முன்னறிவித்தார். எசேக்கிய ராஜாவின் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பதற்கு அடையாளமாக சூரிய கடிகாரத்தில் சாயையை 10 பாகைக்கு பின்னிட்டு திரும்ப செய்தார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எதற்காக அடையாளமாக்கினார்? ஆம், வருகைக்கு ஆயத்தப்படவே அவைகளை அடையாளமாக்கினார். ஒரு நாள் கடந்தது என்பதற்கு பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டது அடையாளம். ஒரு வருடம் கடந்தது என்றால் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டது மாத்திரமல்ல, சூரியனையும் ஒருமுறை சுற்றி வந்து விட்டது என்பது அடையாளம். இதன் மூலம் நீங்கள் நாட்களை கூறுகிறீர்கள், வாரங்களை நிர்ணயிக்கிறீர்கள், வருஷங்களை கணிக்கிறீர்கள். அவை உங்களுக்கு அடையாளங்களாக அமைந்திருக்கிறது. இன்று காலங்களெல்லாம் உருண்டோடி கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் வருகையை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவாக இருக்கின்றது. எங்கு திரும்பினாலும் கர்த்தர் வரப்போகிறார் என்பதை சரித்திர சான்றுகள் சுட்டி காண்பிக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது போல இயேசு வரும்போது அது வருகைக்கு முன் வருகைக்கு பின் என்று பிரிக்கப்படும். ஒருமுறை இயேசு ஒலிவமலையில் தனித்திருக்கும் போது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, அது எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு பல அடையாளங்களை அவர்களுக்கு விவரித்தார். அதில் ஒன்று, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் மிடுக்கனும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்றார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினாலே நீங்கள் மிகுந்த பயபக்தியோடு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவீங்களாக. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்கள் நிதானிக்க உங்களால் கூடாதே என்று மத்தேயு 16:3 இயேசு கிறிஸ்து கேட்கிறதே நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென் பாந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டிய காரியங்களை, செய்திகளை, பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆம்.

திரளான தண்ணீர்கள் மேல் விசுவாச பயணம் என்ற தலைப்பில் சகோதரன் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

107வது சங்கீதம், சங்கீத புஸ்தகத்தில் 107 23ல இருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். வசனங்கள் சொல்லும் போது வசனங்களை எடுத்து உதவி செய்வதற்கு யாராவது சகோதரிமார் சகோதரி இங்க வந்து உட்கார்ந்தால் நன்றாயிருக்கும். நீங்க தான் வாங்கலே உட்கார. சரி, இங்க வாசிக்கப்பட்டது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இந்த 107 சங்கீதத்துல 23வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஒரு சின்ன குட்டி கதை எழுதின மாதிரியே இருக்குது. கப்பல் ஏறி போனாங்களாம், திடீர்னு நடுக்கடல கொந்தளிப்பு வந்துச்சான், புயல் அடிச்சுச்சான். உடனே எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து அந்த புயலையும் கொந்தளிப்பையும் அடக்கி எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துல துறைமுகத்துல போய் கொண்டு போய் சேர்த்தாராம். ஒரு குட்டி கதை பாருங்க, இந்த சங்கீத புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். கப்பல் பிரயாணம் பண்ணி போகிற சமயத்துல என்னெல்லாம் தயாரா இருக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சும்மா சாதாரணமா எடுத்தோம்னு புறப்படாது. 4 நாளைக்கு 5 நாளைக்கு கடந்தா இன்னொரு துறைமுகத்துக்கு போய் சேரும்னாக்கா இந்த 4 நாளைக்கு வேண்டிய ஆகாரம் இருக்குதா, தண்ணி இருக்குதா, மெஷின் எல்லாம் கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் பிரயாணமே ஆரம்பிக்கப்படும். அதே மாதிரிதான் இந்த கப்பல் பிரயாணப்பட்டுதான் போச்சு. எல்லாம் ரெடியா இருந்துச்சு. கப்பலை நடத்துகிற அந்த கேப்டன் இருக்கிறாங்களே மாலிமி, இவங்களும் சாதாரண ஆளுகள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப புதுசா வர்றவங்களே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் அந்த கடல்ல பிரயாணம் பண்ணி அனுபவப்பட்டவங்கள மாத்திரம்தான் அதுல பிரயாணத்துக்கு அனுமதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் உள்ள மாலுமி தான் இப்ப நடத்திட்டு போறாங்க. ஆனா திடீர்னு என்னாச்சு, கொஞ்சம் தூரம் போன உடனே பயங்கரமா கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய காற்றுகள் வீச ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. சாமானத்தெல்லாம் தூக்கி தண்ணியில போட்டு பாக்குறாங்க. ஆனா கடல் கொந்தளிக்கிறது நிக்கவே இல்லை. அப்பதான் கடவுளை நோக்கி எல்லாரும் விண்ணப்பம் பண்றாங்க. அந்த கேப்டன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டான். என்னுடைய புத்தியில என்னுடைய அனுபவத்துல நான் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், என்னால ஒண்ணுமே முடியல. நான் ஒரே ஒரு காரியம் உண்டு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன், ஆனா இந்த கடலையும் இந்த கொந்தளிப்பையும் இந்த காற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன் உண்டல்லவா, அவர் ஒருத்தர் தான் இதுக்கு முடிவு செய்ய முடியும். ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து அந்த கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். தன் மக்கள் வேதனைப்படுகிறத பார்த்து அவருக்கு சகிக்க முடியல. அவர் ஓடி வந்து காற்றையும் கடலையும் அடக்கி அவங்களை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாராம். நாம கூட சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் சேரத்துக்குள்ள இந்த உலக வாழ்க்கையில எத்தனை புயல், எத்தனை கொடுங்காற்று, எத்தனை கொந்தளிப்பு சகிக்க முடியல பாத்தீங்களா. எத்தனை பேர் சொல்றாங்க, ஐயோ என் வீட்டுல கொந்தளிப்பு தகிக்க முடியலீங்க, என் வீட்டுல புயல் அடிக்குது, என்னால சமாதானமா இருக்க முடியல. எல்லாரும் கண்ணீரோடு கூட பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்டிலயாவது சந்தோஷம் இல்லை, ஒரு சபையிலும் சந்தோஷம் இல்லை, அல்லது ஒரு அரசாங்கத்திலும் சந்தோஷம் இல்லை, ஒரு தேசத்திலும் சந்தோஷம் இல்லை. எல்லா தேசத்திலும் குழப்பம், எல்லா தேசத்திலும் கொந்தளிப்பு, எல்லா அமைதி இல்லாம தத்தளிச்சு கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, ஏன் இந்த கொந்தளிப்பு? இப்ப இந்த விதமான கொந்தளிப்புகளை எப்படி அடக்க முடியும்? கடல் கொந்தளிப்பு தேவன் வந்து அடக்கினாரு, ஆனா இந்த உலகத்திலும் சபையிலும் வீட்டிலும் காணப்படுகிற இந்த கொந்தளிப்புகளை யார் அடக்க முடியும்? அதுக்கும் தேவாதி தேவன் வந்தாதாங்க முடியும், வேற வழியே கிடையாது. இந்த உலகத்துல என்னெல்லாம் புது புது பிளான் போட்டாலும் சரி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. கடவுளா பார்த்து இறங்கி இந்த உலகத்துக்கு சில மாற்றங்களை உண்டு பண்ணாதான் முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற பின்னாடி உள்ள காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கடல்ல அகப்பட்ட சில படகுகளை குறிச்சு இன்னைக்கு ராத்திரி நாம் தியானிப்போம். எத்தனை படகுகளை பார்க்க முடியுமோ எனக்கு தெரியல. குறிக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள சில படகுகளை குறிச்சு மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜபத்துக்கு நம்ம போகலாம். முதலாவது படகு யோனாவினுடைய படகு. யோனாவின் புஸ்தகம் 1:4 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் பிரயாணம் பண்ணி போகிற அந்த கப்பலில ஒரு கொந்தளிப்பு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தர் சொன்னாரு ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் என்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு சொன்னார்.
ஆனா சொல்ல இடத்துக்கு அவன் போகாம இவன் வேற இடத்துக்கு இவன் இவ்வளவு இஷ்டமா அவன் புறப்பட்டு போனதுனால வந்த வேதனை தான் அந்த கப்பலுக்கு வந்த குழப்பம். கடல் கொந்தளிச்சிருச்சு, புயல் அடிக்குது, எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. கேப்டனும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறான், சாமானத்தெல்லாம் கடலுக்கு தூக்கி பாக்குறான். ஆனா இந்த பிரதர் என்ன பண்றாரு தெரியுங்களா, கப்பலுடைய அடியை தட்டுல நல்லா நித்திரை கொண்டிருக்கிறார், சுகமா படுத்து தூங்குறார். கப்பல் கொந்தளிக்கும் போது எப்படி எல்லாம் ஆடி இருக்கும் பாருங்க, இப்படி ஆடும் இப்படி ஆடும், அப்படிலாம் கீழே ஆடுற சமயத்தெல்லாம் கால் உழுகும், கை உழுகும், உடம்பு கீழே துபியில உழுகும். வண்டியில ட்ரெயின்ல படுத்துட்டு இருக்கும்போது பிரேக் போட்டா மேல இருக்கிறவன் கீழே படுத்துருக்கான். ஏன் அது அவ்வளவு பெரிய அந்த ஆட்டத்திலேயே பிரேக் போட்ட உடனே கீழே வந்துடுறாரு. அப்ப இந்த கப்பல் இப்படி எல்லாம் ஆடி இருக்கும்போது இவன் எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருக்கோம், அவ்வளவு வேதனையிலயும் அது எப்படித்தான் தூக்கம் வந்துச்சோ தெரியலீங்க, தூங்குறாங்க, நல்லா தூங்குறான். இந்த பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் தூங்குறவங்கள, நல்லா வாய் ஆணு திறந்திருக்கும், அந்த தலையில ஒரு இடி இடிச்சாலும் சரி திருப்பியும் தூங்கி விடுவாங்க, பக்கத்துல ஒரு இடி இடிச்சாலும் சரி திருப்பியும் தூங்கி விடுவாங்க. அது எப்படிதான் இருந்தாலும் அந்த தூக்கத்தை நிறுத்தவே அவங்களால முடியல. அப்படிதாங்க இவனும், அதாவது நிர்விசாரமான தூக்கம், இடிச்சா தனக்கே வேதனை வந்தா கூட அவனுக்கு கவலை இல்லை, மத்தவங்க வேதனைப்பட்டாலும் கவலை இல்லை, நிர்விசாரமான தூக்கம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை அவன் தூங்கிட்டு இருக்கான். இங்க ஜனங்கள் கண்ணீர் விடுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாருமே அழிந்து போவோம்னு கண்ணீர் விடுறாங்க. கேப்டன் சொல்றான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, சாமானத்தெல்லாம் தூக்கி போட்டாச்சு, வியாபாரத்துக்கு கொண்டு போன சாமானமும் ஒண்ணுமில்ல, எல்லாம் தூக்கி போட்டாச்சு, ஜீவன் தப்பனா போதும் என்ற நிலைமையில இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ எல்லாம் செய்ய வேண்டி செஞ்சாச்சு, இனி ஒரு நிலைமை இல்ல, ஒரு காரியம் நம்ம செய்யலாம், அவங்கவுங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கன்ட்டான். அவங்கவுங்க, நீ முஸ்லீமா நீ உன் தெய்வத்தை நீக்கி விண்ணப்பம் பண்ணு, நீ இந்துவா நீ உன் தெய்வத்தை விண்ணப்பம் பண்ணு, நீ அந்த தேதி அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அவங்கவுங்க தெய்வத்தை. அவனுக்கு தகராறு வேண்டாம்ன்றதுக்காக தான், இந்த தெய்வத்தை மாத்திரம் ஜெபம் பண்ணனாக்கா ஒரே இங்கேயோ கொந்தளிப்பு வந்துருமே, ஆகவே தான் அந்த தகராறு அவன் ஒத்துக்கல. ஆகவே அவன் தெய்வத்தை அவன் அவன் ஜெபம் பண்ணுங்க. சில சமயத்துல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எம்மதமும் சம்மதங்க, நீ அந்த தெய்வத்தை வணங்கு நீ இந்த தெய்வத்தை வணங்கு, எல்லாம் ஒரே இடத்துல தாங்க போய் சேரும் சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல, எல்லாம் ஒரே இடத்துல தான் போய் சேரும். இல்லைங்க, இல்லை, பல வழிகளை சொல்லுவாங்க, இந்த வழி அந்த வழிக்கு தான் போய் சேரும், ஒவ்வொரு வழியினுடைய முடிவும் ஒரு இடத்துக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. சேலத்துல இருந்து கொச்சி என்ற இடத்துக்கு, அதாவது என்னுடைய இடம் சேலம், சேலத்துல அதாவது தமிழ்நாட்டுல சேலம்ன்ற பகுதி, அங்கிருந்து கொச்சின்னு கேரளா தேசத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி போறேன். அன்னைக்கு நான் ரிசர்வ் பண்ணல, ஒன்னும் பண்ணல, ஓடி வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எங்க வீடு பாருங்க, ட்ரெயின் உள்ள வந்த உடனே சத்தம் கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன், அப்படிதான் அந்த மாதிரி பழக்கம். ஓடி வந்து நான் பாக்குறேன், எல்லாம் அந்த கேரேஜ்ல அந்த அந்த படிக்கட்டுல எல்லாம் தொங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க, பெட்டியும் வச்சுட்டு உள்ள போக முடியல, கால் வைக்கலாம், பெட்டி எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருக்க முடியும். ஆகவே நானும் தேடி தேடி பாக்குறேன், ஒரு இடத்துலயும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல, செகண்ட் கிளாஸ் இல்ல, ஒரு இடத்துலயும் இல்ல. அப்படியே இன்ஜின்ல இருந்து தேடிட்டு வரேன், ட்ரெயின் டைம் ஆச்சு, விசில் அடிக்க விசில் அடிக்க ஆரம்பிச்சேன். அந்த காடு பெட்டிக்கு பக்கத்துல ரெண்டு பெட்டி இருக்குது கேரேஜ், ரெண்டு பெட்டிலும் பார்த்தா இடம் தாராளமா கிடைச்சிச்சு. அடடே தாராளமா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெட்டில அந்த பெட்டில ஏறிட்டேன். ஜனங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, வண்டி புறப்பட்டுச்சு, நாங்க போயிட்டே இருக்கிறோம். நான் ஏறின ஒரு பாடு, ஒரு பிரதர் மேல இருந்து இறங்கினார், நான் அங்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேங்க, நீங்க வேணா ஏறி தூங்குங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிட்டாரு. உடனே எனக்கு பாரு ஃப்ரீயா ஒரு இடம் கிடைச்சிச்சு சொல்லிட்டு மேல ஏறி போய் நல்லா ஜம்முன்னு படுத்துட்டேன். அடுத்த ஸ்டேஷன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பேரு, ஈரோடு ஸ்டேஷன் வந்த உடனே டிவி விக்கிறவன் வந்தான், பீடி விக்கிறவன் வந்தான், வெத்தலை பாக்கு விக்கிறவன் எல்லாம் வந்து காச்சு மூச்சுன்னு சத்தம், ஒரே சத்தம். இங்கதான் என்னமோ தெரியல, பிளாட்ஃபார்ம்ல யாரும் கொண்டு வந்து விக்கிறது இல்ல. நாங்க நேற்று ராத்திரி எல்லாம் பட்டி முந்தானத்தெல்லாம் நாங்க ஒரு இடத்துல இருந்து வந்தோம், ஏதாவது கிடைக்கும் பார்த்தோம், ஒண்ணும் கிடைக்கல. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்ல, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு பலகாரம் விற்பாங்க, சாப்பாடு விற்பாங்க, டிஃபன் வேணா டிஃபன், சாப்பாடு வேணா சாப்பாடு, பிரியாணி வேணா பிரியாணி, எல்லாம் கிடைக்கும் அங்க. ஆனா இங்க அங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி எல்லாம் சத்தம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல கொஞ்ச நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ பெல் அடிச்சு ட்ரெயின் புறப்பட போகுது, காடு விசில் அடிச்சிட்டாரு, என்ஜின் சத்தம், டீசல் இன்ஜின் சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டோன்னு நான் மேல படுத்துட்டே இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி கபக்குன்னு இழுக்கும் இழுக்கும் இழுக்கும் பாத்துட்டே இருக்கிறேன். பார்த்தா இன்ஜின் சத்தம் நின்னு போச்சு, காடு விசில் அடிக்கிறது நின்னு போச்சு, இப்போ ஒரு சத்தமும் இல்ல. என்னடா இது, வண்டி அசையும் அசையும்னு பாக்குறேன், வண்டி அசையில, கீழே ஜனங்களாம் உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க, பரவாயில்லையே இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, திருப்பியும் படுத்துட்டேன். கொலையரம் பொறுத்து பார்த்தா அந்த பீடி விக்கிறவன் போயிட்டான், சோடா விக்கிறவன் போயிட்டான், எல்லாம் போயிட்டாங்க, ஜனங்களே இல்ல. பிளாட்ஃபார்ம் ரொம்ப காலியா இருக்குது, ரொம்ப அமைதியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது, என்ன இப்படி எல்லாம் போயிட்டாங்களே, என்ன பிளாட்ஃபார்ம் அமைதியா இருக்குது, என்ன விஷயம், இவ்வளவு நேரம் ஆகாது இந்த பிளாட் இந்த ஸ்டேஷன்ல. உடனே மேல இருந்து கீழே இறங்கினேன், ஜன்னல் வழியா பார்த்தா என் கரைசா நிக்குது, மத்த கரைஜ் இழுத்துட்டு போயிடுச்சு. அது இதெல்லாம் இது இங்கதான் நிக்குது, என்ன ஆச்சு, மத்த கரைஜ் என்ன ஆச்சு,
உடனே ஜனங்களை பாத்துக்க, என்னங்க நம்ம கேரேஜ் விட்டுட்டு மத்ததெல்லாம் இழுத்துட்டு போயிட்டான் அவன், என்ன இது? அப்பதான் அவன் சொன்னாங்க, ஐயா இந்த கேரேஜ் மாத்திரம் திருச்சிக்கு போக வேண்டிய கேரேஜ், இங்க டிட்டாச் பண்ணி திருச்சிக்கு போற ட்ரெயின்ல அட்டாச் பண்ணுவாங்க. திருகோணமலைக்கு போறதும் பத்திகுலாக்கு போறதையும் ஒரு இடத்துல வந்து டிட்டாச் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியாது, தெரியாம நாங்க ஒரு கேரல யாரா இருந்தோம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல வேலை அங்க பிரிச்சு விட்டுருவாங்க, அதே மாதிரிதாங்க இங்கேயும் பிரிச்சு விட்டாங்க, எங்க கேரேஜ் மாத்திரம் நிக்குது. அப்புறம்தான் தெரிஞ்சிட்டேன், ஐயோ கொச்சிக்கு போகுதுன்னு நினைச்சுதானே ஏறினேன், கடைசியில ஈரோட்லயே நிக்க வேண்டியதா போச்சே. இப்படிதான் நினைப்பாங்க, எல்லா வழியும் ஒண்ணுன்னு சொல்றீங்க பாருங்க, என் நாட்டம் ஈரோட்லயே உட்காந்துட்டு இருப்பீங்க நீங்க. அடுத்த நாள் காத்தால ஏரோப்ளைனை புடிச்சு எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அவதி உங்களுக்கு வேண்டாம், எல்லா வழியும் ஒரு வழி இல்ல. ஏசாமி சொன்னார், ஐ ஆம் த ஒன்லி வே, நான் ஒருவனே வழி, நானே வழி, நானே ஜீவன், நானே வாசல். எந்த வாசல் வழியா பிரவேசிக்கிறோம் மாத்திரம் தான் நித்திய ஜீவன் பெற்றுக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ வழிகள் இருக்கலாம், அதை நீங்க நம்பாதீங்க. ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்துனுடைய வழி. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல ஜீவனை தந்த அந்த தெய்வ குமாரன் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை நம்ம மீட்டுக் கொண்டிருக்கிற. நீ அதை நம்புவாயனா நித்திய ஜீவன், நீ அதை ஏற்றுக்கொள்வாயனா உனக்கு சந்தோஷம். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் ஜாதியை மாத்திரத்துக்கோ மதத்தை மாத்திரத்துக்கோ நினைக்கவே நினைக்காதீங்க. கிறிஸ்துவ நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை உங்களுக்கு அனுபவிக்கிறோம், அவ்வளவே தான். கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்துறது இல்ல. ஆனா நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும்னாக்கா, நித்திய சமாதானம் உங்களுக்கு வேணும்னா, இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய குல தெய்வமா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. பல வழிகள் உண்டு, நம்பாதீங்க, எல்லாமே போய் சேராது, என்னாட்டமே ஈரோட்ல விட்டுட்டு போயிடும். ஆனா ஒரே ஒரு வழி உண்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய வழி. அந்த வழி உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். ஆகவே எத்தனையோ பேர் தேவத்தை ஜோக்கி ஜெபம் பண்ணாலும் அந்த கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. கடைசியா கேப்டன் அப்படியே சுத்திட்டு வந்து கீழே பார்த்தா இந்த பிரதர் தூங்கிட்டு இருக்காரு. ஏன்பா எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு இதை பத்தி கவலை இல்லையா? இப்பதான் உனக்கு சந்தேகம் வருது, நீ யாரு, எந்த ஊரு, என்னாலாம் கேக்குறாங்க. விவரத்தை பார்த்த உடனே இவனும் நிலைமையை புரிஞ்சுட்டான். நல்ல ஒரு உண்மையான ஊழியக்காரன் பாருங்க, தவறு செய்தா கூட ஒத்துக்கிறான், உடனே ஒத்துக்கொண்டு தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் தான் இதுக்கு காரணம்ன்றத சொல்லி உடனே என்ன கடல தூக்கி போட்டுருங்க, இந்த கொந்தளிப்பு எல்லாம் நின்று போயிடும், இந்த தப்பிதத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன், தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் சொல்லி பொறுப்பெடுத்துக் கொண்டான். உடனே என்ன ஆச்சு? கொந்தளிப்புகள் நின்னு போச்சு. எத்தனை பேர் இந்த உலகத்துல ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் பிள்ளைங்க ஜெபிச்சா மாத்திரம் தாங்க மாற்றம் ஏற்படும். எப்படியோ எப்படி எப்படி கூட்டங்கள் நடத்தினாலும் சரி, நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கிறனாக்கா இந்த ஊருக்கு ஒரு மாற்றம் வேணும், உன் சபைக்கு ஒரு உயிர் மீட்சி வேணும், உன்னுடைய இந்த ஊருக்கு மத்தியில கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படணும்னாக்கா கிறிஸ்தவங்களுக்கு தேவனோடு கூட ஜெபிக்கணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அந்த ஜபம் இல்லாத வரைக்கும் எந்த மாற்றம் நடக்க போறதில்லை. இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் தரித்திர ஜபம் இருக்குது பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா தரித்திர ஜபம், பிச்சைக்கார ஜபம், என்ன ஆசிரி, என் பொண்டாட்டி ஆசிரி, என் பிள்ளைங்களை ஆசிரி, இதே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் பேர் தரித்திர ஜபம்னு பேரு. மத்தவங்க பத்தி அக்கறையே கிடையாது, அவன் எப்படி போனா நமக்கு என்ன, இதே திருகோணமலையில எவன் நாசமா போனா நமக்கு என்ன, எவ்வளவு பாவத்தை ஜீவிதம், என் புள்ள நல்லா இருக்கணும், என் புருஷன் குடிக்காம இருக்கணும், மத்தவனை பத்தி அக்கறை இல்ல, அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு கூடாது. உண்மையான விசுவாசியா இருந்தனா உன்னுடைய ஜபத்தின் நேரம் அதிகமாயிருக்கணும், மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற. உன் ஜப நேரம் குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உனக்காக தான் ஜபம் பண்ணிருக்கிற, மத்தவங்களுக்கு ஜபம் பண்ணலன்னு அர்த்தம். ஜப நேரம் அதிகமாச்சுன்னா நீ மத்தவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறன்னு அர்த்தம். நீ ஜெபிக்கிற வரைக்கும் இந்த திருகோணமலையில ஒரு மாற்றமும் ஏற்படாதியா? ஆகவே ஜெபிக்கிறவங்க கூடி ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். சரி, இனி அடுத்த பதவிக்கு நம்ம போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:21-23 வரை வாசிங்க. பாருங்க, இங்க ஒரு படகு போயிட்டு இருக்குது, போற வரைக்கும் ஒன்னும் குழப்பம் இல்லைங்க, ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது. நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் இந்த படகுல இருக்கிறாங்க, எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிறவங்கனாக்கா சின்ன வயசுல இருந்தே கடலுக்கு போய் போய் பழக்கம் இருக்கு இல்லையா? இங்கேயே நீங்க பாத்துருக்கலாம், நீங்க நல்ல அனுபவசாலிங்க. எப்படி எல்லாம் தண்ணி படகு கவிழ்ந்தாலும் எப்படி எல்லாம் இருக்க முடியும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட அனுபவசாலிங்க தான் இந்த படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, திடீர்னு சொல்லி கொந்தளிப்பு, பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னமா செஞ்சு பாக்குறாங்க, இந்த படகு நிறுத்தவே முடியல. இருட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இதுக்கு காரணம் என்னங்க? இந்த இருட்டுக்கு காரணம் என்ன? இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? நல்ல அனுபவப்பட்டவங்க எல்லாம் இந்த படகுல இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் இல்லைங்க, ஒரே ஒருத்தர் மாத்திரம் இல்லை. எத்தனை அனுபவசாலிங்க எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் அந்த ஒருத்தர் அந்த படகுல இல்லாததுனால வந்த ஒரு பெரிய பிரச்சனை.
யார் இல்ல அந்த படகுல? இயேசு இல்ல. இயேசு இல்லாத எல்லா படகுக்கும் இந்த மாதிரிதாங்க கதி வரும். முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆரம்பம் ரொம்ப நல்லதா இருக்கும், போகும்போது ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரு சகோதரன் திருச்சூர்ல, பிரதர் உங்களுடைய கூட்டத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல எல்லாம் நான் பாட்டு பாடியிருக்கிறேன், கொயர்ல நான் பெரிய பாட்டு பாடி நான் பாட்டு பாடியிருக்கிறேன், என் கூட்டத்தோட சூசேஷ ஊழியம் செய்வேன், எல்லாம் நான் நல்லா செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வந்துச்சு, நானு என்னுடைய ஜீவிதத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள ஆயிட்டேன். நான் ஒரு பெண்ணை நேசிச்சேன், ஆனா என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் பிடிக்கல. அது உடனே எங்க அப்பாவுக்கும் எனக்கும் வாக்குவாதம் உண்டாச்சு. நான் நேசிச்ச பெண்ணை நான் எப்படியும் கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி உடனே வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்ப நாங்க ஒரு வாடகை வீட்டை எடுத்து அதை நாங்க குடியிருக்கிறோம். எனக்கு நல்ல பணமும் கிடைச்சது, லோன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கல்யாணம் ஆன புதுசு, நாங்க ஹனிமூனுக்காக பல இடத்துக்கு நாங்க போனோம். அவ எங்கெங்க போகணும்னு சொல்றாலும் அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர், ரொம்ப நல்லா இருந்ததுயா. முதல் மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மூணாவது மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அஞ்சு மாசம், ஆறு மாசம், எட்டு மாசம் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்பதாவது மாசம் வரும்போது பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. என்னுடைய மனைவினால எனக்கு சமாதானம் இல்லை, என் மனைவினால நானே தற்கொலை செஞ்சுக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு வேதனை. ஏயா, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சவன் தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் நேசிச்ச ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டினது தப்பா? அதனால இந்த பிரச்சனை வந்துச்சா? தயவுசெய்து ஜெபம் பண்ணி எனக்கு எழுதுங்க. ஊழிக்காரர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், அந்த சகோதரனுடைய குடும்பத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். அந்த சகோதரனுடைய தகப்பனார் ஒரு போஸ்ட்மேன், வயசானவர். அவருக்கு பிறந்த மூத்த மகன் தான் இவன். இவன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். அவனுக்கு கீழே ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறார். அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க, பிஎஸ்சி படிக்குது. ஒரு சின்ன குட்டி தம்பி இருக்கிறான், அவன் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். இப்ப இந்த குடும்பத்தில் என்ன சம்பவிச்சது? இவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். மகன் சொல்றான், தான் இஷ்டப்பட்டதை நீ கல்யாணம் பண்ணணும். ஆனா அவளோ வேற ஜாதியை சேர்ந்த, வேற ஜாதினாக்கா வேற தெய்வத்தை வணங்குகிறவள், ஜீவிக்கிற தெய்வத்தை வணங்காம விக்கிரகங்களை வணங்குறவள். அதான் நான் சொல்றேன், ஜாதி கட்டு காரியத்தை குறிச்சு அல்ல, வேற விக்கிரகத்தை வணங்குகிற ஒரு பெண்ணோடு உள்ள இணைப்ப பெற்றோர் தகப்பனருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே வாக்குவாதம் உண்டாச்சு. உடனே இவன் சொல்லிட்டான், கோபத்தோடு வெளியே வந்துட்டான். இப்போ குடும்பத்தை நடத்த வேண்டியது யாரும் இல்லை, இவனை தான் நம்பி அந்த குடும்பம் இருந்துச்சு. இவன் சம்பளத்தில் தான் அந்த குடும்பம் நடத்த வேண்டிய, ஏன்னா அப்பா ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. இவனுக்கு வேலை வாங்கி தரத்துக்காக அந்த அப்பா வயசானவரு என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேருடைய காலை பிடிச்ச என்னுடைய மகனுக்காக, நீங்க மூத்த மகன், இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பே அவன் தான் இருக்குது, நான் இன்னும் ரிட்டையர் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படியாவது என் மகனுக்கு வேலை தர மாட்டீங்களா கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையை வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனா கடைசியில பாருங்க, விட்டு விட்டே இந்த பையன் போயிட்டான். இப்ப அந்த வீடு எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கு தெரியுமா? மூத்த மக பிஏக்கு போறா, காலேஜுக்கு போகணும்னா பஸ்ல ஏறிதான் போகணும், கன்செஷன் டிக்கெட் பணம் டிக்கெட் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். பணம் கேட்கிறா அப்பா காலேஜுக்கு. அப்பா சொல்லாங்க, எந்த பணத்தமா நான் உனக்கு தர்றது, நானே கூலி வேலை செஞ்சுதான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறேன், பஸ்ஸுக்கு பணம் கொடுக்க எனக்கு முடியாது, நீ இனிமே காலேஜ் போகாத நின்று. அப்பா ஒரே ஒரு வருஷம் தான்ப்பா இருக்குது, நான் எப்படியாவது போய் படிச்சிடறேன்ப்பா. இல்லம்மா, கடன் வாங்கி தாப்பா, அது எப்படிமா அடைக்க முடியும்? என்னால முடியாது. அவ கண்ணீர் விட்டா, அவ காலேஜ் நின்று போச்சு. ரெண்டாவது மகன் அவளும் காலேஜ் படிக்கிற, அவளையும் நிறுத்திட்டாங்க. மூணாவது பையனா லோக்கல் ஹைஸ்கூல் போயிட்டு இருக்கிறான், அவ கண்ணீரோட இருக்கிறார். மூத்த மகளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? காலேஜ் இந்த கடைசி திறனை நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தவா, திடீர்னு நிறுத்தப்பட்ட உடனே அவளுக்கு ஷாக் உண்டாயி பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாரோடையும் பேசுறதில்ல, ஒரு பக்கமா இப்படியே பாத்துக்கிட்டே தான் இருப்பா. சாப்பாடு ஊட்டி கொடுத்தா சாப்பிடுவா, ட்ரெஸ் உடுத்தனா உடுத்திக்குவா, அப்படிதான் இருப்பாவா. இவ கண்ணீரோட அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில மூத்த சகோதரி இருக்கிறா. இளைய சகோதரி வீட்டு வேலை எல்லாம் கவனிக்கிறா. அவங்க அம்மா அங்க அடுப்பு பக்கத்துல சாப்பாடு வெந்துட்டு இருக்குது, கணத்துல கையை வச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா பழக்கம் இல்லாத நெல்லு போய் வயல்ல போய் நெல்லு நட்டுட்டு பணம் உண்டாக்குறாங்க. எப்படியும் கூலி வேலை செய்யணுமே, பிள்ளைகளை காப்பாத்தணுமே, நெற்றி வேறவ நிலத்துல விட கஷ்டப்பட்டு இருக்கிறார். இவன் கேக்குறான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, நான் நேசிச்ச பெண்ணை கல்யாணம் கட்டுறது தப்பா? என் குடும்பத்துக்கு வந்த இந்த வேதனைக்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிற வாலிபர்கள் உண்டு. இஷ்டம் போல ஜீவிக்கிறது, இஷ்டம் போல ஜீவிக்கிறது. வாசத்துல உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ தவறான விதத்துல நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா நீ பின்னாடி நீ அனுபவிக்கிற வேதனையை நீ நல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா அம்மா கண்ணீர் விட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாதுங்க, நிச்சயமா வாழ முடியாது. உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருக்க முடியும்.
வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீ பூமியில தீர்க்காயசா ஜீவிக்கணும்னாக்கா உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்பா அம்மாவை நீ கணம் பண்ணலனா நீ சந்தோஷமா வாழ முடியாது. பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆனா நிம்மதி இருக்கவே இருக்காதுங்க. அருமையான தேவனுடைய மக்களே, வாலிப தங்கச்சி தம்பிமார்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க இந்த ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. கண்கள் போன வழிக்கு தயசெய்து போகவே போகாதீங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு, கிறிஸ்தவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கு போல இருக்குது. உனக்கு பெற்றோர்கள் இருக்கலாம், உனக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க, சபையினுடைய தலைவர்கள் இருக்கலாம், உன்னுடைய காரியத்தை பொறுப்பு இருப்பதற்காக. ஆனா நீயாகவே எந்த காரியத்தையும் தெரிந்து கொள்ளாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னாக்கா இப்படிப்பட்ட காரியத்தை நீ சிந்திக்கிறது உனக்கு நல்லது. ரட்சிக்கப்பட்டவங்க கூட இந்த விதமான வலைகளுக்குள்ள விழுகிறதுனால என்ன ஆகுது தெரியுங்களா? தேவனோடு உள்ள அந்த உறவு நின்னு போயிடும். கில்டி கான்சியஸோட தான் நீ ஒவ்வொரு நாள் காலையில ஜெபம் பண்ணுவேன், மெக்கானிக்கலா ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஒரு குற்ற உணர்வு உன்னுடைய உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும். ஏன்னாக்கா கர்த்தரை நீ கேட்காம நீயாகவே இணைத்துக் கொண்ட இணைப்பது. பெற்றோர்களுக்கு தெரியாம உனக்கு ஒரு ரகசிய தொடர்பு ஏற்பட்டிருக்குது. ஆகவே கர்த்தரோடு என்ன மூஞ்சில எந்த முகத்துல நீ போய் முழிக்க முடியும்? ஆகவே உனக்கு அந்த குற்ற உணர்வு உனக்கு இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்ட நீ இப்படிப்பட்ட ஒரு வலைக்கு விழுந்தாலும், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நீ கர்த்தரோடு உள்ள உறவு உனக்கு நல்லாவே இருக்காது. ஆகவே முதல்ல நல்லா இருக்குங்க, ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீ நினைச்ச மாதிரியே நீ மேரேஜ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நாள் இருக்குது, புயல் வரும், கடல் கொந்தளிக்கும், அப்ப நீ கண்ணீர் விட்டு கதறுவ. அந்த நாள் வரும்போது தேவன் மௌனமாக இருப்பார். கர்த்தரை நீ தேடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆரம்பத்திலே நீ பிரயாணம் பண்ணி போற சமயத்துல, சுவாமி என்னுடைய எண்ணங்கள் இப்படி அலையுது, நான் இதை நேசிக்கணும் போல எனக்கு தோணுது, ஆனா உமக்கு அது பிரியமா கர்த்தாவே? நான் உங்களுடைய பிள்ளை இல்லையா? எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு? எனக்கு ஏன் இந்த சிந்தை வந்துச்சு? கர்த்தாவே என்ன கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும் சுவாமி. இது உங்களுக்கு சித்தமா இருக்குமானாக்கா பெற்றோர்கள் மூலியமா இந்த காரியத்தை வாய்க்க செய்யும். சாட்சி கட்ட நிலைமையில அங்கேயும் இங்கேயும் நாங்க சுத்தி தெளிஞ்சு கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட இவன் பத்தியா அவளோட போறா அவனோட போறான் பத்தியா என்னெல்லாம் மத்தவங்க உண்மை தூஷிக்காதபடி என்ன நான் கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும். என்னுடைய எல்லா வாழ்க்கைக்கு நீர் தானே பொறுப்பு சுவாமி என்று சொல்லி வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்வீங்கன்னாக்கா குற்ற உணர்வோடு கூட கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டுமா தம்பி? உன்னுடைய உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, கர்த்தரே உனக்கு அமைச்சு தருவார். கர்த்தரை நம்பினவங்க இதுவரைக்கும் கைவிடப்பட்டதே கிடையாது. ஆரம்பம் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஆரம்பம் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி வருகிற விளைவுகளை நீ தான் அனுபவிப்பேன். இந்த படகுக்கு வந்த வேதனை என்ன? ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்ச தூரம் போற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் இருள் வந்தது. இருள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இருள் என்று சொல்வது கர்த்தருடைய சந்தோஷம் இல்லாத ஒரு காரியம். இருளுக்கு அப்புறம் கொந்தளிப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னுடைய வாழ்க்கையில இருள் வந்திருக்குதா? உன்னுடைய ஜீவத்துல இருள் இருக்குதா? வாசி பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3 20 வசனம் சொல்லுது, தீமையை பகிக்கிறவன் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகிக்கிறான், தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்துல வராதிருக்கிறான். அவன் வெளிச்சத்துக்கு வரத்துக்கு பிரியம் இல்ல. ஏன்னா தன்னுடைய கிரியை வெளியே தஞ்சிருமே. முன்ன மாதிரி போல்டா பேச மாட்டான், ஜெபிக்க மாட்டான், கூட்டத்துக்கு வரமாட்டான், ஜப கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன்? சம்திங் ராங். என்னமோ ஒரு தம்பிக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்துருச்சு, குடும்பத்துல என்னமோ ஒரு காரியம் வந்துருச்சு, அதனாலதான் இப்ப ஃபெலோஷிப்புக்கு வர்றது இல்ல. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம், முன்ன நல்ல ஊழியத்துக்கு வருவாங்க, முன்னெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஆனா இப்ப ஏன் அந்த உற்சாகம் இல்லைனாக்கா உன்னுடைய வாழ்க்கையில என்னமோ ஒரு காரியம் இருக்குது. தீமை செய்யறவன் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க, அவன் வெளிச்சத்துக்கு வரவே மாட்டான். ஒரு இடத்துல ஜபம் பண்றதுக்கு கூட்டம் முடிஞ்சு நான் தங்கன வீட்டுல இருக்கிறவங்க ஜபிக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி வந்தாங்க. ஏன்னா விடிகாலம் போயிடுவேன் இல்லையா, அதனால ராத்திரியோட ராத்திரியா ஜபிச்சலான்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த வீட்டினுடைய தலைவர் வந்தார், ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை கேட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே போனார். அப்புறம் அவங்க அம்மா அவனுடைய மனைவி கேட்டாங்க, என்னங்க நான் கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் நான் தான் அழுதுக்கணும், தவிர நீங்க அழுத நான் பார்த்ததே கிடையாது, இது எப்படிங்க, இது என்ன விஷயம்? அப்பதான் அவர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில அநேக ரகசியங்கள் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அடுத்தது அந்த சகோதரி வந்தா ஜெபம் பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. அடுத்தது மகள் வந்தா ஜெபம் பண்ணி போயிட்டாங்க. அடுத்தது இன்னொரு மகள் இருக்கிறா, அவளும் ஜெபம் பண்ணி போயாச்சு. மூணாவது ஒரு பையன் இருக்கிறான், அவன் இப்பதான் காலேஜுக்கு போயிருக்கான். அவனை போய் சமயம் எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு, நீ போய் ஜெபம் பண்ணுப்பா, நான் போக மாட்டேன். நீ போப்பா, நீ என்ன எல்லாம் ஜெபம் பண்ணி நீ மாத்திரம் என்ன, இல்ல நான் விடிகாலம் ஜெபிச்சுக்குவேன். இல்ல தம்பி, குடும்பமா நம்ம ஜெபம் பண்ணிருக்கோம், நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா. அவனுக்கு அது இஷ்டம் இல்ல. அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்னடா நீ இப்படி பிடிவாதம் பண்ற, அவர் காத்துட்டு இருக்காரு, போய் ஜெபம் பண்ணிட்டு வா. அப்ப அவன் ஒரு கண்டிஷன் சொன்னான், சரி நான் போறேன், ஆனா நீங்க யாரும் பக்கத்துல இருக்க கூடாது, பக்கத்துல யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொன்னான். சரிடா நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்ன.
நேரம் அவன் உள்ள வந்தான். உள்ள வந்தா என்ன பண்ணான், கதவை தாப்பால் போட்டான், ஜன்னல தாப்பால் போட்டான், இந்த ஜன்னல தாப்பால் போட்டான். தாப்பால் போட்டு ஓடி வந்து கீழே பண்ணிச்சு, டாக்டர் டாக்டர் நீங்க ஒண்ணு பேசாதீங்க, ஜெபம் பண்ணி மாத்திரம் அனுப்பிச்சீங்கன்னா போதும், நீங்க ஒண்ணு என்கிட்ட சொல்லாதீங்க, ஒண்ணு சொல்லாதீங்க அப்படின்னு அவ்வளோ நாள் ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிருக்க டாக்டர், என்ன மன்னிச்சிருக்க, ஏன் அப்படி அழுதான் தெரியுங்களா? உடனே அவனை தூக்கி, என்னம்மா ஏன்பா அழுகிறேன், என்ன விஷயம்? நானே அந்த ஊருக்கு வந்த உடனேயே நான் எழுத வேண்டிய கடிதங்களுக்கு எல்லாம் எழுதி அட்ரஸ் எல்லாம் எழுதி நான் என்ன பண்ண, கத்த லெட்டர் 40-45 லெட்டருங்க, ஃபாரினுக்கு போக வேண்டிய லெட்டருங்க, இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சு அவன் கையில 75 ரூபாய் கொடுத்து, இதப்பா இதெல்லாம் ஃபாரின் போன்றது, இது சிங்கப்பூர், இது அரேபியா, துபாய், மஸ்கட் போறது, இதுக்கெல்லாம் வந்து 120 ரூபாய், 20 பைசா, 1 ரூபாய், 80 பைசா, 90 பைசா, இப்படி எல்லாம் இதுல ஓட்டணும், இதெல்லாம் ஃபாரின் தனியா வச்சுக்கோ, இது வந்து லோக்கல் கடிதம், 25% போதும் பா, இது 25% இதுல ஒட்டி நீ போஸ்ட் பண்ணு, இது வந்து ஃபாரினுக்கு போறது, இதுக்கு வந்து ஸ்பெஷல் பணம், அந்த அது மேலேயே குறிச்சிருக்கேன், ஒவ்வொன்றுக்கு 2 ரூபாய் 50 பைசா, 1 ரூபாய் 50 பைசா, இதெல்லாம் ஒட்டி நீ போட்டுக்கோ, 75 ரூபாய் கொடுத்துருக்கேன், போய் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டுன்னு. இவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, இந்த லோக்கலுக்கு போக வேண்டிய 25% எல்லாம் ஒட்டி அனுப்பிச்சிட்டான். இந்த ஃபாரினுக்கு போறது இருக்குது பாருங்க, அதை மாத்திரம் கம்முன்னு ஸ்டாம்ப் ஓட்டாம பாக்ஸ்ல போட்டான். ஏன்னா கடல் கடந்து போவத டாக்டர்கிட்ட யார் வந்து சொல்ல போறா அப்படின்றத நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை. இந்த பணத்தை என்ன பண்ண, ஃபாரின் மணி ஒட்ட வைக்க வேண்டிய ஸ்டாம்புக்குரிய பணம் கொடுத்தனே, அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நேரா சினேதமார்ட்ட போய் அங்க பக்கத்துல இருக்கிற சினிமா தியேட்டர்ல போய் மேட்னி ஷோ நல்லா பார்த்தோம், மத்தியான சாப்பாடு நல்ல ஹோட்டல போய் நல்லா மூக்கு பிடிக்க தின்னாங்க. அப்பவும் செலவு பண்ணி மீதியா போச்சு, அதை செலவு பண்ணவே முடியல, முன்னப்பின செலவு பண்ணியிருந்தா தானே தெரியும், ஆகவே பணத்தை செலவு பண்ண முடியல. உடனே அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா என் பாக்கெட் எல்லாரும் பரிசோதனை பண்ணுவாங்க, எங்க அக்காக்கு அது ஒரு கெட்ட குணம் இருக்குது, அது நீ என்ன பண்ற, நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம இன்னொரு மேட்னி சினிமாக்கு போகலாம்னு சொல்லிட்டு வேறொருத்தன் கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் மார்னிங் ஷோ பார்த்தான், மேட்னி ஷோ பார்த்தான், அப்புறம் ஹோட்டல போய் தின்னான், எல்லாம் பணம் செலவாயி போச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கு பிள்ளை மாதிரி கூட்டத்துக்கு வந்தான், பேசணும், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் நடந்த விஷயம். இதை எங்க ஆவியானவர் வெளிப்படுத்திடுவாரோன்னு ஒரு பயம், ஜெபம் பண்ணதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க அத்தனை பேர், சொல்லிட்டும் வரவே இல்லை. இதை யாராவது அப்பா அம்மா முன்னாடி சொல்லிட்டாக்கா என் மானம் போயிடுமே, எப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்கார வீட்டு புள்ள ஸ்டாம்ப் கொடுத்த பணத்தை இப்படி ஹோட்டலுக்கு போயிட்டான்னு சொன்னாக்கா எவ்வளவு அசிங்கமான காரியம். தீமை செய்கிறவன் ஒளிநிடத்துல வருவதற்கு அவனுக்கு இஷ்டமே இருக்காதுங்க, ஆவிக்குரிய காலத்தை ஈடுபடுறதுக்கு இஷ்டம் இருக்காது. வீட்டுல ஜெபம் பண்றோம், எல்லாரும் ஜெபம் பண்ண முன் வந்திக்கிறாங்க, ஏன் பிரதர் அவர் மாத்திரம் அங்க போய் நிக்கிறாரு, என்ன விஷயம்? இல்ல நீங்க அங்கிருந்தே ஜெபம் பண்ணுங்க பரவாயில்ல, அல்லது பிரதர் கிட்ட வாங்க, இல்ல பிரதர் நீங்க அங்கிருந்தே ஜெபம் பண்ணுங்க, அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, கிட்ட வராதுங்க, கிட்ட வராதுங்க. ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் தெரியுது உள்ள போயிருக்கிற அந்த உள்ள குடிச்சிருக்காரு, அந்த வாசனை என் மூக்குக்கு வரக்கூடாதான், அது எந்த அளவுக்கு தூரம் இருந்தா நாத்தம் வராதோ அந்த அளவுக்கு தூரம் தள்ளி நின்றுட்டு இருக்கிறாரு. தீமை செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான், ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, தேவனுடைய மக்களோடு கூட உறவாட மாட்டாங்க, அவங்க பிரித்து வைக்கப்பட்டவே இருப்பாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி தான், இருள் வந்தது, உங்க வாழ்க்கையில இருள் வந்திருக்குது. காரணம் என்ன, உங்க தவறு என்னமோ உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற, அதனால தான் இருள் வந்து விட்டது. இப்ப என்ன சம்பவிக்குது பாருங்க, இருள் வந்ததுக்கு அப்புறம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, கடல் கொந்தளிக்கிறது மாத்திரமல்ல புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, காத்து வீசுது, கடல் கொந்தளிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு தண்ணிக்குள்ள முங்க போகுது. இந்த நேரத்துல இவர்கள் படுகிற வேதனையை பார்த்து இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்தார், கடல் மீது நடந்து வர்றாரு. அவரை பார்த்த உடனே இவங்க நினைச்சிட்டாங்க, என்னமோ ஒரு பெரிய ஆவேசம் போட்டிருக்குது, இது என்னங்க, இது கடல் மீது நடந்து வருது, இது என்னவா இருக்கும், என்னவா இருக்கும். அவரே ஏத்துக்கொள்றதுக்கு அவங்க விருப்பப்படவே இல்லை, பயந்தார்கள். வேதபுஸ்தம் சொல்லுது, ஏன் பயம், எதுக்காக பயம்? மனோதத்துவ புஸ்தகத்துல பயத்தினுடைய காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களே, ராத்திரி ஆனா பயம், பகலானா பயம், என்னால் பேச முடியல, பார்க்க முடியல, என் அறியாம ஒரு பயம் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? மனோதத்துவ ரீதியில சொல்ல போனா சந்தேகம் இருக்கிறவனுக்கு எல்லாம் பயம் வரும், சந்தேகம் இருக்கிறவனுக்கு எல்லாம். ராத்துல படுத்து பெட்ஷீட் எல்லாம் போட்டு தலையெல்லாம் முடிக்குவாங்க நிறைய பேர், கொஞ்சம் சின்ன கேப் கூட தெரியவே கூடாதுங்க அந்த பெட்ஷீட்டுக்குள்ள, அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் எடுத்து போட்டிக்குவாங்க. எப்படியாவது ராத்துல எப்படி எப்படி கொஞ்சம் அந்த கேப்ல தெரிஞ்சாக்கா, அது என்ன, அது ஜன்னல் பக்கம் என்னமோ ஆடுது, அது என்னங்க, அது வாழை எல்லாம் ஆடுதுங்க, அல்லது அந்த மரத்தினுடைய கிளை ஆடுது. இவருக்கு ஏன் அந்த பயம்? என்னோட கூட வந்த அந்த ஊழியக்கார் பயப்பட்டு என் பேண்ட பார்த்தே பயப்பட்டாரு. அதே மாதிரிதான் சந்தேகம் இருந்தா பயம் வரும். இவங்க இயேசு கிறிஸ்து இவளை ரட்சிப்பதற்காக, இவளை காப்பாற்றுறதுக்காக வர்றாரு, ஆனா இவங்க பயப்பட்டாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாருங்க, இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் சரியான தேவனை அவங்க நம்புறதுக்கு அவங்களுக்கு முடியல. உன் வாழ்க்கையில சந்தேகம் இருக்கிறதுனால தான் உனக்கு வியாதி சுகமாகறதுக்காக அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு அங்க போய் மந்திரிச்சு கட்டுற, இங்க போய் மந்திரிச்சு கட்டுற, என்னென்னமோலாம் மந்திரிச்சு எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன், தகர்த்த வாங்கி வச்சுக்கிறேன், ஜோசியம் பாக்குறேன், கைரேகை பாக்குறேன். ஏன் சந்தேகம்? நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோமோ இல்லையோ, இந்த வியாதி சுகமாகுமோ ஆகாதோ, கிறிஸ்துவ தானே, என்னத்துக்காக நம்ம அங்கெங்கெல்லாம் போகணும்?
இதே திருகோண மலையில உங்களுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் என்ன தெரியுங்களா, தவறான மற்ற தெய்வத்துக்கு வணங்கின அநேக மந்திரிச்ச காரியங்களில் நீங்க ஈடுபடுறீங்க. இதுதான் ஆவியானவர் காண்பிக்கிற ஒரு முக்கியமான காரியம். மந்திரிச்ச காரியம் உங்களுடைய வீட்டுல இருக்குதா? மந்திரம் தந்திரங்களில் நீ ஈடுபடுறியா? பில்லுசூனிய கட்டுகளில் நீ ஈடுபடுறியா? கேட்டாக்கா என்ன பண்றதுங்க? ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கலையே, அங்க அற்புதம் நடந்துச்சே, இங்க அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க இல்ல நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் அற்புதம் நடக்குதுங்க. அற்புதத்தை நடக்கிறதுனால நம்பி ஏமாந்து போயிடாது. ஒரே ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், பிசாசுக்கும் அற்புதம் உண்டாக்குற சக்தி உண்டு. பிசாசும் அற்புதம் செய்ய முடியும். மோசையுடைய காலத்துல மோச தடியை கீழே போட்டப்போ பாமா மாறிச்சு. அதே மாதிரி மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. மோச என்னென்ன செய்தானோ அத்தனை அதிசயங்களையும் மந்திரவாதிகளும் செய்தாங்க. ஆனா ஒரு பேனை உண்டாக்க முடியல. பேனை மோச உண்டாக்கணும், அவன் உண்டாக்க முடியல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசுக்கு இருக்கிற வல்லமை வல்லமை, ஆனா தேவனுக்கு இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் அங்கெல்லாம் போதனுடைய நோக்கம் என்ன? என்ன பண்றது? பேர் இத்தனை வருஷம் நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், என் மத காரியத்துல ஒண்ணு நடக்கவே இல்லை. பாருங்க, அங்க போனேன், அங்க கொஞ்ச நாள் போய் இந்த பணம் கொடுத்தேன், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாமா? நான் இல்லன்னு சொல்லல, நான் அதை நம்புறேன். ஏன்னா என் கண் முன்னாடி எத்தனையோ குடும்பத்துக்கு அப்படி நடந்திருக்குது, நான் நம்புறேன். ஆனால் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற எந்த அதிசயங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகவே போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்பவுமே வேதனை இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஒரு ஒரு உபதேசியாரு, அவங்க எங்க ஆஸ்பத்திரியில உபதேசருடைய மனைவி ஊசி போடுறதுக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க டாக்டர், நான் வந்து இந்த மாதிரி இந்த வியாதி வந்து ரொம்ப வருஷமா 1.5 வருஷமா இருக்குது, நான் போகாத ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க, சாப்பிடாத மாத்திரையே கிடையாதுங்க, நான் குத்தி வைக்காத இன்ஜெக்ஷனே கிடையாதுங்க. வர்ற வியாதிஸ்தரெல்லாம் அப்படிதான் சொல்றதுங்க எல்லா டாக்டர்கிட்ட, ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா குத்துவான்னு சொல்லிட்டு. நான் பார்க்காத டாக்டரே இல்லைங்க, நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லைங்க, அப்படிதான் சொல்றது. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அத்தனை ஆஸ்பத்திரி பேரை அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் நான் பரிசோதனை பண்ணி பார்த்துருப்பாடு சொன்னேன், என்னம்மா இது ரொம்ப நல்லா, ஒன்னும் வியாதி ஒன்னும் பெரிய வியாதி இல்லையே, 11வது நாளே உனக்கு சரியா போயிடுமா? நிச்சயமா 11 நாள் ஊசி வந்து போட்டுக்கோ, ஒரு கோர்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது போட்டுக்கோ, உனக்கு நல்லா போயிடும். 3 நாள்ல உனக்கு மாற்றம் தெரியலனாக்கா நீ அப்புறம் நீ சொல்ல. அப்படிங்களா? 11 நாள்ல நல்லா ஆகுதுன்னா நான் ஏன் இந்த 1.5 வருஷமா இப்படி இருந்திருக்கிறேன்? ஐயோ நான் தெரியாம போயிட்டேனே, அப்படின்னா இன்னைக்கே ஊசி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இன்ஜெக்ஷன் லோட் பண்ண, லோட் பண்ணி குத்துனேன். அது டீப் இன்ட்ராமஸ்குலர், கொஞ்சம் ஆழமா ஊசி போடணும். அது அதனால சதை இருக்கிற இடத்துல தான் குத்த முடியும். இது இந்த அம்மா எலும்பு தோலுமா இருக்காங்க, எங்க குத்தினாலும் டங்கு டங்குன்னு எலும்பு தான் இருக்குதே தவிர சதை இல்லை. ஆக நான் சொன்னேன், அம்மா நீங்க அந்த டேபிள்ல படுத்துங்க, கொஞ்சம் பாவடா லேசர் லூஸ் பண்ணீங்கனாக்கா நான் இடுப்புல ஊசி குத்துறமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஏறி படுத்துக்கிட்டாங்க. நான் போய் ஊசி குத்தலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா பாருங்க, இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க. அந்த கயிறுல முடிச்சு முடிச்சா என்னமோ கட்டி, மஞ்ச துணியில கட்டி வச்சிருக்காங்க, தாயத்தை தகரத்துல கட்டி வச்சிருக்காங்க, அங்க தொங்கி தொங்கி தொங்கி கிடக்குது. நான் சொன்னேன், என்ன இது, என்ன இதெல்லாம் முடிச்சு முடிச்சா தொங்கி வச்சிருக்குது, என்ன விஷயம்? அவன் சொன்னா, அது ஒண்ணு இல்ல டாக்டர், அது ஒண்ணு இல்ல, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. அதே பாருங்க, எங்க வீட்டுல வந்து என் வியாதிக்காக சொன்னாங்க, 175 ரூபாய் செலவு பண்ணி மந்திரிச்சு எங்க மாமியாரே எனக்கு கொடுத்தாங்க. நான் படுற வேதனையை பார்க்காம ஏங்க, நீங்களே சொல்லுங்க, மாமியார் கொடுத்து நான் வேண்டாம்னு சொல்லாங்களா? என்கிட்ட நியாயத்துக்கு வர்றாங்க, மாமியார் கொடுத்து வேண்டாம்னு சொல்லாங்களா? அதனால தாங்க நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி கொடுத்ததெல்லாம் வாங்கி வாங்கி வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அவருமா இவர் உபதேசியாருடைய மனைவி தானே, அவருமா சீக்கிரம் அவரு சீக்கிரம் அவரு. அந்த அம்மாவுக்கு அவுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. வேண்டாம், அவர் போட அவுத்து முந்தானில எடுத்து ஓவனா ஓவனா கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், ஏன் முந்தானில கட்டுற, வீட்டுக்கு போனோம்னு திருப்பியும் கட்டிக்கிறதுக்கா? போய் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுமா, அந்த குப்பை கூடல போடு. ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறிறாங்க, ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறி. கடைசியில ஒரே ஒரு தாயத்து தகரத்துல செஞ்சது, அது ஒன்ன மாத்திரம் வயிற்றுல வச்சு இப்படி பொத்தி பிடிச்சி மூடி கவுந்து படுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், என்னமா அது ஒன்ன மாத்திரம் வச்சிட்டு இருக்கிறேன், ஏமா அது அது அவுக்கல? அப்ப அவங்க சொன்னாங்க, அது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், அது நம்ம விஷயம் தான். அது என்னமா நம்ம விஷயம், என்னையும் சேர்த்துற இதுல, ஏன்னா அது நம்ம விஷயம்னாக்கா என்ன அர்த்தம்? என்ன டாக்டர், நீங்க ஊசி போடுறத விட்டு அங்க இங்கெல்லாம் உங்களை யாரு பார்க்க சொன்னாங்க? இத பாருங்க, இது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், இது இது வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த தாயத்தை வெளியே எடுத்தாங்க. எழுதி எடுத்து அது மேல ஒரு கப் இருக்குது, அதை பிச்சுட்டு உள்ள ஒரு காயத்துல ஒரு பேப்பரை சுத்தி வச்சிருக்காங்க. அந்த காயத்தை வெளியே எடுத்தாங்க, வெளியே எடுத்து பிரிச்சு பார்த்து, நாங்க படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. உடனே எடுத்து பார்த்தேன், பார்த்தா பரமண்டல ஜபமும் விசுவாச பிரமாணம், பரமண்டல ஜபத்தை பேப்பர்ல எழுதி வயிற்றுல அமுத்தி பிடிச்சுக்கிட்டா வியாதி நல்லாயிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு சுகத்தை பெறது, ஷார்ட்கட்ல சுகத்தை பெறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தேவனுடைய பாதத்துல காத்திருக்க இஷ்டம் இல்ல, ஜெபிக்க இஷ்டம் இல்ல, குறுக்கு வழியில
யாராவது அவங்க தொடமாட்டாங்களா, இவங்க தொடமாட்டாங்களா, இப்படி சுகம் பண்ண மாட்டாங்களா, இப்படிதான் யோசிக்கிறாங்க. தவிர ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இந்த அம்மா செஞ்சனுடைய காரணம் என்ன, என்ன பண்றது, இத்தனை வருஷமா நானும் ஜெபம் பண்ண, இயேசுவோடு தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு சுகம் கிடைக்கலையே, ஆகவே தான் நான் இப்படிலாம் அவங்க அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய மக்களே, ஒன்னு தேவனுடைய புத்தகம் 3:12 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசிங்க என்ன, 2 Timothy 3:12 என்ன வசனம் அது, 3:12 கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் எல்லாரும் துன்பப்படுவாங்களாம். மனசு இருந்தா கூட போதுங்க துன்பப்படுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ பக்தியா நடக்கணும்னு ஆசைப்படுவேன் கர்த்தருக்குள்ள, இன்னும் இன்ன விட முன்ன விட கொஞ்சம் நல்லா பெய்த்ஃபுல்லா ஜீவிக்கணும்னு ஆசைப்படலாம், உடனே துன்பம் உனக்கு வரும், பிரச்சனை வரும். ஏன்னா இதான் கிறிஸ்துவோட வழி, இதான் நீ புரிஞ்சுக்கொள்ளணும். இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், இதான் கிறிஸ்துவோட வழி. அப்ப இந்த வழியில நீ கிறிஸ்துவிட்ட கேளு, வியாதிக்காக கேளு, பிரச்சனைக்காக கேளு, கேட்டு சுகம் கிடைக்கலனாக்கா அனுபவிக்க கத்துக்கோ, இதாங்க கிறிஸ்துவோட வழி. கர்த்தாவே நான் கேட்டேன், நீ சுகம் தரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இதோடதான் நான் வாழணும்ன்றது உனக்கு சித்தமான, சகிக்கும் பலத்தை எனக்கு தாரும், சகிக்கும் எனக்கு பலத்தை எனக்கு தாரும், இதாங்க உண்மையான விசுவாசனுடைய ஒரு ஜபம். ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு அநேக பேரு மற்ற இடங்களுக்கு போறனுடைய நோக்கம் என்ன, இயேசுடைய ஜபம் பண்ண கிடைக்கல, ஆகவே அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே அங்க போகக்கூடாது, இயேசுவோடு மாத்திரமே நீ ஜெபிக்கணும், இயேசுவோடு மாத்திரமே உறவு வைத்துக் கொள்ளணும், இயேசுவோடு அவருடைய பாதத்தில் மாத்திரமே நீ காத்திருக்கணும். வேற எந்த பசுத்தவானுடைய பாதத்திலும் காக்க வேண்டாம், எந்த மனுஷருடைய பாதத்திலும் நீ காக்க வேண்டாம், எந்த செத்து போன பசுத்தவான இடத்திலும் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இயேசுவோடு மாத்திரமே உன் ஜெபம் இருக்கட்டும். அதுதான் வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்கு. தீமத்தினுடைய புத்தகம் 2:5-6 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருத்தன், அது யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கும் மத்தியஸ்த ஜபம் பண்றவர் இயேசு, அவரோடு மாத்திரமே உங்களுடைய உறவு வைத்துக்கோ. பாருங்க இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம், இந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்ன, சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளிலே சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன் அவர் கடல் மீது நடந்து வருவாரான்னு சந்தேகப்பட்டாங்க, ஆகவேதான் அற்புதம் காண முடியவில்லை. இயேசுசாமி ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும் போது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார், ஆமா நான் இதை உனக்கு சுகமாக்கி தருவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா. இந்த விசுவாசத்தை முதல்ல வச்சுட்டு தான் அப்புறமே கிரிய ஆரம்பிக்குது. அந்த விசுவாசம் இல்லாம நீ கிரிய எதிர்பார்க்க முடியாது. முதலாவது நீ சந்தேகத்தை நீக்கி போடணும், கிறிஸ்து என்னை நேசிக்கிற தேவன் நீ விசுவாசிக்கணும், அப்ப நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் நீ எதிர்பார்க்கலாம். பாருங்க இயேசு நடந்து வர்றார், இவர்கள் பயப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன போது அதுக்கப்புறம் தாங்க அவங்க விசுவாசம் வந்துச்சு. எப்ப விசுவாசம் வந்துச்சு, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டப்போ விசுவாசம் வந்துச்சு. இப்ப உனக்கு விசுவாசத்து குறைவு என்ன, பைபிள் நீ படிக்காதனால தான் உனக்கு விசுவாசம் வர்றது இல்ல, வசனத்தை நீ சரியான அப்படி நீ படிச்சனாக்கா விசுவாசம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். நீ பைபிள சரியா படிக்கிறது இல்ல, கோயிலுக்கு சரியா போறது கிடையாது, அப்ப வேதனை வந்தா மாத்திரம் நீ வேதனைப்படுற. காரணம் என்ன, விசுவாசம் உனக்கு பூர்ணப்படாத காரணம், நீ பைபிளை சரியா நம்புறது இல்ல, பைபிளை சரியா நீ படிக்கிறது இல்ல. ஆகவே இவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவர்கள் எல்லாம் விசுவாசிச்சாங்க, உடனே படகுல ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நடந்துச்சு, காற்றும் கடலையும் தேவரை அடக்கி போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். சரி, இன்னும் அடுத்த ஒரு படகு நம்ம பார்க்கலாம், அது மாத்திரம் வாசி நமக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:23 வாசிங்க, மத்தேயு 8:23 மிகுந்த அமைதல் உடனே உண்டாயிச்சு. இப்ப இந்த படகுலையும் பாருங்க, ஒருத்தர் படகுல எல்லாருமே பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க, இதுலயும் நல்லா அனுபவப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போச்சு படகு, ஒண்ணு குழப்பமே இல்லைங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போச்சு, ஒன்னும் குழப்பம் இல்ல. நடுவு கடலுக்கு வந்துச்சு, இப்பதான் திடீர்னு கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, படகு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கமுற மாதிரி இருக்குது, வலது பக்கம் போட்டி பாக்குறாங்க, இடது பக்கம் ஓட்டி பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல. அந்த சமயத்துல இவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்த புயலுக்கு, இந்த கொடுங்காற்றுக்கு, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன, இந்த படகுக்கு. ஆனா பழைய முன்ன சொன்ன படகுக்கும் இந்த படகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. முன்ன படகுல இயேசு இல்லாம இருந்தார், ஆனா இந்த படகுல இயேசு இருந்தார். இயேசு இருந்தார்,
அப்படின்னா ஏசி இல்லாத படகுக்கு தான் இப்படி குழப்பம்னு சொல்றீங்க, ஆனா ஏசி இருக்கிற படகுக்கு எப்படி குழப்பம் வரலாம்? இன்னைக்கு நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜாதியில சேர்ந்தா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா போயிடலாம். இல்ல இல்ல, ஏமாந்து போயிடுவேன். ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ உபதேசத்துல நிலைச்சிருந்து கிறிஸ்துவுக்காக நீ ஜீவிப்பேனாக்கா, நிச்சயம் உனக்கு சந்தோஷமான அந்த பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். சாட்சி இல்லாத எந்த கிறிஸ்துவ ஜீவிதத்திலும் சமாதானம் இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவனுக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. சாட்சி இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில. கிறிஸ்துவ பிளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்துவ பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை பேர் தான் கிறிஸ்தவனா இருக்கிறத தவிர உன்னுடைய ஜீவியம் கிறிஸ்தவன் அல்ல. இதுக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இந்து ஜனங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேத புஸ்தகம் கிடையாதுங்க, கிறிஸ்தவங்க தான் வேத புஸ்தகம். உன்னுடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உன்னுடைய ஜீவித்தை கவனிக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை சரியில்லைனாக்கா அவங்க நினைப்பாங்க, ஓ வசனம் இப்படிதான் சொல்லுது போல் இருக்குது, அவங்க தெய்வம் அப்படிதான் இருக்குது போல் இருக்குது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:12-13 வசனம் நினைக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள், நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கடவுள் சொல்லிட்டு யாருக்காவது தெரியணும்னாக்கா நீ தான் சாட்சி. உன்னை பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் சாட்சியா, நம்மளை பார்க்கும்போது சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல கடைசியில இயேசு கிறிஸ்து மரிச்ச போது அவர் கடைசி கடைசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் செத்து போனாரு, கடைசியா என்னங்க சொன்னாரு? நேரு செத்து போனார், காந்தி செத்து போனார், என்னங்க கடைசியா பேசினாரு? ஏன்னா கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மதிப்பு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு கடைசி கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற சமயத்துல சொன்ன கடைசி வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:1-8 சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளா இதாங்க கேட்டார். பிரசங்கம் பண்ணு சொல்லவே இல்லை, சாட்சிகள் ஆயிரு, அவ்வளவுதான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார். கடைசி வார்த்தைங்க அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற

ஒரு டாக்டர் இருந்தாரு, அவருக்கு மனைவி நாலு பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் வேறொரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா டாக்டருமாரும் சொன்னாங்க, என்னங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் அந்த மனைவி சொல்லுவாங்க, என் புருஷனை கண்டிக்க மாட்டீங்களா, என் புருஷன்கிட்ட யாராவது போய் சொல்ல மாட்டீங்களா, எப்படி அவர் இந்த மாதிரி வேறொரு பெண்ணை நேசி என் வீட்டுக்கே கொண்டு வரேன்றாரு, இது யாருக்கும் நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு கண்ணீர் விடுவாங்க. பறவங்க பறவட்டெல்லாம் டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க. டியோமோ வரைக்கும் போச்சுங்க, அவரும் கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி ரிப்போர்ட் வருதேன்னு யார் சொல்லி கீழ்படியவே இல்லை. கடைசியில ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னோம், ஏன் டாக்டர் இத்தனை பேர் மனுஷங்களாம் சொல்லிட்டாங்க, பெரிய பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க கீழ்படியில, மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆனா தேவனுக்கு நீங்க பயப்படலாம் இல்லையா, கடவுளுக்கு பயம் கூட இல்லாம நீங்க இப்படி இவ்வளவு தூரம் நீங்க கடினமா ஜீவிக்கிறீங்களே, ஏன் நீங்க கடவுளுக்கு பயப்படக்கூடாது? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும், நான் வணங்குற தெய்வத்துக்கு நாலு பொண்டாட்டி சார், நான் நாலு கேட்கல, ஒண்ணுதான் எக்ஸ்ட்ராவா கேட்கறேன், இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்ற. வாஸ்தவத்துல அவர் சொன்னதுல நியாயம் இருக்குதுங்க, அவர் பிரார்த்திக்கிற தெய்வத்துக்கு அப்படிப்பட்டது. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கு. இதுதான் நம்ம தெய்வம் கேட்கறது, தேவன் பரிசுத்தமா இருக்கிறார், நீயும் அப்படி நடக்கலாமே, அவர்கிட்ட தப்பு இருக்குதுனாக்கா உங்ககிட்ட தப்பு இருக்கலாம். அப்ப நம்முடைய தெய்வத்தினுடைய கொள்கை என்ன, நிலைமை என்ன, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், உன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய ஜீவியும் பரிசுத்தமா இருக்கணும், சாட்சி இல்லைனாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சேலத்துல இருக்கிற ஒரு சபையில ஒரு எலெக்ஷன் ஆச்சு, கமிட்டி செலக்ட் பண்ணாங்க பாருங்க, பயங்கர கமிட்டி, எப்ப பார்த்தாலும் தகராறு உள்ள ஒரு கமிட்டிங்க. வரிசையா செலக்ட் பண்ணி பார்த்தாக்கா செக்ரட்டரிக்கு ரெண்டு பொண்டாட்டி, கணக்கு எழுதுறவருக்கு ரெண்டு பொண்டாட்டி, அப்புறமேல இந்த ட்ரெஷர் இருக்கிற பாருங்க பணம் வாங்கி வைக்கிறவர், அவருக்கு மூணு பொண்டாட்டி. வரிசையா அந்த புதுசா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டது. இப்ப இவங்க எல்லாம் இப்படி கமிட்டியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, இப்ப இவங்களை வச்சு சபை நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாரு, எப்படி இருக்கும், என்ன சாட்சி இருக்கும்னு யோசிக்கிறீங்க. எப்படியோ வந்துடுறாங்க சபைக்குள்ள வந்துடுறாங்க, ஆனா எப்படிப்பட்ட சாட்சி நீங்க எதிர்பார்க்க முடியும் பாருங்க. யாராவது ஒரு அம்மா வந்து சபையில வந்து போதகிட்டியோ மத்தவட்டியோ சொல்றாங்க, ஐயா என் குடும்பத்தை வந்து நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியாயம் வைங்கயா, நியாயம் வைங்க, ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு வந்துச்சு எனக்கும் என் புருஷனுக்கும். சரி கமிட்டி எல்லாம் மூப்பன்மார்க்கு எல்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க, கூட்டு போய் அந்த வீட்டுல என்னமா தகராறு, புருஷன் உட்காந்துருக்கான், மனைவி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான், என்ன தகராறு உனக்கு சொல்லுமா, நாங்க நியாயம் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப சொல்ற பாருங்க, வேற ஒண்ணு இல்ல, என் புருஷன் வேற ஒரு பெண்ணை நேசிக்கிறான், அவன் அவளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான், இது என்ன நியாயம், நீங்களே சொல்லுங்க, தாலி கட்டினவன் நான் இருக்க அவன் வேற ஒருத்தனை நேசிக்கிறானே. இப்ப இந்த செலக்ட் பண்ணாங்களே எலெக்ஷன்ல எலெக்ட் பண்ணி வந்தாக்காங்களே இந்த எல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ பயப்படுறதா, நான் கட்டல ரெண்டு பொண்டாட்டி, தா அவர் கட்டிருக்காரு ரெண்டு பொண்டாட்டி, தா இவரு மூணு பொண்டாட்டி கட்டிருக்காரு, நாங்களாம் கட்டல, நீ ஏமா கவலைப்படுற, பயப்படாதமா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார், இப்படிதானே சொல்லுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சி இல்லாத சபைகள் எத்தனை சபைகள், சாட்சி இல்லாத சபைகள், நம்முடைய சபைகள் எப்படிப்பட்ட சபையா இருக்குது, நம்முடைய கூட்டம் ஜப கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது. நாகர்கோயில இருந்து கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம், ஒரு சபைக்கு முன்னாடி சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது, கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த செக்ஸ்டன் இருக்காங்களே சர்ச் செக்ஸ்டன், அவரு இந்த கேட்டை பிடிச்சிருக்க, ஜனங்க உள்ள வரக்கூடாதுன்னு கார்ல ஆன் அடிச்சு அடிச்சு பாக்குறோம், யாரும் நகர மாட்டேன்றாங்க. நாங்க நினைச்சா சரி என்னமோ உள்ள யாராவது பிஷப் பிஷப் வந்திருப்பாரு போல, பெரியவர் யாரோ வந்திருக்காங்க, இதை வேடிக்கை பாக்குறாங்க. சரி நாங்களும் இறங்கி அந்த செவத்து பக்கம் நின்று அப்படி எட்டி பார்த்தோம், எட்டி பார்த்தாக்கா அந்த கோயிலுக்குள்ள இருந்து தாம்பாள் தட்டு வெளியே வந்து உழுகுது, காணிக்க வாங்குற பைய இருக்குது பாருங்க, அந்த பைய வெளியே வந்து உழுகுது, சேர் எல்லாம் வெளியே வந்து உழுகுது. அப்ப நான் அந்த செக்ஷனை பார்த்து கேட்டேன், என்னையா என்ன இதெல்லாம், இது என்ன விஷயம், ஜனங்களா கூட்டி நிக்கிறாங்க, சாமான் எல்லாம் வெளியே வந்து உழுது. அவன் சொல்றான், ஒண்ணு பயப்படாதீங்க, ஒண்ணு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, உள்ள சர்ச்சி கமிட்டி மீட்டிங் நடக்குது, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். என்ன பயங்கர கமிட்டி மீட்டிங், யோசனை பண்ணி பாருங்க, கமிட்டி மீட்டிங் நடந்தா தட்டு வெளியே வந்து உழுகணுமா, சேர் வந்து உழுகணுமா, என்ன சாட்சி இருக்குது, ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க, ஜனங்கள் வேடிக்கை பாக்குறாங்க, கிறிஸ்தவங்களை ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க. மானக்கேடான ஒரு விஷயங்க, வேதபுத்த சொல்லுது தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். உன்னுடைய உடைகளில் சாட்சி இருக்குதா உனக்கு, அக்கா உடைய உடை தங்கச்சி அவ பார்த்து படிச்சுக்கிறா, அக்கா எப்படி உடுத்துறாங்களோ அப்படிதான் தங்கச்சி, அண்ணன் எப்படி உடுத்துறானோ அப்படிதான் அண்ணன் தம்பியும் உடுத்துவான். உன்னுடைய உடை எப்படி இருக்குது, மத்தவங்களை ஆபாசமான சிந்தைக்கு வழி நடத்துற மாதிரி உள்ள உடைகளை நீ உடுத்துறியா, கேவலமான வழிக்கு அவனுடைய சிந்தைகள் வாலிபருடைய சிந்தைகள் போகிற மாதிரி உன்னுடைய உடைகள் உடுத்துற விஷயத்துல நீ கவனம் இல்லாம இருக்கிறியா. தேவன் கணக்கு கேட்பார், ஜாக்கிரத, நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது உன்னுடைய உடையை நல்லா பாத்துக்கோ, மற்றவருடைய சிந்தைகளை கெட்ட வழிக்கு கொண்டு போகிற அளவுக்கு எந்த விதமான ஆபாசமான உடைகளும் தயவுசெய்து உடுக்க பெற்றோர்கள் அனுமதிக்காதீங்க, பிள்ளைகளும் அதுக்காக சாட்சியோட நீங்க ஜீவிங்க. சாட்சி ரொம்ப முக்கியம், எந்த வீட்டுக்குள்ளயும் சாட்சி, அப்பா அம்மா நல்லா இருந்தா பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. சைக்காலஜி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க மனோ தத்துவ புத்தகம்

அப்பா அம்மா சரியில்லாத குடும்பத்துல தான் பிள்ளைகளும் அந்த மாதிரி போயிடுறாங்க கணக்கு போட்டிருக்காங்க. அப்பா அம்மா ஜெபிக்கிறது இல்ல, அப்பா அம்மாவுடைய குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் தகராறு, பிள்ளைங்க அதை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் அதே மாதிரி சிந்தையில அவங்க கடந்து போறாங்க. நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகாயுடைய புஸ்தகத்துல 4 6 வசனம் நினைக்கிறேன், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் பிள்ளைகளை மறந்தேன்னு எழுதப்பட்டிருக்குது. நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்தேன். நீ பைபிள் வாசிக்கிறத விட்டனா பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க, கர்த்தர் அவங்கள மறந்து போடுவார். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? நீங்க கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜபத்தோட பைபிள் வாசிப்போடு நீங்க கடந்து போங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜபம் பண்ண போறேன். ஒரு சகோதரன் எனக்கு எழுதினாரு, இந்த மாதிரி என்னுடைய மகன் வீட்டை விட்டு காணாம போயிட்டான், எப்படியாவது நீங்க ஜபம் பண்ணி அவன் உயிரோடு இருக்கிறானா செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு மகன், என் சொத்துக்கெல்லாம் அவன் தாங்க வாரிசு, எஸ்டேட் இருக்குது, பஸ் ஓடுது, ஆனா அவன் போயிட்டான், என் மனைவி வியாதியா படுத்துட்டு இருக்கிறா, ஜபம் பண்ணுங்க. இவன் ஏன் இப்படி போனான்னு எனக்கு எழுதுங்க. ஜெபம் பண்ணி பண்ணி பார்த்தேன், 6 பதிலே கிடைக்கல, ஒரு நாள் பதில் கிடைச்சது. அவருக்கு எழுதேன், சகோதரனே பயப்படாதே, உங்க மகன் திருப்பி வருவான், அவன் உயிரோடு தான் இருக்கிறான், பயப்படாதே. ஆனா உன் மகன் கெட்டு போனதுக்கு காரணம் நீ தான் காரணம். இது சொல்லி லெட்டர் போட்டான், பதிலே இல்ல. கொஞ்ச நாள் பொறுத்து இந்த குடும்பமே எங்க வீட்டுக்கு வந்துச்சு, சேலத்துக்கே வந்துச்சு, கேரளா தேசத்திலிருந்து வந்துட்டு மாலை தட்டுல பழம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு, டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி என் மகன் வந்து கிடைச்சிட்டான், டாக்டர் இதுதான் என் மகன், ரொம்ப நன்றி, நாங்க குடும்பமா நன்றி சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். சரி, ஆமா, இப்ப எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? அது ஏன் கேக்குறீங்க? இவன் ஏன் வந்தான் இருக்குது டாக்டர், இவன் ஏன் வந்தான் இருக்குது, இவன் செத்தே தொலைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் டாக்டர், ஏன் அப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? என்ன பாங்க, ரொம்ப கெட்ட கெட்ட செய்க, பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, என்ன பிள்ளைய பத்தியோன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க, என்ன டாக்டர் இவன் ஏன் இப்படி கெட்டு போனான்? அது சரி டாக்டர், நீங்க சொன்னீங்களே மகன் கிடைச்சிருவான் எல்லாம் கரெக்ட், அவன் திரும்பி வந்துருவான் எல்லாம் கரெக்ட், ஆனா ஆவியானவர் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இவன் கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம் சொன்னீங்க பாருங்க, அதுதான் தப்பு பண்ணிட்டாரு ஆவியார். அப்படின்னு நான் சொன்னேன், சொன்னவர் அவரோ இல்ல இவரோ அல்ல, ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே என்ன குற்றம் அல்ல, ஆகவே உங்களுடைய மனசாட்சியை பொறுத்து நீங்களே யோசனை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த சமயத்தில் அவனுடைய மனைவி எந்திரிச்சு சொல்றாங்க, ஏன் நம்ம பட்ட வேதனை போதாதா, தேவனுடைய ஊழியக்காரன்ட்ட ஏன் நீங்க போய் சொல்லணும், உடனே அவன் பிடிச்சிருக்கான், நான் பேசுவேன், நீ ஏன்டி பேசுறான்னு சொல்லிட்டு முன்னானிய பிடிச்சி இருக்கிறான். நான் சொன்னேன், முன்னானிய உடியா, அவன் பேசிட்டு அந்த அம்மா, உடனே அந்த அம்மா ஏன்னு பேசுறான், டாக்டர் இதுதான் நடந்த விஷயம், எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான், ஊருக்குலாம் நியாயம் பண்றவர், சபைக்கும் அவர் லீடர் தான், ரொம்ப நல்லவர் தான், ஆனா பகல்ல ரொம்ப நல்லவர் டாக்டர், ராத்திரி வந்தா மோசம் அப்படின்னா. என்னங்க அது ராத்திரி வந்தா மோசம், வேற ஒண்ணும் இல்லைங்க, அவர் கொஞ்சம் குடிப்பாரு. இந்த பழக்கம் எனக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்குது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வயிற்று வலி, அதுக்காக தான் குடிக்கிறேன்னு ஏமாத்தினார், அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது வயிற்று வலிக்காக இல்ல என்று அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் இவர் குடிச்சிட்டு மயங்கி படுத்திருக்கிறாரு, எப்பவுமே குடிச்சா பாட்டிலும் டம்ளரும் பீரோக்குள்ள வைப்பார், ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, டேபிளே வச்சு அப்படியே படுத்துட்டார். என் பையன் வெளியே போனவன் வீட்டுக்குள்ள வந்தான், அப்பா ரூமுக்கு பார்த்தான் ராத்திரி, ஆனா டேடி ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு எங்க அம்மாவும் சொல்றாங்க, அப்பாவும் சொல்றாங்க, மம்மியும் போறதும் இல்ல, ராத்திரி ஆனாக்கா டேடி எங்க கிட்ட பேசுறதும் இல்ல, ஏன் இது, எப்ப பார்த்தாலும் ஊத்தி ஊத்தி ஒண்ணு குடுக்கறாங்க, மம்மிக்கு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னையும் உள்ள வரவேணான்றாங்க, என்னவா இருக்கும் அந்த பார், டேபிள் மேல இருக்குது, பாட்டில் இருக்குது, கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்தி மீதி வச்சிருக்குது, பார்த்தா இவன் அடே தென்னோ தென்னோ குடிக்கிறாரு, அது என்ன அவ்வளவு ருசியா இருக்கும், நாம இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சு பார்த்தா என்ன. உடனே இவனை போனா ரகசியமா உள்ள போனான், பதுங்கி பதுங்கி போனான், போய் அந்த கிளாஸ்ல இருக்கிறத பார்த்தான், சுத்தி முத்தி பார்த்தான், திருட்டுதான் குடிக்கிறான் பாருங்க, என்ன கலந்து குடிக்கணும் ஒண்ணும் தெரியல, சோடா கடா கலக்காமல குடிச்சிட்டாங்க, அப்படியே குடிச்சோன்னா கபக்குன்னு வாயில போட்ட கப கப கபன்னு எரியுது, துப்பவும் முடியல, மிழுங்கவும் முடியல, கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு அப்படியே உக்காந்துட்டான், அப்படியே உக்காந்துட்டான், மூஞ்செல்லாம் இருக்குது. திருடனுக்கு தேள் கொட்டினா சொல்லுவாங்களா? யோசனை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல திருட வரான், தேள் கொட்டிடுச்சு, ஏமா ஏமா தேள் கொடிச்சு, முதல்ல அது மந்திரி சொல்லுவானா, சத்தம் இல்லாம திரும்பி போவான் இல்லையா, அதே மாதிரிதாங்க, இவன் திருட்டுதனமா குடிச்சிட்டான், சத்தம் போட்டா அவங்க அப்பா தெரிஞ்சிருமே சொல்லிட்டு சத்தம் போடாம அப்படியே பிடிச்சிட்டு உக்காந்துட்டான், அது உள்ள போயிடுச்சு, உள்ள போனா பயங்கர பேர்னிங் எரியுது, கப கப கப்பன்னு எரியுது, வயிறெல்லாம் எரிஞ்சு அதுவே அடங்கி போயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, சின்ன பையன் மொத மொத குடிச்சிருக்கான், சோடா கடா கலக்காம குடிச்சிருக்கான், அது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சாரு, உள்ள போனவர் உள்ள போனவர் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே கண்ணை இருக மூணும் இப்பதான் திறக்கிறான், திறந்து பார்த்தாக்கா ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னலா தெரியுது, ஒரு கதவு ரெண்டு கதவா தெரியுது, இவன் பார்த்தான், எந்திரிச்சு நிக்கிறான், என்னடா இது ரெண்டு ரெண்டா தெரியுது, எது உண்மையான வாசல் எதுன்னு தெரியல அவனுக்கு, நடந்து போலான்னு பார்த்தாக்கா காலு இப்படி இப்படி போகுது, இப்படி இப்படி போகுது, நல்லா தானே வந்தேன், என்னவா வந்திருக்கும், உன்ன கதவு அங்க இருக்குதுங்க, இங்க இருந்தே தாண்டான், கதவு அங்க இருக்குது,
அப்புறமேல எப்படியோ தாண்டி கிண்டி வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே இவனுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்த உடனே குடிச்சவங்க சந்தோஷம் வந்துட்டா சும்மா இருக்க முடியாது, பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. இல்லையா, அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இஷ்டம் போல ஒரு பாட்டு பாடும். வாயை திறந்து பாட ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மா அங்கிருந்து வர்றாங்க. அம்மாவை பார்த்த உடனே கைய கால ஆட்ட ஆரம்பிச்சிட்டான், ஆட்டி பாட ஆரம்பிச்சிட்டான். அம்மா அங்கிருந்து வந்தாங்க, டேய் என்னடா கைய காலம் இப்படி இப்படி போகுது, என்ன விஷயம், என்ன விஷயம்? கிட்ட ஓடி வந்தான். அம்மாவை பார்த்த உடனே அவனுக்கு வாயெல்லாம் குளறது, மடியில படுத்துக்கிட்டான். படுத்த உடனே டேய் சொல்டா, டாக்டர் கூப்பிடணுமா, என்னடா மூஞ்செல்லாம் தொடைக்கிறான், வேர்த்து வந்துருச்சு. மடியில படுத்த உடனே சுகமா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சான். வாயை திறக்கும் போது தெரிஞ்சிச்சு, இப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த நாத்தம். அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டா, ஓஹோ. உடனே இவளுக்கு அந்த மகனை குறிச்ச பயம் போயிடுச்சு. கொண்டு போய் கட்டில போய் போட்டுட்டு நேரா புருஷன்கிட்ட போனான். புருஷன் தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா குரட்ட விட்டு அவன் அப்படி எந்திரி எந்திரி இன்னும் நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற பாரு, உன்னாலதான் இந்த விதையே வந்துச்சு, எந்திரிச்சுக்கிறான். அவனுக்கு அவன் குடிச்சாக்க எழுப்பவே கூடாது பாருங்க, எந்திரிச்சவனை கோவத்துல என்னதுக்கு என்ன எந்திரிச்ச. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், உன் வாயில நாடுற மாதிரி அவன் வாயில நாரதியா, போயா போய் பாரியா, அவ்வளவுதாங்க சொன்னாவ. உடனே இவனுக்கு வந்தது கோவம், அவனுக்கு போத கீதை எல்லாம் தெளிஞ்சு போச்சு. ஒரு தடிய ஒண்ணு எடுத்தான், டேய் நான் தான் கெட்டு போனேன், நீயுமாடா கெட்டு போன, முடிய புடிச்சு விளாச விளாச விளாசனா பாருங்க, அடி மேல அடி உழுகுது, இடி மாதிரி. அன்னைக்கு அடி கிடைச்சது தாங்க. அந்த சின்ன பையன் இது வரைக்கும் அவங்க அப்பா திட்டினதே கிடையாது, இப்பதான் அவனை திட்டி அடிச்ச உடனே அவனுக்கு பயம் தாங்க முடியல. அன்னைக்கு ராத்திரி விட்டு விட்டு ஓடணும் வந்தாங்க, அதுக்கப்புறம் கண்ணு காணப்படவே இல்லை. இதாங்க நடந்த விஷயம் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொல்ல ஆரம்பிச்ச உடனே உடனே இவன் எந்திரிச்சு நின்னா, இந்த வீட்டுக்கார் இந்த இந்த கணவர் எந்திரிச்சு நின்னார். சொன்னாரு, என்னமோங்க சின்னதுல இருந்தே எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேங்க, என்னுடைய தவற ஒத்துக்கிறேங்க, ஆனாலும் ஆனாலும் என் மகன் கெட்டு போகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்க. என்னங்க திருப்பி இவ்வளவு தூரம் கடினமா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, பின்னங்க நான் குடிக்கிறேன் வாஸ்தவம், ஆனா என் மகனுக்கு ஒரு நாள் கூட நான் ஊத்தி கொடுத்தது இல்லைங்களே, ஆகவே குற்றம் என்னுடையதா அல்ல. இன்னைக்கு நிறைய பெற்றோர் அப்படிதான், நான் சிகரெட் குடிக்கிறேன், என் மகனுக்கு நான் கொடுக்கவே இல்லையே, அதனால தப்பு என்னுடையதல்ல. நான் குடிக்கிறேன், என் மகனுக்கு நான் ஊத்தியே கொடுக்கலையே, ஆகவே குற்றம் என்னுடையதல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? நீங்கள் நல்ல மனசாட்சி பிரகாரம் யோசித்து பாருங்க. நீ குடிக்கிறிய, உன்னுடைய மகனுக்கு நீ ஊத்தி கொடுக்க முடியுமா? உனக்கு உன்னுடைய மகனுக்கு சிகரெட் குடி சொல்ல முடியுமா? ஏன் சொல்றது இல்ல, வேண்டாம் மகனை நீ கட்டு போகாதே, அதனுடைய எண்ணம். அப்ப நீ கட்டு போகலாம், மகன் கட்டு போக கூடாதா? உன்னை மகன் பாத்துக்கிட்டே இருக்கிறான், உன்னுடைய செய்திகள் ஒவ்வொன்றையும் பாத்துட்டே இருக்கிறாங்க. நீ தவறு பண்ணா மகனும் தவறு பண்ணுவாங்க, பிள்ளைகளுடைய பழக்கம் அது. நீங்க பரிசுத்தமா ஜீவிச்சீங்கன்னா மகனும் பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். வேதத்துல இயேசுசாமி சொல்றாரு, ஒரே ஒருத்தனை மாத்திரம் நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். கடவுள் யாரையுமே சாக கூடாதுன்னு சொல்றவர், மனுஷன் சாவதை நான் விரும்புறது இல்ல, அவங்க மனம் திரும்பி பிழைப்பதே விரும்புறேன்னு தான் கர்த்தருடைய நோக்கம். ஆனா இயேசுசாமி சொன்னார், ஒரே ஒருத்தனை மாத்திரம் நீ இந்த உலகத்தில் இருக்கிறது நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டார், இன்டைரக்டா சொல்லிட்டார். எந்த இடத்துல சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சாகுன்னு சொல்லிட்டாருங்க, எந்த இடத்துல? இன்டைரக்டா சொல்லிட்டார், மறைமுகமா சொல்லி இருக்கிறார். ஒரே ஒருத்தனை மாத்திரம் பார்த்து சொன்னாரு, நீ இந்த உலகத்தில் இருக்கிறத விட நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு. எப்படிங்க சொல்லுங்க பாக்கலாம், யாராவது ஒருத்தர்? இல்லைங்க இல்லைங்க, பாவம் அவன் வேணாம், வேற வேற வேற ஒரே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு, நீ இந்த உலகத்துல இருக்கிறத விட நீ செத்து போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லி இருக்கிறார். நேரடியா சொல்லல, மறைமுகமா. இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. சொல்லுங்க பாக்கலாம் என்னங்க. ரைட், ஒன்னு ரெண்டு மூணு பேருடைய சத்தம் கடிச்சு, ரெண்டு மூணு பேர் தான் மிட்டாய் சவுக்கிற மாதிரி சவுத்திட்டாங்க. சரி, அதான் கரெக்டுங்க. இந்த சிறுவிரல் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்குறவன் கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போகுது அவனுக்கு. என்னங்க அர்த்தம்? நீ குளிச்சிட்டு வாப்பா, சமுத்திரத்துல ரொம்ப நாள் ஆச்சு, நீ குளிச்சு போய் குளிச்சிட்டு வா சொல்றாரு. அதாவது அர்த்தம் என்ன அர்த்தம்? நீ இந்த சிறுவனுக்கு இடம், உன்னால இவ கெட்டு போறா, உன்னால அவளுடைய டிரெஸ்ஸும் கெட்டு போகுது, நீ உடுத்துற மாதிரி அவளும் உடுத்துறா, நீ போற இடத்துக்கு அவனும் போகிறான், நீ சினிமாக்கு போனா அவளும் சினிமாக்கு போறாங்க, நீ குடிச்சா அவனும் குடிக்கிறான். அப்ப இவன் கெட்டு போறதுக்கு நீ காரணமா இருந்தனாக்கா இந்த உலகத்துல நீ ஜீவிக்கிறத விட நீ செத்து போப்பா. கடவுளுக்கு எவ்வளவு மன வெறுப்போட கூட பேசுறாரு பாத்தீங்களா? அப்பாவை பார்த்து சொல்றாரு, அண்ணனை பார்த்து சொல்றாரு, அக்காவை பார்த்து சொல்றாரு, அம்மாவை பார்த்து சொல்றாரு. நீ மத்தவனுக்கு இடல இருக்கிறியம்மா, ஐயா நீ மத்தவனுக்கு இடல இருக்கிறிய, இந்த சபைக்கு நீ இடல இருக்கிறிய. அப்ப நீ இந்த உலகத்துல இருக்கிறத விட நீ ஜீவிக்காம நீ போறது நல்லது. எப்படி போகணுமா பாருங்க, சும்மா போய் தற்கொலை பண்ண சொல்லல. எப்படியா? ஏந்திர கலக எலும்பு கூட வெளியே வரக்கூடாது, அதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? ஏன்னா எலும்பெல்லாம் மிதந்து வந்துருமே, பாடி எல்லாம் வந்துருமே, பாடி கூட வரக்கூடாதுங்க.
எலும்பு கூட வராம இருக்கிறதுன்னு சொல்ல கயிறை போட்டு இறுக்கி கட்டி ஏந்திர கல்ல சமுத்திரத்துல ஆழத்துல போயிடுன்ற. சாட்சி இல்லாதவன் இந்த உலகத்துல ஜீவிக்கிறத விட அவன் செத்து போறது நல்லது என்று வெறுப்போடும் வேதனையோடு சொல்றார். ஆனா அதே சமயத்துல தேவனுடைய சித்தத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மனுஷன் சாகிறதையே அவர் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினக்கா உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு வந்த வேதனைக்கு காரணம் என்ன, நீ கிறிஸ்தவன் தான் ஆனா சாட்சி இல்ல. உன் சபைக்குள்ள குழப்பத்துக்கு காரணம் என்ன, நீ கிறிஸ்தவன் தான் ஆனா சாட்சி இல்ல. உன்னுடைய பேச்சு, நீ சொல்ற பதில், நீ சத்தம் போட்ட பேசுற பேச்சு, இதெல்லாம் சபைக்கு சாட்சி இல்லாத ஒரு வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையில அப்படி இருக்குதா? இந்த படகுல கிறிஸ்து எல்லாம் கிறிஸ்து இருந்தாருங்க, ஆனா பயங்கரமான குழப்பம் வந்தது. காரணம் என்ன, இருந்தும் இல்லாத ஒரு மாதிரி இவங்க நிச்சயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படகு கவுந்துச்சுனாக்கா கிறிஸ்துவும் தானே கவிழணும். அப்ப அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இயேசுனுடைய உள்ளத்துல இருந்தாருனாக்கா எனக்கு ஏன் இந்த வேதனை வந்ததுனாக்கா அவரும் தானே வேதனைப்படணும், உன்னோடு கூட கிறிஸ்துவும் வேதனைப்படுவார். அப்ப நீ அதை குறிச்சு நீ கவலைப்படவே படாது. கிறிஸ்துவனுடைய உன்னோடு கூட இருந்தாருனாக்கா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பார். இயேசு மிகவும் நல்லவர். இந்த இரண்டாவது படகு, இயேசு எழுந்து நின்று இவ்வளவு சத்தம் போட்டதை பார்த்து, அற்ப விசுவாசிகளே எவ்வளவு நாளைக்கு நான் உங்க கூட இருப்பேன், காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்றைக்கு ராத்திரியும் கூட உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இல்ல, பயங்கரமான புயல் அடிக்குது இல்ல, இயேசு கிறிஸ்துவோடு நாம ஜெபிக்கலாம். கண்ணை மூடி ஜெபிக்கலாம், கண்ணை மூடுவோம், எல்லாம் கண்ணை மூடுவோம். சுவாமி என்னுடைய குடும்பத்துல கூட புயல் அடிக்குது கர்த்தாவே, என்னுடைய குடும்பம் கூட கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு சுவாமி, என் மகன் மூலியமா எனக்கு சந்தோஷம் இல்லை, என் மகள் மூலியமா சந்தோஷம் இல்ல, சுவாமி எனக்கு நீ சமாதானத்தை தருவிரா, என் குடும்பத்துல வீசுகிற அந்த புயலை நீ தயவுசெய்து நீ சரிப்படுத்த மாட்டீரான்னு சொல்லி கேள். என் சபைக்குள்ளே புயல் வந்தது, என்னுடைய தேசத்துக்குள்ளே புயல் வந்தது, யாருமே சமாதானத்தோடு இல்ல சுவாமி, கிருபை செய்யும் கேள். உண்மையான விசுவாசி தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வீட்டிலையும் அற்புதம் நடக்காது, சபையிலும் ஒரு உணர்வு வராது. நீ நல்ல விசுவாசியா இருந்தா நீ மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் ஜெப நேரத்தை நீ அதிகமாக்கு. ஜெப நேரம் குறைஞ்சிச்சுன்னா நீ மத்தவங்களுக்கு ஜெபிக்கலன்னு அர்த்தம், ஜெப நேரம் அதிகமாச்சுன்னா நீ மத்தவங்களுக்காக நீ நல்ல மணிக்கணக்கா ஜெபிச்சேன்னு அர்த்தம். உன் ஜெப நேரம் எப்படி இருக்குது? கர்த்தாவே நான் இனிமேல் ஜெப நேரத்தை அதிகமாக்குவேன், என்னோட நீ பேசு சுவாமி என்று சொல்லி கேள். முதல் படகுல நீ பிரயாணம் பண்ணிட்டு இருக்க, ரெண்டாவது படகுல பிரயாணம் பண்றியா? முதல்ல ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் புயல் வந்துச்சு பாத்தியா? ஏசி இல்லாத படகுல நீ பிரயாணம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ண, சுவாமி இதுவரைக்கும் நான் உண்மை இல்லாம நான் உண்மை கேட்காம என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சேன், ஆனா இனிமேல் நான் அந்த வேதனை அனுபவிக்காதபடி தயவுசெய்து என் படகுக்குள்ள வாரும் சுவாமி, தயவுசெய்து வாரும் என் படகு. அன்புல இயேசு சுவாமி, இந்த ராத்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும் சுவாமி. நாங்கள் இதுவரைக்கும் இஷ்டம் போல நாங்கள் வாழ்ந்து விட்டோம், இன்றைக்கு ராத்திரி சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் சுவாமி. இன்று முதல் நான் வாசிக்கிற புஸ்தகம், பார்க்கிற இடங்கள், போகிற இடங்கள், என்னுடைய உடை, என்னுடைய வீட்டிலே நான் கேட்கிற பாடல்கள், எல்லாவற்றிலுமே நான் சாட்சியாக ஜீவிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில வந்த வேதனைக்கு காரணம் நான் மூன்றாவது படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன் சுவாமி. நீர் இருந்தும் இல்லாதவள் போல நான் ஜீவிச்சேன், விசுவாசம் குன்றி போனவளாக இருந்தேன். ஆண்டவரே நான் இரண்டாவது படகுல என்ன பிரயாணம் செய்தவளா இருக்கிறேன், சந்தேகம் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு சுவாமி. அதனால்தான் மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி மந்திரிச்சு நான் கயிறு கட்டினேன், மற்றவங்க சொல்லுகிற இடத்துலலாம் போய் நான் நேர்ச்சைகளும் வேண்டுதல்களையும் நான் செய்தேன். என்னை தயவுசெய்து மன்னிச்சிடும் சுவாமி, மற்றவங்க பில்லி சூனிய கட்டுகளை வச்சாங்க, நானும் அதே மாதிரி செய்தனே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற அருமையானவர்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தயவுசெய்து அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கிருபையானது அவளோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிற எல்லா புயல்களையும் எல்லா கொந்தளிப்புகளையும் நீர் மாத்திரமே அடக்க முடியுமாண்டவரே, சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு தாரும். இயேசு எனும் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.

Thank you, Father. Thank you, Jesus. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நித்திய கண்மலை ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். உம்மை நினைக்கும் போது எங்கள் இருதயம் ஆண்டவரே மகிழ்கிறது, ஆண்டவரே நன்றியால் நிரம்புகிறது. அப்பா, உம்முடைய பிரசன்னம் அளவிட முடியாதது. உம்முடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்கள் கவலைகளை எல்லாம் மறக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மறக்க செய்கிற ஆண்டவரே, எங்கள் கவலைகளை ஆண்டவரே அகற்றுகிற உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குளோரியா தனரமாஷேகா.

வைத்துக்கொள்ளும் கர்த்தரை நம்புங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். எங்களை செய்து பாடுவீங்களா? எஸ் லார்ட்.

உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. இன்று மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லாமல் முடியாது, அவருடைய இரக்கம் இல்லாமல் முடியாது, அவருடைய தயவு இல்லாமல் முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது முகத்தை மறைத்து கொண்ட போனதோ, உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன். உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தேன். ஆண்டவரே, உமது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன், நான் கலங்கி போறேன். ஆண்டவரே, இந்த பூமியில வாசல்கள் அடைக்கப்படும் போதல்ல ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டியது, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது. ஆண்டவர் சொன்ன, நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று. ஆனா ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், அந்த இமைப்பொழுது கைவிடுதல் கூட ஆண்டவரே என்னால தாங்க முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணும். ஆண்டவரே,

உள்ளம் சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே ஒவ்வொருவருக்கும் நிரம்புவதாக இவர்கள் வீட்டுக்குள்ள தெய்வ பிரசனம் தேவ கிருபை இறங்க

நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் காத்து கொண்டீங்க, உம்முடைய கிருபையால் எங்களை அணைத்துக் கொண்டீர். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் வானம் அடைக்கப்படவில்லை. ஒன்றுமில்லாத நிலையில்தான் யாக்கோபுக்கு அவர் ஒரு காட்சியை காண்பித்துக் கொடுத்தார். என்ன தெரியுமா? வானம் திறக்கப்பட்டிருப்பதையும், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், உனக்காக இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. ஹல்லேலூயா! எந்த அதிகாரத்தின் வல்லமையும் நமக்காய் திறக்கப்பட்ட வானத்தின் வாசலை அடைக்க முடியாது. எனக்காக இன்றும் அந்த வாசல் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கான கிருபை வந்து இறங்குகிறது. சேஃபா இருக்கிறோமா? பல நேரத்தில் நமக்கே சந்தேகம் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அவர் கிருபை பாராட்ட தவறி இருப்பாரானா? எல்லா கடைகள் அடைத்தது போல அவரும் தம்முடைய வாசலை அடைத்திருப்பாரானால் நாம் இப்படி ஆராதித்திருக்க முடியாது. முடியாது. இன்னும் நமக்கு கிருபை செய்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான்.

எல்லா தோல்விகளுக்கும் உமக்கு நன்றி. யாக்கோபு தேவனை எப்பொழுது அறிந்து கொண்டான் தெரியுமா? எப்பொழுது அவன் வனாந்திரத்தில் தள்ளப்பட்டான். இந்த நாட்களை தேவன் நமக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர,

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜீன் வால்ஜின் களவு செய்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வந்தான். விடுவிக்கப்பட்ட அன்று வெளியே வந்த அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவன் தங்குவதற்கு எந்த வீடும் இல்லை. ஒரு நாள் மாலை மிகவும் பசியாயிருந்த பொழுது சில பணக்கார வீடுகளை தட்டி பிச்சை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டினான். போதகர் உடை அணிந்த ஒரு வயதானவர் வந்து கதவை திறந்தார். அந்த பட்டணத்திலிருந்த பேராயர் அவர். "உள்ளே வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம்" என்று அவனை அழைத்து சாப்பாட்டு மேஜையில் உட்கார வைத்தார். நன்றாக சாப்பிட்ட அவன், "ஐயா, நான் எதற்கும் உதவாத ஒரு சிறை கைதி" என்று கூறினான். அதற்கு அவர், "அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ மிகவும் களைத்து இருக்கிறாய், என்னோடு வந்து இளைப்பார்" என்று அவனுக்கு ஒரு அறையில் நல்ல படுக்கையை காண்பித்தார். சில மணி நேரங்களுக்கு பின் அவனால் தூங்க முடியவில்லை. சிறையில் தன்னுடைய கடினமான நாட்களை நினைத்து பார்த்து தான் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று ஆழமாக சிந்தித்தான். அப்பொழுது அவன் சற்று முன் சாப்பாட்டு மேஜையில் பார்த்த அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டு அவனுடைய கண்களிலே வந்தது. "இதை விற்றால் பல மாதங்களுக்கு கூட நான் கஷ்டப்படாமல் சாப்பிடலாமே" என்று நினைத்தான். பின் அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். நடு இரவில் இப்படி இந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டோடு தெருவில் சென்ற அவனை இரவு ரோந்து வந்த காவல்காரர்கள் பிடித்தார்கள். "நீ யார், எங்கே இருந்து வருகிறாய்?" என்று கேட்டபொழுது அவனுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அந்த மெழுகுவர்த்தி தண்டை பார்த்தவர்கள் இவன் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே இதை களவு செய்திருக்கிறான் என்று தீர்மானம் செய்தார்கள். அடுத்த நாள் காலையிலே காவலர்கள் அந்த வெள்ளி விளக்கு தண்டை எடுத்து வந்து அந்த பேராயர் இல்லத்தில் போய், "ஐயா, இது உங்களுடையதா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "ஆம், என்னுடையதான். நேற்றுதான் நான் என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன்" என்று கூறினார். அது மட்டுமல்ல, காவல் அதிகாரிகளோடு இருந்த ஜீன் வால்ஜினை பார்த்து, "மகனே, எப்படி இருக்கிறாய், நன்றாயிருக்கிறாயா?" என்று கேட்டு பேச ஆரம்பித்தார். உடனே காவலர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அதன்பின் ஜீன் வால்ஜின் பேராயரின் கால்களில் விழுந்து, "ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி நான் ஒரு நாளும் திருடமாட்டேன் என்று தீர்மானித்து விட்டேன்" என்று கூறினான். ஆம், அன்பு அனைவரையும் வெற்றி காணச் செய்யும் என்பது எத்தனை உண்மை இல்லையா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று வேதம் கூறுகிறதல்லவா? நாமும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ளவர்களாய் வாழ்வோமா?

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 7. அப்படியே கீரியாத் யாமீரின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தம் பண்ணினார்கள். பெட்டி கீரியாத் யாமீரிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவார்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மெண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்த நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராத படிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடிருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் ஹில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு
பலிபீடத்தை கட்டினான்.

இந்த திருவிருந்தை பத்தி நிறைய கேள்விகள் விசுவாசிகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிட்டு ஆராதிக்குதல், இப்படி நிறைய பெயர்களை அதற்கு கொடுப்பதுண்டு. எந்த பெயரை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ராபோஜனம் என்கிற ஒரு பெயரும் கொடுப்பதுண்டு. சரி, ஓகே, இதை குறித்ததான சில சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்கிறது. அதனால மொத்தம் 5 குறிப்புகள் திருவிருந்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமை இன்றைக்கும் நாம் அதை கடைபிடிச்சுதான் ஆகணுமா? நம்பர் 2, அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் எடுக்கலாம், அதற்குரிய எடுக்கக்கூடியதான தகுதி என்ன? நம்பர் 3, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமையை யார் கொடுக்கலாம், அதாவது பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அதற்கு ஏதாவது தகுதி அல்லது வயது இப்படி ஏதாவது இருக்கிறதா? நம்பர் 4, திருவிருந்த எந்த நேரத்தில் எடுக்கலாம், எந்த நாளிலே எடுக்கலாம், மாசம் மாசம் எடுக்கணுமா, வார வாரம் எடுக்கணுமா, ராத்திரி எடுக்கணுமா, பகல்ல எடுக்கணுமா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கடைசியாக இதுல பங்கு பெறாவிட்டால் பாவமா? சோ இதை குறித்து இந்த பதிவுல நாம சுருக்கமாக தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, நம்பர் 1, திருவிருந்த நாம இன்னைக்கு ஆசரிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா. சரி, அவர் சொல்லிட்டாரு. அதை சீஷர்கள் பின்பற்றினார்களா? எஸ், அப்கோர்ஸ் சீஷர்கள் பின்பற்றினாங்க. 1 Corinthians 11 இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடியதான முறைமையை குறித்து மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் நீங்க பாருங்க, 1 Corinthians 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில், அதாவது இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடிய முறைமையை குறித்து பேசுகிறார், நான் உங்களுக்கு அதை ஒப்புவிச்சிருக்கிறேன், அதை கர்த்தரிடத்திலிருந்தா பெற்றுக்கொண்டேங்கிறார். நேரடியாக இங்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு, என்னவெனில், இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில புசித்து இந்த பாத்திரத்தில பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மிக தெளிவாக நிருபத்திலும் சபைக்கு கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு வரிசை கிரமமா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஏன் நம்ம அப்பம் எடுக்கிறோம், அடுத்து ஏன் நம்ம ரசம் எடுக்கிறோம், இந்த ஆர்டர் பிரகாரம் தான். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, முதலாவது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், இரண்டாவது அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். சோ அந்த ஆர்டரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி முறைமை இப்போதும் பின்பற்றப்பட வேண்டுமா? எஸ், அப்கோர்ஸ் இப்போதும் பின்பற்றப்பட வேண்டும். நம்பர் 2, யார் இதிலே பங்கு பெற வேண்டும், யார் இதில் பங்கு பெற வேண்டும்? மிக எளிதாக பதில் சொல்லலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள், எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இவர்கள் எல்லோரும் இதிலே பங்கு பெறுவதற்கான தகுதியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இதிலே பங்கு பெறலாம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, பின்ன ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாதான் இதுல பங்கு பெறணும்னு ஒரு சட்டத்தை ஏன் வைக்கிறார்கள்? வெரி சிம்பிள், இப்ப ஒருத்தர் உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத யார் சொல்லுவது, எப்படி தீர்மானிப்பது? யார் வேணாலும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வரலாமே. அதனாலதான் சபை என்ன செய்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியை பார்க்கிறது. உண்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஒரு போதகன் பார்க்கிறார். அப்ப சபை ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை கொடுக்கும் பொழுது சபை அங்கீகரிக்கிறது, இவர் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், நாங்க அதனாலதான் என்ன செய்கிறோம், நாங்கள் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கு அவர் சபையாரால் அங்கீகரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறதுனால நாம பெரும்பாலும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்பத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு முறைமையை நாம் வைத்திருக்கிறோம். சோ ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதில பங்கு பெறுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது சபையார் எல்லாம் அவரை அங்கீகரித்ததினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. சரி, ஓகே, நம்பர் 3, இந்த திருவிருந்தை யார் கொடுக்கலாம்? எஸ், மில்லியன் டாலர் குவெஸ்டின்ங்க. இந்த திருவிருந்தை கொடுப்பதற்காக வேதாகமத்தில் ஏதாவது தகுதி போடப்பட்டிருக்கன்னு கேட்டால் எந்த தகுதியும் போடலை, ஆனால் எடுப்பதற்கு தகுதி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே நிதானித் தெரிந்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த திருவிருந்தை பரிமாறுவதற்கு என்ன தகுதி போட்டிருக்கு? பெருசா ஒரு தகுதியும் போடல. ஆனா ஒரு இடத்துல அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அது? ரொம்ப அழகான வார்த்தை. அவர் வந்து இந்த அப்பத்தை எல்லாம் பிட்டு கொடுக்கும் பொழுது சீசரிட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, ஏன்பா, பந்தி இருக்கிறவனா பந்தியிலே பரிமாறுகிறவனா எவன் பெரியவன்னு கேட்டார். யார் முக்கியமானவன்? அதாவது ஒரு டேபிள் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு சர்வ் பண்ண வர்றாங்க,
ஹோட்டல்லே போறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, அப்படியே சர்வர் வர்றாரு பாத்தீங்களா, அங்க சர்வர் முக்கியமா உட்காந்து சாப்பிட்றவங்க முக்கியமா? அப்ப அங்கு பதில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிமாறுகிறவன் அல்ல பந்தியில் இருக்கிறவன் தான் முக்கியம். பிரியமானவர்களே, அதுபோல திருவிருந்தை எடுத்து பரிமாறும் பொழுது அவன் யார் ஒருவர் தங்களை சர்வராக நினைக்கிறார்களோ அவங்க தான் முக்கியம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பரிமாறலாம். தாழ்மை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை சர்வராக அல்லது பரிமாறுகிறவராக தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். ஒருவேளை அது ரொம்ப பயபக்திக்குரிய வேலை, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வேலை அப்படின்னா வேற யாரா பேதுரு நீ எடுத்து கொடுன்னு இருப்பார். தாழ்மையா இயேசு கிறிஸ்து என்ன, இந்த கணத்திற்குரிய வேலை, அந்த வேலை, இந்த வேலை, மரியாதை வரும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தொடவே மாட்டார். அது அவருக்கு தேவையே இல்லை. ஸோ நான் இன்னைக்கு ஒரு முடிவு செய்வோம், நாம் அப்பத்தை எடுத்து கொடுக்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒன்று, நான் ரொம்ப உயர்ந்தவன், அதாவது இது கணம், நான் பெருமை, அது தயவு செய்து அதற்காக இதை செய்யாதீங்க. அதனால தான் நிறைய சபையில் இந்த எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது அவரை எடுத்து கொடுக்க வச்சுட்டாங்க, இவரை எடுத்து கொடுத்து வச்சுட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட், இப்படி செய்யாதீங்க. தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எடுத்து கொடுப்பதற்கான தகுதியை உடையவராக இருக்கு. இன்னும் சில இடங்களில் இந்த ரெவரண்ட் பட்டம் வாங்கினாதான் எடுத்து கொடுப்போம், பெரிய போதகர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் ஏற்கனவே அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போதகர் இருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேதத்தின்படி தவறானது. அத்தனை நாள் அந்த சபையை நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர் எடுத்து கொடுத்தா என்ன ஆகப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பதவியை பெற்ற ஒருவர் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாம. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, அடுத்து நம்பர் 4, எப்போது நாம் இதை எடுக்கலாம், எந்த நேரத்தில் எடுக்கலாம்? வேதம் சொல்லுகிறது இது ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் என்ன நம்புறாங்க, ராத்திரியில தான் பிரதர் அதை எடுக்கணும். என்னைக்குமே புதிய உடன்படிக்கையில நேரம், நாள், காலம் எதுவும் கிடையாது. அப்படியே அவங்க ராப்போஜனம் பண்ணாங்க, வெரி சிம்பிள். வாரத்தின் முதல் நாள் அவங்க அப்பம் பிக்கும்படி கூடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் முதல் நாள் எப்போ ஆரம்பிக்க தெரியுங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்க சண்டே வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்களுடைய காலண்டர் பிரகாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ 6 மணிக்கு இவங்க ஜெபிக்க ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து அப்புறம் அப்பம் விக்கினா என்ன ஆகும்? நைட்டு தான் ஆகும். அதான் ராப்போஜனம். அப்ப யூத காலண்டர் முறைமையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமாக ராத்திரி நீங்க என்ன பண்ணலாம், அப்பம் விட்டு ஆராதிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நேரம் காலத்தை பற்றி வேதவசனம் பேசவில்லை. அன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய காலண்டர் பிரகாரம் அந்த அடிப்படையில ஃபாலோ பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை காலையில எடுத்தாலும் சரி, நைட் எடுத்தாலும் சரி, நீ எவ்வளவு தைரியானா பகல் 11 மணிக்கு நீ அப்பம் பிட்டு உங்க சபையாராக ஆராதிச்சிருப்பீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு அல்லவா நீங்கள் அதை எடுத்திருக்க வேண்டும். தேவன் அப்படி கணக்கு கேட்கிறவர் அல்ல. அந்த முறைமை சடங்கு முறைமை, அதையெல்லாம் எப்பயோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பிரமாண காலத்திலேயே இழுத்து மூடிட்டார். சரி, எந்த நாள்ல எடுக்கலாம்? 1 மாசத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, 2 மாசத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, அல்லது யெகோவா சாட்சிகள் மாதிரி வருஷத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா? பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸோ வாரத்தில் முதல் நாள் சீஷர்கள் அப்பம்பிக்கும்படி கூடி வந்திருக்கீர்கள் என்று வசனம் சொல்லுகிறதுனால அப்படி அது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக இல்லை, அவர்கள் என்ன பின்பற்றினார்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த அப்பம்பிட்டு ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் மற்ற சபைகளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு நான் குற்றம் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருவீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம், நத்திங் ராங் இந்த. ஆனால் சிலர் என்ன என்ற காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்களுடைய சபை கூடி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் வார வாரம் நாங்கள் அப்பம் பிட்டோன்னு சொன்னால் அது வந்து முடியாது, அதுக்கே வந்து டைம் போயிடும் அப்படிம்பாங்க. சரி ஓகே, நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதே சபையில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் 2 காணிக்கையெல்லாம் எடுப்பாங்க. முதல்ல ஒரு காணிக்கை அப்படியே எடுத்து விடுவாங்க, அடுத்து இன்னொரு வருதுன்னு சொல்லி இன்னொரு காணிக்கை, அப்புறம் இன்னொரு ஒரு காணிக்கை, அப்படியே பேக் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் போகாது இவங்களுக்கு. ஆனால் தேவனை அப்பம்பிட்டு திருவிருந்தில் பங்கு பெறுவது மட்டும் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பின்பற்றலாம்.
ஸோ தயவு செய்து யாராவது ராத்திரி தான் வந்து எடுக்கணும் அப்படிலாம் ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னா தயவு செய்து அதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களை ஒரு சடங்குக்குள்ளாக பிரமாணத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபைனலாக அப்பம் பிட்டு ஆராதிக்கலைன்னா பாவமா பிரதர், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. ப்ளீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் நம்ம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். ஒன்று குறைந்த 11 அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உங்களை நீங்களே நிதானித்தறிந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பங்கு பெறும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சிலர் இதற்கு பயந்துகிட்டு, தங்களை சரி செய்ய பயந்துகிட்டு இந்த அப்பத்திலே கை வைக்காம இருக்கிறாங்க. அதில் பங்கு பெற்றாதானே பிரச்சனை. நான் அப்பத்திலே கை வைக்காட்டி என்ன? பிரியமானவர்களே, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்ம சபையாரோடு சேர்ந்து ஐக்கியத்தில் வர வேண்டும், நம்மை நாமே எப்பொழுதுமே மனம் திரும்பதில் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்வாக கூட நீங்கள் ஏன் வைக்கக்கூடாது? ஓ, அதில் பங்கு பெறாவிட்டால் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பலை. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுதலும் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ அதில் பங்கு பெறலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். அதில் பங்கு பெறாமல் இருக்கிறதுனால தான் அதுதான் பாவமானு கேட்கறதை விட நீங்கள் அதில் பங்கு பெறுவதற்கு தயக்கம் காட்டுகிறீங்க பார்த்தீங்களா? எதனால தெரியுமா? நீங்கள் பாவத்தில் இருக்கிறதுனால. சில சமயங்களில் நியாயமான சில தடங்கல்கள் வரலாம். கொரோனா காலத்தில் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம எடுக்க, அது தேவன் அறிவார். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சடங்கு மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்பத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே திராட்சை ரசத்தை குடித்து உங்களை நீங்களே அப்படியே திருப்திப்படுத்திக்கிற வேண்டிய

சேர்ந்து ஐக்கியத்துல நாம ஒரே அப்பத்திலும் நாம இதுலயும் பங்கு பெறுகிறோம், பாத்திரத்திலையும். அது அன்பை காண்பிக்கிறதா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு குற்ற மனசாட்சி இருந்து விடுபட்டுலான்னு அதை ஒரு தீர்த்தம் மாதிரி சடங்கு மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் செல்லுகிற ஐக்கியப்படுகிற சபையாரோட அதை செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சில நாட்கள் தவறி போனாலும் நத்திங் ராங் இன் தட். இன்னும் சிலர் இதுல பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, இதுல பங்கு பெற்றால் நோய் போகும்னு நினைக்கிறாங்க. பிளீஸ், அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. எந்த ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறதுனாலயோ இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிறதுனாலயோ ஆசீர்வாதம் வந்துடும் தயவுசெய்து போய் பண்ணாதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது நம்ம வாசித்தோம் அல்லவா, அதை நீங்க பண்ணும்பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கர்த்தருடைய மரணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதை போய்கிட்டு நாம பெரிய ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நோய் போயிடும், இந்த மூட நம்பிக்கையில விடுங்க. தேவனிடத்துல ஜெபிங்க, அவர் சுகப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இட் ஓகே, தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதி தருவாராக. காட் பிளஸ் யூ.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம்.
2: எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27. 2018 வருடம் மே மாதம் 19 தேதி நடந்த இளவரசர் ஹாரியின் திருமணத்தை பார்க்க உலகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் தங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளையும் இணையதளங்களையும் திறந்தனர். இளவரசர் ஹாரி மற்றும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனான மேகனின் திருமணத்தை பிஷப் மைக்கேல் புரூஸ் நடத்தி வைத்தார். அந்த திருமணத்தில் பேசிய அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் மார்ட்டின் லூதர் கிங் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற தலைப்பில் கொடுத்த பிரசங்கத்தின் சில வரிகளை மேற்கோள் காட்டி பேசினார். அன்பு என்ற சொல்லில் இருக்கும் உண்மையான வல்லமையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அன்புக்கு இருக்கும் மீட்பின் தன்மையை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளும் போது நாம் காண்கிற இந்த உலகத்தை ஒரு புதிய உலகமாக மாற்றிவிடலாம். அன்பில் வல்லமை இருக்கிறது, அதை குறைத்து எடை போடக்கூடாது. அன்பிலே வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பதுதான் மார்ட்டின் லூதர் கிங்கின் பிரசங்கம். இதைத்தான் அந்த திருமணத்தில் பிஷப் புரூஸ் மேற்கோள் காட்டி பேசினார். மார்ட்டின் லூதர் கிங் மற்ற அமெரிக்கர்களைப் போல ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக தனது கருத்துக்களை வெளியிட்டதால் அவருக்கு அநேக முறை கொலை மிரட்டல்கள் வந்தன. அவருடைய வீட்டிலே குண்டு வைக்கப்பட்டது. 20 அதிகமான முறைகள் அவர் சிறைச்சாலைக்கு சென்றார். ஆனால் மார்ட்டின் லூதர் கிங், வன்முறைகள் மென்மேலும் பகையைத்தான் வளர்க்கும், ஆனால் அன்பு என்ற ஒரு ஆயுதத்திற்குத்தான் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் வல்லமை உண்டு என்று நம்பினார். அதையே பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையிலேயே நாம் தேவனுக்கு செவி கொடுத்தால் நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்வில் அவனுடைய சகோதரர்கள் எத்தனையோ தீமைகளை அவனுக்கு செய்தனர். யோசேப்பை அவர்கள் தகப்பன் தங்களிலும் அதிகமாய் நேசித்தபடியால் அவர்கள் யோசேப்பின் மேல் பொறாமைப்பட்டு அவனை வெறுத்தனர். அவனை ஆழமான குழியிலே தூக்கி போட்டனர். பின்பு மீதியானியரிடம் அவனை விற்று போட்டனர். ஆனால் தன் சகோதரர்கள் தனக்கு அவ்வளவு துரோகம் செய்திருந்தும் யோசேப்பு தான் எகிப்திலே பெரிய அதிகாரியான பின்பு அவர்களை பழி வாங்கவில்லை. யோசேப்பின் ஆளுமை அதிகாரத்தை கண்ட அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பு இப்போது தங்களை பழி வாங்கி விடுவானோ என்று வெகுவாக பயந்தனர். ஆனால் யோசேப்போ அவர்களை பழி வாங்கவில்லை. மாறாக அவர்களை அதிகம் நேசித்தான். அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தான், தானியம் கொடுத்தான். மேலும் தன் தகப்பன் இறந்த பின்பு அவன் தன் சகோதரர்களிடம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம்மை விரோதித்து நமக்கு தீமை செய்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்றுதான் தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நமக்கு தேவன் கூறுகிறார். சத்துருக்களை நேசித்த யோசேப்பு அதிகமாய் உயர்த்தப்பட்டான். ஆகவே நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்கும் கிருபையை தேவன் நமக்கும் தருவாராக.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர், பேசுகிற நல்ல கர்த்தராக இருக்கிறீர். நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நிலைகளையும் அறிந்த தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம், சங்கீதம் 115 அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115 அதிகாரம் 15-16 வசனங்கள்.
2: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார்.
1: சேர்ந்து வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனம் என்ன சொல்லுது? யார் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் என்ன செய்யப்படுறோம்? இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய பூமி, இதை படைத்த கர்த்தர், இதை படைத்த தேவன் நம்ம என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். சில இடங்களிலே, சில சூழ்நிலைகளிலே நாம் ஜெபிக்கும் போது நம்மால நமக்கு சில கட்டுப்பாடுகளை வைப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, இது பொதுவான இடம், நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆனா இயேசு என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் ஆரம்பிக்கும் போதே வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது நேரம் யாருக்கு தான் ஜெபம் போகுது? சத்தமா சொல்லுங்க, ஹாலேலூயா. அப்ப எப்ப ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபம் போகிறது. என்ன வாசிக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து சொல்றாரு, வானங்கள் யாருடையது? கர்த்தருடையவைகள். பூமியையோ யாரு கொடுத்திருக்கிறார்? ஆமா, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ யார் கையில கொடுத்திருக்கிறார்? இங்க மனுபுத்திரர் எல்லாம் கை தூக்குங்க. சில தூதர்கள்லாம் இருக்கிறாங்க இங்க. நம்ம கையில கொடுத்திருக்காரு. சொல்ல, யார் கையில கொடுத்திருக்கிறாரு? பூமி யார் கையில கொடுத்திருக்கிறாரு? ஆமா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு சொந்தமா இடம் இல்லை. சொல்ற பூமியே யார் கையில கொடுத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன், பூமி யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில, மனுபுத்திரராகிய நம்முடைய கைகளிலே கர்த்தர் பூமியை கொடுத்திருக்கிறார். இப்ப சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த சங்கீதம் 115 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப கவனமா வாசிக்கணும். இதை வாசிக்கும் பொழுது இந்த ஜீவனுள்ள மெய் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சங்கீதக்காரன் ரொம்ப அழகா கொண்டு வர்றாரு. நீங்க வீட்டுல போய் அதை கண்டிப்பா இதை வாசிக்கணும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எத்தனை மகிமை நிறைந்தவர். அவரே இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் கிரகிக்க முடிவதில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது ஏன் அவருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவன் எல்லாவற்றிலும் தொடர்ந்து ஜெயம் எடுக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் பகிக்கப்பட்டான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில முடிவில் நீங்க கவனிச்சு பாருங்களேன், அவன் உயர்த்தப்பட்டவனாய், சமாதானம் உடையவனாய், தன்னுடைய மகனை சிங்காசனத்தில் அமர்த்தி வைத்து பீஸ்ஃபுல்லா அவன் மறிக்க போகிறது நம்மால பார்க்க முடிகிறது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்திருந்தான். அல்லேலூயா. நம்ம ஏன் அங்கலாய்க்கிறோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் புலம்புறோம்? நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாததுனாலதான் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் நினைக்கிறோம், அவ்வளவுதான் நினைக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, ஆனால் சோர்ந்து போகவே இல்லை. அவன் சொன்னா, நான் வெட்கப்பட்டாலும் தேவனை துதிப்பேன், நான் ஓடினாலும் தேவனை துதிப்பேன், நான் உட்கார்ந்தாலும் தேவனை துதிப்பேன். ஏன் என்று சொன்ன, எனக்கு தெரியும் என் தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர், எத்தனை மகிமை உள்ளவர், எத்தனை மகத்துவம் உள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வன. சங்கீதக்காரன் அழகாக சொல்றார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த சங்கீதம் 115 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒப்பிட்டு காட்டுகிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அழகாக வித்தியாசப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார். அடுத்து சொல்றார், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் யார் கையில கொடுத்திருக்கிறாரு, மனுபுத்திரருடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம், தாவீதுடைய சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், வாசிங்க,
2: பூமியும் அதன் நிறைவும்,
1: பூமியும் அதனுடைய நிறைவும்,
2: உலகமும் அதில் உள்ள குடிகளும்,
1: உலகமும் அதில் உள்ள குடிகளும்
2: கர்த்தருடையது,
1: கர்த்தருடையது. ஹல்லேலூயா, சொல்லுங்களேன், பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி தேவனுக்குரியது, அவர்தான் இதனுடைய சொந்தக்காரர், அவர்தான் இதனுடைய, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன், இந்த பூமியினுடைய சொந்தக்காரர் யாரு, நம்முடைய தேவன். சொல்ல ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், ஒன்று பூமி, நாம் பார்க்கிற இந்த இயற்கை உலகம், ரெண்டாவது அவர் சொல்றாரு உலகமும் அதில் உள்ள குடிகளும். அப்படின்னா அவர் எதை சொல்ல வருகிறார், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்தவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு உரியவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட கண்டத்துக்கு உரியவர் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமி அனைத்தின் சொந்தக்காரருமாய் அவர். சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா, இந்த என்டயர் பூமி, நாம் பார்க்கிற இந்த பூமியினுடைய சொந்தக்காரராய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதையும், இதில் இருக்கிற குடிகள் எல்லாம் அவருடையது என்று தாவீது சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைச்ச பெரிய சலாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு வேணும். அல்லாஹ் அழகான ஒரு பாடல் நம்ம அடிக்கடி பாடுவோம், ஆனா நிறைய நேரங்கள் அர்த்தமே புரியாம பாடுவோம். ஏன்னா சின்ன பிள்ளையிலிருந்து படித்த பாடல், குட்டியா இருக்கும் போதுல இருந்து விசுவாச பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தா அவங்க அதை அறிந்திருப்பார்கள். இந்த பாடல்ல இப்படி வரிகள் வருகிறது, இந்த பார்தலத்தின், இந்த பார்தலத்தின், இந்த உலகத்தினுடைய சொந்தக்காரர் என்ன பாடுறோம், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார், சொல்லுங்க, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் யாராவது ஒரு பெரிய ஆளுடைய தொடர்பு கிடைச்சு அவங்க போன் நம்பர் கையில் இருந்தா என்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஒருத்தர் ஹெல்மெட் போடாம போறாரு, அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி அவருடைய வேலையை பார்க்கிறார், நிறுத்துறாரு. உடனே அவர் அடுத்த வார்த்தை இவர் வருதுன்னு தெரியுமா, எனக்கு எஸ்பி ஆபீஸ்ல ஆள் தெரியும், யாரு தெரியுமா, ஆமா போன் போடட்டா. அப்ப உலகத்திலே உள்ள ஒரு பெரிய நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய தொடர்பு இவனுக்குள்ளே அவ்வளவு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தைரியம் நமக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலுடைய முதல் வரி என்ன சொல்லுங்க, மகிழ்வோம் மகிழ்வோம். ஆமா, நல்ல சந்தோஷமாய் ஒரு முறை இந்த பாடல பாடுவோம். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமா என் கூட நீங்க பேசணும். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மை ஆராதிக்கிறவர் யார் என்ற வெளிப்பாடு நமக்கு இருந்தா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இப்படி வாழ்கிற மாதிரி நம்ம வாழ மாட்டோம். பல நேரங்களிலே நாம எப்படி நினைக்கிறோம், ஏதோ நடக்குதுங்க, அப்படி இல்லை. இந்த உலகத்தினுடைய சொந்தக்காரர் என்னுடைய சொந்தமாய் இருக்கிறார். ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், மேசுராஜன் நம் சொந்த. நல்ல கரங்களை தட்டி

0: ஒரு திருமண வீட்டுக்கும் ஒரு துக்க வீட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. திருமண வீட்டில் என்னெல்லாம் இருக்கும், விளக்குகள் இருக்கும், பாடல் இருக்கும், ஆடல் இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷத்தை அவங்க என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. யோசித்து பாருங்களேன், லைட் இல்லாமல் அல்லது பாடல்கள் இசை இல்லாமல் திருமணம் நடக்கணும் நடத்தலாம், ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவருடைய உயிர்த்தெழுதலை நான் நினைவு கூறுகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமா, மூன்று அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று மாட்டுத்தொழுவம், ரெண்டாவது காலியான சிலுவை, மூன்றாவது காலியான கல்லறை. இந்த உலகத்தில் மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகள், இயேசு மனிதனாக பிறந்தது, இயேசு பாவத்தை சுமந்து சிலுவையிலே மரித்தது, மூன்றாம் நாள் பாவங்களை பரிகரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினது. மூன்று காரியங்களையும் நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் வைக்க வேண்டும். அதில் மையமான காரியம் இயேசு சிலுவையிலே மரித்தது. இயேசு சிலுவையிலே மறித்த போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடந்தது. இன்னைக்கு இயேசு சிலுவையில் எனக்காக மறித்தார் என்பதை நாம் சிறு பிராயம் முதல் அநேகர் கேள்விப்பட்டு அதனுடைய மகத்துவத்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை புரிஞ்சுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இயேசு சிலுவையில அறையப்பட்ட போது சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வுகள் நடந்தது. அதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 50-51 வசனம். மத்தேயு 27 அதிகாரம் 50-51 வசனங்கள்.
1: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு,
0: ஆவியை விட்டார். இப்ப இயேசுவினுடைய மரணம், அதை தொடர்ந்து நடக்கிற காரியம் என்ன வாசிங்க,
1: அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை,
0: அப்பொழுது இயேசு தன்னுடைய ஜீவனை விட்ட போது அப்பொழுது தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை
1: மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது. கண்மலைகளும் பிளந்தது.
0: நம்ம அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து மதியம் 12 சிலுவையில் அறையப்படுகிறார். 3 மணி வரைக்கும், சாரி, காலை 9 சிலுவையில் அறையப்படுகிறார். மதியம் 12 சாயங்காலம் 3 ஒரு காரிருள் பூமியை மூடுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரிருள், 3 பூமி அந்தகாரப்படுகிறது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இருள் எதற்கு அடையாளமா இருக்கிறது, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்குது. இந்த இருள் எதற்கு அடையாளமா இருக்குது, வரப்போகும் நியாய தீர்ப்பு. இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு நாம் போகும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். இயேசு சிலுவையின் மரணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களால் வெளியே வர முடியல. தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும், இதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும், எங்களுக்கு பலன் இல்லையே என்று கத்தும் பொழுது, கதறும் பொழுது கர்த்தர்கள் சத்தத்தை கேட்டு எகிப்து தேசத்தின் மேல் வாதைகளை அனுப்புகிறார். இந்த வாதைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. 9 வாதை வேதம் சொல்கிறது, இருள் அந்த இடத்தை மூடிற்று. என்ன முடிச்சு, இருள் அந்த இடத்தை மூடிற்று. எத்தனை நாட்கள் இருந்தது, 3 இருள் இருந்தது. அந்த இருளை தொடர்ந்து நடந்தது என்ன, 10 வாதையாக அங்கே எல்லா குடும்பங்களிலும் மூத்த ஆண் மகன்கள் மரிக்கிறார்கள். இரவு படுக்கைக்கு போறாங்க, காலையில் விழித்து பார்க்கும் பொழுது எல்லா வீடுகளிலும் மூத்த ஆண் மக்கள் என்ன செய்யறாங்க, மரித்து போகிறார்கள். அந்த 10 வாதை வந்த உடனே நடந்த காரியம் என்ன, அவர்களை இத்தனை ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த ராஜா இவர்களை அழைத்து சொல்லுகிறான், தயவு செய்து நீங்களும் உங்கள் ஜனங்களும் புறப்பட்டு போங்க, நீங்க சொன்னபடியே உங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடவில்லை, அவர்களை விரட்டி விடுகிறான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது காரிருள் பூமியை மூடிற்று. ரெண்டாவது மரணம் ஏற்பட்டது. யாருடைய மரணம், எல்லா குடும்பங்களில் உள்ள ஆண் பிள்ளைகள் மரணம் அல்ல, எல்லாரிலும் முதற் பேரான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சிலுவையில் நடக்கிறது. மரணம் நடந்த உடனே இதுவரை ஆளுகை செய்திருந்த பிசாசனுடைய ஆளுகை அன்றோடு முடிந்தது. ஹாலேலூயா. அப்பதான் ஜனங்க வெளியே போறாங்க. எதுக்கு ஜனங்க விடுதலை ஆக்கப்படுறாங்க, தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு நாம தேவனை ஆராதிக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய பாவங்களை சுமந்து தேவனுடைய முதற் பேரான குமாரன் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹாலேலூயா. இப்ப சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை. ரெண்டாவது என்ன நடந்தது, கவனிங்க ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நடந்தது என்ன, தேவ ஆலயத்திலிருந்து திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிக்கப்பட்டது. இந்த திரைச்சிலை என்று சொன்ன உடனே சாதாரணமாக நினைக்க கூடாது. 60 அடி உயரமும் 30 அடி அகலமும் 4 அங்கனம் மொத்தம் உள்ள ஒரு திரைச்சிலை அது. அது பின்னப்பட்டது, நெய்யப்பட்ட ஒரு ஒரு திரைச்சிலையாய் காணப்பட்டது. இது எங்கே வைக்கப்பட்டது? பாவியான மனிதன் தெரியாம கூட பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் அவன் மரித்து விடுவான் என்பதற்காக இவர்களை பிரிப்பதற்காக போடப்பட்ட திரைச்சிலை. அந்த தேவாலயத்துக்குள்ளே போகும்பொழுது நமக்கு பயம் உண்டாகும், தேவாலயத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு எச்சரிப்பு உண்டாகும். ஏன் என்று சொன்னால் அந்த இடத்திலே மரணம் சம்பவிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை தகப்பன் என்றும் பிதாவென்றும் நாம் நினைத்து நாம் பார்த்து நாம் அவரை பின்பற்றினாலும் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. மகா பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய சமூகத்திற்கு மனிதன் வர முடியாதபடி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவினை காணப்பட்டது, அதான் அந்த திரைச்சிலை. ஆனால் இயேசு எப்பொழுது மரித்தாரோ, இயேசு எப்பொழுது சத்தமா சொல்லு, இயேசு எப்பொழுது மரித்தாரோ, அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிக்கப்பட்டது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ரெண்டு குதிரைகளை ரெண்டு பக்கம் போட்டு இழுத்தாலும் அதை கிழிக்க முடியாது. அவ்வளவு மொத்தமான அந்த தேவாலய திரைச்சிலை ரெண்டாய் கழிந்தது. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே இருந்த பகை பிரிவினை இயேசுவின் மரணத்தினாலே மாற்றப்பட்டது. இனி எந்த மனிதனும் தேவ சமூகத்துக்கு தைரியமாய் வர முடியும். சத்தமா ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு தைரியமாய் நம்மால வர முடியும் என்பதை அந்த காரியம் நமக்கு நிரூபிக்கிறது. மூன்றாவது வசனம் சொல்றது, பூமியும் அதிர்ந்ததாம். பூமி அதிர்ந்ததுன்னு சொல்லல, பூமியும் அப்படின்னு சொன்னா இந்த பூமியும் இயேசுவினுடைய மரணத்துக்கு ரியாக்ட் பண்ணுது, எதிர்வினை ஆற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆனா மனுஷருடைய இருதயம் மட்டும்தான் அசையாம இருக்குது. நாம் அதை கேட்டு கேட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உணர்வு அடைய எனக்கு உதவி செய்யும், நான் உணர்வு அடைய எனக்கு உதவி செய்யும். எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், நான் என்னை எப்படி நீர் என்னை எப்படி நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை நான் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும்? உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க சங்கீதம் 24 இந்த பூமியினுடைய எதிர்வினை என்ன, பூமி என்ன செய்தது அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. இப்போ இந்த பூமியை, பூமியினுடைய சொந்தக்காரர் இந்த பூமியை மனிதர்களாகி நம்முடைய கரத்திலே கொடுத்துருக்க. பூமி யார் கையில் கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க, சத்தமா, நம்முடைய என்னுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். பூமி யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? மனுபுத்திரர் என்னுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். இப்ப பூமி ஆசீர்வதிக்கப்பட முடியும். கவனிங்க, ரொம்ப முக்கியம். பூமி என்ன செய்யப்பட முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். பூமி சபிக்கப்பட முடியும். பூமி என்ன செய்ய முடியும்? சபிக்கப்பட முடியும். பூமி தீட்டுப்பட முடியும். பூமி என்ன செய்ய முடியும்? தீட்டுப்பட முடியும். பூமி கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க முடியும். இதெல்லாம் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய கையில் இருக்குது. இதெல்லாம் யாருடைய கையில் இருக்குது? என்னுடைய கையில். பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அது என்னுடைய கையில் இருக்கிறது. பூமி சபிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய சில செயல்களினால் பூமி என்ன செய்யப்படும்? சபிக்கப்படும். பூமி தீட்டுப்படும் என்றால் என்னுடைய சில சில செயல்களினால் பூமி என்ன செய்யப்படும்? தீட்டுப்படும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பூமி சேமத்தையும் அனுபவிக்கும். அதற்கும் என்னுடைய கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. 4வது, பூமி நீதியின் ஆயுதமாக செயல்படும். இன்னைக்கு நாம சாதாரணமா நினைக்கிறோம், நம்ம நடந்து போற பூமி, நாம மிதிக்கிற ஒரு பூமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேத வசனத்தின்படி இது தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவர் தான் இதற்கு சொந்தக்காரர். அவர் இதை நம்முடைய கைகளிலே நம்பி நம்முடைய கைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவனோடு இணக்கமாய் வாழ்கிறானோ, எப்படி வாழ்கிறான்? இணக்கமாய் வாழ்கிறானோ அப்பொழுதெல்லாம் பூமி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறானோ அப்பொழுதெல்லாம் பூமி சபிக்கப்படும். அப்ப ஆசீர்வாதமும் சாபமும் யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில் இருக்கு, என்னுடைய கைகளிலே இருக்கிறது. இந்த காரியங்களை வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26:3-4 வசனங்கள். லேவியர் ஆகமம் 26:3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும்.
0: பூமி தன்னுடைய பலனை கொடுக்க வேண்டும். பூமி என்ன கொடுக்கணுமோ அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும். எப்ப கொடுக்கும் தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன் என்றால். ஒருவேளை இங்க விவசாயம் செய்யறவங்க இருந்தீங்கன்னா இதை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் என்ன பண்ணாராம்? 100 மடங்கு. ஆமா. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஈசாக்கினுடைய வாழ்க்கை தேவனோடு கூட இசைந்திருந்த ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, தேவனோடு கூட. அப்ப என் வாழ்க்கையும் தேவனோடு இசைந்திருக்கும் என்று சொன்னால் பூமி அதனுடைய பலனை தரும். பூமி அதனுடைய பலனை எனக்கு தரும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அழகா வசனம் சொல்லுது. கிளியர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும், சொல்லுங்க, பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமோ, இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆலயத்தில் வருவதற்கு காரணம் என்ன? வார்த்தையை கேட்பதற்காக. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு இல்லையோ அங்கெல்லாம் ஒத்துழைப்பு வரும். சத்தமா ஆமென். ஆமா. எங்கெல்லாம் ஒத்துழைப்பு இல்லை அங்கெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஒத்துழைப்பு வரும். நீங்க ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் செயல்பட்டிருக்கிறேனோ, எங்கெல்லாம் உடைய வார்த்தைக்கு நான் விலகி இருக்கிறனோ அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு எதிர்வினை ஆற்றுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மாற்றி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சான். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கை தேவனோட இணக்கமா இருந்தது. எப்பொழுதும் வசனம் அழகாக சொல்லி, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்த்தவனாய் காணப்பட்டான். அவனுடைய விளைவு என்ன? அவன் அரண்மனையில அடிமையாக இருந்தாலும் அங்கே அவன் தான் ராஜா. அவன் சிறைச்சாலையிலே கைதியாக இருந்தாலும் அங்கேயும் அவன் தான். நல்ல கவனிங்க, சிந்தனை சிதற விடாதீங்க. முதல் சொன்னேன் நானு, கர்த்தரோடு நீங்க இணக்கமா இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால், கஷ்டம் வராதுன்னு அல்ல, கஷ்டம் வந்தாலும் அதன் மத்தியில என்னை ஆதரிக்க, என்னை பாதுகாக்க, என்னை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவரோட கேட்க வேண்டிய, ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமா நான் செயல்பட்டிருக்கிறேன், எந்தெந்த இடத்துல நான் விட்டுட்டேன், ஆண்டவர் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய காரியங்களை நான் செய்யக்கூடாதே செய்து விட்டேன், என்னுடைய தெரிவுகள் சரியா இருந்ததில்லை, இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இசைந்திருக்க விரும்புகிறேன். அந்த தீர்மானத்தை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை எல்லாம் கத்தர் மாற்றுவார். ஆமேன். நல்ல சத்தமா வராமேன்னு சொல்லுங்களேன். கைகளை நல்ல உயர்த்தி சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இப்ப ஆதாம் பாவம் செய்து விட்டான். ஆதாம் பாவம் செய்த உடனே நடந்த காரியம் என்ன? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:17. ஆதியாகமம் 3:17.
2: பின்பு அவர் ஆதாமை நோக்கி,
0: பின்பு கர்த்தர் ஆதாமை நோக்கி,
2: நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து,
0: என் வார்த்தைக்கு செவி கொடாமல் உன்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து
2: புசிக்க வேண்டாம் என்று,
0: புசிக்க வேண்டாம் என்று
2: நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே,
0: நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதை நீ செய்தபடியினால. கவனிங்க, இங்க ஆதாம் ஒரு தேவன் விலக்கின ஒரு கனியை அவன் புசிக்கிறான். புசித்த பிறகு கர்த்தர் அவனோடு கூட பேசுறாரு. கர்த்தர் அவனோடு கூட பேசும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சொன்ன கட்டளையை நீ மீறினதுனால என்ன நடக்க போகுது? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி என்ன செய்து? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அப்போ இந்த வீழ்ச்சிக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு? நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் ஆதாமை தோட்டத்திலே வைத்து கர்த்தர் சொன்னார், நீ பூமியை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். பண்படுத்துறதுனா என்ன? ஒரு நிலத்தை பண்படுத்துறதுனா சுத்தம் பண்ணி எல்லாம் பேசுங்களேன். எல்லாம் அமைதியா இருக்கீங்க. அப்படி எல்லாரும் பேர் எனக்கு தெரியுது, அமைதியா இருக்க பேர்லாம் இங்க என்ன சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பூமியை பண்படுத்துறதுனா என்ன? அதுக்கெல்லாம் என்ன வேணும்? உரம் வேணும், அப்புறம் தண்ணி வேணும், அப்புறம் வேற என்ன வேணும்? உரமும் தண்ணி இருந்தா போதுமா? நிலத்தை பண்படுத்துறதுன்னா என்ன? முள்ளெல்லாம் போடணும்ல. அப்ப ஆதாமுக்கு ஆண்டவர் பண்படுத்தணும் சொல்ல முள்ளெல்லாம் கொடுத்தாரா இல்ல டிராக்டர் கொடுத்தாரா? எப்படி பண்படுத்தினான்? வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படிந்திருக்கிற வரைக்கும் அவனுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் பூமியை சிருஷ்டித்ததை எதை வச்சுதான் சிருஷ்டித்தாரு? சத்தமா சொல்ல, எதை வைத்துதான்? வார்த்தையின் மூலமாக தான் பூமியை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க நாமும் கூட அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்த புரிஞ்சுக்கலாம். ஆமென். இந்த பூமி மனிதன் நிமித்தமாய் என்ன செய்யப்படுகிறது? சபிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் ஆதாம் பேசினா நடக்கும், இப்ப அவன் பேசினாலும் பூமி ஒத்துழைக்க மாட்டேங்குது. பூமி என்ன செய்ய மாட்டேங்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒத்துழைப்பு இல்லை, வேலை ஸ்தலத்தில் ஒத்துழைப்பு இல்லை, இந்த உடம்பு கூட என்ன செய்ய மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, கேட்குறேன், ரொம்ப ஆசைப்படுறேன் காலையிலேயே எழுமணும், ஆனால் உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது. ஆமாம், அப்போ ஒரே ஒரு காரியம் தான், உங்களுடைய வார்த்தையை மாற்றணும். எதை மாற்றணும்? சத்தமாக சொல்லுங்க, எதை மாற்றணும்? ஆமாம், வார்த்தையை மாற்றணும். ஆண்டவரே, என் நாமம் மாற்றுங்கப்பா, என் நாமம் மாற்றுங்க. நான் உங்களுடைய வார்த்தையை பேசுகிறவனான இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பேசுகிறவர்களாக இருந்து தேவனோடு இணக்கமாய் நீங்கள் வாழ்கிறவர்களாக இருந்தால் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள சகலமும் உங்களுக்கு இணக்கமாக இருக்கும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியின் நிமித்தமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சபிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆதாம் தேவனுக்கு விரோதமாக அவன் முரட்டாட்டம் பண்ணதுனால தேவன் சிருஷ்டித்த பூமி அவனுக்கு விரோதமா என்ன செய்யுது? முரட்டாட்டம் பண்ணுது. இதுல புரியுது. ஆமே, இன்னைக்கு எங்கெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேன், இப்படிலாம் நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் சரி பண்றேன், இன்னைக்கு அதை தீர்மானம் எடுக்கணும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போனோ அதையெல்லாம் நான் சரி பண்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இருக்கிற இந்த எதிர்வினைகளை எல்லாம் கர்த்தர் நீர் என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, பூமி எப்படி தீட்டுப்படுகிறது? வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35:33. எண்ணாகமம் 35:33.
2: நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவிர்த்தி இல்லை.
0: எப்பொழுதெல்லாம் ஒரு தேசத்திலே குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படுகிறதோ, கொலைகள் நடக்கிறதோ, அப்பொழுது வசனம் சொல்கிறது பூமி தீட்டுப்படுகிறது. பூமி என்ன செய்யுதா? தீட்டுப்படுகிறது. பூமி தீட்டுப்படும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அது என்ன செய்கிறது? மட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. கொலை என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிலே தோன்றும், நாங்க எல்லாம் பண்றது இல்லைங்க. ஆனா இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபார்ஷனும் ஒரு கொலை தான், கருக்கலைப்பு. ரொம்ப சாதாரணமாய் செய்கிறத நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன், நடந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன், 2 அனுபவங்களையும் முன் வைக்கிறேன். வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரங்களை சரியாய் தீர்மானம் எடுக்க நீங்க ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. 2 சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வந்து சொன்னாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன். டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரே விதமான ரிப்போர்ட் சொன்னாங்க, இந்த குழந்தையை நீங்க அபார்ட் பண்ணிருங்க, ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று 2 பேருக்கும் சொன்னாங்க. அப்ப 2 பேர்கிட்டையும் கொடுத்த ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்க, திரும்ப ஒரு ஸ்கேனுக்கு போங்க. 2வது ஸ்கேன்லயும் அவங்க சொன்னாங்க, தெளிவா தெரியல, எனக்கு தெரியாது அது என்ன மீன் பண்ணாங்கன்னு தெரியல, தெளிவா தெரியல. ஆனா 2 பேரும் தீர்மானம் பண்ணாங்க, என் கர்ப்பத்தில் வளருவது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆமென். இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க, நார்மல் டெலிவரி, குழந்தை நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. இது எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்களேன், எவ்வளவு கவனமா இருக்கணும். இல்லை முதல்ல சொல்லிட்டாங்க, சரி அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போயிருந்தாங்கன்னு என்ன இருக்கும்? பல நேரங்களிலே மனிதர்கள் தங்களுடைய வசதிகளுக்காக தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறத நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அதை நியாயப்படுத்துகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் 1 வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களால் பூமி தீட்டுப்படுகிறது. பூமி என்ன செய்கிறது? தீட்டுப்படுகிறது. வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே,
0: ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில், நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்குறது யாரு? தாயின் வயிற்றில் உருவாக்குவது யாரு? கேட்கல, இது பிபிஎஸ் மாதிரி ஆகி போச்சே. தாயின் வயிற்றில் உருவாக்குறது யாருங்க? கர்த்தர். தாய் உன்னை, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னை அறிந்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்ப உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தையும் ஒருவேளை நமக்கு அது தேவையற்றதா இருக்கலாம், அல்லது நம்முடைய சூழ்நிலைக்கு அது ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை உங்களுடையதா, உங்களுடைய வயிற்றில் பிறக்கிறதா இருந்தாலும் உங்களுடையது அல்லது கர்த்தருடையது. ஆமென். அப்ப அந்த குழந்தையை கொள்ளுவதற்கோ அதை அதை அதை அபார்ட் பண்ணுவதற்கோ தீர்மானத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க அதுக்கான உரிமை நம்ம கையில இல்லை. அப்படி செய்யும் பொழுது பூமி என்ன செய்யப்படுகிறது? தீட்டுப்படுகிறது. பூமி என்ன செய்யப்படுகிறது? தீட்டுப்படுகிறது. வேதம் ஒன்று சொல்லுகிறது, அப்படி சிந்தப்பட்ட ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுமா? அந்த ரத்தம் என்ன செய்யும்? பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும். என்ன கூப்பிடும் தெரியுமா? ஆண்டவரே, என் ரத்தம் அநியாயமாய் சிந்தப்பட்டது, நீர் நீதி செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் கொலை செய்திகளை வேதத்தில் எங்கேயோ சாரி நியூஸ் பேப்பரில் வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த தேசம் தீட்டுப்படக்கூடாது. தேவனிடத்தில் ஒரு அளவுகோல் இருக்கிறது, நல்லா கவனிங்க, ஒரு அளவுகோல் இருக்குது. நம்ம மழை நல்லா பெஞ்ச உடனே அடுத்த நாள் நமக்கு சொல்கிறாங்களே, ஊட்டியில் இத்தனை மில்லி மீட்டர் மழை பெஞ்சது. எப்படி எப்படி கணிக்கிறாங்க? அதற்கான ஒரு சாதனம் இருக்கிறது, அதில் எவ்வளவு தண்ணீர் சேகரிக்கப்படுது அதனுடைய அடிப்படையில். அதே மாதிரி ஆண்டவரிடத்தில் மனிதனுடைய பாவத்தினுடைய அளவு இருந்து கொண்டே இருக்குது. நீங்கள் நினைக்க வேண்டாம், ஒரு ஏதோ ஒரு மனுஷன் கோவப்பட்டு ஒரு மனுஷன் கொண்டுட்டான், ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, இதனால என்னங்க அப்படி நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கல. இல்லை இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம் பாவத்தின் அளவு என்ன செய்துட்டே வருது, மேலே வந்துக்கிட்டே இருக்கு, நிறைவு கொண்டே இருக்குது. சோதோம் குமோரோடைய சத்தம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினதுன்னு வசனம் சொல்லுகிறது, கூக்குரல் எழுகிறது. சரி, இப்போ இந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. ஆபேலை, ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:10. ஆதியாகம் 4:10 வாசிங்க.
2: அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
0: ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ரியாக்ஷன் வருகிறது, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்துக்கு காரணம் என்ன? சிந்தப்பட்ட ஆபேலினுடைய ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று என்ன செய்தான்? கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆமென். நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியின் சொந்தக்காரர் கர்த்தர். அவர் பூமியை மனுப்புத்தருடைய கையில, நம்முடைய கைகளிலே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவின் அடிப்படையிலே பூமி ஆசீர்வதிக்கப்படலாம், பூமி சபிக்கப்படலாம், பூமி தீட்டுப்படலாம், அல்லது இந்த பூமியே தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு கருவியாக மாறலாம். இன்னைக்கு அதுதான் சற்று பார்த்து நான் முடிக்க போறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:00, சீக்கிரமா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:05 வாசிங்க.
2: மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது.
0: மனுஷருடைய அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சுதான், சத்தமா சொல்லுங்க, பூமியில என்ன செய்து பெருகுது. நான் சொன்ன கர்த்தருடைய கையில ஒரு அளவுகோல் இருக்கிறது, அந்த அளவுகோல் நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இதை நான் அழிச்சே ஆகணும். இது புரியுது நான் சொல்றது. ஆமென். அப்போ நம் இருக்கிற இந்த தேசத்திலே பாவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம், அந்நிய ஆராதனைகள் பெருகும் பொழுதெல்லாம், கொலைகள் நடக்கும் பொழுதெல்லாம், பாவம் பெருகும் போதெல்லாம், கர்த்தருடைய கையில் இருக்கிற அளவில் என்ன வந்துட்டே இருக்கு, ஏறிட்டே இருக்குது, கூடிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே கர்த்தர் என்ன செய்வாரு, நியாயத்திற்க கர்த்தர் வருவார். அப்போ யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில இருக்குது. நோவாவின் காலத்துல நடந்த காரியம் அப்படிதான். என்ன நடந்தது? ஆதியாகமம் 7:11 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7:11, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அப்போ பூமி கர்த்தருடைய நியாய தீர்ப்பை செலுத்துகிற ஒன்றாக என்ன செய்யுது, மாறுது. இன்னைக்கு எப்பெல்லாம் நம்ம கட்டில விட்டு தரையில காலை வைக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும், இந்த பூமி கர்த்தருடையது. சத்தமாய் ஆமென். நான் நிக்கிற இந்த பூமி யாருடையது? கர்த்தருடையது. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த இந்த பூமி என்ன நிமித்தமாய் தீட்டுப்படும் என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் கோபமும் இந்த பூமியின் மேல் என்ன செய்யும், வரும். அதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார். அதான் விசேஷம். இதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய கைகளில கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த அதிகாரத்தை எடுத்து நம்முடைய பொறுப்பை உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் நம் மூலமாய் அனுப்புவார். ஹல்லேலூயா. என் மூலமா அனுப்புவார். ஒரு நம்ம நம்ம ஊர்ல ஒரு கொலை நடந்துச்சுன்னா நம்ம தான் பதிச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம், இனி எதுவும் என்ன செய்ய கூட நடக்க எத்தனை முறை கல்லாட்டியில் விபத்துகள் நடக்கும்போது அதை பார்த்து எத்தனை பேர் நம்ம ஆண்டவரோட ஜெபம் பண்ணுற ஆண்டு வரை இனி அது நடக்கக்கூடாது, குற்றம் இல்லாத ரத்தம் என்ன பண்ணப்பட சிந்தப்பட கூடாது, இது என்னுடைய கையில் இருக்கிறது, அதிகாரம் என்னுடைய கையில் இருக்குது, நான் அதை உணர்ந்து ஜெபிக்க கத்திர எனக்கு உதவி செய்ய வேண்டும். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8 யாத்திராகமம் 8:16 வாசிங்க பாப்போம். யாத்திராகமம் 8:16
2: அப்பொழுது கர்த்தர்
0: மோசேயினிடத்தில்
2: நீ
0: ஆரோனை நோக்கி
2: உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி.
0: எது மேல் அடிக்க சொல்றாரு? பூமியின் புழுதினா என்னங்க? டஸ்ட், மண் இல்லையா, அது மேல அடி. அப்பொழுது என்ன நடக்குமா?
2: அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம்.
0: எதா மாறுமா? பேன்களாய் பாருங்க, மண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணது பாருங்க, மண்ணு மாறுது பாருங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற ஒரு ஆயுதமாக மாற்றப்படுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம சொல்ல ஆண்டவரே, நான் கால் மிதிக்கும் இந்த தேசம், இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சத்தமா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. ஆமென் சொன்னாலும் ஆமென் அதிர்ற மாதிரி சொல்லு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் இந்த பூமியில கால் வைக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பூமியிலே நான் நிற்பதற்கு கர்த்தருக்கு கிருபை தந்திருக்கிறேன், என் மூலமாக இந்த பூமி என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். என் பூமி என்ன செய்யணும்? ஆசீர்வதியும். ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், ஆண்டவரே நான் நடக்கிற இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இங்க வாசிங்களேன், அந்த தூசி என்னவா மாறுகிறது? புழுதி எல்லாம் பேன்களாக மாறினது. வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16 எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16 இதனுடைய பின்னணி என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நடந்து போகிறதான வேளையில ஒரு மனிதன், கோராகு என்ற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறான். அவன் என்ன செய்யறான்? 250 பேரை தன்னோடு சேர்த்து கொண்டான். தேவன் ஏற்படுத்தின அதிகாரத்துக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். யார் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறது? கோராகு. கோராகோடு சேர்ந்து ஒரு 250 பேர்
2: என்ன செய்யுமா?
0: வாயை திறந்து
2: இவர்களை உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள்.
0: கர்த்தர் அவமதிக்கப்படும் பொழுது பூமி வாய பொளக்குது. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணப்படுறாரு? அவமதிக்கப்படுகிறார். பூமி என்ன செய்து வாய பொளக்குது. நீ இந்த பூமி மேல, என் மேல நீ கால் வைக்கிறதுக்கு நீ லாய்க்க கிடையாது, உள்ள போ. எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே சொன்னான், நான் உமை கனம் பண்ணுகிற ஒரு பாத்திரமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை உயர்த்துகிறவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா எனக்கு உதவி செய்யுங்க. நான் தீர்மானம் பண்ணும் பொழுது நான் கால் மிதிக்கிற இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். அது தன் பலனை கொடுக்கும், அது எதிர்வினை ஆற்றாது. எனக்கு இந்த பூமி ஒத்துழைப்பு கொடுக்கும். சொல்லுங்க, பூமி என்ன செய்யும் எனக்கு? ஹல்லேலூயா. பூமி மட்டும் கிடையாது, உங்க குடும்பம் ஒத்துழைப்பு கொடுக்கும், உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் காரியங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறோம்? ஒரு புதிய காரியத்தை. 32 வாசிங்களேன், 32 வசனம். அது என்ன நடக்கிறதுன்னு வாசிக்கிறோம்.
2: பூமி தன் வாயை திறந்து,
0: திரும்ப திரும்ப அதே காரியம் தான் சொல்றாரு பாருங்க. பூமி என்ன செய்யும்? அதனுடைய வாயை திறந்து
2: அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது.
0: எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சா? பூமி வாய என்ன செஞ்சது? சார்ந்தது. ரொம்ப கவனமா நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பா நாம் இருக்கிற இந்த பட்டணம் அதிகமான மக்கள் வந்து போகிற ஒரு பட்டணமா இருக்கிறது. கீழே இருக்கிறத விட ஊட்டியில இன்னும் அதிகமான மக்கள் வர்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும், இங்க வர்ற நிறைய வாலிபர்கள் பாவம் செய்வதற்காகவே வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? அப்ப இங்க செய்கிற பாவங்களுடைய விளைவு யார் தான் அனுபவிக்கணும்? ஆமா. அப்ப ஜெபம் பண்ண ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே பாவம் செய்யணும்னு உள்ள வரான்ல, வாசலை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, நான் மூணு நாலு நுழைவாயில் தானே இருக்குது, நிறையவா இருக்குது இல்லையே. பிளேன்ஸ் மாதிரி பத்து டைரக்ஷனில் வர முடியாது. ஒவ்வொரு இடத்துல அனுப்புற தூதனை நிறுத்துங்க. தீய காரியங்களை செய்வதற்கும் அசுத்தம் செய்வதற்கும் எங்களுக்கு கர்த்தர் பூமியை கொடுத்த பூமியை தீட்டுப்படுத்துவதற்கும் வரணும்னு நினைக்கிற ஒருத்தர் கூட இந்த எல்லைகளுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரை இதை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாய் பூமியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று அனுதினமும் நாம் ஜெபிக்கணும். அது சீசனில் இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ள ஆட்சிகளும் அதிகாரங்களும் செய்ய முடியாததை விசுவாச பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமா, நிச்சயமா செய்ய முடியும். நாம ஜெபித்தால் கர்த்தர் இறங்குவார், கிரியை செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்த முடிக்கல. ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம், ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை ரொம்ப குறிச்சு வச்சு ரொம்ப தியானம் பண்ணி அதை நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்.
2: என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்.
0: அடிக்கடி வாசித்த ஒரு வசனம் தான், ஆனா இதுல நான்கு காரியங்கள் கர்த்தர் நம்மை செய்ய சொல்லுகிறார். முதலாவது நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நமக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவன் என்று பெயர். நம்முடைய பெயரிலேயே யாருடைய பெயர் இருக்குது, கர்த்தருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என் நாமம்

0: என்ன அர்த்தம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா வணக்கம் அப்படின்னு குனிவாங்கல்ல, அது தாழ்மை கிடையாது. நான் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்வதுதான் தாழ்மை. நான் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்வதுதான் தாழ்மை. எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, நான் யார், நான் யாருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை நான் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் தங்களை என்ன செய்யணும்? தாழ்த்தி, அப்புறம் சத்தமா சொல்லுங்களேன், தங்களை தாழ்த்தி, அப்புறம் ஜபம் பண்ணி, அடுத்தது என் முகத்தை தேடி, அப்புறம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்ப கர்த்தர் என்ன செய்வாரா? பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை என்ன பண்ணுவேன்? மன்னித்து. இப்ப ரிவர்ஸ்ல வாங்களேன், பூமிக்கு சேமம் வரணும்னா பாவம் மன்னிக்கப்படணும். அப்படிதானே போட்டிருக்கு? பாவம் மன்னிக்கப்படணும்னா தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். தேவனுடைய சத்தத்திலே நம்முடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் என்ன செய்யணும்? திரும்பணும். திரும்புறது மட்டுமல்ல, அவருடைய முகத்தை நாம தேடணும், அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கணும், அடுத்தது நம்மை தாழ்த்தணும். இதை செய்தால் இந்த பூமியிலே கர்த்தர் சேமத்தை என்ன பண்ணுவாரா? சில பேருக்கு இன்னும் நம்பிக்கை வரல, என் கையிலே எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரே ஒரு வேத நிகழ்வை சுட்டி காட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 ஆதியாகமம் 18:20 நம்ம வாசிக்கலாம்.
1: பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளுடைய பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதாலும்
0: பாருங்க, சோதோம் கொமோரா பட்டணங்கள்ல பாவம் பெருகிட்டே இருக்குது. இன்னைக்கு நீங்க சுத்தி பாருங்க, செய்திகளை பாருங்க, நடக்கிற காரியங்களை பாருங்க. அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இன்னைக்கு என்ன செய்திருக்கு சொல்லுங்க. இது அப்படியே தொடர்ந்தா என்ன ஆகும்? கர்த்தருடைய கோபம் அதிகரிக்கும். கர்த்தர் அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிங்க, அடுத்து வாசிங்க.
1: நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதின் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
0: சரி, இப்ப கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு, சோதோம் குமாரவை நான் நியாயம் தீர்க்க வேண்டும், அதன் மேல் தண்டனை அனுப்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணார். ஏனென்றால் பூமி தீட்டுப்பட்டு கொண்டே இருக்கிறது. பூமி என்ன செய்து, சத்தமா சொல்லுங்க, பூமி என்ன செய்து? தீட்டுப்பட்டு கொண்டே இருக்கு. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல இதை சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லல, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும். பல நேரங்களில் நாம எப்படி எஸ்கேப் ஆயிரோம்னா, ஆண்டவர் உங்களுக்கு எது சித்தமோ அதை செய்யுங்க, நீங்க தான் பெரியவர், உமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி. இல்ல இல்ல, பூமி யார் கையில கொடுத்துருக்கிறாரு? என் கையில கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, பூமி யார் கையில கொடுத்துருக்கிறாரு? என் கையில. சொல்லுங்க, ஊட்டி யார் கையில கொடுத்துருக்கிறாரு? என் கையில கொடுத்துருக்கிறார். ஆகையால் இதற்கு நான் பொறுப்பு எடுக்க வேண்டும். I should take responsibility. நான் பொறுப்பு எடுக்கணும். நான் சொல்றேன், நான் பொறுப்பு எடுக்கிறேன். அதனால தான் இரவு நேரங்களில் நம்ம ஜெபம் பண்றோம். எதுக்கு ஜெபம் பண்ண? நம்ம ஜெபித்தால் இது அப்படியே நடக்கும். தேசத்திலே சேமத்தை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபம் பண்ண. எல்லாம் தூங்குறாங்களா? தூங்கிட்டோம். எல்லாம் வேலை செய்யறாங்களா? வேலை செய்யட்டும். வெளியே சுத்துறாங்களா? சுத்துட்டோம். ஆனால் நான் என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தேசத்துல சேமம் வந்தால் அது என்னை சேரப்போகிறது. ஆமென். இப்போ இங்க என்ன சொல்றாரு? நான் தண்டிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆபிரகாமோ, 22 நான் வாசிக்கிறோம், ஆபிரகாமோ சொல்லுங்க, ஆபிரகாமோ போய் படுத்து தூங்கிட்டான்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கா? இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். என்ன பெரிய அனுபவம் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு முன்பதாக இந்த தேசத்துக்காக நான் நிக்க போறேன். ஹல்லேலூயா. என் ஜபத்தை கர்த்தர் கேட்பீங்க. என் ஜபத்தை நீங்க கேட்டு இந்த தேசத்தினுடைய பாவத்தை நீங்க என்ன செய்வீங்க? மன்னிப்பீங்க. இந்த தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண போறோம். சொல்லுங்க, ஆண்டவர் பொறுப்பிடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய பொறுப்பு. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க, நான் விடமாட்டேன். ஆண்டவர் நான் ஜெபிக்க போறேன். நான் இந்த ஊட்டிக்காக என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போறேன். நான் என்னுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்க போறேன். நான் என் மாவட்டத்துக்காக என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போறேன். நான் இந்த தேசத்துக்காக என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். இந்த தேசத்தின் தீட்டுகள் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போகிறேன். இந்த பூமி கர்த்தருடையது, அதன் நிறைவு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இதை தீட்டுப்பட நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பொறுப்பிடுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். சீக்கிரமாக நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. ஜனனுடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கதை பார்ப்பீங்க. இது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஏதோ என்ன ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வருத்தத்தோடு தான் சொல்றேன், சுயநலவாதிகளாக மாறிவிட்டோம்.

நாம ஜபிக்கிறதெல்லாம் என்ன ஜபம் தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குழந்தைய ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுங்க, நல்ல பணம் கொடுங்க, என் கடன்லாம் அப்படிதான் நம்ம ஜபம் பண்றோம். தேசத்துக்காக எப்போ ஜபம் பண்ணியிருக்கோம்? தேசத்துக்காக எவ்வளவு நேரம் ஜபம் பண்றோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுங்க, மன்னிச்சிருங்கப்பா, சுயநலவாதியா நான் இராதபடி இனி தேசத்துக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் பேசணும்னு சொல்ல, எப்பா நான் என்ன செய்யறேன் எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்னு சொல்லலை. கர்த்தர் என்ன பண்றாரு? அவனோடு கூட பேசுகிறார். வாசிங்க 29 வசனம் வாசிங்க. பின்னும் அவன் பின்னும் அவரோடே பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை என்ன செய்யறதில்லை, அழிப்பதில்லை. இது ஒரு முக்கியமான காரியம். இந்த பட்டணத்திலே நீதிமான்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றால் அழிவு வராமல் அந்த நீதிமான்கள் நிமித்தமாக சில அழிவுகள் தடுக்கப்படும். இந்த பட்டணத்தில் கர்த்தரை நீதிமானா வச்சிருக்கிறார். நீதிமான்கள் பெருகும் பொழுது பட்டணத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். பாருங்க கடைசியில் எங்க வந்து நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னா 32 வசனம். நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் எங்க அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை என்ன செய்யறதுல அழிப்பதில்லை என்றார். 33 வசனம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அந்த சம்பாஷணம் முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் நிற்கிறார், ஏன் நிற்கிறார் தெரியுமா? பரிந்து பேசுகிறவருடைய ஜபத்தை விரும்புகிற தேவன் அவர். ஆமென். பரிந்து பேசுகிற அந்த இடத்துல நான் நிற்கணும்னு விரும்புங்களேன். ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுங்க. ரோட்டில் ஒரு காரியத்தை பார்க்குறீங்களா ஜபம் பண்ணுங்க. நியூஸ் பேப்பரில் ஒரு காரியத்தை பார்க்குறீங்களா ஜபம் பண்ணுங்க. பரிந்து பேசுகிற அந்த ஜபத்தை கர்த்தர் நின்று கேட்பார். ஹல்லேலூயா. இந்த தேசத்தை கர்த்தர் சேமத்தினால் நிரப்பணும், தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம். என் கையில் அது இருக்குது. ஆமேன். கண்களை மூட போறோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கையில் எவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் தந்திருக்கிறீங்களே, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நான் ஏதோ சாதாரணமாக நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆண்டவரே, இது வரைக்கும் ஏதோ நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நடக்கிற தீமைகளை தடுக்கிற அதிகாரத்தை என் கையில் நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே எனக்கு விளக்கி காட்டினதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நான் இருக்கிற இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் கரத்தில் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். எல்லா வாய்களை திறந்து நம்ம ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த நீலகிரி மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த ஊட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, இங்க இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்களேன், சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே திறப்பில நிக்கிறேன், தேவனுக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். என் தேவன் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், இந்த தேசத்தில் உள்ள பாவங்கள் அழிக்கப்படும் வரைக்கும், இந்த தேசம் தீட்டுப்படாமல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் வரைக்கும் நான் நின்று நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, கர்த்தர் கேட்பாரு. கர்த்தர் தேசத்தில் சேமத்தை கொண்டு வருவார். இந்த பட்டணம் நமக்காய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரே அதை செய்வார், கர்த்தரே அதை செய்வார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சத்தமா, யாரும் மௌனமா இருக்க வேணாம், ஜெபிங்க. உங்களை என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார், என்ன உங்களை என்னை நம்பி இருக்கிறார். ஊட்டினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நல்ல சத்தமா சத்தமா ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே இந்த பட்டணம் தீட்டுப்படக்கூடாது, இந்த இடங்கள் தீட்டுப்படக்கூடாது. தேவனுடைய கோபாக்கனை அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பட்டணத்தின் மேல் வருவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது.

நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை விளைக்காக துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கால் மிதிக்கும்படி இருக்கிற இந்த பூமி உம்முடையது ஆண்டவரே. கர்த்தாவே, இது உமக்கு தான் சொந்தம். இது ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும், இதில் சேமம் உண்டாக வேண்டும் என்பதற்காக நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ மக்களாக, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக, எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் உணர்ந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த தேசம் தீட்டுப்படக்கூடாது. இந்த தேசம் ஆண்டவரே தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரமாய் மாறக்கூடாது. இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறவராய் கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிறாரே. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா.

வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர். வெட்கப்பட்ட தேசத்தில் நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நாம் நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தரமை அழைத்திருக்கிறார். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தலைகுனிந்து நிற்பதற்கு தேவன் விரும்பவே மாட்டார். நான் உங்களை நிமிர்ந்து நிற்பதற்காகவே அழைத்திருக்கிறேன் சொல்றாரு. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம்.

மகிமைப்படுத்துவோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. யாருக்கு முன்னால யோசேப்பு தலை குனிந்து நின்றாரோ, யாருக்கு முன்னால அவமானப்பட்டு நின்றாரோ, அதே ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து தாவீது சொல்கிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நிந்தைகளை அவமானங்களையும் சந்திக்கிறோம், நிந்தைகளையும் பாடுகளையும் கடந்து போகிறோம் என்று நினைக்கிறீர்களா? அது உங்கள் உயர்வுக்கு அது காரணமாய் இருக்கும், அது உங்கள் புகழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கும், அது உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு காரணமாய் இருக்கும். ஒரு இடத்துல ஒரு தேவ பிள்ளை அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அதே இடத்துல தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு மொர்தெகாய் ஆகானால் அவமானப்படுத்தப்படுகிறது, ஒருவேளை அவனை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்துவது, ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைக்கு உண்டாயிருக்குமானால் அதே மனிதனுக்கு முன்பாக, அதே ஆமானுக்கு முன்பாக தேவ மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார் என்றால், தேவ பிள்ளைகளே உங்கள்

தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல நம்மை அரவணைத்து நம்மை நடத்துகிற கர்த்தர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். எண்ணுவதற்கு மேலான காரியங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக.

என்னை அறிந்தவர், நீர் ஒருவரே என்னை புரிந்தவர், நீர் ஒருவரே என்னை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிற கர்த்தர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீரே, என்னை நீர் அறிந்திருக்கிறீரே. அல்லேலூயா. உனக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்தவர் மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறாலே, உங்கள் தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறவர், உன் எழுந்திருக்கிறதலை அறிந்திருக்கிறவர், உன் புலம்பலை அறிந்திருக்கிறவர், இருதயத்தின் எண்ணங்களை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா?

அன்றைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். எனக்கு

தேவ பிள்ளைகள் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம தோல்வியோட இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. அல்லேலூயா. ஜெயமா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை போத, எத்தனை சோர்வுகள், எத்தனை போராட்டங்கள் வெள்ளம் போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அவைகளை தாண்டி போகக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடிப்பார். நாங்கள் தோற்று போக மாட்டோம். நாங்கள் ஒரு நாள் தோற்று போக மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த பெரிய ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். செங்கடல் வருங்க, வாழ்க்கையில் எரிகோ வரும், யோர்தான் வரும். அவைகளை தாண்டி போகிறதற்குரிய சக்தியை கர்த்தர் ஒருவரே நமக்கு தருகிறார். அந்த பலத்தை கர்த்தர் ஒருவரே நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாட போகிறோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்துடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்.

0: கர்த்தர் கொடுக்கிற வெற்றிக்காக, தேவன் கொடுக்கிற ஜெயத்துக்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை.
1: வெற்றி உண்டு, வெற்றி உண்டு
2: ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற வெற்றிக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தொடர்ந்து பலப்படுத்தும், நன்மையினாலே நிரப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜீன் வால்ஜின் களவு செய்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வந்தான். விடுவிக்கப்பட்ட அன்று வெளியே வந்த அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவன் தங்குவதற்கு எந்த வீடும் இல்லை. ஒரு நாள் மாலை மிகவும் பசியாயிருந்த பொழுது சில பணக்கார வீடுகளை தட்டி பிச்சை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டினான். போதகர் உடை அணிந்த ஒரு வயதானவர் வந்து கதவை திறந்தார். அந்த பட்டணத்திலிருந்த பேராயர் அவர். "உள்ளே வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம்" என்று அவனை அழைத்து சாப்பாட்டு மேஜையில் உட்கார வைத்தார். நன்றாக சாப்பிட்ட அவன், "ஐயா, நான் எதற்கும் உதவாத ஒரு சிறை கைதி" என்று கூறினான். அதற்கு அவர், "அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ மிகவும் களைத்து இருக்கிறாய், என்னோடு வந்து இழைப்பார்" என்று அவனுக்கு ஒரு அறையில் நல்ல படுக்கையை காண்பித்தார். சில மணி நேரங்களுக்கு பின் அவனால் தூங்க முடியவில்லை. சிறையில் தன்னுடைய கடினமான நாட்களை நினைத்து பார்த்து தான் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று ஆழமாக சிந்தித்தான். அப்பொழுது அவன் சற்று முன் சாப்பாட்டு மேஜையில் பார்த்த அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டு அவனுடைய கண்களிலே வந்தது. "இதை விற்றால் பல மாதங்களுக்கு கூட நான் கஷ்டப்படாமல் சாப்பிடலாமே" என்று நினைத்தான். பின் அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். நடு இரவில் இப்படி இந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டோடு தெருவில் சென்ற அவனை இரவு ரோந்து வந்த காவல்காரர்கள் பிடித்தார்கள். "நீ யார், எங்கே இருந்து வருகிறாய்?" என்று கேட்டபொழுது அவனுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அந்த மெழுகுவர்த்தி தண்டை பார்த்தவர்கள் இவன் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே இதை களவு செய்திருக்கிறான் என்று தீர்மானம் செய்தார்கள். அடுத்த நாள் காலையிலே காவலர்கள் அந்த வெள்ளி விளக்கு தண்டை எடுத்து வந்து அந்த பேராயர் இல்லத்தில் போய், "ஐயா, இது உங்களுடையதா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "ஆம், என்னுடையதான். நேற்றுதான் நான் என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன்" என்று கூறினார். அது மட்டுமல்ல, காவல் அதிகாரிகளோடு இருந்த ஜீன் வால்ஜினை பார்த்து, "மகனே, எப்படி இருக்கிறாய், நன்றாயிருக்கிறாயா?" என்று கேட்டு பேச ஆரம்பித்தார். உடனே காவலர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அதன்பின் ஜீன் வால்ஜின் பேராயரின் கால்களில் விழுந்து, "ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி நான் ஒரு நாளும் திருடமாட்டேன் என்று தீர்மானித்து விட்டேன்" என்று கூறினான். ஆம், அன்பு அனைவரையும் வெற்றி காணச் செய்யும் என்பது எத்தனை உண்மை இல்லையா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று வேதம் கூறுகிறதல்லவா? நாமும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ளவர்களாய் வாழ்வோமா?

பரிசு தாவியங்க உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க,

ரோமர் அதிகாரம் 9. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்ற பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளையான் பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறதே. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், அவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடைய பொறுமையாய் இருந்தாரானாலும் உனக்கென்ன? அவர் ஜோதரில் இருந்து மாத்திரமல்ல, புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே
அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மண்ணலைத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நான் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினாலவென்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமேன்.

0: ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உதவும் உறவுகள், ஹெல்ப்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 3:7 முதல் 19 வரை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 ஆண்டு காலம் என் செயல்களை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 ஆண்டுகளாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 3:13. இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்கரேஜ் ஒன் அனதர் டெய்லி as long as it is called today. கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நமக்கு உதவும் உறவுகளை குறித்து இன்று பார்ப்போம். விசுவாசிகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் இருந்து வரும் உதவியும் ஆதரவும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலை நமக்கு எளிதாக்குகின்றன. மேலே தரப்பட்ட வசனத்தின் பொருள் என்னவெனில், நாம் இவ்வுலகில் இருக்கும் வரை பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு தேவை என்பதேயாகும். விண்ணகம் சென்ற பின்னர் அங்கு இன்று எண்ணப்படுவது இருக்காது. இன்று எண்ணப்படும் அளவும் புத்தி சொல்லுங்கள். இன்று எண்ணப்படுவது நாம் விண்ணகம் சென்ற பிறகு இருக்காது. ஏனென்றால் நேற்று என்பதும் நாளை என்பதும் அங்கு கிடையாது அல்லவா? அப்படியானால் பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் என்னாலும் நாம் ஒருவருக்கொருவர் நாம் ஆதரவாக ஆலோசனை சொல்ல வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தனிநபரது தெரிந்தெடுப்பும் பொறுப்பும் தான் என்றாலும் அதை நாம் தனியாகவே செய்துவிட முடியாது. தேவன் அதற்கென்று சில உதவிகளை வைத்திருக்கிறார். அவற்றில் 3 உதவிகளை நாம் இன்று கவனிப்போம். முதலாவது, தம்பதியர் ஒருவருக்கொருவர். கடவுள் குறிப்பாக எப்பொழுது ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. அறிவு தரும் மரத்தை குறித்த கட்டளையை கொடுத்தவுடன் அவர் ஏவாளை அவனுக்கு கொடுத்தார். அதனுடைய பொருள், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்றார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் ஆதாமுக்கு உதவியாயிருக்கவே ஏவாளை ஆண்டவர் துணையாக கொடுத்தார். ஒருவருக்கொருவர் உதவியாகவும் உற்சாகமாகவும் இருந்து கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கணவன் மனைவி மீது பரஸ்பர சமமான பொறுப்பு உள்ளது. எல்லா காரியங்களிலும் இருவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முயலும் போது அவர்களுக்கு இடையே உள்ள உறவும் சுமூகமாகிறது. வயதான தம்பதியர் எலிசபெத் சகரியாவின் ஒருமனதிற்கு ரகசியமே இதுதான். என்ன பெயரிட வேண்டும்? உடனே யோவான். அவனிடத்திலே போய் என்ன பெயரிட வேண்டும்? அவனு யோவான் என்று எழுதுகிறான். காரணம், அவர்களுக்குள் இருந்த அந்த ஒருமனம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒற்றுமையான ஒரு அர்ப்பணிப்பு. கடவுளுக்கு கீழ்ப்படிய ஆபிரகாமுக்கு சாராள் உதவியாயிருந்தாள். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது எபிரேய நிருப ஆக்கியோன் எபிரேயர் 11:11 வசனத்தில் இப்படி வாசிக்கிறார், இப்படி எழுதியிருக்கிறார், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள். அடுத்து நம்முடைய உறவுகளிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு உதவியாயிருப்பது பெற்றோர் பிள்ளைகள் உறவு. கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு பிள்ளைகளுக்கு பெற்றோரின் உதவி இன்றியமையாதது. சாலமோன் அரசன் தனது நீதிமொழிகள் நூலின் துவக்கத்திலேயே இதை வலியுறுத்துகிறான். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்படியே நீதிமொழிகள் 4:5 பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தீமோத்தேயுவினுடைய மம்மியும் பாட்டியும் அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். மூன்றாவது, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உதவியாயிருக்கும் உறவு நண்பர்கள், உடன் விசுவாசிகளுடைய ஐக்கியம். அரசர்களிலெல்லாம் அறிவாளி சொன்னதை தனித்திருக்க விரும்பும் வாலிபர் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர் ஆள விடு, என்னுடைய காரியங்களில் ஈடுபடாதே என்று மிகவும் சாதாரணமாக சொல்லித் தருகிறார்கள். ஆனால் அரசர்களிலெல்லாம் அறிவாளியானவன் சொன்னதை இதோ நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவனா இருப்பதை விட இருவர் கூடியிருப்பது நன்று. ஒருவன் விழுந்தால் அவனுடன் இருப்பவன் அவனை தூக்கி விடுவான். தனியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒருவனை யாராவது மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய அரசனை விட ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே மேல். இது பிரசங்கி 4:5 உள்ளது. ஐக்கியத்தின் உதவியினால் அல்லவோ அனனியா, அசரியா, மிசாவேல் ஆகிய 3 வாலிபரும் விசுவாசத்திற்கு அடுத்த காரியத்தில் பாபிலோனின் மன்னனுக்கு அல்ல, பரலோக மகிபனுக்கே கீழ்ப்படிய தீர்மானித்தார்கள். தனித்திருத்தல் அல்ல, இணைந்திருத்தலே இடையராது கீழ்ப்படிதலுக்கு பாதுகாப்பான பாதை. இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ஸ் பட் இன்டர்டிபெண்டன்ஸ் தட் ஹெல்ப்ஸ் அஸ் ஆல்வேஸ் டு வாக் இன் ஒபீடியன்ஸ் பிஃபோர் காட். எனவே இன்று என்னப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியாக கர்த்தாவே, கணவனுக்கு மனைவியையும், மனைவிக்கு கணவனையும், பெற்றோருக்கு பிள்ளைகளையும், ஒருவருக்கொருவர் உடன் விசுவாசிகளையும் ஆதரவாக ஆலோசகர்களாக நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் தனித்து இயங்க விரும்புகிறேன் என்று தனிக்காட்ட ராஜாவாய் இருக்க எங்களுக்கு வருகிற சோதனை இச்சையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து காத்து. தனிமை அல்ல, ஒருவரோடு ஒருவர் சகசார்பு தன்மையில் நாங்கள் வளர, பிறரிடமிருந்து ஆலோசனைகளை அந்தந்த வேளைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள, கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரியவருடைய புத்திமதி, பெற்றோருடைய ஆலோசனையை அல்லத்தட்டி கொண்டு போகிற இந்த தலைமுறையின் மீது கர்த்தர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அடிபணிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தங்களுடைய பெற்றோர் மற்றும் மூத்தோருடைய ஆலோசனைகளை தாராளமாய் நாடி பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு இணக்கமான ஒரு மனதை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக மறுபடியும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய நீர் அநேக நண்பர்களை, நபர்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவநாமம் இவை எல்லாவற்றின் மூலமாகவும் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. தேவநாமம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களின் மூலமாக உயர்த்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.
1: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும்.

Lord. We raise a hallelujah, Father. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சுவாமி உமக்கு நாங்கள் துதியை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ எல்லாவற்றிலும் மேலான தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது ராஜா. ஆண்டவரே, நீ செங்கடலை பிளந்த ஆண்டவரே, உம்மோட ஜனங்களை நீங்கள் நடத்தி சென்றீங்க ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவரும் சர்வ வல்லமரும்.

எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சுவாமி, நீர் பரிசுத்த தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இம்மானுவேலாக ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீங்களே ராஜா, அதற்காக உமக்கு துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் வேண்டலாம் சுவாமி, ஆனாலும் சுவாமி நீர் உண்மையுள்ள தேவனா இருந்த ராஜா, எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கின்ற தேவனா இருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. யூ ஆர் ஆல்வேஸ் வித் அஸ் லார்ட், யூ ஆர் இம்மானுவேல் ஹூ இஸ் always

ஆண்டவரே, நீர் பரிசுத்த சுவாமி, உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. Lord, all the glory and honor belongs to you, Father. உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. அதற்காக உமக்கு நாங்கள் துதியும் கனமும் மகிமையும்.

எங்களுக்கு ஒருவர் அல்ல சுவாமி. எதனால் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை அறிந்த தேவனா இருக்கிறார், நம்மளை அழைத்த தேவனா இருக்கிறார். He not only knows us, He knows our innermost being. நம்மளோட உள்ளான சிந்தை எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். உண்மையிலே தேவன் நம்மளை அறிந்தவரும் அழைத்தவருமா இருக்கிறார்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம்.
2: எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27. 2018 வருடம் மே மாதம் 19 தேதி நடந்த இளவரசர் ஹாரியின் திருமணத்தை பார்க்க உலகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் தங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளையும் இணையதளங்களையும் திறந்தனர். இளவரசர் ஹாரி மற்றும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனான மேகனின் திருமணத்தை பிஷப் மைக்கேல் புரூஸ் நடத்தி வைத்தார். அந்த திருமணத்தில் பேசிய அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் மார்ட்டின் லூதர் கிங் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற தலைப்பில் கொடுத்த பிரசங்கத்தின் சில வரிகளை மேற்கோள் காட்டி பேசினார். அன்பு என்ற சொல்லில் இருக்கும் உண்மையான வல்லமையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அன்புக்கு இருக்கும் மீட்பின் தன்மையை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளும் போது நாம் காண்கிற இந்த உலகத்தை ஒரு புதிய உலகமாக மாற்றிவிடலாம். அன்பில் வல்லமை இருக்கிறது, அதை குறைத்து எடை போடக்கூடாது. அன்பிலே வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பதுதான் மார்ட்டின் லூதர் கிங்கின் பிரசங்கம். இதைத்தான் அந்த திருமணத்தில் பிஷப் புரூஸ் மேற்கோள் காட்டி பேசினார். மார்ட்டின் லூதர் கிங் மற்ற அமெரிக்கர்களைப் போல ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக தனது கருத்துக்களை வெளியிட்டதால் அவருக்கு அநேக முறை கொலை மிரட்டல்கள் வந்தன. அவருடைய வீட்டிலே குண்டு வைக்கப்பட்டது. 20 அதிகமான முறைகள் அவர் சிறைச்சாலைக்கு சென்றார். ஆனால் மார்ட்டின் லூதர் கிங், வன்முறைகள் மென்மேலும் பகையைத்தான் வளர்க்கும், ஆனால் அன்பு என்ற ஒரு ஆயுதத்திற்குத்தான் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் வல்லமை உண்டு என்று நம்பினார். அதையே பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையிலேயே நாம் தேவனுக்கு செவி கொடுத்தால் நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்வில் அவனுடைய சகோதரர்கள் எத்தனையோ தீமைகளை அவனுக்கு செய்தனர். யோசேப்பை அவர்கள் தகப்பன் தங்களிலும் அதிகமாய் நேசித்தபடியால் அவர்கள் யோசேப்பின் மேல் பொறாமைப்பட்டு அவனை வெறுத்தனர். அவனை ஆழமான குழியிலே தூக்கி போட்டனர். பின்பு மீதியானியரிடம் அவனை விற்று போட்டனர். ஆனால் தன் சகோதரர்கள் தனக்கு அவ்வளவு துரோகம் செய்திருந்தும் யோசேப்பு தான் எகிப்திலே பெரிய அதிகாரியான பின்பு அவர்களை பழி வாங்கவில்லை. யோசேப்பின் ஆளுமை அதிகாரத்தை கண்ட அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பு இப்போது தங்களை பழி வாங்கி விடுவானோ என்று வெகுவாக பயந்தனர். ஆனால் யோசேப்போ அவர்களை பழி வாங்கவில்லை. மாறாக அவர்களை அதிகம் நேசித்தான். அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தான், தானியம் கொடுத்தான். மேலும் தன் தகப்பன் இறந்த பின்பு அவன் தன் சகோதரர்களிடம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம்மை விரோதித்து நமக்கு தீமை செய்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்றுதான் தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நமக்கு தேவன் கூறுகிறார். சத்துருக்களை நேசித்த யோசேப்பு அதிகமாய் உயர்த்தப்பட்டான். ஆகவே நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்கும் கிருபையை தேவன் நமக்கும் தருவாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2:15 நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பாலே நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை, இப்பொழுது இந்த காரியத்தில் மத்தியில் 2 அதிகாரத்தில் இந்த

எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் எங்கு கூறப்பட்டது அப்படி என்று பார்த்தோம் என்றால் ஓசியா 11:1 கூறப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:1 பழைய ஏற்பாட்டிலே 1057 பக்கம் ஓசியா 11:1 என்ன சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்து எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அன்பாவில்லை, இங்கே ஓசியா எப்போ எழுதினார், இதனுடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிமு 781 711 வரைக்கும் அல்ல இடைப்பட்ட பகுதியில், 781 to 711 இவர் எழுதியிருக்கிறார். அப்போ இவர் எழுதப்பட்டது எப்படின்னாக்கா கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய அதாவது என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போ கர்த்தர் தான் தீர்க்க தரிசியை கொண்டு மறைச்சு அங்கே ஓசியால் என்ன செஞ்சுக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். இது வரப்போகிற நிகழ்ச்சியை சொல்லுவதற்காக முன்கூட்டியே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 முன்பாக இன்றைக்கி ஓசியாவை கொண்டு கர்த்தர் அங்கே என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன். இன்றைக்கி பாருங்கள், எகிப்திலிருந்து ஏன் வரவழைப்பேன் என்று சொன்னார். அது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எகிப்தை குறித்து இன்றைக்கு காலையில் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானித்தேன். எகிப்து பயங்கர வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம். இது ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்குது, கிழக்கு எகிப்துக்கு கிழக்கில் தான் இஸ்ரேவேல் இருக்குது. அந்த எகிப்துக்கும் இஸ்ரேவேலுக்கும் அந்த கடல் ஒன்று இருக்குது, செங்கடல், அதுதான் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எகிப்து வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு நகரமாக இருந்தது. அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்குறோம், எகிப்து வந்து வரலாற்று புகழ்பெற்றது அப்படின்னாக்கா என்ன பைபிளில் அப்படின்னாக்கா மோசே என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து தான் எல்லாரையும் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து கூட்டுட்டு வரார். அப்போ அங்கே எகிப்தில் எகிப்துக்கும் வேதத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்புனா, இஸ்ரேவேல் மக்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, அதிலிருந்து மோசேவை கொண்டு ஆண்டவர் அந்த மக்களை விடுவித்தார் என்று பார்க்குறோம். அதே போல் தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க. அதில் ஒருத்தர் மெயினானவர் யோசேப்பு, மெயினானவர் யோசேப்பு. அந்த யோசேப்பால் தான் இஸ்ரேலர்கள் எங்கே போனாங்க, அந்த எகிப்துக்கு போனாங்க. அங்கே யோசேப்பு அவங்க அங்கே செல்வ செழிப்பாக இருக்கும்போது பார்வோன் மன்னனுடைய அடிமையாக போனவர், இன்றைக்கி அரசனுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருந்ததுனால தான் அந்த யாக்கோபு மற்ற 12 கோத்திரங்களும் அவன் மூலியமாக தான் அங்கே என்ன செஞ்சாங்க, போய் லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பழிக்கு பெருகினாங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேலே பழிக்கு பெருகினால அடிமைப்பட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த யோசேப்பு காலத்துக்கு பிறகு அவங்க அடிமையாக மாறுறாங்க. அப்போ அந்த எகிப்திலேருந்து அந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவுக்கு ஓமையாக சொல்லியிருப்பாங்க, உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை குறிப்பதற்காக பரிசுத்தத்துக்கு ஒரு இலக்கணமாக யோசேப்பு என்ன செஞ்சார், உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக மோசேவை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு ஆண்டவருக்கு ஒப்பாக பல பேரை ஆண்டவர் என்ன செஞ்சார், பழைய ஏற்பாடு காலத்தில் உருவாக்கியிருக்கிறார். அதில் ஒருத்தர் தான் மோசே. அந்த மோசே எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து இரட்சகராக, இப்போ அவர் மோசே தான் இரட்சகர், யாருக்கு, இஸ்ரேவேல் மக்களுக்கு. ஏன்னா அவங்கள தான் அவர் தான் என்ன செஞ்சார், காப்பாற்றி கொண்டு வரார் இஸ்ரேவேல் மக்களுக்கு. அப்போ அதே போல் தான் இன்றைக்கி ஏசாண்டவர் இன்றைக்கி உலகத்துக்கே இரட்சகராக இருக்க வேண்டும், ஆனால் அவர் எகிப்திலிருந்து தான் வர வேண்டும். ஏனென்றால் மோசே வந்து இஸ்ரேவேலுக்கு இரட்சகராக இருந்து என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததைப் போல இந்த உலக இரட்சகராகிய இந்த இயேசு கிறிஸ்துவை
எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏரோது மன்னன் இவனை உருவாக்கி அந்த ஏரோது மன்னன் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யறதுக்கு ஒரு சட்டம் போட்டு தேவ தூதன் வந்து யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு, நீ எகிப்துக்கு கொஞ்ச நாளுக்கு போ, ஏரோது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எகிப்தில் இருன்னு சொல்லி அங்கே எகிப்தில் அவரை சேஃப்டியாக வச்சு பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள். ஏற்கனவே மோசேவை அதே போல் ஒரு சட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்களெல்லாம் கொன்னாங்க. அப்போ மோசே எங்கே தான் போய் வந்தார், எகிப்தில் தான் போய் என்ன செஞ்சார், அழகாக அந்த அரண்மனையிலே பார்வனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, என்னென்னா பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணத்தை உண்டாக்குற தேவன். பட்சிக்கிறவன் தான், ஆனால் அவன்கிட்ட தான் பட்சணத்தை உனக்கும் கொடுக்குறாரு. உண்மையிலே சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், அதை நீங்கள் விசுவாசித்தால். யாரெல்லாம் நம்மளை பட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து பட்சணத்தை கொடுப்பார். ஆமேன். எனக்கு அப்படி நடந்தது. என்னை ஏமாற்றி ஒருத்தன் எனக்கு எதிராக கடை வச்சான், நீ இங்கேயா கடை வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டால் எல்லாம் உண்மையும் நான் இப்போ வெண்ணையாட்ட நான் சொல்கிறான் அவன்கிட்ட, ஆமாங்க அப்படின்ட்டேன். அவன் அதுக்குள்ளே நான் திறப்பு விழா பண்ணுறதுக்குள்ளார அவன் என்ன செஞ்சான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் லோனு எதிர்பார்த்துருந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு, அவன் அதுக்குள்ளே திறந்து வியாபாரத்தை பிடிச்சிட்டான். அப்போ ஆனால் அவன் எனக்கு வியாபாரத்தில் எதிரியாக இருந்தான், என்னை பட்சிக்கிறவனாக இருந்தான். ஆனால் நான் உண்மையிலே மத்தேயு 5:44 சொல்லப்பட்டதை போல ஆண்டவர் சத்ருக்களுக்காக ஜெபியுங்கள்னு சொன்ன அந்த வசனத்துக்கு ஏற்ப நான் அவனுக்காக ஜெபித்து வந்தேன் 7 உபவாசம் இருந்து. அப்போ ஜெபிக்கும்போது அவன் மூலமாகவே எனக்கு என்னுடைய பிழைப்புக்கான ஆலோசனையை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், பட்சிக்கிறவனிடத்து பட்சணத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அன்பாவளி அதே போல தான் இன்றைக்கி எகிப்தில் இவர்களை அடிமையாக வைத்திருந்தார், ஆனால் அந்த எகிப்திலிருந்து தான் என்ன செஞ்சார் ஆண்டவர், இரட்சகரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் மோசேக்கு அது எகிப்து அடைக்கல பட்டணமாக இருந்தது. மோசே வளர்வதற்கும் மற்ற வில்வித்தை எல்லாத்தையும் கற்றுக்கிறது மோசே வல்லவனாய் மாறுவதற்கு அந்த எகிப்தை கொண்டு என்ன செஞ்சார் ஆண்டவர், மோசையை வளர்த்தார். அதே போல் இயேசு கிறிஸ்துவையும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் எகிப்தில் கொண்டு போய் தான் வச்சார். ஆமேன். இன்றைக்கி அதே போல் ஒன்றையும் என்னையும் எகிப்தில் வச்சு தான் ஆண்டவர் ஒன்றையும் என்னையும் மீட்பார். ஆமேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது. ஏன் எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போக சொன்னாருன்னு யோசேப்புக்கே புரியாது, யோசேப்புக்கு விளங்காது. யோசேப்புக்கு என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்துனுடைய அப்பாவாகிய யோசேப்பு அவரை தூக்கிட்டு எங்கே போகிறார், எகிப்துக்கு போகிறார். ஏன், அந்த ஏரோது மன்னனிடத்திலிருந்து அவரை குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதே போல் உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை வைத்திருப்பார் ஆண்டவர். அமேன். இன்றைக்கி நீ கலங்கி தவிக்கிறாயா, சிக்கி தவிக்கிறாயா, உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதே தான் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் எப்படி அவருக்கு ஒப்பாக ஓமையாக அவருக்கு ஒத்து வர மாதிரி அநேக புருஷர்களை ஆண்டவர் நியமித்தாரோ அதே போல தான் இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்மை ஆண்டவருக்கு ஒப்பாக ஒன்று அணியும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பால் இன்றைக்கி நீ நானும் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிறவர்கள். இன்றைக்கி பாருங்கள், முன்னே ஆண்டவர் இயேசாண்டவர் உலக இரட்சகர் வருவதற்கு முன்னே ஒரு யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நிரூபித்தான். ஒரு மோசே ஒரு இரட்சகனாக ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்தான். அதே போல் இன்றைக்கு நீ நானும் முன்னறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரே, நீ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அழைப்பு, நம்ம மேலே இருக்கிற ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை அறியாமலும் புரியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டு அநேக புறஜாதி மக்களைப் போல நம்ம கண்ணீர் வடித்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இதை ஆண்டவர் சொல்ல சொல்கிறார் உனக்கும் எனக்கும். இன்றைக்கி நாமெல்லாம் ஏசாண்டுடைய வருகையை முன்னறிவிக்கிறவர்களாக பிறந்திருக்கிறோமா? ஆமேன். இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு அப்போ அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழணும். மோசே எப்படி வாழ்ந்தார், எப்படி யோசேப்பு வாழ்ந்தார், எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து அவருக்கு ஒட்டிச்சா இல்லை, அவர் இருதயத்தில் எகிப்து என்ன செய்யலை, ஒட்டவே இல்லை. அதே போல் யோசேப்பு எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து ஒட்டிச்சா இல்லை. ஆண்டவருக்காக அவர்லாம் வைராக்கியமாக இருந்தாங்க, ஆண்டவர்களுக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டி ஆண்டுடைய சத்தியத்தையே கீழ்ப்படிந்து நடந்து அதன்படியாக. அதே போல் இன்றைக்கி நமக்கு இந்த உலகம் எகிப்தாக கூட இருக்கலாம், நீ இருக்கிற இடம் எகிப்தா கூட இருக்கலாம், ஆனால் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருக்காக வேர் பிரித்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்,
முன்மாதிரியாக நானும் நீயும் வாழ்ந்து ஆண்டவர் எப்படியாக எகிப்திலிருந்து இரட்சகரை மீட்டு வந்தாரோ அதே போல் ஒன்றை என்னையும் எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அன்பாவே, இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர், ஆண்டவரே எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டோம். ஆனால் எகிப்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தது, ஒரு அடைக்கல பட்டணமாக. அங்கிருந்து சகல வசதிகளும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் என்ன செஞ்சுது, இஸ்ரேவேல் மக்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அங்கிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாரையும் வேறு பிரித்தார். அதே போல் இன்றைக்கி எகிப்தின் பாவங்கள், எகிப்து வரக்கூடிய வியாதியை ஒன்றும் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தில் நீ இருந்தாலும் எகிப்தியரை போல நீ மாறாதபடிக்கு நீ இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் ஆபாசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, இந்த உலகம் பாவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் தான் நீ நானும் வாழணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்காக நீ உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்துக்கு ஏற்ற வாழ்கிறவனாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவனாய், யோசேப்பை போல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்கிறவனாய் இருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த எகிப்து நம்மளை என்ன செய்யாது, அசைக்கவே முடியாது. அன்பாவே, இந்த எகிப்தின் பாவங்கள் நம்மை தொடாது. இன்றைக்கி எகிப்திலிருந்து ஆண்டவரை, இரட்சகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து எப்படியாக உலகத்தையே ரட்சித்தாரோ அதே போல் உன்னை கொண்டு என்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். இயேசுவைப் போல உன்னை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டுடைய இரண்டாவது வருகையை நாம் முன்னறிவிப்பவர்களாக மாற வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒட்டாதபடிக்கு, இந்த உலகம் நமக்குள்ளார ஒட்டாதபடிக்கு ஆண்டுடைய வசனத்தை நாம் மேற்கொண்டு கை கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் நாம் வாழ்ந்து ஆண்டவரை அறிவிப்போம். ஆண்டுடைய வருகைக்கு நாமும் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற சொன்ன தீர்க்க தரிசனம் இன்றைக்கி உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறணும். ஆண்டவர் அன்பாவில்லே, இன்றைக்கி அப்படியாக நிறைவேறும். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எப்படியாக அநேகருக்கு நிறைவேறி இருக்கிறதோ அதே போல் உனக்கும் எனக்கும் நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீ அந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரராய் மாற வேண்டும். நாம் அபாத்திரராக இருக்கக்கூடாது. உன்னை நம்பி இன்றைக்கி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உன்னை நம்பி இன்றைக்கி 10 ஆத்மாக்களுக்காவது நீ விடுதலையாகணும், அந்த வெளிச்சமாக இருக்கணும், 10 ஆத்மாக்காக ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்லணும், அவங்கள நீ விடுதலை ஆக்கணும்னு சொல்லி உன்னை என்ன என்ன செஞ்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறார். எனவே அந்த காரியத்தை நாம் ஒழுங்காக செய்வோம், அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த உலகம் நம்மளை ஒட்டாதபடிக்கு, இந்த எகிப்து நம்மள்கிட்ட ஒட்டாதபடிக்கு நம்ம இருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. இந்த ஆண்டவரே, மத்தேயு 2:15 வசனத்திலே எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவேத்தேன் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது. ஆண்டவரே, அதே போல் உம்மால் எங்களை குறித்து உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை. இந்த உலகம் எகிப்தை போல இருக்கிற இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே எங்களை வேர்பிரித்து எகிப்திலிருந்து கொண்டு வருகிறீர். அதே போல் இந்த உலகத்திலிருந்து வேர்பிரித்து எங்களை உமக்கென்று ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகையை ஆண்டவரே முன்னறிவிப்பவர்களாக, மோசே எப்படியாக அந்தவரை இஸ்ரேவேல் மக்களை இரட்சகராக இருந்தாரோ, ஆண்டவரே பாவத்தில் கடந்த அந்த மக்களை மீட்டு எடுத்து வந்தாரோ, யோசேப்பு எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அதே போல் இந்த காலத்தில் நாங்கள் உம்மை முன்னறிவிக்கிறவர்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்து ஆண்டவரே அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும், எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு அனுதினமும் பேசி வர்றதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுடைய ஒட்டாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எங்களிடத்தில் ஒட்டாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து, ஒரு முன் அறிவிப்பாளராக என்னை எங்களை நீர் ஆண்டவரே முன்குறித்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே பட்சிக்கிறத்தில் பட்சணத்தை கொடுக்கிற தேவன், எனக்கும் எங்களுக்கு நீர் அப்படியாகவே செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பாவே.

0: பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து கடந்த இரவை ஆசீர்வதித்து ஆமென் இந்த புதிய நாளை காணும்படி கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 130வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். யார் கர்த்தருக்கு காத்திருப்பார்கள் தெரியுமா? யார் அவருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களே கர்த்தருக்கு காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் புது பலனை அடைய செய்கிறார். கழுகுகளைப் போல உயர பறக்க விடுகிறார். இளைப்படையாதபடிக்கு ஓடவும் நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். காத்திருக்கிறதை குறித்து பேசுவது ஈஸி, கேட்பது ரொம்ப எளிது. ஆனால் காத்திருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் காத்திருப்பார்கள் தெரியுமா? யார் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களே காத்திருக்கிறார்கள். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையை எந்த மட்டும் நாம் நம்புகிறோம்? ஆமே, நாம் எந்த அளவுக்கு வார்த்தையை நம்புகிறோமோ அவ்வளவுதான் நம்மால் காத்திருக்க முடியும். 75வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உனக்கு சந்ததியை தருவேன்ட்டு. 86வது வயதான போது ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், அடியனுக்கு என்ன தருவீரன்ட்டு. ஆதியாகமம் 15:1-2 வசனங்களிலே பார்க்க முடியும். என்ன தருவீர் என்று கேட்டபோது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமை கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து நட்சத்திரங்களை எண்ண வைத்து சொல்லுகிறார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 86. இப்பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை என்ன செய்கிறது? ஆபிரகாமை சுதந்தரிக்கும் வரை காத்திருக்க வைக்கிறது. அதாவது இன்னும் 14 வருடங்கள் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தது. காரணம், ஆபிரகாம் வார்த்தையை நம்பினார். வார்த்தையை நம்புகிறவர்கள் இன்னும் காத்திருப்பார்கள். நாம் காத்திருக்கும் காலத்தில் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு வார்த்தையை தருவது எதற்கு தெரியுமா? அந்த குறித்த காலம் வரை காத்திருக்க. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? முழு இருதயத்தோடு நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்க்கல, உறவுகளை பார்க்கல, ஆமென் என்னுடைய சரீர நிலைமையும் பார்க்கல, நான் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4:20-21 வசனங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 23வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக, யாக்கோபுக்காக, தாவீதுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவையானவர் கிருபையாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகும் போதெல்லாம் இதிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்தி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, விசேஷமாய் காத்திருக்கிற அன்பு உள்ளமே, வார்த்தையை நீ நம்புவாயானால் வேலைக்காய் காத்திரு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் இயேசாயாவை கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது என்று சொல்லும்போது ஒரு நாளை குறித்திருக்கிறார் அல்லவா, ஒரு வேலையை குறித்திருக்கிறார் அல்லவா. நிச்சயமாய் சோர்ந்து போகாதே, வார்த்தையை நம்பு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. விசேஷமா இந்த நேரத்துல காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை போல இனி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர் என்ற கேள்வியோடு வேதனையோடு இருக்கிறவர்களே கர்த்தர் அறிவீர். இந்த நாளிலே நீர் ஒன்று கூட இந்த பிள்ளைகளோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த குறித்த காலம் வரை காத்திருக்க வைப்பது உம்முடைய வார்த்தை அப்பா. பலப்படுத்தும், காத்திருக்கிறவர்கள் அந்த நாளை, நீர் குறித்த நாளை காண கிருபை செய்யும் நன்மையை சுதந்திரித்து சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: சிலுவையிலே

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 1:14. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அடையாளங்கள் அவசியம். காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் சுட்டி காண்பிப்பதற்கு அடையாளங்கள் நிச்சயமாகவே அவசியம். ஆகவே கர்த்தர் சிறிய மற்றும் பெரிய சுடர்களாக நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் ஆகியவற்றை சிருஷ்டித்தார். நோவாவுக்கு கர்த்தர் வானவில்லை அடையாளமாக்கி ஜல பிரளயத்தினால் உலகத்தை அழிப்பது இல்லை என்று வாக்கு பண்ணினார். மோசேயின் கோலை சர்ப்பமாக்கி பார்வோனுக்கு முன் அதை அடையாளமாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களின் பாதுகாப்பிற்காக பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடையாளமாக்கினர். ராகாப் என்னும் வேசி சிகப்பு நூலை தன் ஜன்னலில் கட்டி அடையாளமாக்கி தன் குடும்பத்தை அழிவுக்கு விலக்கி மீட்டாள். இம்மானுவேலருக்கு அடையாளமாக கன்னிகை கர்ப்பவதியாக போவதை கர்த்தர் முன்னறிவித்தார். எசேக்கிய ராஜாவின் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பதற்கு அடையாளமாக சூரிய கடிகாரத்தில் சாயையை 10 பாகைக்கு பின்னிட்டு திரும்ப செய்தார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எதற்காக அடையாளமாக்கினார்? ஆம், வருகைக்கு ஆயத்தப்படவே அவைகளை அடையாளமாக்கினார். ஒரு நாள் கடந்தது என்பதற்கு பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டது அடையாளம். ஒரு வருடம் கடந்தது என்றால் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டது மாத்திரமல்ல, சூரியனையும் ஒருமுறை சுற்றி வந்து விட்டது என்பது அடையாளம். இதன் மூலம் நீங்கள் நாட்களை கூறுகிறீர்கள், வாரங்களை நிர்ணயிக்கிறீர்கள், வருஷங்களை கணிக்கிறீர்கள். அவை உங்களுக்கு அடையாளங்களாக அமைந்திருக்கிறது. இன்று காலங்களெல்லாம் உருண்டோடி கடைசி காலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் வருகையை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவாக இருக்கின்றது. எங்கு திரும்பினாலும் கர்த்தர் வரப்போகிறார் என்பதை சரித்திர சான்றுகள் சுட்டி காண்பிக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்திலே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது போல இயேசு வரும்போது அது வருகைக்கு முன் வருகைக்கு பின் என்று பிரிக்கப்படும். ஒருமுறை இயேசு ஒலிவமலையில் தனித்திருக்கும் போது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அது எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு பல அடையாளங்களை அவர்களுக்கு விவரித்தார். அதில் ஒன்று, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் மிடுக்கனும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்றார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினாலே நீங்கள் மிகுந்த பயபக்தியோடு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவீங்களாக. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்கள் நிதானிக்க உங்களால் கூடாத என்று மத்தேயு 16:3 இயேசு கிறிஸ்து கேட்கிறதே நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம், வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென் பாந்த தேவ ஜனங்களே, இப்படியாக 24 மணி நேரங்களிலும் நீங்கள் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டிய காரியங்களை, செய்திகளை, பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆம்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமா

சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த காலத்து சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அறிவுன்னு நான் அடிக்கடி ஆச்சரியப்படுறது உண்டு. இவங்களை வளர்க்க நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். இவங்க அறிவை நல்ல வழியில பயன்படுத்த பெற்றோர்களாகிய நாம அதிக நேரம் அவங்களோட செலவழிச்சு நற்போதனைகளை சொல்லி கொடுக்கணும். ஒரு நர்சரி ஸ்கூல் கேன்டீன்ல ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஆப்பிளுக்கு மேல எடுக்காதீங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வச்சிருந்தாங்க. அடுத்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு சின்ன பையன் போய் எழுதினான், எத்தனை சாக்லேட்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க, ஏன்னா கடவுள் ஆப்பிள் இருக்கும் கூடையத்தான் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க செய்யும் அட்டகாசத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சிறுவன் அம்மா கிட்ட கேட்டான், அம்மா காந்தி தாத்தாவுக்கு ஏன் தலையில முடியே இல்லை? உடனே அம்மா ரொம்ப மேதாவித்தனமா, ஏன்னா அவர் எப்பவுமே உண்மைய பேசுனதுனாலன்னு சொல்ல, பையன் உடனே சொன்னான், ஓ இப்போ எனக்கு புரியுது ஏன் எல்லா பெண்களுக்கும் நீள முடியும்.

இருக்குதுன்னு. வகுப்புல டீச்சர் சிறுமிய பார்த்து கேட்டாங்க, உங்க அப்பா வயசு என்ன? 6 வயசுன்னு சிறுமி டக்குன்னு சொன்னான். டீச்சர் ஆச்சரியத்துல, அது எப்படி இருக்கும், பொய் சொல்லாதன்னு சொல்ல சிறுமி பதிலுக்கு, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவர் அப்பா ஆனாரு, அப்படின்னா அவருக்கு 6 வயசு தானேன்னு கேட்டான். குழந்தைங்களை நம்ம குறைவா எடை போடக்கூடாது. அவங்க கிட்ட அலட்சியமா ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. அவங்க அறிவை பேச்சுத்திறனை நல் வழியில உபயோகப்படுத்த நாம ஊக்குவிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றத கேளுங்க, என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம்.

0: கவிஞர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம்,
2: Proverbs chapter 2.
1: நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம்,
2: Proverbs chapter 2,
1: 10th வசனம் முதல் 17th வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன்.
2: I'll read from verse 10 to 17.
1: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்.
2: When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you.
1: அதினால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிவுறுகிறவருக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய்.
2: To deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who leave the paths of uprightness to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked, whose ways are crooked and who are devious in their paths.
1: தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய்.
2: To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த 11th வசனம் முதல் 17th வசனம் வரைக்கும் ஞானம், புத்தி, நல் ஆலோசனை இவைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
2: So from verse 10 to 17 we read about wisdom, knowledge and discretion and understanding.
1: இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக தேவன் கொடுக்கிறார்.
2: God gives all these things to protect a person.
1: அங்க இருக்கிற வார்த்தைகளை பாருங்களேன்.
2: Look at the words here.
1: 11th வசனம் முடியுது பாதுகாக்கும்.
2: The word verse 11 ends it will preserve you.
1: நீங்கள் அதேபோல 15th வசனத்தின் முடிவை பார்த்தீங்கன்னா தப்புவிக்கப்படுவாய்.
2: And also in verse 12 to deliver you.
1: அதே போல 17th வசனத்தினுடைய கடைசி பகுதியும் தப்புவிக்கப்படுவாய்.
2: Again in verse 16 to deliver you.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: 11th வசனத்துல காப்பாற்றும் அப்படிங்கற வார்த்தை இருக்கு.
2: And also in verse you can find the verse will keep you.
1: அப்போ நாம பாதுகாப்பாக இருக்கணும், காப்பாற்றப்பட வேண்டும், நாம பத்திரமா இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம்.
2: So it is the will of God that we should be preserved, that we should be protected, we should be safe.
1: ஆகவே தான் யாபேஸ் ஜெபம் பண்ணும்போது,
2: That's why when Jabez prayed,
1: தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம்.
2: We read that he prayed all that the Lord would bless me indeed and enlarge my course and that thy hand might be with me and thou would keep me from evil.
1: அதாவது தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்குறது மாத்திரம் இல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்து கொள்ளணும் ஆண்டவரே என்று சொன்னான்.
2: It's not that only God should bless me and enlarge my territories, but the Lord should keep me that it may not grieve me.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம் வந்து கர்த்தர் நம்மை எதிலிருந்தெல்லாம் காக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம கவனித்து கொண்டு வந்தோம்.
2: By the grace of God, we have been meditating for past few days, from what are the things that the Lord is protecting us.
1: அந்தகார வழிகளிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறார்.
2: The Lord is protecting us from the dark paths.
1: மாறுபாடான பேச்சுக்களில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார்.
2: The Lord is protecting us from the perverse speech.
1: இதெல்லாம் நம்ம படிச்சிட்டு வந்தோம்.
2: So we were meditating this.
1: இன்றைக்கு நம்ம 16 17 க்கு போக போறோம்.
2: So we going to look into 16 and 17 verse today.
1: இன்னொரு முறை இதை வாசிக்கிறேன்.
2: I'll read it again.
1: இந்த ஞானம், புத்தி, நல் யோசனை நம்ம யாரிடத்திலிருந்து காப்பாற்றும் என்றால்,
2: This wisdom, knowledge and discretion will preserve us from whom?
1: தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய்.
2: To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God.
1: அதாவது தேவன் வந்து இங்க எதிலிருந்து யாரிடத்திலிருந்து காக்கப்படுவாய்னா ஒரு குறிப்பிட்ட பெண்ணிடத்திலிருந்து நீ காக்கப்படுவாய்னு சொல்றாரு.
2: So here the Lord says that you will be delivered or protected from a particular woman.
1: இன்றைக்கு நான் வந்து இதை பத்தி கொஞ்சம் பேச போறேன்.
2: Today I am going to speak about this.
1: இன்றைக்கு மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில நாட்கள் இதை பத்தி பேச போறேன்.
2: And not only today, if God willing, I am going to speak about this for another few days.
1: ஏனென்றால் ஒரே நாள்ல இந்த சப்ஜெக்ட் என்னால் முடிக்கவே முடியாது.
2: It's because I cannot complete this subject in one single day.
1: நீங்கள் பெண்களுடைய அல்லது ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்ட பெண்களுடைய பங்கு நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம குறைத்து சொல்லவே முடியாது.
2: The role of women in the building of a society or building our personal life cannot be undermined at any time.
1: அது நம்முடைய தாய்மாராக இருக்கலாம், நம்மோடு கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், அவர்கள் நம்முடைய பாட்டிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் குடும்பத்துல பெண்களுடைய பங்கு என்பது இன்றியமையாதது.
2: So be it your mother, your grandmothers or sisters, whoever it might be, but they play a major role in our life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் சரித்திரத்துல நீங்க படிப்பீர்களானாலும், நீங்கள் வேத சரித்திரத்துல மாத்திரம் இல்ல உலக சரித்திரத்திலையும் கூட பெண்களுக்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம்.
2: Even when you read in the history, not only in the biblical history but also in the world is world history, you can read that the women are given a very important roles.
1: இந்த பெண்களை வந்து நாம அநேக இடங்களில் ராணிகளாக அவர்கள் செயல்பட்டதை பார்க்கலாம்.
2: You can see these women who acted as queens in many places.
1: அவர்கள் வீரர்களாக, யுத்த வீரர்களாக செயல்பட்டதை பார்க்கலாம்.
2: And you can see they played the role of warriors in many places.
1: அவர்கள் சில இடத்துல தலைவர்களாகவும் அதே வேளையில சில இடத்துல வேலைக்காரர்களாகவும் செயல்பட்ட.
2: And also you can read about them playing the role of a leader or servants in many places.
1: இவர்கள் அநேக இடங்களிலே மிகவும் பாராட்டுக்குரியவர்களாக நாம பார்க்கிறோம்.
2: And we can also see that their role was praiseworthy in many places.
1: இந்த சமுதாய மாற்றங்கள், நம்முடைய கலாச்சார மாற்றங்கள்ல பெண்களுடைய பங்களிப்பு நம்முடைய உலகத்துல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
2: ஆசிரியர்களை
1: கல்வி கற்றுக் கொடுக்கிறவங்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் வந்து பெண்களாக தான்
2: இருக்கிறாங்க.
1: நீங்கள் இன்றைக்கு செவிலியர்களாக வேலை செய்யறவங்க நர்சஸ் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பெண்கள் தான்.
2: And also majority of nurses are women today.
1: டெய்லர்ஸ் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பெண்கள் தான்.
2: And also when you consider tailors, majority of tailors are women.
1: சமைக்கிறவர்கள பாத்தீங்கன்னா உலகத்துல அதிகமான பேர் பெண்கள் தான்.
2: And majority of cooks in this world are women.
1: ஒரு வீட்டை கவனித்துக் கொள்கிற வீட்டு பெண்மணிகள் என்று பாத்தீங்கன்னா பெரும்பாலானோர் பெண்கள் தான்.
2: And when you consider homemakers, majority of them in the world are women.
1: இவர்கள் இல்லாமல் இன்றைக்கு உலகம் நடக்காதுன்ற மாதிரி ஆயிருச்சு.
2: And now today the world is in such a way that anything cannot function without women.
1: இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்களானா நம்முடைய பெண்கள் வந்து பிரவேசிக்க முடியாத ஒரு பகுதி, ஒரு வேலை அப்படின்னு ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு லெவலுக்கு இன்னைக்கு நாம இருக்கிறோம்.
2: Today we have come to a level that there is not even a single area where women can have not entered.
1: இன்னைக்கு எந்த கம்பெனிக்குள்ள போனீங்கனாலும் ரிசப்ஷன்ல இருந்து டெலிவரி வரைக்கும் வாகனங்கள் ஓட்டுறவங்கல இருந்து எல்லாருமே பெண்கள்ல வேலை அமர்த்தப்படுகிறது நீங்க பார்க்கலாம்.
2: And also if you enter any company you can find right from reception until the delivery and also people who are working the workforce or you can find women there.
1: விஞ்ஞானத்துல பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிக அளவுல பெருகி இருக்கிறது.
2: And their contribution in the field of science has increased very much.
1: அவர்கள் வான சாஸ்திரங்கள்ல கூட பெரியவர்களா மாறி இருக்காங்க.
2: And they have also increased in astrology.
1: Astronomy.
2: Astronomy.
1: அதாவது வான சாஸ்திரம் சொல்லக்கூடாது, விஞ்ஞானம் ஸ்பேஸ் டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்களாக கூட அவங்க மாறி இருக்காங்க.
2: And you can see them as even in science and technology where you can see them their contribution is great.
1: அதே போல மெடிசன் ஃபீல்ட் எடுத்துக்கொள்வீர்களானா மருத்துவம்,
2: if you consider the field of medicine,
1: அதுல வந்து ரிசர்ச்ல இருந்து டாக்டர்ஸ் ஆக இருக்கிறதுல இருந்து மிட்வைஃப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அநேகர் பெண்கள் தான்.
2: Right from research and doctors and midwives you can find there are women.
1: நீங்கள் கல்வி கூடங்கள்ல பெண்கள்.
2: And even in the education level we have women.
1: நீங்கள் அதே போல சட்ட ரீதியான பகுதிகளை பாருங்க, அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசா இருக்கு.
2: And they also play significant roles in law enforcement.
1: இன்றைக்கு வந்து பெண் நீதிபதிகளை நாம பார்க்கிறோம்.
2: We can see judges who are women today.
1: அதே போல அதிகார வர்க்கங்கள்ல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா லாயர்ஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறத பார்க்கலாம்.
2: And you can see lawyers who are women.
1: அதே போல சட்ட ரீதியான காரியங்கள், அதிகார ரீதியான காரியங்கள்ல பெண்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
2: And you can see in authority level bureaucrats you can find women there
1: இன்னைக்கு अनेक அரசியல்வாதிகளே வந்து பெண்களா இருக்காங்க
2: and today most of the politicians are women
1: நம்ம நாட்டுல வந்து பெண்கள் வந்து chief ministersஆ இருக்காங்க இருந்திருக்காங்க அதே போல பிரைம் மினிஸ்டராவும் இருந்திருக்காங்க
2: and we have also had our chief ministers and prime ministers as women
1: अनेक IAS officers administrators வந்து பெண்களா இருக்காங்க
2: and many of the IAS officers and administrators are women
1: போலீஸ் அதிகாரிகள் अनेक பெண்கள் இருக்காங்க
2: there are many women who are police officers
1: அதே போல ஆர்மி நம்ம வந்து பைலட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா war planes ஓட்டறதுல பறக்க விடுறதுல இருந்து பெண்கள் இருக்காங்க
2: and in army
1: ராணுவத்துல
2: in army right from pilots and who also drive these aircrafts we have women there
1: நீங்கள் இன்றைக்கு வந்து நம்ம domestic flights பறக்க விடுறதுல பெண்கள் வந்து இன்றைக்கு अनेகர் வந்து பைலட்ஸா மாறி இருக்காங்க
2: and even today we have many women who are pilots in domestic flights
1: அதாவது நாம வந்து இன்றைக்குள்ள உலகத்துல வந்து இந்த வேலையை வந்து பெண்கள் செய்ய முடியாது அப்படினு ஒதுக்க கூடிய வேலையே இல்லாத மாதிரி ஆயி போச்சு
2: so today we have come to a point where we cannot say that this work cannot be executed by a woman
1: ஆனா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா சில வேலைகள் இருக்கு பெண்களை தவிர இந்த வேலைகளை வேற யாருமே செய்யவே முடியாது அப்படினு अनेक பணிகள் இருக்கு.
2: On the other hand when you speak deeper there are certain roles only women can play.
1: உதாரணமாக
2: for example
1: மிக முக்கியமானது என்னன்னா ஒரு தாய்மை தாயாக மாறக்கூடியது பெண்களை தவிர வேற யாருமே கிடையாது.
2: The most important thing is that only a woman can be a mother.
1: பெண்கள் மட்டும் இல்ல அப்படினா ஆதாமோட சந்ததி முடிஞ்சிருக்கும்.
2: If there were no women then the generation would have ended with Adam.
1: நாம ஒருவரைக்கும் இருக்க போறது இல்ல.
2: We have not been existing.
1: இது அந்த பெண்களை வந்து நாம வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது.
2: We cannot underestimate women at all.
1: அதே போல kindergarten teachers னு பாத்தீங்கன்னா பெண்களை தவிர வேற யாரையும் அங்க அமர்த்தவே முடியாது.
2: And when you look at the kindergarten teachers only women can be kindergarten teachers.
1: அவர்கள்தான் அந்த சிறு பிள்ளைகளை அவங்க போதிக்கிறதுல வளர்க்கிறதுல தேர்ச்சி பெற்றவர்களா இருக்காங்க.
2: They are the one who are trained and smart enough to teach and train those kids.
1: பாருங்க அதனால தான் பாருங்க நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு கூட ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தாம போயிட்டாரு ஆனா அவருக்கு யார் தேவைப்பட்டதுனா ஒரு மரியாள் தேவைப்பட்டார்
2: That's why even when Jesus wanted to enter into this world as a savior he did not take the role of a man or Joseph but just chose Mary
1: அதே போல நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்ப்பீர்களானா கூட ஏதேன் தோட்டத்துல வந்து ஸ்திரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது
2: Also when it was said about Jesus the promise that was given in the garden of Eden it is said that the seed of the woman would crush the head of the serpent
1: ஸ்திரீகள் வந்து பெண்கள் வந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார்
2: Women in general are a great blessing given to us by God
1: இந்த பெண்ணை மனிதன் அல்ல தேவனே உண்டாக்கினார் தேவனே வடிவமைத்தார்
2: It was not man but God himself designed a woman and God himself made this woman
1: ஆண்டவரே சொல்கிறார் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன் உண்டாக்குவேன்
2: The Lord himself said it is not good for man to be alone so that I will make him a helper
1: இந்த பெண்ணை துணையாக மனுஷனுக்கு கொடுத்ததற்கு காரணம் என்ன என்ன துணையை ஒரு பெண் கொடுக்கிறாள்
2: So what kind of help a woman would give
1: நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரம் 9 முதல் 12 ஐ வாசிக்கும் போது ஒரு பெண் கொடுக்கக்கூடிய துணையை குறித்து நீங்க படிக்கலாம்
2: So if you come to Ecclesiastes chapter 4 verses 9 to 12 you can read about the help that a woman can provide
1: ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும்
2: Two are better than one because they have a good return for their labor
1: ஒண்டி ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விட துணை இல்லையே
2: If either of them falls down one can help the other up but pity anyone who falls and has no one to help them up
1: இரண்டு பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும் ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி
2: Also if two lie down together they will keep warm but how can one keep warm alone
1: அடுத்த வசனம் வாசிக்கும் போது ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பரி நூல் சீக்கிரமாய் ஆறாது
2: Though one may be overpowered two can defend themselves a cord of three strands is not quickly broken
1: இந்த துணை அப்படிங்கற வார்த்தைக்கு அர்த்தத்தை படிக்கணும்னா நீங்க இந்த வசனத்தை படித்தா தான் விளங்கிக் கொள்ளலாம்
2: If you want to understand the meaning of the word help if you read these verses you can understand
1: இதுல மூன்று பகுதிகளல துணை வந்து வெளிப்படுது
2: So here the help or support is revealed in three ways
1: முதலாவது துணை வந்து శరీர பிரகாரமான ஒரு துணை ஒரு மனிதனுக்கு தேவை
2: So first support a person needs is a physical support
1: ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவான்.
2: If a person fall down, the other one can help him up.
1: அப்போ ஒரு மனைவியை கர்த்தர் வந்து ஒரு கணவனுக்கு சரீர பிரகாரமான உதவி செய்ய ஒரு துணையா கர்த்தர் வைத்திருக்கிறார்.
2: So the Lord has set a woman to give a physical support to man.
1: அதே போல இரண்டாவது உடனே வாசிக்கிறோம், இருவராய் இராவிட்டால் சூடு உண்டாவது எப்படி? இது எதை பற்றி பேசுகிறதுனா, உணர்ச்சி ரீதியான உணர்வு ரீதியான ஒரு துணை வந்து மனைவி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாள்.
2: And in verse 11 we read, if two lie down together they will keep warm, but how can one keep warm alone? It shows about the emotional support a woman gives to the husband.
1: ஒரு மனைவி இல்லாமல் கணவனால இமோஷனலாக உணர்வு ரீதியாக ஸ்ட்ராங்கா இருப்பது ரொம்ப கஷ்டம்.
2: It is really hard for a man or a husband to be strong enough emotionally without a woman.
1: மூன்றாவது வாசிக்கிறோம், யாதாம் ஒருவன் அவர்களை மேற்கொள்ள வந்தால் ரெண்டு பேரும் எழுத்து நின்று என்ன பண்ணலாம்னா அவனை மேற்கொள்ளலாம்.
2: And next we read, though one may be overpowered, two can defend themselves.
1: ரெண்டு பேர் சேர்ந்து எதிர்த்து நிக்கலாம்.
2: They can defend themselves.
1: இது எதை பற்றி சொல்கிறது என்றால், ஆவிக்குரிய ஒரு துணையை குறித்து பேசுகிறது.
2: This speaks about the spiritual support.
1: நம்மை மேற்கொள்ள வருகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஒரு மனைவியினுடைய துணை வந்து மிக அவசியம்.
2: We need the spiritual support of a woman or a wife to defend and oppose the devil that overcomes us.
1: இதை குறித்து எனக்கு விளக்கிறதுக்கு நேரம் இல்ல, நான் குறிப்பை மட்டும் சொல்லிட்டு கடந்து போறேன்.
2: I don't have time to explain this. I just give the points and leave.
1: மனுஷன் தனியா இருக்க கூடாது என்று தீர்மானித்தது நியமித்தது கர்த்தரே தவிர மனுஷன் அல்ல.
2: And it is being ordained by God that it is not good for man to be alone.
1: நம்முடைய தேவனும் ஆணென்றும் பார்க்காமல் பெண்ணென்றும் பார்க்காமல் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார்.
2: And even our God, he never shows partiality between man and woman.
1: வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக பெண்களை தேவன் வந்து தம்முடைய மகத்துவமான கிரியைகளை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார்.
2: And throughout the Bible if you read you can find where God has used women to accomplish great things for him.
1: சில இடங்களில அந்த பெண்களுடைய பங்கு இல்லாமல் போயிருக்குமானால் சரித்திரமே தலைகளாய் மாறி இருக்கும் என்பதுதான் உண்மை.
2: And it is true that if the participation of women is not present in that place, the history would have been totally gone wrong.
1: உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால்,
2: for example,
1: எஸ்தர் உடைய பங்கு மாத்திரம் அன்றைக்கு இல்லாம இருந்திருக்குமானால் யூத வம்சமே அழிந்து போயிருக்கும்.
2: If Esther would have not played that role in that place, the entire Jewish generation would have been destroyed.
1: கர்த்தர் இந்த வேதத்துல வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான கனமுள்ள ஒரு இடத்தை தேவன் வேதத்திலே தந்திருக்கிறார்.
2: God has also given a honorable place and position in the Bible.
1: பெண்கள் தேவனை நோக்கி அழும்போது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது தேவன் அவர்கள் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுத்திருக்கிறார்.
2: And whenever the woman prayed and cried unto the Lord has heard and responded immediately to the prayers.
1: அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம்.
2: We read about the prayer of Hannah.
1: ஆண்டவர் வேதத்துல நிறைய இடத்துல சமமாக பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார்.
2: And in many places the Lord has used women equally to men.
1: இயேசு பிறந்த குழந்தையாக தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டபோது,
2: when Jesus was born as a baby, when he was born there,
1: ஒரு பக்கம் சிமியோன் வந்து இயேசுவை ஆசீர்வதிக்கிறார்.
2: On one side we read a Simeon who blessed Jesus.
1: இன்னொரு பக்கம் பாத்தீங்கனா அன்னாள் வந்து அந்த இயேசுவை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்.
2: On the other hand we see Anna who saw Jesus and glorified God.
1: ஆகவே the woman ஒரு பெண்ணாக இருப்பது என்பது தேவனுடைய பார்வையில் விசேஷமானது.
2: So it is always special to be a woman in the sight of God.
1: ரொம்ப விசேஷம் என்னன்னா, இயேசுவானவருடைய ஊழியத்துல அவருக்கு அதிகமாக பொருள் உதவி செய்தது கூடவே வளர்ந்து வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான்.
2: And more special is it was women who helped the ministry of Jesus financially.
1: இன்னும் சொல்ல வேண்டுமானால் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது சந்திக்க பாக்கியம் பெற்றது யாருன்னா ஒரு பெண் தான்.
2: To say more, only it was a woman who received the privilege to see the first resurrected Jesus.
1: நான் ஏன் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா,
2: why do I say all these things today?
1: நம்முடைய பிள்ளைகள் வந்து பெண்களை கனம் பண்ண கௌரவிக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும்.
2: It's because our children need to be taught to respect and honor women.
1: இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இழிவுபடுத்தப்படுவதும் அவர்கள் குறைத்து பேசப்படுவதும் இரண்டாம் நிலையினுடைய இரண்டாம் நிலையில் அவர்கள் தள்ளப்படுவதை நம்ம பொதுவாக சமுதாயத்தில் பார்க்கிறோம்.
2: Today generally we see in the society where women are mistreated, where they are despised, where they are just pushed to the second class.
1: இன்னைக்கு நிறைய பெண்களை வந்து பரிகாசம் பண்றது ஒரு பழக்கமா நிறைய பேருக்கு மாறி இருக்கு.
2: Today it has become a habit to many people to mock at girls.
1: நிறைய பிள்ளைகள் ஆண்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, பெண்களை அசட்டை பண்ணுவாங்க.
2: Many men are afraid of men but they despise women.
1: அப்படி ஒரு பழக்கம் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது.
2: Our children should not have such habit.
1: அது அவர்களுடைய சொந்த தாய்மாரா இருக்கலாம், இருக்கலாம்,
2: இட் மைட் பி தேர் ஓன் மதர்ஸ்,
1: சொந்த சகோதரிகளா இருக்கலாம்,
2: இட் மைட் பி தேர் ஓன் சிஸ்டர்ஸ்,
1: தங்களுடைய மகள்களாக இருக்கலாம்,
2: இட் மைட் பி தேர் ஓன் டாட்டர்ஸ்,
1: ஆசிரியர்களாக இருக்கலாம்,
2: இட் மைட் பி தேர் டீச்சர்ஸ்,
1: அதிகாரிகளாக இருக்கலாம்,
2: இட் மைட் பி தேர் ஆபீசர்ஸ்.
1: பெண்களா இருப்பதனால் அவர்களை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது.
2: We should not, our children should not get this habit of mistreating or underestimating just because they are women.
1: அந்த பெண்களை வந்து துன்புறுத்துகிற ஒரு பழக்கம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது.
2: And they should not get the habit of tormenting or mistreating women.
1: இன்னைக்கு பாருங்க, வீடுகளில் கூட ஒய்ஃப் பீட்டிங் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு பாருங்க.
2: So today even we have treating women at home is really a problem.
1: அவங்க பெண்களை அடிக்கிறவர்களா இருக்காங்க.
2: They beat women at home.
1: இது வந்து வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ள கூடியதே கிடையாது.
2: This is not acceptable according to the Bible.
1: இதுல நம்ம பிள்ளைகள் வந்து சிறுவயதிலிருந்து போதிக்கப்படணும், பெண்களை கனமுள்ளவர்களாக நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம்.
2: Our children should be taught right from their childhood that it is the desire and the will of God that they should be treated.
1: பிள்ளைகள் தாய்மார்களை கனம் பண்றது மட்டுமல்ல,
2: it is not only children honoring their mothers.
1: ஒரு கணவனும் தம் மனைவிய கனமுள்ள பாத்திரமா நடத்தணும்.
2: But also a husband should treat his wife as a honorable vessel.
1: இங்க நிறைய பேர் தங்கள் மனைவிகளை ஒரு வேலைக்காரியே போல வைத்திருக்காங்க.
2: Today many people have their wife as a servant.
1: மனைவி ஒன்றும் அறியாதவள் என்று வைத்திருக்காங்க.
2: They consider that they doesn't know anything.
1: அப்படி நாம பாவிக்கவே கூடாது.
2: We should not consider them so.
1: ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் வந்து தம் மனைவியை கனத்திற்குரிய ஒரு பாத்திரமா அவங்க வந்து நடத்த வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது.
2: And don't ever forget a person who is saved by the Lord should treat his wife as a honorable vessel.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசும்போது தன்னுடைய சொந்த மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து அவளுக்கு கனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்.
2: And apostle Paul when he speaks about this he says that you should consider your wife as your own body and love her.
1: சபையில கூட பெண்களுக்கான பங்கு ரொம்ப முக்கியமானது.
2: And even in church the role of women is very important.
1: அதை அசட்டை பண்ணவே கூடாது, அவர்களை எப்பவுமே செகண்ட் கிளாஸா ட்ரீட் பண்ண கூடாது.
2: You should never despise them or never treat them as a second class.
1: சிலர் வந்து பெண்களை என்றாலே ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக, ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியமாக பார்க்கிற ஒரு கண்ணோட்டமே அவர்களுக்கு தவறான கண்ணோட்டமா இருக்கு.
2: So today many people have the perspective of looking at women as a despising character or a disgusting character.
1: ஓ, அவர்கள் எல்லாம் கீழ தான் இருக்கணும், அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கணும் அப்படி நினைப்பாங்க.
2: They should be humiliated, they should be down.
1: அவங்க மேலே வந்திர கூடாது.
2: They should never come up.
1: அவங்க எழும்ப கூடாது.
2: They should not rise up.
1: அவங்க ஊழியம் செய்ய கூடாது.
2: They should not do ministry.
1: அவங்க பேச கூடாது.
2: They should not speak up.
1: இதான் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க.
2: They keep on saying something.
1: எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு.
2: I still remember.
1: நம்ம சபையில வந்து பெண்களை வந்து குயர்ல எடுத்து அவங்க ஸ்டேஜ்ல நிக்க வச்சதுக்காக ஒரு குடும்பம் வெளியவே போயிருச்சு.
2: I know a family who left a church just because we had some choir girls who have been appointed for choir.
1: அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா?
2: You know what is the reason?
1: என்ன காரணம் தெறியுமா?
2: You know what is the reason?
1: நாங்க கீழ உட்காரறோம், எங்க தலை மேல பெண்ணு உட்காரணுமா?
2: We are sitting down, should a woman stand above our head?
1: எப்படி?
2: How is it?
1: பெண் வந்து அவர் தலைமையில உட்கார்ந்துட்டாங்களாம்.
2: A woman is sitting above his head.
1: அவர் தலைமையில உட்கார்ல, அவங்க முன்னால உட்கார்ந்திருந்தாங்க.
2: They are just sitting in the front row.
1: ஆனா அவருக்கு அதை தாங்க முடியல, அவ்வளவு எரிச்சல் ஆயிட்டாரு அவரு.
2: He could not bear that. He is totally
1: சபை விட்டே போயிட்டாரு.
2: He left the church.
1: கடைசில அவர் பண்ண பிரச்சனையை கேட்டீங்கன்னா அது வெளியே சொல்ல முடியாது, அது வேற பிரச்சனை, அதை விட்டுறேன் நானு.
2: At last the problem that he did could not be said out.
1: அப்ப பெண்கள்னா அப்ப கீழே தரக்குறைவா வச்சிருக்கணும்.
2: So it means that the women should be treated mistreated.
1: சில பேர் இந்த வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு பெரிய கள்ள உபதேசமே அதற்கு கொடுக்கப்படுகிறது.
2: And there are also certain people who give a false interpretation based on a verse that is present in Revelation 14.
1: வாஸ்து பாருங்க வேணாம், வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசித்தால்,
2: In Revelation 14:1 we read,
1: பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன்.
2: Then I looked and behold a lamb standing on Mount Zion and with him 144,000 having his father's name written on their foreheads.
1: இவர்களை குறித்து விளக்கம் பாத்தீங்கன்னா 4 ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது,
2: When you read from verse 4 onwards about the
1: explanation, இந்த 144,000 பேர் யார் என்றால்,
2: What is 144,000
1: people? ஸ்திரீகளால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள்.
2: These are the ones who were not defiled with women for their virgins. These are the ones who follow the lamb wherever he goes. These were redeemed from among men, being first fruits to God and to the lamb.
1: இது வந்து இந்த வசனத்தை எடுத்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கனா, பெண்கள் வந்து கறைப்படுத்துகிறவர்கள்.
2: So taking this verse into consideration, many people say that women are those who defile men.
1: பெண்கள் அதனால என்ன செய்ய கூடாதுனா, பெண்களை திருமணம் செய்ய கூடாது.
2: Therefore we should not marry women.
1: இது ஒரு நூதன உபதேசம், இது ஒரு கள்ள உபதேசம்.
2: This is a new doctrine and this is a false doctrine as
1: well. பைபிள்ல எங்கேயுமே பெண்கள் ஒரு மனுஷனை கரப்படுத்துறாங்கன்னு போடவே இல்ல.
2: And in no place in the Bible it is mentioned that women will defile a man.
1: வேதத்தின்படி நீங்கள் எபிரேயர்ல வாசிக்கும்போது விவாக மஞ்சம், விவாகம் யாவருக்குள்ளும் கணம் உள்ளது, விவாக மஞ்சம் அசூசி படக்கூடாதா இருக்க கடவுதுன்னு போட்டிருக்கு.
2: And in the Bible we read according to Hebrews that the marriage is honorable in horn and the bed of wedding should not be defiled.
1: The marriage bed is undefiled னு போட்டிருக்கு. விவாகம் வந்து ஒரு மனுஷனை கரப்படுத்துறது இல்ல.
2: Marriage will not defile a man.
1: இது ஒரு உபதேசத்தை திரித்து இன்னைக்கு பேசுறாங்க.
2: They misinterpret and speak it out.
1: அப்படி வந்து பெண்கள் வந்து ஒரு மனுஷனை கரப்படுத்த கூடிய அளவுல அவங்க பாவிகளா இருப்பாங்கன்னா சபைக்கே உள்ள விட கூடாது அவங்களை.
2: So if women are so can defile a man so much then they should not be allowed to enter a church.
1: அப்ப பெண்கள் வந்து ஒரு மனுஷனை கரப்படுத்த முடியுமானா இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான்
2: கேக்குறேன். So if a woman can defile a man then what is the blood of Jesus doing?
1: நான் இதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல.
2: I don't want to enter into this.
1: நான் இதுக்குள்ள போனா பெரிய நேரம் ஆயிடும்.
2: That will take more time.
1: ஆனா இத வந்து ஒரு கள்ள உபதேசமாக திரித்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கரப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு புது உபதேசத்தை கொண்டு வந்து அநேக ஜனங்கள் இதுல வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க.
2: But today they have made a false interpretation and bring a false doctrine saying that whoever is married they are defiled and they bring a false doctrine into society.
1: பைபிள் அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லப்படல.
2: And in nowhere the Bible mentions about it.
1: திருமணத்தை உண்டாக்கினவர் கர்த்தர்.
2: It is God who made this wedding.
1: திருமணத்தை ஆசீர்வதித்தவர் கர்த்தர்.
2: It is the Lord who blessed the marriage.
1: திருமணத்தை கனம்பண்ணினவர் கர்த்தர்.
2: And it is the Lord who honored the marriage.
1: தம்முடைய சொந்த மனவாட்டியாகவே சபையை ஏற்படுத்தி கொண்டவர் கர்த்தர்.
2: And it is the Lord who made the church as his own bride.
1: கல்யாணம் பண்ணாதவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே கல்யாணம் நடக்க போகுது, அவர் என்ன பண்றது?
2: So if they say that only people who are not married can enter the heaven then our Jesus himself is going to get married, what can he do?
1: நம்மளெல்லாம் ஆண்டவர் கற்புள்ள கன்னிகையாக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு.
2: The Lord is preparing us as a chaste virgin for God.
1: நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசித்து நீங்க முடிவுக்கு வாங்க.
2: So you read the Bible properly and come to a woman.
1: அதுல விளக்கமே வேற, நீங்க தொடர்ந்து வாசித்தா அதுக்கு விளக்கம் உங்களுக்கு விளங்கும்.
2: The explanation is totally different if you continue reading it. நான்
1: ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா,
2: But why do I say this?
1: பெண்களை அவமதிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க கூடாது.
2: We should not have a habit of abusing women.
1: சில பேர் வந்து பிரசங்க பீடங்கள்ல கூட பெண்களை மிக தரக்குறைவாய் பேசுற ஒரு பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க.
2: Some people have the habit of abusing women right from their pulpits.
1: பெண்களையே ஒரு கறைபடிந்தவர்களா காட்டுறவங்க இருக்காங்க.
2: There are people who picturize women to be a defiled one.
1: எல்லாரையும் வாழ்க்கையை கெடுக்கிறவங்களா மாற்றவங்களா நினைக்கிறாங்க.
2: They consider women are the one who spoil everyone's life.
1: நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை படித்தீங்கன்னா அங்கே ஞானி அநேக வித்தியாசமான பெண்களை பற்றி பேசுறாரு.
2: If you read the book of Proverbs here the wise man speaks about various kinds of women.
1: நீங்கள் வந்து இதுல இருந்து ஒன்றை கண்டுபிடித்து கொள்ளலாம்.
2: So you can find out one thing from this.
1: எல்லா பெண்களுமே ஒரே போல இல்லை என்பதை நீங்க நீதிமொழிகளை படிக்கும் போது கற்றுக்கொள்ளலாம்.
2: When you read this proverb, we can understand all women are not the same.
1: ஒரு பக்கம் அவர் புத்தியுள்ள ஸ்திரீகளை பற்றி பேசுகிறார்.
2: On one side he speaks about the wise women.
1: இன்னொரு பக்கம் புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்து அவர் பேசுறாரு.
2: On other side he also speaks about foolish women.
1: ஒரு பக்கம் வந்து தன்னை வந்து நல்ல குணங்களால் அரங்களித்து கொண்ட குணசாலியான ஸ்திரீயை பற்றி அவர் பேசுறாரு.
2: On one side he speaks about the virtuous women who decorated themselves with that virtuousness.
1: அதே வேளையில இன்னொரு பக்கம் சண்டைக்காரியை பத்தியும் பேசுறாரு.
2: On other side he also speaks about women who quarrels.
1: அதே போல இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்பறேன்.
2: And at the same time I want to say one more thing.
1: எல்லா பெண்களையுமே ஒரே விதமாய் நடத்த கூடாது என்பதற்கும் நீங்கள் நீதிமொழிகள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை புத்தகம்.
2: So this book of Proverbs is a good counseling book to say all women are not to be treated the same.
1: ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்திரீகளுடைய வார்த்தைகளை நீங்க கணம் பண்ணணும் கேட்கணும்ன்றதுல நீதிமொழிகள் அடிக்கடி நமக்கு உணர்த்துகிறது.
2: So on one side this proverb emphasizes that we should listen and honor the words of a few women.
1: உதாரணமாக,
2: for example,
1: உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.
2: Do not despise the teaching of your mother.
1: இது வந்து ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய கணத்தை குறித்து வாசிக்கிறோம்.
2: This speaks about the honor that we should give to our mother.
1: அதே வேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா,
2: on the other side if you read,
1: சில பெண்களை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்னு போட்டுருக்கு.
2: It also says that you should be cautious about certain women.
1: அவளுடைய வீட்டிற்கு போகும் பாதையில நில்லாதேன்னு இருக்கு.
2: It says do not stand in the way that goes to her house.
1: ஏன்?
2: Why?
1: அவள் வந்து யாருன்னா நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ கிடையாது.
2: It's because she is not a moral woman.
1: அப்போ எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது.
2: So it means that we cannot treat everyone the same.
1: எல்லாருமே ஒரே விதத்திலே நம்ம பார்க்க முடியாது.
2: And we cannot treat everyone the same.
1: நீங்கள் சாலமோனை பார்ப்பீர்களானால்,
2: if you look at Solomon,
1: அவர் வந்து சிங்காசனத்துக்கு ராஜ்யபாரத்துக்கு வந்ததுக்கே அவருடைய தாயாகிய பத்சேபாள் மிகப்பெரிய பங்கை ஆற்றினாள் என்பது உண்மை.
2: And it is true that Solomon became king because of his mother's Bathsheba's good move.
1: அதே வேளையில இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்த சாலமோனை தேவனை விட்டு சோரம் போய் அந்நிய தேவதைகளை ஆராதிக்கிறதுக்கு அவளை அவனை வந்து தூண்டி விட்டதற்கும் சோரம் போக பண்ணினதற்கும் அவனுடைய அநேக அந்நிய பெண்களை விவாகம் செய்தது காரணமா இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது.
2: And at the same time we can also read in the Bible it was foreign women whom he married so many in number who made Solomon's heart to go astray from the Lord to worship idols.
1: ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்றேன்.
2: I tell you two important things.
1: ஒன்று, நமக்கு ஆண்டவர் புத்தியுள்ள ஞானமுள்ள ஸ்திரீகளை கொடுக்க வேண்டும்.
2: First the Lord should give us wise women.
1: அதே வேளையில
2: at the same time
1: ஸ்திரீகளிடத்திலே நடந்து கொள்வதற்கு தேவன் வந்து நமக்கு ஞானத்தை தர வேண்டும்.
2: At the same time the Lord should provide us wisdom as how to deal with this woman.
1: நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றத கவனிக்கணும்.
2: You should very carefully listen to what I say.
1: இந்த ஞானம் இல்லாவிட்டால் ஒருவன் தன்னை அழித்துக் கொள்வான்.
2: If a person doesn't have this wisdom he will
1: destroy. புத்தி இல்லாத ஸ்திரீயும் அழிந்து போவாள். ஒரு ஸ்திரீயை புத்தியோடு நடத்த தெரியாதவனோ அழிந்து போவான்.
2: A woman who is foolish she will also be destroyed and a man who does not have wisdom to treat that woman will also be destroyed.
1: ஆகவேதான் நீதிமொழிகள் 2 அதிகாரம் 10 12 வசனங்களை 10 11 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: That's why if you read Proverbs 2 10 and 11,
1: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் எழுதியிருக்கு.
2: It is written when wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you.
1: எதிலிருந்து பாதுகாக்கும்?
2: It will protect you from what?
1: 16 வசனத்துக்கு வாங்க.
2: Come to verse 16.
1: தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய்.
2: To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God.
1: நான் இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு உங்ககிட்ட நிதானமா பேச விரும்புறேன்.
2: So I want to slowly speak about this to you.
1: நீதிமொழிகள்ல இந்த பரஸ்திரீயை குறித்து இந்த சில ஒழுக்கமற்ற பெண்களை பற்றி ரொம்ப எச்சரிப்பை கொடுக்கிற வார்த்தைகளை அடிக்கடி நீங்க நீதிமொழிகள்ல வாசிக்கலாம்.
2: When you read Proverbs you can find more cautious words written about this immoral woman or a strange woman.
1: இந்த பெண்ணை குறித்து நான் இந்த வசனத்திலிருந்து மூன்று முக்கியமான காரியங்களை இன்றைக்கு முகவுரையாக நான் சொல்றேன்.
2: I want to give three important things as an introduction from this portion.
1: இந்த செய்தியை இனி வரப்போகும் நாட்கள் நான் பேச போற செய்தியை வாலிப பிள்ளைங்க கண்டிப்பா கேட்கணும்.
2: And all you should listen to the sermon and the devotion that I'm going to do for other few days.
1: ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சொல்றேன்.
2: I include all both men and women.
1: ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை இது. அவங்க கேட்கணும். அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். எச்சரிப்பா இருக்கணும்.
2: So this is very important and necessary. They should listen to this and they should prepare their life for this.
1: இங்கே சொல்லப்பட்ட பெண்ணுக்கு மூன்று விதமான வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கு.
2: So there are important three important areas which she should take into consideration.
1: A B C
2: சொல்லுவேன். I can list it as ABC.
1: எழுதி கொள்ளுங்க.
2: Write it down.
1: முதலாவது A for age factor அல்லது வயது, வயதின் முக்கியத்துவம். இரண்டாவது B for belief in God, தேவன் மேல் நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. C, her conversation, அவளுடைய பேச்சு, பேச்சு. மூன்று முக்கியமான பகுதிகள் இருக்கிறது.
2: There are three important areas.
1: முதலாவது நான் சொன்னேன்.
2: First I told you.
1: வயதின் அடிப்படையில் கவனம் இருக்க வேண்டும்.
2: You should be cautious about the age factor.
1: 16 வசனத்தை திரும்ப பாருங்க.
2: Let us read verse 16
1: again. இந்த பெண் யார் என்று சொன்னாள்?
2: Who is she?
1: தன் இளவயதின் நாயகனை விட்டு விட்டவள்.
2: In verse 17 he says who forsakes the companion of her youth.
1: நல்ல கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த சொல்லப்பட்ட பெண் வந்து இளவயதுள்ள பெண் கிடையாது.
2: So this woman is not a woman of her youth.
1: அவள் யாருன்னா இளவயதுல திருமணம் செய்து இப்பொழுது முதிர் வயதான பிறகு தன்னுடைய இள வயதினுடைய நாயகனை விட்டு விட்டவள்.
2: So she was not a young woman but she was a woman who was married in her youth but now when she became old she left or forsook her companion.
1: அப்போ ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன் யாரா இருப்பான்னா ஒரு பெண்ணுடைய வயதை வைத்து கொண்டு அஜாக்கிரதையா இருக்க மாட்டான்.
2: So a wise man will be a person who will not be careless based upon the age factor of a woman.
1: நல்லா கவனிக்கணும்.
2: Listen carefully.
1: வயது வந்து ஒரு பெண்ணினுடைய பெண்ணோடு பழகுகிறதுக்கு வந்து நமக்கு வந்து பாதுகாப்பை கொடுத்துறோம் அப்படி நம்ம நினைச்சிர கூடாது.
2: We should never think that age is a factor that gives a protection or safety to mingle or go along with a girl.
1: இன்னும் சொல்ல வேண்டுமானா,
2: to say more,
1: ஒரு பெண் வந்து திருமணமாகி விட்டாள் அப்படிங்கிறதுக்காக அவளிடத்துல இருந்து எந்த ஆபத்து வராது அப்படினு ஒரு வாலிபன் நினைச்சிர கூடாது.
2: A young man should never say, think or consider that the marital status of a woman does not guarantee will not bring any danger to her life.
1: இங்க பாத்தீங்கனா சோதினை எழுத்தது யாருன்னு கேட்டிங்கனா இளவயதிலே வாழ்க்கை பட்டவள் தான் இந்த வாலிபனை வந்து கர்த்தருடைய வழிகளிலிருந்து நீதியிலிருந்து இழுக்கிறவளாய் காணப்படுகிறார்.
2: So here we see that this woman who had a companion in her youth, who was married in her youth, was the one who tried to entice this young boy.
1: ஆகவே வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க வந்து ஒண்ண மறந்துட கூடாது, நீங்க வந்து திருமணமான பெண்கள் இடத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னா, எப்படி திருமணம் ஆகாத பிள்ளைகள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ அதே போல திருமணமானவர்களிடத்திலும் எச்சரிப்பா தான் இருக்கணும்.
2: And therefore this young man should be very cautious equally to the with the women who are married as well, as they are careful with the women who are not married.
1: ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: They should be very careful.
1: சில பேர் ஆபீசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா,
2: in certain officers,
1: திருமணமான பெண்கள்ட்ட எல்லை மீறி போறத பார்க்கலாம்.
2: We can see that they cross the boundaries with the women who are married.
1: அவங்க சொல்ற காரணம் என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
2: You know what is the reason they say they are married?
1: அதெல்லாம் ஒண்ணு தப்பு நடக்காது.
2: They will not be any wrong.
1: பைபிள் சொல்லுது இளவயதில் தன் நாயகரை விட்டவளும் இருக்கிறாள்.
2: The Bible says there are women who forsook their companion of her youth.
1: இதுக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க வந்து தன் கணவனோடு வந்து சட்ட ரீதியாக சரீர பிரகாரமாக அவங்க மனைவிகளாக தான் இருக்கிறாங்க.
2: So today we have certain women who may be married legally and physically are married to their husbands.
1: ஆனால் அநேகர் வந்து தங்கள் கணவனோடு உள்ள உணர்வு ரீதியான ஒரு ஐக்கியம், அவர்களோடு இருக்க வேண்டிய ஒரு உண்மை உறவை இழந்தவர்களாக அவங்க அலைகிறது நீங்க பார்க்கலாம்.
2: But we can see they have left or lost their husbands emotionally. They don't have that relationship emotionally with their husbands.
1: அந்த உறவு முறிஞ்சிருச்சு.
2: That relationship is broken.
1: ஆனா தங்கிறது ஒரே இடம் தான்.
2: But they live in same place.
1: எச்சரிப்பா இருக்கணும்.
2: You should be very careful.
1: பெண்களும் எதில எச்சரிப்பா இருக்கணும்னா,
2: even women should also be careful.
1: திருமணமானவர்களோ திருமணமாகாதவர்களோ,
2: no matter whether they are married or unmarried,
1: வாலிப பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு இடரலாக ஒரு சோதனையாக மாறிவிடாதபடி நாமும் எச்சரிப்பா இருக்கணும்.
2: They should also be very cautious that they do not become a snare or offense to the young men.
1: கல்யாணமான பிறகும் நாம வாலிப பிள்ளைகளோடு பழகுகிற விதத்துல நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்.
2: Even after you are married, you should be very cautious and should have your limits when you move along with young men.
1: கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக எல்லைகள் எல்லாம் உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது.
2: Just because you are married doesn't mean that you have broken all your boundaries.
1: திருமணமான ஸ்திரீகளும் தங்களோட எல்லைகளுக்குள்ள அவங்க பத்திரமா இருக்கணும்.
2: Even married women should be very cautious within their boundaries.
1: யோசேப்பை பாவத்திற்கு இழுத்தது ஒரு திருமணமாகாத பெண் இல்ல, திருமணமான பெண் என்பதை மறந்துடக்கூடாது.
2: Don't ever forget it was not an unmarried woman but a married woman who dragged or pulled Joseph to sin.
1: முதலாவது நான் சொன்னேன் age factorல கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: First I told you we should be careful about the age factor.
1: இரண்டாவது இந்த பெண் வந்து எப்படிப்பட்ட பெண் என்று பார்த்தா,
2: Second when you see what kind of woman is she?
1: தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்த பரஸ்திரி.
2: She was a woman who forgot the covenant of her God.
1: தேவனுடைய உடன்படிக்கை மறந்தவள்.
2: She forgot the covenant of her God.
1: இது எதை பற்றி சொல்கிறது?
2: What does it say about?
1: ஒரு பெண்ணினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதனுடைய உறுதித்தன்மை மிக மிக அவசியம் அவளுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு.
2: A woman's spiritual standing is very crucial and important for her holy life.
1: நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிப்பையா இருக்கணும்.
2: So a person who stands should be very careful that he may not fall.
1: நாம வந்து திருமணம் ஆகி விட்டதனால நம்ம பரிசுத்தத்துல நிலைச்சிரலாம், நம்ம வந்து தைரியம் கொள்ளவே கூடாது.
2: We should not be confident that since we are married we can stand in holiness and purity.
1: ஏவாளை வஞ்சித்த பிசாசு இன்றைக்கும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை.
2: And it is true Satan who deceived Eve is still roaming around to devour anyone who can find.
1: ஒரு பெண் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்வதற்கு திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி தேவனோடு உள்ள உடன்படிக்கையில அவங்க எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும்.
2: A woman whether married or unmarried or before marriage or after marriage they should be very careful about their covenant with the Lord to keep ourselves undefiled.
1: தேவனோடு ஒரு பெண்ணுக்கு உறவு முறிந்து போகுமானால் அவளுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது.
2: And don't ever forget that if a woman breaks the covenant with the Lord, it means that her life is going towards the destruction.
1: என்னவா இருந்தாலும் மாம்சம் மாம்சம் தான்.
2: No matter, flesh is always flesh.
1: நாம் எப்பொழுதுமே நம்மை கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருந்து காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
2: And it is always necessary for us to keep ourselves in the Lord and establish ourselves and may stand.
1: தேவனோடு உள்ள உடன்படிக்கை ஒரு பெண் முறிக்கும்போது அவள் பிசாசுனுடைய செயல்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய இருதயத்தையும் திறந்து கொடுக்கிறாள்.
2: If a woman breaks a covenant with the Lord, it means that she is opening up her life and her heart for the work of Satan.
1: அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: They should be very careful.
1: தேவனை விட்டு ஒரு பெண் வந்து விலகும் போது அவள் அநேகருக்கு கன்னியாக மாறுவாள்.
2: When a woman go astray from the Lord, she become a snare to many people.
1: சாலமோன் வந்து எல்லாருக்கும் புத்திமதி சொன்னாரு.
2: Solomon advised everyone.
1: ஆனா அவருடைய வாழ்க்கையில பட்ட பாடு கொஞ்சம் கிடையாது.
2: But the problem that he encountered in his life was not major.
1: அவருக்கு வந்த சோதனை யார் இடத்துல இருந்து வந்ததுன்னு கேட்டா அந்நிய பெண்களை விவாகம் செய்யும் போது.
2: So he also had temptation in his life because of marrying many foreign women.
1: அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: Therefore you should be very careful.
1: இதெல்லாம் தான் வாழ்க்கையில பாடுபட்டு தான் எழுதுறாரு அவர்.
2: So having encountered all these things in his life and experienced, he writes.
1: அவர போல அனுபவசாலி யாரும் கிடையாது.
2: There is no one greater than one who experienced all these things.
1: அவர் சொல்றாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்பா.
2: He says you should be very careful.
1: தன் தேவனோடு உள்ள உடன்படிக்கை மறந்தவங்க இருக்காங்க.
2: There are women who have forgotten their covenant with the Lord.
1: அவர்களிடத்தில் எச்சரிப்பா இரு.
2: You should be very careful about them.
1: வந்து கவருகிறாள் அப்படின்னு கேட்டா சரீர அழகினால் கிடையாது.
2: So this woman does not attract by her physical nature.
1: ஏனென்றால் அவள் இளம் பெண் கிடையாது.
2: Because she is not a young woman.
1: இவள் ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவள்.
2: She is already married.
1: வயது முதிர்ந்தவள்.
2: She is old in age.
1: இப்பொழுது அவள் வசீகரிக்கும் அழகு அவள்கிட்ட இல்ல.
2: Now she has lost her beauty.
1: ஆனால் இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அழகு இல்லாத பட்சத்துல அவளுடைய வாய் எப்படி இருக்குன்னா இச்சகமான வார்த்தைகளால் நிறைந்து கவருகிறது.
2: Though she doesn't have beauty but she has seducing words from her mouth.
1: Appo idhula rendu kaariyangala solla virumbren.
2: So I want to tell two things here.
1: Aangalukku or echirikka enna na,
2: what is a caution for men?
1: Endha vayadinarana pengala irundhalum seri,
2: no matter whatever age the woman may be,
1: avanga vande ilam pengala irukalam thirumanamana pengala irukalam,
2: they might be young women or women who are married.
1: பெண்களிடத்துல பேசுற பேச்சுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்.
2: They should have a control when they converse with women.
1: ஒரு எல்லை இருக்கணும்.
2: There should be a limit.
1: There are certain subjects, சில தலைப்புகள் இருக்கு, சில காரியங்களை பெண்களோடு பேசாம இருக்கிறது நல்லது.
2: And there are certain subjects and topics which it is better for you to not discuss with women.
1: நாவடக்கத்தோடு ஆண்கள் பெண்களோடு பேச வேண்டியது அவசியம்.
2: And it is always necessary that men should speak with a control of their tongue.
1: வயதிற்கு ஏற்றவாறு இல்ல, நான் சொல்லுவேன் எந்த வயதா இருந்தாலும் கட்டுப்பாடு இருப்பதே நல்லது.
2: Not according to age, no matter whatever it may age might be, but there should be a control.
1: அதே வழியில மறுபக்கத்துல
2: on the other side
1: பெண்களும் சரி,
2: women also,
1: நீங்க இளம் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, திருமணமான பெண்களா இருந்தாலும் சரி,
2: no matter whether you are married or unmarried,
1: நம்முடைய நாவை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்.
2: You should be very careful about your tongue.
1: இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவள்.
2: He or she is already married.
1: ஆனால் அவள் யாரா மாறிடுறான்னு கேட்டா இச்சகம் பேசுகிற பரஸ்திரியாய் மாறினாள்.
2: But now she became an immoral woman who speaks of flatters and seducing words.
1: நான் அடுத்த நாளைக்கு இன்னைக்கு தொடர்ந்து பேசும்போது இதை குறித்து கொஞ்சம் டீப்பா பேச போறேன். ஏன்னா இது வந்து இங்க மாத்திர நிக்கல இந்த சப்ஜெக்ட். நீங்க 5-ஆம் அதிகாரம் 7-ஆம் அதிகாரம் எல்லாம் வருவீங்கன்னா தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை திரும்ப திரும்ப அவர் கொண்டு வர்றாரு.
2: So again when I speak in our next few days, I am going to speak deeper about this because he doesn't stop here. He again speaks in the chapter 5 and 7 also. About this,
1: நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிக மிக அவசியம்.
2: The words of our mouth is very very important.
1: நாம எவ்வளவு எச்சரிப்பை காட்டுகிறோமோ நம்மையும் காத்துக்கொள்வோம், மற்றவங்களையும் காத்துக்கிடுவோம்.
2: So the more we show caution, it will save ourselves and also others.
1: என்னுடைய எல்லை மீறி நான் பேசாதபடி கர்த்தாவே என் நாவுக்கு ஒரு பூட்டு போடும் நேத்தி கேட்டோம் பாருங்க, அத போல போட்டுக்கணும்.
2: Like we asked yesterday, Lord bring a lock or a Lord withhold my tongue that may have a limit.
1: எனக்கு என் நாவுக்கு ஒரு காவல் வையும்.
2: Lord keep a guard to my tongue.
1: நான் எதை பேச
2: I should speak what I'm supposed to speak.
1: பக்தி விருத்தி உண்டாக்குமா அதை பேச. பேசணும்.
2: So if there is anything matters of edifying, I should speak only those things.
1: உண்மை உள்ளவைகள் இருக்குமா அதை பேசணும்.
2: If there are things which are true, I should speak about them.
1: ஒழுக்கம் உள்ளவைகளா இருக்கணுமா அதை பேசணும்.
2: If there are things that are pure, I should speak about them.
1: அதற்கு மிஞ்சின பேச்சு நம்முடைய வாழ்க்கையை கரைபடுத்தும்.
2: And anything beyond that will spoil our life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எப்பொழுதே நம்முடைய நாவு அடக்காமல் பேசும்போது யாரிடத்துல எங்க எதை பேசுறோம் அப்படின்னு நம்ம அறியாமல் அடங்காமல் பேசுவோம் ஆனால் கரைபடாம வரமாட்டோம்.
2: When we don't withhold our tongue and when we don't have a control over tongue what to speak and what not to speak at which place then we will be surely defiled.
1: இந்த காலத்துல இந்த மூன்று வார்த்தைகளும் இன்றைக்கு நாம் வாழ்கிற சமூகத்திற்கு அவசியமானது.
2: All these three words are also necessary for the present society that we are living in.
1: வயது,
2: age factor,
1: தேவன் மேல் உள்ள விசுவாசம்,
2: belief in God,
1: மூன்றாவது நம்முடைய உரையாடல்,
2: third conversation.
1: இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சமமாக நாம் சமூகத்தில் நம்முடைய வீட்டின் எல்லைகளை விட்டு நாம் வெளியே சென்று அநேகரோடு நாம் பழகுறோம்.
2: Today as men and women together without any partiality we leave home and we just move around with all kind of people.
1: ஒரே இடத்துல வேலை செய்கிறோம்.
2: We all work in same places.
1: ஆண்களும் பெண்களும் ஒருவரோடு கலந்துரையாட அநேக வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது.
2: We get many opportunities for men and women to speak and converse with each other.
1: பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, வேலை ஸ்தலங்கள்ல,
2: in schools, in colleges, in workplaces.
1: நேரடியாக அல்லது செல்போன் மூலமாக அல்லது டெக்ஸ்டிங் மூலமாக பல விதங்கள்ல உரையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது.
2: Conversations are going on either directly or through phone or through telephonic conversation or through texting.
1: இந்த மூன்று வார்த்தைகளை கவனத்துல வைக்க வேண்டியது நல்லது.
2: But it is always good to be cautious about three things.
1: பேசுகிற ஆண்களும் எச்சரிப்பா இருக்கணும்.
2: And men who speak also should be very careful.
1: பேசுகிற பெண்களும் எச்சரிப்பா இருக்கணும்.
2: And women who speak should also be careful.
1: வேதம் சொல்கிறது.
2: The Bible says.
1: இவள் வயது சென்றவள் தான்.
2: She is already married.
1: ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தவள்.
2: But she forgot the covenant of God.
1: தன்னுடைய இளவயது நாயகனை விட்டவள்.
2: She forsook the companion of her youth.
1: இச்சகமான வார்த்தைகளை பேச பழகி விட்டவள்.
2: And she was a woman who used to speak and flatter with her words.
1: ஒரு சகோதரன் இதில் எச்சரிப்பா இருக்கணும்.
2: A brother should be very careful in this.
1: இரண்டாவது,
2: second,
1: ஒரு சகோதரியும் இந்த குளியில இறங்காம இருக்க எச்சரிப்பா இருக்கணும்.
2: A sister should also be careful that she may not enter into the pit.
1: விவாகம் பண்ணினவள் விவாகத்தை முறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது.
2: A woman who is married should not try to break that bond.
1: தன்னுடைய சொந்த கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும்.
2: She should be pure and true to her husband.
1: தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையை மறவாத இருக்கணும்.
2: She should not forget the covenant that she had made with the Lord.
1: அவருடைய வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிப்பா இருக்கணும்.
2: And she should be careful about the words of her mouth.
1: மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு ஒரு பயத்தோடு பேசணும்.
2: And she should speak in such a way with the thought that she should give her, she is accountable for every idle word that she speaks.
1: அவசியமற்ற வார்த்தைகளை நம்மை விட்டு கலைந்து போட்டு.
2: Let us remove all unnecessary words from our life.
1: பரிசுத்தமாய் ஒரு ஸ்திரீ வாழ்வது மாத்திரமல்ல மற்றவர்களையும் பக்தி விருத்திக்கும் பரிசுத்தத்திற்கும் ஏவத்தக்கவளாய் ஒரு பெண் வாழ வேண்டியது அவசியம்.
2: And it is very necessary that a woman should live a pure and holy life and also stir other people to live life through edification.
1: இந்த காலத்துல பெண்ணுக்கு உரிமை என்று பேசுகிற அதே வேளையில அந்த பெண்ணின் உரிமையின் நடுவுல உடன்படிக்கையை மறந்துடக்கூடாது.
2: Today as we speak about rights of women at the same time we should not forget about the covenant that she should make with the
1: Lord. உண்மையை மறந்துடக்கூடாது, உத்தமத்தை மறந்துடக்கூடாது.
2: She should not forget the purity and honesty in her life.
1: அந்த எல்லைகளுக்குள்ளே இருந்து
2: we should be within the boundaries.
1: நம்மையும் காத்துக்கொண்டு
2: we should keep ourselves.
1: மற்றவர்களுக்கும் நாம இடரல் அற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாரா.
2: May God give us that we should not become a snare to other people.
1: இன்னைக்கு உடைய பாடத்துக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்தேன்.
2: I gave a title to today's message.
1: பெண்கள் ஆபத்தானவர்களா?
2: Are women dangerous?
1: அதற்கு பதில் யார் சொல்லணும்னா ஒவ்வொரு பெண்ணும் சொல்லணும்.
2: And a reply should be given by each and every woman.
1: ஒவ்வொரு ஆணும் சொல்லணும்.
2: Every man should give a reply.
1: எல்லாரையும் நீங்க ஒரே தட்டல வைக்க முடியாது.
2: You cannot place everyone equally.
1: எல்லாரும் ஒரே போல இருக்கவும் மாட்டாங்க.
2: And everyone will not be the same.
1: ஆனா நாம் எச்சரிப்படைந்து ஞானத்தோடு இந்த காரியத்திலே பழக வேண்டியதற்கு தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
2: But it is very necessary for us to depend on the Lord to be cautious about this and live accordingly.
1: கர்த்தர் இதற்கு வேண்டிய ஞானம், வேண்டிய புத்தி, வேண்டிய ஆலோசனை கர்த்தர் கொடுக்க தாழ்மையோடு கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம்.
2: Let us humbly commit ourselves to the Lord that the Lord may grant us wisdom, knowledge and discretion and understanding that is required.
1: இந்த ஒரு பகுதியிலே மாத்திரம் என்னால் எல்லாம் சாதிச்சிட முடியும், செஞ்சிட முடியும், நான் என்ன நான் காத்துக்கொள்ள முடியும்ன்ற ஒரு அசட்டு தைரியம் யாருக்கும் வந்துடக்கூடாது.
2: No one should have a confidence as if that they can achieve everything in this field alone.
1: எல்லாருக்கும் ஞான போதனைகளை செய்த சாலமோனுக்கே இது ஒரு பெரிய சோதனையாக வருமானால் நாம் ஒருவர் இதில் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதில் நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
2: Even if it can become a great temptation for Solomon who advised other people then we can never escape from this.
1: ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், நல்ல ஆலோசனையை தாரும், நல்ல புத்தியை தாரும்னு கர்த்தர்கிட்ட கேட்டு அவருடைய வல்லமையும் பலத்தையும் சார்ந்து கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் மற்றவர்களிடத்துல பரிசுத்தமாய் நாம் உறவுகளை வளர்த்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
2: May God give us grace that we may ask God for this wisdom, discretion and understanding that we may be pure and holy and also help other people to live holy life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஜெபம் பண்ணுவோமா?
2: Shall we pray?
1: அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி.
2: I loving God, we thank you for the morning hour.

0: for the good things that you are sharing through them, Lord.
1: அவர்கள் மூலமாய் பரம்புகிற சுவிசேஷத்திற்காக நன்றி.
0: Lord, thank you for the gospel that is being proclaimed through them, Lord.
1: எத்தனையோ சகோதரிகள் மூலமாக நீர் ஆரம்பித்த ஊழியங்களுக்காக நன்றி.
0: Lord, thank you that you have thank you for the women through whom you have started your ministry, Lord.
1: இந்த உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக அவர்களை வைத்திருப்பதற்காக நன்றி.
0: Lord, thank you that have kept them as a blessing to this world, Lord.
1: அதே வேளையில்
0: at the same time, Lord,
1: சகோதரிகளும் தங்களுடைய வாழ்க்கை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதையோடு தங்களை காத்துக்கொள்ள கிருபை தார்.
0: Lord, give us grace that women also should be cautious and keep their life holy and pure, Lord.
1: அதே போல சகோதரர்களும்
0: at the same time the men as well,
1: தாங்கள் சந்திக்கிற பெண்களை குறித்த ஞானம் உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எப்படிப்பட்டவர்கள் யார் என்று நிதானித்து அவர்களுடைய உறவுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தார்.
0: Lord, give grace to each and every man that they may have this wisdom and discernment to identify to behave properly with women, Lord.
1: ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இணைந்து உம்மோடு செய்த உடன்படிக்கையில் நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை தார்.
0: Lord, give us grace that we may not forget the covenant that we have made with you and live a holy and pure life and reach your kingdom, Lord.
1: உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து.
0: Let your name alone be magnified.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. கலாத்தியர் 3:11. சுவிசேஷகர் ஃப்ரெட் பிரவுன் என்பவர் நியாயப்பிரமாணம் எதற்கு உதவி செய்கிறது, எதற்கு உதவி செய்யாது என்று விளக்குவதற்காக 3 பொருட்களை உதாரணமாக கூறுவதுண்டு. முதலாவது, அவர் நியாயப்பிரமாணத்தை பல் மருத்துவர் கையில் வைத்திருக்கும் சிறிய கண்ணாடிக்கு ஒப்பாக கூறுவார். அந்த சிறிய கண்ணாடி நோயாளியின் சொத்தை பல்லையும் ஏனைய குறைவுகளையும் காண உதவும். ஆனால் அந்த கண்ணாடியை வைத்து சொத்தை பல்லை பிடுங்கி எடுக்க முடியாது. அடுத்தபடியாக, நியாயப்பிரமாணம் மற்றும் சட்டத்திட்டங்கள் எதை போல இருக்கிறது என்றால் அது ஒரு டார்ச் லைட்டை போல இருக்கிறது என்று அவர் கூறுவார். அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கும் ஒருவர் இரவில் கரண்ட் போய்விட்டால் இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பின் தரை தளத்திற்கு வந்து ஃபியூஸ் கேரியரில் எரிந்து போன ஃபியூஸ் வயரை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதை போல இருக்கிறது. மீண்டும் அந்த ஃபியூஸ் வயர் மாட்டப்பட்டு ஃபியூஸ் கேரியர் பொருத்தப்பட்ட பின்பு அந்த டார்ச் லைட்டுக்கு அவசியமே இராது. மூன்றாவதாக, சட்டத்திட்டங்களும் நியாயப்பிரமாணமும் வீடு கட்டுபவர் பயன்படுத்தும் தூக்கு நூலை போல இருக்கிறது என்று அந்த சுவிசேஷகர் கூறுவார். வீடு கட்டுபவர் தூக்கு நூலை பயன்படுத்தி தான் கட்டும் கட்டிடம் செங்குத்தாக இருக்கிறதா இல்லையா என்று அடிக்கடி சோதித்து பார்ப்பார். ஆனால் கட்டிடத்தில் பிழை இருக்கிறது என்று உணர்ந்தால் அந்த தூக்கு நூலை வைத்து சரி செய்ய முடியாது. தன்னிடம் இருக்கும் கரண்டி மற்றும் ஏனைய கருவிகளை வைத்துத்தான் சரி செய்வார் என்று அந்த சுவிசேஷகர் கூறுவதுண்டு. ஆம் பிரியமானவர்களே, கண்ணாடியும் டார்ச் லைட்டும் தூக்கு நூலும் குறை இருப்பதை காட்ட பயன்படுமே ஒழிய அவைகளை வைத்து குறைபாடுகளை ஒருபோதும் சரி செய்ய முடியாது. தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த நியாயப்பிரமாணமும் சட்டத்திட்டங்களும் நாம் குறைவுள்ளவர்கள் என்று நம் குற்றங்களை சுட்டிக்காட்ட பயன்படுமே தவிர நம் பாவத்தை ஒருபோதும் அவை நிவர்த்தி செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் ஒரே கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே ஊழியம் செய்த போது யூதர்களில் முக்கியஸ்தர்கள் விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீயை கையும் மையுமாக பிடித்து இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எரிய கடவன் என்றார். அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவளை மன்னித்து அனுப்பிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் நம் பாவங்களை மன்னிக்க இயலாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்க முடியும். ஆம், இயேசு கிறிஸ்து என் பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தமாக்க முடியும் என்று விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குவார்.
3: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன், உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம் சுவாமி, ஆராதனை உமக்கு பிரியமாயிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆண்டவரை நான் கும்பிட வேண்டும்? இவரை ஏன் நான் ஆராதிக்க வேண்டும்? ஆண்டவருடைய படைப்புகளிலே ஒன்று சூரியன். ஆண்டவர் அநேகத்தை படைத்தார், அந்த உலகத்தை படைத்தார், சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார். இதெல்லாம் படைத்த தேவன் அவைகளை காட்டிலும் மிகவும் பெரியவராயிருக்கிறார். ஆமென். அவர் படைத்த அந்த சூரியனை நம்ம கண்ணால பார்க்க முடியல, பார்த்த கண்ணு குருடாயிரும். அவ்வளவு பெரிய தேவன். ஆனால் மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கடவுளுக்கு ஒரு உருவம் உண்டு என்று சொல்லி பெரிய ஒரு உருவத்தை செய்து ஒரு பிரமிப்பு உண்டாக்கி இதை நீ வணங்கு என்று சொன்னான். அதை எவ்வளவுதான் பார்த்தாலும் கண்ணு கூசாது, அது எவ்வளவுதான் பார்த்தாலும் அது நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய படைப்புகளான ஒன்றான சூரியனை பார்த்தாலே கண்ணு தெரியாம போயிரும். அதை படைத்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த சூரியனை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார், எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார், எத்தனை மகிமை உள்ளவராக இருப்பார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் மறந்து பக்கத்தில் இருக்கவங்களும் மறந்து, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தோடு உம்மை ஆராதிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு முறை கூட நாம் பாடப்போம்.

ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் போல ஒரு தெய்வம் இல்லைங்க. அவரை போல நமக்கு பலன் கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவருமே இல்லை. நன்றி ஆண்டவரே. உமையே நான் ஆராதிப்பேன் சொல்லுவோமா? உமையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனைக்கு பாத்திரர் நீர் ஒருவரே. எத்தனை பெரியவர், எத்தனை மகிமை உள்ளவர், எத்தனை அதிசயமானவர். உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன். மூச்சு இருக்கிற வரைக்கும் உமை துதிப்பேன், பலன் இருக்கிற வரைக்கும் உமை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நன்றி.

தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே உடைய கண்கள் என்னை கண்டது, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி ராஜா. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து வந்தாலும் உம்முடைய கிருபையினை தாங்கி நடத்துகிறதற்காக உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு உதவி செய்கிறவரே உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா.

ஏறெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உங்களை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிறேன். மனிதன் எனக்கு உதவி செய்தான் என்று பார்த்து கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். மனிதன் எனக்கு உயர் உதவி செய்வான் என்று பார்த்து கொண்டிருந்த கண்கள் எல்லாம் உயரட்டும். தலை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாது, எந்த மருத்துவரும் உதவி செய்ய முடியாது, எந்த வழக்கறிஞரும் உதவி செய்ய முடியாது.

0: எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதே. ஹாலேலூயா.
1: இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

அவியனவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 7. அப்படியே கீரியாத் யாமீரின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசரை பரிசுத்தம் பண்ணினார்கள். பெட்டி கீரியாத் யாமீரிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவார்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மெண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்த நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராத படிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் ஹில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு
பலிபீடத்தை கட்டினான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். எனக்கருமையானவர்களே, அநேகர் இப்படியாக நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள். 2020 நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றும் பல புதிய திட்டங்களையும் அதற்கான ஆலோசனைகள் ஆயத்தங்களையும் செய்திருப்பீர்கள். ஆனால் நிலைமையோ கொரோனா உருவில் வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டதே. இனி என்ன செய்வோம்? நம்முடைய கற்பனை கோட்டைகள், செயல் திட்டங்கள், எதிர்கால கனவுகள், வியாபாரம், தொழில், முன்னேற்றங்கள் எல்லாமே மாறிவிட்டதே, சரிந்துவிட்டதே என்று விடாய்த்து போய் கலங்கி கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உன் அற்பமான ஆரம்பங்களின் முடிவு சம்பூரணமாய் இருக்கும் என்று. ஆகவே ஆரம்பத்தை குறித்து கவலைப்படாமல் சம்பூரண முடிவை நோக்கி உங்கள் பார்வையும் விசுவாசமும் இருக்குமானால் நிச்சயமாகவே வெற்றி பெறுவீர்கள். அற்பமான ஆரம்பத்துடன் பயணித்தவர்கள் சம்பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, காணாமல் போனதை தேடிப்போனான். 1 Samuel 9:9 நாம் வாசிக்கையில், அங்கே சவுலின் தகப்பன் கீஸ் தன்னுடைய கழுதைகள் காணாமற் போனதினால் தன் மகன் சவுலை தேடி வரும்படி அனுப்புகிறான். சவுல் தன் வேலைக்காரனுடன் கழுதையை தேடி புறப்பட்டு போய் தேடிய இடமெல்லாம் இல்லை என்கிற பதில்தான் கிடைத்தது. ஆகவே அவர்கள் திரும்பி போய்விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது அங்கிருப்பவர்கள், இங்கு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறது தப்பாமல் இருக்கும் என்று கேள்விப்பட்டு அவரிடம் செல்கின்றனர். அங்கே கர்த்தர் சவுல் போவதற்கு முன்னமே சாமுவேலிடம், பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவனை இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று கூறுகிறார். சாமுவேலும் அப்படியே செய்து சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நீங்கள் தேடி போகிற காரியங்களில் எதிர்பார்த்து காத்திருக்கிறவற்றில் இல்லை என்கிற பதில்தான் கிடைக்கிறது என்றும், எங்கு தேடினாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லை என்கிற விரக்தியில் நீங்கள் தொடங்கின காரியத்தை, வேலையை, திட்டங்களை அப்படியே விட்டுவிடலாம், இனிமேல் ஒன்றும் ஆகாது என்று இருக்கிறவர்களே, உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலாய் இருக்கிறவைகளை சரி செய்து உங்களுக்காய் பரிந்து பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். சவுல் தேடி போனதோ ஒரு கழுதையைத்தான், அற்பமான காரியம்தான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட நன்மையோ இஸ்ரவேல் ஜனத்தையே ஆளும்படிக்கு ஒரு ராஜரீக மேன்மை கிடைத்தது போல, உங்களுடைய அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி ஆச்சரியமான பெரிய நன்மைகளை தரப்போகிறார். இல்லை என்று திரும்பிய காரியங்களில் உங்களை அழைத்து கொடுக்கும்படியாக கர்த்தர் வாய்க்கச் செய்கிறார். 2வதாக, கதிர் பொறுக்க போனாள். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கும்போது, அங்கே ரூத் என்கிறவள் தன் மாமியாகிய நகுமியுடன் மோவாப்பிலிருந்து பெத்லேமுக்கு வருகிறார்கள். யாருடைய கண்களிலாவது தயை கிடைக்கும் என்று எண்ணியவளாய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று தன் மாமியிடம் கூறுகிறதையும், அப்படியே பொறுக்கி கொண்டிருக்கிற வேளையில் தாமே போவாஸ் ரூத்திடம் பொறுக்கி கொள்ள, வேறே வயலில் போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்ணுடன் இரு என்று கூறுகிறதையும், பின்பு போவாஸ் ரூத்தின் நற்குணங்களை பார்த்து ரூத்தை மனைவியாக கொள்கிறான். கதிர் பொறுக்க சென்றவள் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாகிறாள் என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை கட்டளையிடப் போகிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்பமாக பிறருக்கு காணப்பட்டாலும் தோல்வியினால் முடிந்தாலும் அவைகளை கர்த்தர் இன்றைக்கு நன்மையாக மாற்றி அவைகளின் மேல் உங்களை அதிகாரியாக வைக்கப் போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் கிடைக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3வதாக, கடலுக்கு போனான். லூக்காவின் புஸ்தகம் 5:5 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவிடம் சீமோன் கூறுகிறார், நாங்கள் ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று. பிறகு இயேசு சொல்லியபடியே வலையை ஆழத்தில் போட, அங்கு வலை கிழியத்தக்க படகு நிரம்பத்தக்க
திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் பலனளிக்கவில்லையே, நான் எவ்வளவு முயற்சி செய்தும் பலனில்லையே, வெறுமையாய் இருக்கிறது என் வாழ்க்கை என்று விரக்தியோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்து ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்களில், எடுக்கிற முடிவுகளில், உங்கள் வேலைகளில் இன்றைக்கு அற்பமாக தோன்றின உங்கள் முயற்சிகளை எல்லாம் திரளாக ஆசிர்வதித்து மீதம் எடுக்க செய்து ஆசிர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, உங்களின் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீர்கள். நல்ல வேலை இல்லையே, நல்ல படிப்பு இல்லையே, நல்ல குடும்பம், பொருளாதார நிறைவு இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் பார்வைக்கு அற்பமாய் காணப்படுகிற இவைகளை தேவன் சம்பூரணமாக மாற பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களை தேடி ஒரு ராஜரீக மேன்மையும் மனித தயவும் அதிகாரிகளின் தயவும் திருப்தியாக்குகிற ஆசிர்வாதமும் கடந்து வருகிறது. விசுவாசியுங்கள், ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. சிலருக்கு சில கேள்விகள் எழ ஆரம்பிக்கும். என் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கு, நினைப்பாரற்ற சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையிலே, உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே, தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. என் வாழ்க்கையெல்லாம் மாறுமா? என்னை தேவன் உயர்த்துவாரா? என்னை நினைத்து பார்க்க கூட யாரும் இல்லையே. என்னுடைய சூழ்நிலைகள் மாறுமா? நான் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த உள்ளத்துல கேள்வி எழ ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும். 78:70 தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். தாவீதை தெரிந்து கொண்ட இடம் ஆடுகள் மேய்க்கிற இடம். நினைப்பாரற்ற, உதவியற்ற, காடுகளுக்குள் இருக்கிற நாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் மேல் ஒரு உன்னத அபிஷேகத்தை, ராஜரீக அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஆவியானவர் அவருக்குள்ளாக வருகிறார். அவரை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்க ஆரம்பிக்கிறார். உருவாக்கின பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, 78:71 கரவலாடுகளின் பின்பாக திரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம். தாவீதுக்கு அப்படி தான் இருந்தது. உருவாக்கும் போது சில பிரச்சனைகள், போராட்டங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் அதனால் தேவன் கூட இல்லை என்று அர்த்தம் அல்ல. தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எளிமையான சாதாரணமான வாழ்க்கையை தேவன் ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்து, உங்களை அழைத்து, உங்கள் மேல் கிருபையும் பொறுப்புகளையும் கொடுத்து, உங்களை உருவாக்கி ஒரு நாளிலே, ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய சாட்சிகளை கேட்கும்போது அற்பமான ஆரம்பமாய் இருக்கும், ஆனால் முடிவிலே சம்பூர்ணம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார். இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்வார். உங்கள் வாழ்க்கை அற்பமானதா இருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை உலக கடினமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை பார்ப்பீர்கள். தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தாவீதை நடத்தின தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார், நடத்துவார். நீங்கள் தாவீதை போல கர்த்தரோடு நடக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மிகப்பெரிய அற்புதம் செய்வார். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை அரசராக மாற்றின தேவன் நம்முடைய தேவன் உங்களையும் மாற்றுவார். வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்து காய் ஸ்தோத்திரம். உள்ளம் சோர்ந்து நம்பிக்கையற்ற நிலைமையிலே, ஆரம்பமே எனக்கு இப்படி இருக்கிறதே என்று கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு தாவீதினுடைய வாழ்க்கை ஒரு நல்ல பாடமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாவீதை பார்த்து நாங்களும் விசுவாசத்தில் வளர்ந்து ஒரு நாளிலே கர்த்தருடைய நன்மைகளை காண ஆண்டவரே நீர் கிருபை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.

திரளான தண்ணீர்கள் மேல் விசுவாச பயணம் என்ற தலைப்பில் சகோதரன் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.

107வது சங்கீதம், சங்கீத புஸ்தகத்தில் 107 23ல இருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். வசனங்கள் சொல்லும் போது வசனங்களை எடுத்து உதவி செய்வதற்கு யாராவது சகோதரிமார் சகோதரி இங்க வந்து உட்கார்ந்தால் நன்றாயிருக்கும். நீங்க தான் வாங்கலே உட்கார. சரி, இங்க வாசிக்கப்பட்டது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இந்த 107 சங்கீதத்துல 23வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஒரு சின்ன குட்டி கதை எழுதின மாதிரியே இருக்குது. கப்பல் ஏறி போனாங்களாம், திடீர்னு நடுக்கடலில் கொந்தளிப்பு வந்துச்சான், புயல் அடிச்சுச்சான். உடனே எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து அந்த புயலையும் கொந்தளிப்பையும் அடக்கி எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துல துறைமுகத்துல போய் கொண்டு போய் சேர்த்தாராம். ஒரு குட்டி கதை பாருங்க, இந்த சங்கீத புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். கப்பல் பிரயாணம் பண்ணி போகிற சமயத்துல என்னெல்லாம் தயாரா இருக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சும்மா சாதாரணமா எடுத்தோன்னு புறப்படாது. 4 நாளைக்கு 5 நாளைக்கு கடந்து தான் இன்னொரு துறைமுகத்துக்கு போய் சேரும்னாக்கா, இந்த 4 நாளைக்கு வேண்டிய ஆகாரம் இருக்குதா, தண்ணி இருக்குதா, மெஷின் எல்லாம் கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் பிரயாணமே ஆரம்பிக்கப்படும். அதே மாதிரிதான் இந்த கப்பல் பிரயாணப்பட்டு தான் போச்சு, எல்லாம் ரெடியா இருந்துச்சு. கப்பலை நடத்துகிற அந்த கேப்டன் இருக்கிறாங்களே மாலிமி, இவங்களும் சாதாரண ஆளுகள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப புதுசா வர்றவங்களே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் அந்த கடல்ல பிரயாணம் பண்ணி அனுபவப்பட்டவங்களை மாத்திரம்தான் அதுல பிரயாணத்துக்கு அனுமதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கம் உள்ள மாலுமிதான் இப்ப நடத்திட்டு போறாங்க. ஆனா திடீர்னு என்னாச்சு, கொஞ்ச தூரம் போன உடனே பயங்கரமா கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய காற்றுகள் வீச ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. சாமானத்தெல்லாம் தூக்கி தண்ணியில போட்டு பாக்குறாங்க, ஆனா கடல் கொந்தளிக்கிறது நிக்கவே இல்லை. அப்பதான் கடவுளை நோக்கி எல்லாரும் விண்ணப்பம் பண்றாங்க. அந்த கேப்டன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். என்னுடைய புத்தியில என்னுடைய அனுபவத்துல நான் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், என்னால ஒண்ணுமே முடியல. ஒரே ஒரு காரியம் உண்டு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன், ஆனா இந்த கடலையும் இந்த கொந்தளிப்பையும் இந்த காற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன் உண்டல்லவா, அவர் ஒருத்தர் தான் இதுக்கு முடிவு செய்ய முடியும். ஆகவே நாம எல்லாம் சேர்ந்து அந்த கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம் சொல்லி எல்லாம் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். தன் மக்கள் வேதனைப்படுகிறத பார்த்து அவருக்கு சகிக்க முடியல. அவர் ஓடி வந்து காற்றையும் கடலையும் அடக்கி அவங்களை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாராம். நாம கூட சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் சேரத்துக்குள்ள இந்த உலக வாழ்க்கையில எத்தனை புயல், எத்தனை கொடுங்காற்று, எத்தனை கொந்தளிப்பு, சகிக்க முடியல பாத்தீங்களா. எத்தனை பேர் சொல்றாங்க, ஐயோ என் வீட்டுல கொந்தளிப்பு தகிக்க முடியலீங்க, என் வீட்டுல புயல் அடிக்குது, என்னால சமாதானமா இருக்க முடியல. எல்லாரும் கண்ணீரோடு கூட பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்லயாவது சந்தோஷம் இல்லை, ஒரு சபையிலும் சந்தோஷம் இல்லை, அல்லது ஒரு அரசாங்கத்திலும் சந்தோஷம் இல்லை, ஒரு தேசத்திலும் சந்தோஷம் இல்லை. எல்லா தேசத்திலும் குழப்பம், எல்லா தேசத்திலும் கொந்தளிப்பு, எல்லாம் அமைதி இல்லாம தத்தளிச்சு கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, ஏன் இந்த கொந்தளிப்பு? இப்ப இந்த விதமான கொந்தளிப்புகளை எப்படி அடக்க முடியும்? கடல் கொந்தளிப்பு தேவன் வந்து அடக்கினாரு, ஆனா இந்த உலகத்திலும் சபையிலும் வீட்டிலும் காணப்படுகிற இந்த கொந்தளிப்புகளை யார் அடக்க முடியும்? அதுக்கும் தேவாதி தேவன் வந்தாதாங்க முடியும், வேற வழியே கிடையாது. இந்த உலகத்துல என்னெல்லாம் புது புது பிளான் போட்டாலும் சரி, ஒரு காரியத்தை செய்ய முடியாது. கடவுளா பார்த்து இறங்கி இந்த உலகத்துக்கு சில மாற்றங்களை உண்டு பண்ணாதான் முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற பின்னாடி உள்ள காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கடல்ல அகப்பட்ட சில படகுகளை குறிச்சு இன்னைக்கு ராத்திரி நாம் தியானிப்போம். எத்தனை படகுகளை பார்க்க முடியுமோ எனக்கு தெரியல, குறிக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள சில படகுகளை குறிச்சு மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜபத்துக்கு நம்ம போகலாம். முதலாவது படகு யோனாவினுடைய படகு. யோனாவின் புஸ்தகம் 1:4 நீங்க பாத்தீங்கன்னா, அவன் பிரயாணம் பண்ணி போகிற அந்த கப்பலில ஒரு கொந்தளிப்பு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தர் சொன்னாரு ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் என்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு சொன்னார்.
ஆனா சொல்ல இடத்துக்கு அவன் போகாம இவன் வேற இடத்துக்கு இவன் இவ்வளவு இஷ்டமா அவன் புறப்பட்டு போனதுனால வந்த வேதம் தான் அந்த கப்பலுக்கு வந்த குழப்பம். கடல் கொந்தளிச்சிருச்சு, புயல் அடிக்குது, எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. கேப்டனும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறான், சாமானத்தெல்லாம் கடலை தூக்கி பாக்குறான். ஆனா இந்த பிரதர் என்ன பண்றாரு தெரியுங்களா, கப்பலுடைய அடி தட்டுல நல்லா நித்திரை கொண்டிருக்கிறார், சுகமா படுத்து தூங்குறான். கப்பல் கொந்தளிக்கும் போது எப்படி எல்லாம் ஆடி இருக்கும் பாருங்க, இப்படி ஆடும் இப்படி ஆடும், அப்படிலாம் கீழே ஆடுற சமயத்தெல்லாம் கால் உழுகும், கை உழுகும், உடம்பு கீழே துபியில உழுகும். வண்டியில ட்ரெயின்ல படுத்துட்டு போது பிரேக் போட்டா மேல இருக்கிறவன் கீழே படுத்திருக்கிறான். ஏன் அது அவ்வளவு பெரிய அந்த ஆட்டத்திலேயே பிரேக் போட்ட உடனே கீழே வந்துடுறாரு. அப்ப இந்த கப்பல் இப்படி எல்லாம் ஆடி இருக்கும் போது இவன் எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருக்கும், அவ்வளவு வேதனையிலையும் அது எப்படித்தான் தூக்கம் வந்துச்சோ தெரியலீங்க, தூங்குறாங்க, நல்லா தூங்குறான். இந்த பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் தூங்குறவங்கள நல்லா வாய் ஆன்னு திறந்திருக்கும், அந்த தலையில ஒரு இடி இடிச்சாலும் சரி திருப்பியும் தூங்கி விடுவாங்க, பக்கத்துல ஒரு இடி இடிச்சாலும் சரி திருப்பியும் தூங்கி விடுவாங்க. அது எப்படிதான் இருந்தாலும் அந்த தூக்கத்தை நிறுத்தவே அவங்களால முடியல. அப்படிதாங்க இவனும், அதாவது நிர்விசாரமான தூக்கம், இடிச்சா தனக்கே வேதனை வந்தா கூட அவனுக்கு கவலை இல்லை, மத்தவங்க வேதனைப்பட்டாலும் கவலை இல்லை, நிர்விசாரமான தூக்கம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இங்க ஜனங்கள் கண்ணீர் விடுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாருமே அழிந்து போவோம்னு கண்ணீர் விடுறாங்க. கேப்டன் சொல்றான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, சாமானத்தெல்லாம் தூக்கி போட்டாச்சு, வியாபாரத்துக்கு கொண்டு போன சாமானமா ஒண்ணுமில்ல, எல்லாம் தூக்கி போட்டாச்சு, ஜீவன் தப்புனா போதும் என்ற நிலைமையில இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ எல்லாம் செய்ய வேண்டி செஞ்சாச்சு, இனி ஒரு நிலைமை இல்ல, ஒரு காரியம் நம்ம செய்யலாம், அவங்க அவங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கட்டான். அவங்கவுங்க, நீ முஸ்லீமா நீ உன் தெய்வத்தை நீக்கி விண்ணப்பம் பண்ணு, நீ இந்துவா நீ உன் தெய்வத்தை விண்ணப்பம் பண்ணு, நீ அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அவங்க அவங்க தெய்வத்தை அவனுக்கு தகராறு வேண்டாம்ன்றதுக்காக தான், இந்த தெய்வத்தை மாத்திரம் ஜெபம் பண்ணனக்கா ஒரே இங்கேயோ கொந்தளிப்பு வந்துருமே, ஆகவே தான் அந்த தகராறு அவன் ஒத்துக்கல. ஆகவே அவன் தெய்வத்தை அவன் அவன் ஜெபம் பண்ணுங்க. சில சமயத்துல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எம்மதமும் சம்மதங்க, நீ அந்த தெய்வத்தை வணங்கு, நீ இந்த தெய்வத்தை வணங்கு, எல்லாம் ஒரே இடத்துல தாங்க போய் சேரும் சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல, எல்லாம் ஒரே இடத்துல தான் போய் சேரும். இல்லைங்க, இல்ல, பல வழிகளை சொல்லுவாங்க, இந்த வழி அந்த வழிக்கு தான் போய் சேரும், ஒவ்வொரு வழியினுடைய முடிவும் ஒரு இடத்துக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. சேலத்துல இருந்து கொச்சி என்ற இடத்துக்கு, அதாவது என்னுடைய இடம் சேலம், சேலத்துல அதாவது தமிழ்நாட்டுல சேலம்ன்ற பகுதி, அங்கிருந்து கொச்சின்னு கேரளா தேசத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி போறேன். அன்னைக்கு நான் ரிசர்வ் பண்ணல, ஒன்னும் பண்ணல, ஓடி வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே எங்க வீடு பாருங்க, ட்ரெயின் உள்ள வந்த உடனே சத்தம் கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன், அப்படிதான் அந்த மாதிரி பழக்கம். ஓடி வந்து நான் பாக்குறேன், எல்லாம் அந்த கேரேஜ்ல அந்த படிக்கட்டுல எல்லாம் தொங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க, பெட்டியும் வச்சுட்டு உள்ள போக முடியல, கால் வைக்கலாம், பெட்டி எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருக்க முடியும். ஆகவே நானும் தேடி தேடி பாக்குறேன், ஒரு இடத்துலயும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல, செகண்ட் கிளாஸ் இல்ல, ஒரு இடத்துலயும் இல்ல. அப்படியே இன்ஜின்ல இருந்து தேடிட்டு வரேன், ட்ரெயின் டைம் ஆச்சு, விசில் அடிக்க விசில் அடிக்க ஆரம்பிச்சேன். அந்த கார்டு பெட்டிக்கு பக்கத்துல ரெண்டு பெட்டி இருக்குது, கேரேஜ் ரெண்டு பெட்டிலும் பார்த்தா இடம் தாராளமா கிடைச்சிச்சு. அடடா தாராளமா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெட்டில அந்த பெட்டில ஏறிட்டேன். ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, வண்டி புறப்பட்டுச்சு, நாங்க போயிட்டே இருக்கிறோம். நான் ஏறின ஒரு பாடு, ஒரு பிரதர் மேல இருந்து இறங்கினார், நான் அங்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேங்க, நீங்க வேணா ஏறி தூங்குங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிட்டாரு. உடனே எனக்கு பாரு ஃப்ரீயா ஒரு இடம் கிடைச்சிச்சு சொல்லிட்டு மேல ஏறி போய் நல்லா ஜம்முன்னு படுத்துட்டேன். அடுத்த ஸ்டேஷன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பேரு. ஈரோடு ஸ்டேஷன் வந்த உடனே டி விக்ரம் வந்தான், பீடி விக்ரம் வந்தான், வெத்தலை பாக்கு விக்ரம் எல்லாம் வந்து காச்சு மூச்சும் சத்தம், ஒரே சத்தம். இங்கதான் என்னமோ தெரியல, பிளாட்ஃபார்ம்ல யாரும் கொண்டு வந்து விக்கிறது இல்ல. நாங்க நேற்று ராத்திரி எல்லாம் பாட்டி முந்தானத்தெல்லாம் நாங்க ஒரு இடத்துல இருந்து வந்தோம், ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்ல, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு பலகாரம் விற்பாங்க, சாப்பாடு விற்பாங்க, டிஃபன் வேணா டிஃபனு, சாப்பாடு வேணா சாப்பாடு, பிரியாணி வேணா பிரியாணி, எல்லாம் கிடைக்காங்க. ஆனா இங்க அங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி எல்லாம் சத்தம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல கொஞ்ச நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ பெல் அடிச்சு ட்ரெயின் புறப்பட போகுது, கார்டு விசில் அடிச்சிட்டாரு, என்ஜின் சத்தம், டீசல் இன்ஜின் சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டோன்னு நான் மேல படுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி கபக்குன்னு இழுக்கும் இழுக்கும் இழுக்கும் பாத்துட்டே இருக்கிறேன். பார்த்தா இன்ஜின் சத்தம் நின்னு போச்சு, கார்டு விசில் அடிக்கிறது நின்னு போச்சு, இப்போ ஒரு சத்தமும் இல்ல. என்னடா இது, வண்டி அசை அசைன்னு பாக்குறேன், வண்டி அசையில, கீழே ஜனங்களா உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க, பரவாயில்ல இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, திருப்பியும் படுத்துட்டேன். கொலையரம் பொறுத்து பார்த்தா அந்த பீடி விக்ரம் போயிட்டான், சோடா விக்ரம் போயிட்டான், எல்லாம் போயிட்டாங்க, ஜனங்களே இல்ல. பிளாட்ஃபார்ம் ரொம்ப காலியா இருக்குது, ரொம்ப அமைதியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது, என்ன இப்படி போயிட்டாங்களே, என்ன பிளாட்ஃபார்ம் அமைதியா இருக்குது, என்ன விஷயம், இவ்வளவு நேரம் ஆகாது இந்த ஸ்டேஷன்ல. உடனே மேல இருந்து கீழே இறங்கினேன், ஜன்னல் வழியா பார்த்தா என் கரேஜா நிக்குது, மத்த கரேஜ் இழுத்துட்டு போயிடுச்சு. அது இது என்ன, இது இங்கதான் நிக்குது, என்ன ஆச்சு, மத்த கரேஜ் என்ன ஆச்சு,
உடனே ஜனங்களை பாத்துக்க, என்னங்க நம்ம கேரேஜ் விட்டுட்டு மத்ததெல்லாம் இழுத்துட்டு போயிட்டான் அவன், என்ன இது? அப்பதான் அவன் சொன்னாங்க, ஐயா இந்த கேரேஜ் மாத்திரம் திருச்சிக்கு போக வேண்டிய கேரேஜ், இங்க டிட்டாச் பண்ணி திருச்சிக்கு போற ட்ரெயின்ல அட்டாச் பண்ணுவாங்க. திருகோணமலைக்கு போறதும் பத்திகுலாக்கு போறதும் ஒரு இடத்துல வந்து டிட்டாச் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியாது, தெரியாம நாங்க ஒரு கேரல யாரா இருந்தோம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல வேலை அங்க பிரிச்சு விட்டுருவான, அதே மாதிரிதாங்க இங்கேயும் பிரிச்சு விட்டாங்க, எங்க கேரேஜ் மாத்திரம் நிக்குது. அப்புறம் தான் நினைச்சேன் கடைசியில் ஈரோட்லேயே நிக்க வேண்டியதா போச்சு. இப்படி தான் நினைப்பாங்க. எல்லா வழியும் ஒன்னு சொல்றீங்க பாருங்க, என்னாட்டம் ஈரோட்லயே உட்காந்துட்டு இருப்பீங்க நீங்க. அடுத்த நாள் காத்தால ஏரோப்ளைன் புடிச்சு எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அவதி உங்களுக்கு வேண்டாம். எல்லா வழியும் ஒரு வழி, நானே வழி, நானே ஜீவன், நானே வாசல். எந்த வாசல் வழியாக பிரவேசிக்கிறோம் மாத்தம்தான் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எத்தனையோ வழிகள் இருக்கலாம், அதை நீங்க நம்பாதீங்க. ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்துனுடைய வழி. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல ஜீவனை தந்த அந்த தெய்வ குமாரன் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை நம்ம மீட்டுக் கொண்டிருக்கிற. நீ அதை நம்புவாயனா நித்திய ஜீவன், நீ அதை ஏற்றுக்கொள்வாயனா உனக்கு சந்தோஷம். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் ஜாதியை மாத்திரத்துக்கோ மதத்தை மாத்திரத்துக்கோ நினைக்கவே நினைக்காதீங்க. கிறிஸ்துவை நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை உங்களுக்கு அனுபவிக்கிறோம், அவ்வளவே தான். கேட்டா கேளுங்க, உங்களுக்கு வேணும்னாக்கா நித்திய சமாதானம் உங்களுக்கு வேணும்னா இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய குலதெய்வமா சுந்தர ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. பல வழிகள் உண்டு, நம்பாதீங்க. எல்லாமே போய் சேராது. என்னாட்டமே ஈரோட்ல விட்டுட்டு போயிடும். ஆனா ஒரே ஒரு வழி உண்டு, இயேசு கிறிஸ்துவின் வழி. அந்த வழி உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். ஆகவே எத்தனையோ பேர் தேவத்தை ஜெபிக்க ஜெபம் பண்ணாலும் அந்த கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. கடைசியில கேப்டன் அப்படியே சுத்திட்டு வந்து கீழ
ஒரு என்னாலாம் கேட்கறாங்க. விவரத்தை பார்த்த உடனே இவனும் நிலைமையை புரிஞ்சுட்டான். நல்ல ஒரு உண்மையான ஊழியக்காரன் பாருங்க, தவறு செய்தா கூட ஒத்துக்கிறான். உடனே ஒத்துக்கொண்டு தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு நான் தான் இதுக்கு காரணம் சொல்லி உடனே என்ன கடல தூக்கி போட்டுருங்க, இந்த கொந்தளிப்பெல்லாம் நின்று போயிடும், இந்த தப்பிதத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன், தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் சொல்லி பொறுப்பெடுத்துக் கொண்டான். உடனே என்ன ஆச்சு? கொந்தளிப்புகள் நின்று போச்சு. எத்தனை பேர் இந்த உலகத்துல ஜெபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் பிள்ளைங்க ஜெபிச்சா மாத்திரம் தாங்க மாற்றம் ஏற்படும். எப்படியோ எப்படி எப்படி கூட்டங்கள் நடத்தினாலும் சரி, நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கிறனாக்கா இந்த ஊருக்கு ஒரு மாற்றம் வேணும், உன் சபைக்கு ஒரு உயிர் மீட்சி வேணும், உன்னுடைய இந்த ஊருக்கு மத்தியில கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படணும்னாக்கா கிறிஸ்தவங்களுக்கு தேவனோடு கூட ஜெபிக்கணும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அந்த ஜபம் இல்லாத வரைக்கும் எந்த மாற்றம் நடக்க போறதில்லை. இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் தர்திர ஜபம் இருக்குது பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா தர்திர ஜபம், பிச்சைக்கார ஜபம்? என்ன ஆசிரியர், என் பொண்டாட்டி ஆசிரியர், என் பிள்ளைங்க ஆசிரியர், இதே சொல்லிட்டு இருக்கான். அதுக்குதான் பேர் தர்திர ஜபம் பேரு. மத்தவங்களை பத்தி அக்கறையே கிடையாது. அவன் எப்படி போனா நமக்கு என்ன? இதே திருகோணமலையில எவன் நாசமா போனா நமக்கு என்ன? எவ்வளவு பாவத்தை ஜீவிதம். என் புள்ள நல்லா இருக்கணும், என் புருஷன் குடிக்காம இருக்கணும், மத்தவனை பத்தி அக்கறை இல்ல, அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு கூடாது. உண்மையான விசுவாசியா இருந்தனா உன் ஜபத்தின் நேரம் அதிகமா இருக்கணும், மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற. உன் ஜப நேரம் குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உனக்காக தான் ஜபம் பண்ணிருக்க, மத்தவங்களுக்கு ஜபம் பண்ணலன்னு அர்த்தம். ஜப நேரம் அதிகமாச்சுன்னா நீ மத்தவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறன்னு அர்த்தம். நீ ஜெபிக்கிற வரைக்கும் இந்த திருகோண மலையில ஒரு மாற்றம் ஏற்படாதியா? ஆகவே ஜெபிக்கிறவங்க கூடி ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். சரி, இனி அடுத்த படவுக்கு நம்ம போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:21-23 வாசிங்க. பாருங்க, இங்க ஒரு படகு போயிட்டு இருக்குது. போற வரைக்கும் ஒன்னும் குழப்பம் இல்லைங்க, ரொம்ப நல்லாதான் போயிட்டு இருக்குது. நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் இந்த படகுல இருக்கிறாங்க. எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க, சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிறவங்கனாக்கா சின்ன வயசுல இருந்தே கடலுக்கு போய் போய் பழக்கம் இருக்கு இல்லையா? இங்கேயே நீங்க பாத்துருக்கலாம். நீங்க நல்ல அனுபவசாலிங்க, எப்படி எல்லாம் தண்ணி படகு கவிழ்ந்தாலும் எப்படி எல்லாம் இருக்க முடியும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட அனுபவசாலிங்க தான் இந்த படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர் என்று சொல்லி கொஞ்ச தூரம் போற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, திடீர் என்று சொல்லி கொந்தளிப்பு, பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னமா செஞ்சு பாக்குறாங்க, இந்த படகு நிறுத்தவே முடியல. இருட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இதுக்கு காரணம் என்னங்க? இந்த இருட்டுக்கு காரணம் என்ன? இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? நல்ல அனுபவப்பட்டவங்க எல்லாம் இந்த படகுல இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் இல்லைங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் இல்லை. எத்தனை அனுபவசாலிங்க எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் அந்த ஒருத்தர் அந்த படகுல இல்லாததுனால வந்த ஒரு பெரிய பிரச்சனை
யார் இல்ல அந்த படகுல? இயேசு இல்ல. இயேசு இல்லாத எல்லா படகுக்கும் இந்த மாதிரி தாங்க கதி வரும். முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆரம்பம் ரொம்ப நல்லதா இருக்கும், போகும்போது ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரு சகோதரன் திருச்சூர்ல, பிரதர் உங்களுடைய கூட்டத்துலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல எல்லாம் நான் பாட்டு பாடியிருக்கிறேன், கொயர்ல நான் பெரிய பாட்டு பாடி நான் பாட்டு பாடியிருக்கிறேன், கூட்டத்தோட சூசேஷ ஊழியம் செய்வேன், எல்லாம் நான் நல்லா செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வந்துச்சு, நானு என்னுடைய ஜீவிதத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள ஆயிட்டேன். நான் ஒரு பெண்ணை நேசிச்சேன், ஆனா என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவ பிடிக்கல. அது உடனே எங்க அப்பாவுக்கும் எனக்கும் வாக்குவாதம் உண்டாச்சு. நான் நேசிச்ச பெண்ணை நான் எப்படியும் கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி உடனே வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்ப நாங்க ஒரு வாடகை வீட்டை எடுத்து அதில் நாங்க குடியிருக்கிறோம். எனக்கு நல்ல பணமும் கிடைச்சது, லோன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கல்யாணம் ஆன புதுசு, நாங்க ஹனிமூனுக்காக பல இடத்துக்கு நாங்க போனோம். அவ எங்கெங்க போனோம் சொல்றாலும் அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர், ரொம்ப நல்லா இருந்ததுயா. முதல் மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மூணாவது மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அஞ்சு மாசம், ஆறு மாசம், எட்டு மாசம் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்பதாவது மாசம் வரும்போது பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. என்னுடைய மனைவினால எனக்கு சமாதானம் இல்லை, என் மனைவினால நானே தற்கொலை செஞ்சுக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு வேதனை. ஏயா, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சவன் தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் நேசிச்ச ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டினது தப்பா? அதனால இந்த பிரச்சனை வந்துச்சா? தயவுசெய்து ஜெபம் பண்ணி எனக்கு எழுதுங்க. ஊழிக்காரர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், அந்த சகோதரனுடைய குடும்பத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். அந்த சகோதரனுடைய தகப்பனார் ஒரு போஸ்ட் மேன், வயசானவர். அவருக்கு பிறந்த மூத்த மகன் தான் இவன். இவன் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். அவனுக்கு கீழே ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறார். அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க, பிஎஸ்சி படிக்குது. ஒரு சின்ன குட்டி தம்பி இருக்கிறான், அவன் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். இப்ப இந்த குடும்பத்துல என்ன சம்பவிச்சது? இவங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். மகன் சொல்றான், தான் இஷ்டப்பட்டதை நீ கல்யாணம் பண்ணணும். ஆனா அவளோ வேற ஜாதியை சேர்ந்த, வேற ஜாதினாக்கா வேற தெய்வத்தை வணங்குகிறவள், ஜீவிக்கிற தெய்வத்தை வணங்காம விக்கிரகங்களை வணங்குறவள். அதை தான் நான் சொல்றேன், ஜாதி கட்டு காரியத்தை குறிச்சு அல்ல, வேற விக்கிரகத்தை வணங்குகிற ஒரு பெண்ணோடு உள்ள இணைப்ப பெற்றோர் தகப்பனாருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே வாக்குவாதம் உண்டாச்சு. உடனே இவன் சொல்லிட்டான், கோபத்தோடு வெளியே வந்துட்டான். இப்போ குடும்பத்தை நடத்த வேண்டியது யாரும் இல்லை, இவனை தான் நம்பி அந்த குடும்பம் இருந்துச்சு. இவன் சம்பளத்தில் தான் அந்த குடும்பம் நடத்த வேண்டிய, ஏன்னா அப்பா ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. இவனுக்கு வேலை வாங்கி தரத்துக்காக அந்த அப்பா வயசானவர் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேருடைய கால பிடிச்ச என்னுடைய மகனுக்காக, நீங்க மூத்த மகன், இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பே அவன் தான் இருக்குது, நான் இன்னும் ரிட்டையர்ட் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படியாவது என் மகனுக்கு வேலை தரமாட்டீங்களா கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையை வாங்கி கொடுத்திருப்பார். ஆனா கடைசியில பாருங்க, விட்டு விட்டே இந்த பையன் போயிட்டான். இப்ப அந்த வீடு எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கு தெரியுமா? மூத்த மக பிஏக்கு போறா, காலேஜுக்கு போகணும்னா பஸ்ல ஏறிதான் போகணும், கன்செஷன் டிக்கெட் பணம் வாங்க, டிக்கெட் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். பணம் கேட்கிற அப்பா காலேஜுக்கு, அப்பா சொல்லாங்க, எந்த பணத்தை நான் உனக்கு தர்றது, நானே கூலி வேலை செஞ்சுதான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறேன், பஸ்ஸுக்கு பணம் கொடுக்க எனக்கு முடியாது, நீ இனிமே காலேஜ் போகாத நின்று. அப்பா ஒரே ஒரு வருஷம் தான் பா இருக்குது, நான் எப்படியாவது போய் படிச்சிடறேன் பா. இல்லம்மா, கடன் வாங்கி தாப்பா, அது எப்படிமா அடைக்க முடியும்? என்னால முடியாது. அவ கண்ணீர் விட்டா, அவ காலேஜ் நின்று போச்சு. ரெண்டாவது மக அவளும் காலேஜ் படிக்கிற, அவளையும் நிறுத்திட்டாங்க. மூணாவது பையனா லோக்கல் ஹைஸ்கூல் போயிட்டு இருக்கிறான், அவ கண்ணீரோடு இருக்கிறார். மூத்த மகளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? காலேஜ் இந்த கடைசி திறந்து நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தவா, திடீர்னு நிறுத்தப்பட்ட உடனே அவளுக்கு ஷாக் உண்டாயி பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாரோடையும் பேசுறதில்ல, ஒரு பக்கமா இப்படியே பாத்துக்கிட்டேதான் இருப்பா. சாப்பாடு ஊட்டி கொடுத்தா சாப்பிடுவா, ட்ரெஸ் உடுத்தனா உடுத்திக்குவா, அப்படிதான் இருப்பாவா. இவ கண்ணீரோட அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில மூத்த சகோதரி இருக்கிறா, இளைய சகோதரி வீட்டு வேலை எல்லாம் கவனிக்கிறா. அவங்க அம்மா அங்க அடுப்பு பக்கத்துல சாப்பாடு வெந்துட்டு இருக்குது, கணத்துல கையை வச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா பழக்கம் இல்லாத நெல்லு போய் வயல்ல போய் நெல்லு நட்டுட்டு பணம் உண்டாக்குற, எப்படியோ கூலி வேலை செய்யணுமே, பிள்ளைகளை காப்பாத்தணுமே, நெற்றி வேறவை நிலத்துல விட கஷ்டப்பட்டு இருக்கிறார். இவன் கேக்குறான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, நான் நேசிச்ச பெண்ண கல்யாணம் கட்டுறது தப்பா? என் குடும்பத்துக்கு வந்த இந்த வேதனைக்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிற வாலிபர்கள் உண்டு. இஷ்டம் போல ஜீவிக்கிறது, இஷ்டம் போல ஜீவிக்கிறது. வாசத்துல உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ தவறான விதத்துல நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா நீ பின்னாடி நீ அனுபவிக்கிற வேதனையை நீ நல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா அம்மா கண்ணீர் விட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாதுங்க, நிச்சயமா வாழ முடியாது. உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருக்க முடியும்.
வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீ பூமியில தீர்க்காயசா ஜீவிக்கணும்னாக்கா உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்பா அம்மாவை நீ கணம் பண்ணலனா நீ சந்தோஷமா வாழ முடியாது. பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆனா நிம்மதி இருக்கவே இருக்காதுங்க. அருமையான தேவனுடைய மக்களே, வாலிப தங்கச்சி தம்பிமார்களே, உங்களுடைய வாழ்க்கை நீங்க இந்த ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. கண்கள் போன வழிக்கு தயவுசெய்து போகவே போகாதீங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு, கிறிஸ்தவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கு போற இருக்குது. உனக்கு பெற்றோர்கள் இருக்கலாம், உனக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க, சபையினுடைய தலைவர்கள் இருக்கலாம், உன்னுடைய காரியத்தை பொறுப்பு இருப்பதற்காக. ஆனா நீயாகவே எந்த காரியத்தையும் தெரிந்து கொள்ளாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னாக்கா இப்படிப்பட்ட காரியத்தை நீ சிந்திக்கிறது உனக்கு நல்லது. ரட்சிக்கப்பட்டவங்க கூட இந்த விதமான வலைகளுக்குள்ள விழுகிறதுனால என்ன ஆகுது தெரியுங்களா? தேவனோடு உள்ள அந்த உறவு நின்னு போயிடும். கில்டி கான்சியஸோட தான் நீ ஒவ்வொரு நாள் காலையிலயும் ஜெபம் பண்ணுவேன், மெக்கானிக்கலா ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஒரு குற்ற உணர்வு உன்னுடைய உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும். ஏன்னாக்கா கர்த்தரை நீ கேட்காம நீயாகவே இணைத்துக் கொண்ட இணைப்பது. பெற்றோர்களுக்கு தெரியாம உனக்கு ஒரு ரகசிய தொடர்பு ஏற்பட்டிருக்குது. ஆகவே கர்த்தரோடு என்ன மூஞ்சில எந்த முகத்துல நீ போய் முழிக்க முடியும்? ஆகவே உனக்கு அந்த குற்ற உணர்வு உனக்கு இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்ட நீ இப்படிப்பட்ட ஒரு வலைக்கு விழுந்தாலும், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நீ கர்த்தரோடு உள்ள உறவு உனக்கு நல்லாவே இருக்காது. ஆகவே முதல்ல நல்லா இருக்குங்க, ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீ நினைச்ச மாதிரியே நீ மேரேஜ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நாள் இருக்குது, புயல் வரும், கடல் கொந்தளிக்கும், அப்ப நீ கண்ணீர் விட்டு கதறுவ. அந்த நாள் வரும்போது தேவன் மௌனமாக இருப்பார். கர்த்தரை நீ தேடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆரம்பத்திலே நீ பிரயாணம் பண்ணி போற சமயத்துல, சாமி என்னுடைய எண்ணங்கள் இப்படி அலையுது, நான் இதை நான் நேசிக்கணும் போல எனக்கு தோணுது, ஆனா உமக்கு அது பிரியமா கர்த்தாவே? நான் உங்களுடைய பிள்ளை இல்லையா? எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு? எனக்கு ஏன் இந்த சிந்தை வந்துச்சு? கர்த்தாவே என கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும் சுவாமி. இது உங்களுக்கு சித்தமா இருக்குமானாக்கா பெற்றோர்கள் மூலியமா இந்த காரியத்தை வாய்க்க செய்யும். சாட்சி கட்ட நிலைமையில அங்கே இங்கேயும் நாங்க சுத்தி தெளிஞ்சு, கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட இவன் பத்தியா, அவளோட போறா, அவனோட போறான் பத்தியா என்னெல்லாம் மத்தவங்க உண்மை தூஷிக்காதபடி என்ன நான் கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும். என்னுடைய எல்லா வாழ்க்கைக்கு நீர் தானே பொறுப்பு சுவாமி என்று சொல்லி வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்வீங்கனாக்கா குற்ற உணர்வோடு கூட கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டுமா தம்பி? உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, கர்த்தரே உனக்கு அமைச்சு தருவார். கர்த்தர் நம்மளவங்க இதுவரைக்கும் கைவிடப்பட்டதே கிடையாது. ஆரம்பம் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஆரம்பம் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி வருகிற விளைவுகளை நீ தான் அனுபவிப்பேன். இந்த படகுக்கு வந்த வேதனை என்ன? ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்ச தூரம் போற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் இருள் வந்தது. இருள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இருள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய சந்தோஷம் இல்லாத ஒரு காரியம். இருளுக்கு அப்புறம் கொந்தளிப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னுடைய வாழ்க்கையில இருள் வந்திருக்குதா? உன்னுடைய ஜீவத்துல இருள் இருக்குதா? வாசி பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:20 சொல்லுது, தீமையை பகிக்கிறவன் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகிக்கிறான், தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்துல வராதிருக்கிறான். அவன் வெளிச்சத்துக்கு வரத்துக்கு பிரியம் இல்ல, ஏன்னா தன்னுடைய கிரியை வெளியே தஞ்சிருமே. முன்ன மாதிரி போல்டா பேச மாட்டான், ஜெபிக்க மாட்டான், கூட்டத்துக்கு வரமாட்டான், ஜப கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன்? சம்திங் ராங். என்னமோ ஒரு தம்பிக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்துருச்சு, குடும்பத்துல என்னமோ ஒரு காரியம் வந்துருச்சு, அதனாலதான் இப்ப ஃபெலோஷிப்புக்கு வர்றது இல்ல. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம், முன்ன நல்ல ஊழியத்துக்கு வருவாங்க, முன்னெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க, ஆனா இப்ப ஏன் அந்த உற்சாகம் இல்லைனாக்கா உன்னுடைய வாழ்க்கையில என்னமோ ஒரு காரியம் இருக்குது. தீமை செய்யறவன் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க, அவன் வெளிச்சத்துக்கு வரவே மாட்டான். ஒரு இடத்துல ஜபம் பண்றதுக்கு கூட்டம் முடிஞ்சு, நான் தங்கன வீட்டுல இருக்கிறவங்க ஜபிக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி வந்தாங்க. ஏன்னா விடிகாலம் போயிடுவேன் இல்லையா, அதனால ராத்திரியோட ராத்திரியா ஜபிச்சலாம்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த வீட்டினுடைய தலைவர் வந்தார், ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை கேட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே போனார். அப்புறம் அவங்க அம்மா அவனுடைய மனைவி கேட்டாங்க, என்னங்க நான் கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் நான் தான் அழுதுக்கணும் தவிர நீங்க அழுத நான் பார்த்ததே கிடையாது, இது எப்படிங்க, இது என்ன விஷயம்? அப்பதான் அவர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையின் அநேக ரகசியங்கள் தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அடுத்தது அந்த சகோதரி வந்தா ஜெபம் பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. அடுத்தது மகள் வந்தா ஜெபம் பண்ணி போயிட்டாங்க. அடுத்தது இன்னொரு மகள் இருக்கிறா, அவளும் ஜெபம் பண்ணி போயாச்சு. மூணாவது ஒரு பையன் இருக்கிறான், அவன் இப்பதான் காலேஜுக்கு போயிருக்கான், அவனை போய் சமயம் எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு, நீ போய் ஜெபம் பண்ணுப்பா, நான் போக மாட்டேன். நீ போப்பா, நீ என்ன எல்லாம் ஜெபம் பண்ணி, நீ மாத்திரம் என்ன இல்ல நான் விடிகாலம் ஜெபிச்சுக்குவேன், இல்ல தம்பி குடும்பமா நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம், நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா. அவனுக்கு அது இஷ்டம் இல்ல, அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, என்னடா நீ இப்படி பிடிவாதம் பண்ற, அவர் காத்துட்டு இருக்காரு, போய் ஜெபம் பண்ணிட்டு வா. அப்ப அவன் ஒரு கண்டிஷன் சொன்னான், சரி நான் போறேன், ஆனா நீங்க யாரும் பக்கத்துல இருக்க கூடாது, பக்கத்துல யாரும் நிக்க கூடாது அப்படின்னு சொன்னான். சரிடா நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னான்.
நேரம் உள்ள வந்தான். உள்ள வந்தா என்ன பண்ணான், கதவை தாப்பால் போட்டான், ஜன்னல தாப்பால் போட்டான், இந்த ஜன்னல தாப்பால் போட்டான், தாப்பால் போட்டு ஓடி வந்து கீழே பண்ணிச்சு. டாக்டர் டாக்டர் நீங்க ஒன்னும் பேசாதீங்க, ஜெபம் பண்ணி மாத்த அனுப்பிச்சீங்கன்னா போதும், நீங்க ஒன்னும் என்கிட்ட சொல்லாதீங்க, ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு அவன் ஆள ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிருக்க டாக்டர், என்ன மன்னிச்சிருக்கேன். ஏன் அப்படி அழுதான் தெரியுங்களா? உடனே அவனை தூக்கி, என்னம்மா ஏன்பா அழுகிறேன், என்ன விஷயம்? நானே அந்த ஊருக்கு வந்த உடனேயே நான் எழுத வேண்டிய கடிதங்களுக்கு எல்லாம் எழுதி அட்ரஸ் எல்லாம் எழுதி நான் என்ன பண்ணேன், கத்த லெட்டர் 40-45 லெட்டருங்க, ஃபாரினுக்கு போக வேண்டிய லெட்டருங்க, இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சு அவன் கையில 75 ரூபாய் கொடுத்து, இதப்பா இதெல்லாம் ஃபாரின் போன்றது, இது சிங்கப்பூர், இது அரேபியா, துபாய், மஸ்கட் போறது, இதுக்கெல்லாம் வந்து 120 ரூபாய், 20 பைசா, 1 ரூபாய், 80 பைசா, 90 பைசா, இப்படி எல்லாம் இதுல ஓட்டணும், இதெல்லாம் ஃபாரின் தனியா வச்சுக்கோ, இது வந்து லோக்கல் கடிதம், 25% போதும் பா, இது 25% இதுல ஒட்டி நீ போஸ்ட் பண்ணு, இது வந்து ஃபாரினுக்கு போறது, இதுக்கு வந்து ஸ்பெஷல் பணம், அதப்பறம் அது மேலேயே குறிச்சு இருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் 2 ரூபாய் 50 பைசா, 1 ரூபாய் 50 பைசா, இதெல்லாம் ஒட்டி நீ போட்டுக்கோ, 75 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், போய் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டுன்னு. இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, இந்த லோக்கலுக்கு போக வேண்டிய 25% எல்லாம் ஒட்டி அனுப்பிச்சிட்டான், இந்த ஃபாரினுக்கு போறது இருக்குது பாருங்க, அதை மாத்திரம் கம்முன்னு ஸ்டாம்ப் ஓட்டாம பாக்ஸ்ல போட்டான். ஏன்னா கடல் கடந்து போத டாக்டர்கிட்ட யார் வந்து சொல்ல போறா அப்படின்றது நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை. இந்த பணத்தை என்ன பண்ண, ஃபாரின் மணி ஒட்ட வைக்க வேண்டிய ஸ்டாம்புக்குரிய பணம் கொடுத்தனே, அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நேரா சினேதமார்ட்ட போய் அங்க பக்கத்துல இருக்கிற சினிமா தியேட்டர்ல போய் மேட்னி ஷோ நல்லா பார்த்தோம், மத்தியான சாப்பாடு நல்ல ஹோட்டல போய் நல்லா மூக்கு பிடிக்க தின்னாங்க. அப்பவும் செலவு பண்ணி மீதியா போச்சு, அது செலவு பண்ணவே முடியல, முன்ன பின்ன செலவு பண்ணிருந்தா தானே தெரியும், ஆகவே பணத்தை செலவு பண்ண முடியல. உடனே அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா என் பாக்கெட் எல்லாரும் பரிசோதனை பண்ணுவாங்க, எங்க அக்காக்கு அது ஒரு கெட்ட குணம் இருக்குது, ஆக நீ என்ன பண்ற, நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம இன்னொரு மேட்னி சினிமாக்கு போகலாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தன் கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் மார்னிங் ஷோ பார்த்தான், மேட்னி ஷோ பார்த்தான், அப்புறம் ஹோட்டல போய் தின்னான், எல்லாம் பணம் செலவாய் போச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கு பிள்ளை மாதிரி கூட்டத்துக்கு வந்தான், பேசணும், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் நடந்த விஷயம். இதை எங்க ஆவியானவர் வெளிப்படுத்திடுவாரோன்னு ஒரு பயம், ஜெப பண்ணத்துக்கு வரமாட்டாங்க, அத்தனை பேர் சொல்லிட்டும் வரவே இல்லை. இதை யாராவது அப்பா அம்மா முன்னாடி சொல்லிட்டாக்கா என் மானம் போயிடுமே, எப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஸ்டாம்ப் கொடுத்த பணத்தை இப்படி ஹோட்டலுக்கு போயிட்டான்னு சொன்னாக்கா எவ்வளவு அசிங்கமான காரியம். தீமை செய்கிறவன் ஒளிநிடத்துல வருவதற்கு அவனுக்கு இஷ்டமே இருக்காதுங்க, ஆவிக்குரிய கருத்தை ஈடுபடுறதுக்கு இஷ்டம் இருக்காது. வீட்டுல ஜெபம் பண்றோம், எல்லாரும் ஜெபம் பண்ண முன்பு வந்திருக்காங்க, ஏன் பிரதர் அவர் மாத்திரம் அங்க போய் நிக்கிறாரு, என்ன விஷயம்? இல்ல நீங்க அங்கிருந்தே ஜெபம் பண்ணுங்க பரவாயில்ல, அல்லது பிரதர் கிட்ட வாங்க, இல்ல பிரதர் நீங்க அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, கிட்ட வராதுங்க, கிட்ட வராதுங்க. ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் தெரியுது உள்ள போயிருக்கிற அந்த உள்ள குடிச்சிருக்காரு, அந்த வாசனைய மூக்குக்கு வரக்கூடாதான், அது எந்த அளவுக்கு தூரம் இருந்தா நாத்தம் வராதோ அந்த அளவுக்கு தூரம் தள்ளி நின்றுட்டு இருக்கிறாரு. தீமை செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான், ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, தேவனுடைய மக்களோடு கூட உறவாட மாட்டாங்க, அவங்க பிரித்து வைக்கப்பட்டவே இருப்பாங்க. இந்த இடத்திலும் அதே மாதிரி தான், இருள் வந்தது, உங்க வாழ்க்கையில இருள் வந்திருக்குது. காரணம் என்ன, உங்க தவறு என்னமோ உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற, அதனாலதான் இருள் வந்து விட்டது. இப்ப என்ன சம்பவிக்குது பாருங்க, இருள் வந்ததுக்கு அப்புறம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, கடல் கொந்தளிக்கிறது மாத்திரம் இல்ல, புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, காத்து வீசுது, கடல் கொந்தளிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு தண்ணிக்குள்ள முங்க போகுது. இந்த நேரத்துல இவர்கள் படுகிற வேதனையை பார்த்து இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்தார், கடல் மீது நடந்து வர்றாரு. அவரை பார்த்த உடனே இவங்க நினைச்சிட்டாங்க, என்னவோ ஒரு பெரிய ஆவேசம் போட்டிருக்குது, இது என்னங்க, இது கடல் மீது நடந்து வருது, இது என்னவா இருக்கும், என்னவா இருக்கும். அவரே ஏத்துக்கொள்றதுக்கு அவங்க விருப்பப்படவே இல்லை, பயந்தார்கள் வேதபுஸ்தம் சொல்லுது. ஏன் பயம், எதுக்காக பயம்? மனோதத்துவ புஸ்தகத்துல பயத்தினுடைய காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களே, ராத்திரியானா பயம், பகலானா பயம், என்னால் பேச முடியல, பார்க்க முடியல, என்ன அறியாம ஒரு பயம் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? மனோதத்துவ ரீதியில சொல்ல போனா சந்தேகம் இருக்கிறவனுக்கெல்லாம் பயம் வரும், சந்தேகம் இருக்கிறவனுக்கெல்லாம் ராத்துல படுத்து பெட்ஷீட் எல்லாம் போட்டு தலையெல்லாம் மூடிக்குவாங்க நிறைய பேர், கொஞ்சம் சின்ன கேப் கூட தெரியவே கூடாதுங்க அந்த பெட்ஷீட்டுக்குள்ள, அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் எடுத்து போட்டுக்குவாங்க, எப்படியாவது ராத்துல எப்படி எப்படி கொஞ்சம் அந்த கேப்ல தெரிஞ்சாக்கா, அது என்ன, அது ஜன்னல் பக்கம் என்னமோ ஆடுது, அது என்னங்க, அது வாழை எல்லாம் ஆடுதுங்க, அல்லது அந்த மரத்தினுடைய கிளை ஆடுது. இவருக்கு ஏன் அந்த பயம், என்னோட கூட வந்த அந்த ஊழியக்கார் பயப்பட்டு ஏன் பேண்ட பார்த்தே பயப்பட்டாரு, அதே மாதிரிதான் சந்தேகம் இருந்தா பயம் வரும். இவங்க இயேசு கிறிஸ்து இவளை ரட்சிப்பதற்காக இவளை காப்பாற்றுறதுக்காக வர்றாரு, ஆனா இவங்க பயப்பட்டாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் சரியான தேவனை அவங்க நம்புறதுக்கு அவங்களுக்கு முடியல. உன் வாழ்க்கையில நீ சந்தேகம் இருக்கிறதுனால தான் உனக்கு வியாதி சுகமாகறதுக்காக அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு அங்க போய் மந்திரிச்சு கட்டுற, இங்க போய் மந்திரிச்சு கட்டுற, என்னென்னமோ எல்லாம் மந்திரிச்சு எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன், தகர்த்த வாங்கி வச்சுக்கிறேன், ஜோசியம் பாக்குறேன், கைரேகை பாக்குறேன். ஏன் சந்தேகம், நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோமோ இல்லையோ, இந்த வியாதி சுகமாகுமோ ஆகாதோ, கிறிஸ்துவ தானே, என்னத்துக்காக நம்ம அங்கெங்கெல்லாம் போகணும்,
இதே திருகோணமலையில உங்களுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் என்ன தெரியுங்களா, தவறான மற்ற தெய்வத்துக்கு வணங்கின அநேக மந்திரிச்ச காரியங்களில் நீங்க ஈடுபடுறீங்க. இதுதான் ஆவியானவர் காண்பிக்கிற ஒரு முக்கியமான காரியம். மந்திரிச்ச காரியம் உடைய வீட்டுல இருக்குதா? மந்திரம் தந்திரங்களில் நீ ஈடுபடுறியா? பில்லுசூனிய கட்டுகளில் நீ ஈடுபடுறியா? கேட்டாக்கா என்ன பண்றதுங்க? ஜெப பண்ண கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கலையே, அங்க அற்புதம் நடந்துச்சே, இங்க அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க இல்ல நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எல்லா இடத்துல அற்புதம் நடக்குதுங்க. அற்புதத்தை நடக்கிறதுனால நம்பி ஏமாந்து போயிடாது. ஒரே ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், பிசாசுக்கும் அற்புதம் உண்டாக்குற சக்தி உண்டு. பிசாசும் அற்புதம் செய்ய முடியும். மோசையுடைய காலத்துல மோச தடியை கீழே போட்டப்போ பாமா மாறிச்சு. அதே மாதிரி மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. மோச என்னென்ன செய்தானோ அத்தனை அதிசயங்களையும் மந்திரவாதிகளும் செய்தாங்க. ஆனா ஒரு பேனை உண்டாக்க முடியல. பேனை மோச உண்டாக்கணும், அவன் உண்டாக்க முடியல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசுக்கு இருக்கிற வல்லமை வல்லமை, ஆனா தேவனுக்கு இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் அங்கெல்லாம் போறதுடைய நோக்கம் என்ன? என்ன பண்றது? பிறகு இத்தனை வருஷம் நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், என் மக காரியத்துல ஒண்ணு நடக்கவே இல்லை. பாருங்க, அங்க போனேன், அங்க கொஞ்ச நாள் போய் இந்த பணம் கொடுத்தேன், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாமா? நான் இல்லன்னு சொல்லல, நான் அதை நம்புறேன். ஏன்னா என் கண் முன்னாடி எத்தனையோ குடும்பத்துக்கு அப்படி நடந்திருக்குது, நான் நம்புறேன். ஆனால் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற எந்த அதிசயங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகவே போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்பவுமே வேதனை இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஒரு ஒரு உபதேசியாரு, அவங்க எங்க ஆஸ்பத்திரியில உபதேசருடைய மனைவி ஊசி போடுறதுக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க டாக்டர், நான் வந்து இந்த மாதிரி இந்த வியாதி வந்து ரொம்ப வருஷமா 1.5 வருஷமா இருக்குது. நான் போகாத ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க, சாப்பிடாத மாத்திரையே கிடையாதுங்க, நான் குத்தி வைக்காத இன்ஜெக்ஷனே கிடையாதுங்க. வர்ற வியாதிஸ்தரெல்லாம் அப்படிதான் சொல்றதுங்க எல்லா டாக்டர்கிட்ட, ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா குத்துவான்னு சொல்லிட்டு. நான் பார்க்காத டாக்டரே இல்லைங்க, நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லைங்க அப்படிதான் சொல்றது. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அத்தனை ஆஸ்பத்திரி பேரை அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் நான் பரிசோதனை பண்ணி பார்த்தப்பாடு சொன்னேன், என்னம்மா இது ரொம்ப நல்லா, ஒன்னும் வியாதி ஒன்னும் பெரிய வியாதி இல்லையே, 11வது நாளே உனக்கு சரியா போயிடுமா? நிச்சயமா 11 நாள் ஊசி வந்து போட்டுக்கோ, ஒரு கோர்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது போட்டுக்கோ, உனக்கு நல்லா போயிடும். 3 நாள்ல உனக்கு மாற்றம் தெரியலனாக்கா நீ அப்புறம் நீ சொல்ல. அப்படிங்களா? 11 நாள்ல நல்லா ஆகுதுன்னா நான் ஏங்க இந்த 1.5 வருஷமா இப்படி இருந்திருக்கிறேன்? ஐயோ நான் தெரியாம போயிட்டேனே. அப்படின்னா இன்னைக்கே ஊசி ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இன்ஜெக்ஷன் லோட் பண்ண, லோட் பண்ணி குத்துனா. அது டீப் இன்ட்ராமஸ்குலர், கொஞ்சம் ஆழமா ஊசி போடணும். அது அதனால சதை இருக்கிற இடத்துல தான் குத்த முடியும். இது இந்த அம்மா எலும்பு தோலுமா இருக்காங்க, எங்க குத்தினாலும் டங்கு டங்குன்னு எலும்பு தான் இருக்குதே தவிர சதை இல்லை. ஆகவே நான் சொன்னேன், அம்மா நீங்க அந்த டேபிள்ல படுத்துங்க, கொஞ்சம் பாவடை லேசை லூஸ் பண்ணீங்கன்னாக்கா நான் இடுப்புல ஊசி குத்துறேமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஏறி படுத்துக்கிட்டாங்க. நான் போய் ஊசி குத்தலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா, பாருங்க இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க. அந்த கயிறுல முடிச்சு முடிச்சா முடிச்சு முடிச்சா என்னென்னமோ கட்டி, மஞ்சள் துணியில கட்டி வச்சிருக்காங்க, தாயத்தை தகரத்துல கட்டி வச்சிருக்காங்க, அங்க அங்க தொங்கி தொங்கி தொங்கி கிடக்குது. நான் சொன்னேன், என்னம்மா இது, என்ன இதெல்லாம் முடிச்சு முடிச்சா தொங்கி வச்சிருக்குது, என்ன விஷயம்? அவன் சொன்னா, அது ஒண்ணு இல்ல டாக்டர், அது ஒண்ணு இல்ல, அதனால ஒண்ணு தப்பு இல்ல. அதே பாருங்க, எங்க வீட்டுல வந்து என் வியாதிக்காக சொன்னாங்க, 175 ரூபாய் செலவு பண்ணி மந்திரிச்சு எங்க மாமியாரே எனக்கு கொடுத்தாங்க. நான் படுற வேதனையை பார்க்காம ஏங்க நீங்களே சொல்லுங்க, மாமியார் கொடுத்து நான் வேண்டாம்னு சொல்லாங்களா? என்கிட்ட நியாயத்துக்கு வர்றாங்க, மாமியார் கொடுத்து வேண்டாம்னு சொல்லாங்களா? அதனால தாங்க நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி கொடுத்ததெல்லாம் வாங்கி வாங்கி வாங்கி கட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அவருமா இவர் உபதேசியாருடைய மனைவி தானே, அவருமா சீக்கிரம் அவரு சீக்கிரம் அவரு. அந்த அம்மாவுக்கு அவுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. வேண்டாம், அவர் போட அவுத்து முந்தானில எடுத்து ஓவனா ஓவனா கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், ஏன் முந்தானில கட்டுற, வீட்டுக்கு போனவன் திருப்பி கட்டிக்கிறதுக்கா? போய் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுமா, அந்த குப்பை கூடல போடு. ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறிகிறாங்க, ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறிகிறாங்க. கடைசியில ஒரே ஒரு தாயத்து தகரத்துல செஞ்சது, அது ஒன்ன மாத்திரம் வயிற்றுல வச்சு எப்படி பொத்தி புடிச்சு முடி கவுந்து படுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், என்னமா அது ஒன்ன மாத்திரம் வச்சிட்டு இருக்கிறேன், ஏமா அது அது அவுக்குல? அப்ப அவங்க சொன்னாங்க, அது வேற ஒண்ணு இல்லடா, அது நம்ம விஷயம் தான். அது என்னமா நம்ம விஷயம், என்னையும் சேர்த்துற இதுல என்ன, அது நம்ம விஷயம்னாக்க என்ன அர்த்தம்? என்ன டாக்டர், நீங்க ஊசி போடுறத விட்டு அங்க இங்கெல்லாம் உங்களை யாரு பார்க்க சொன்னா? இத பாருங்க, இது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், இது இது வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த தாயத்தை வெளியெடுத்தாங்க. எழுத்து அது மேல ஒரு கப் இருக்குது, அதை பிச்சுட்டு உள்ள ஒரு காயத்துல ஒரு பேப்பரை சுத்தி வச்சிருக்காங்க. அந்த காயத்தை வெளியெடுத்தாங்க, வெளியெடுத்து பிரிச்சு பார்த்து, நாங்க படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. உடனே எடுத்து பார்த்தேன், பார்த்தா பரமண்டல ஜபமும் விசுவாச பிரமாணம். பரமண்டல ஜபத்தை பேப்பர்ல எழுதி வயிற்றுல அமுத்தி பிடிச்சுக்கிட்டா வியாதி நல்லாயிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு சுகத்தை பெறது, ஷார்ட்கட்ல சுகத்தை பெறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தேவனுடைய பாதத்துல காத்திருக்க இஷ்டம் இல்ல, ஜெபிக்க இஷ்டம் இல்ல, குறுக்கு வழியில
யாராவது அவங்க தொடமாட்டாங்களா, இவங்க தொடமாட்டாங்களா, இப்படி சுகப்பட மாட்டாங்களா, இப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இந்த அம்மா செஞ்சனுடைய காரணம் என்ன, என்ன பண்றது, இத்தனை வருஷமா நானும் ஜெபம் பண்ண, இயேசுவோடு தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு சுகம் கிடைக்கலையே, ஆகவே தான் நான் இப்படி எல்லாம் அவங்க அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய மக்களே, ஒன்னு தேவனுடைய புத்தகம் 3:12 சொல்லுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே வாசிங்க என்ன, 2 Timothy 3:12 என்ன வசனது, 3:12 கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் எல்லாரும் துன்பப்படுவாங்களாம். மனசு இருந்தா கூட போதுங்க துன்பப்படுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ பக்தியா நடக்கணும்னு ஆசைப்படுவேன் கர்த்தருக்குள்ள, இன்னும் இன்ன விட முன்ன விட கொஞ்சம் நல்லா பெய்த்ஃபுல்லா ஜீவிக்கணும்னு ஆசைப்படலாம், உடனே துன்பம் உனக்கு வரும், பிரச்சனை வரும். ஏன்னா இதான் கிறிஸ்துனுடைய வழி, இதுதான் நீ புரிஞ்சுக்கொள்ளணும். இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், இதான் கிறிஸ்துனுடைய வழி. அப்ப இந்த வழியில நீ கிறிஸ்துவிட்ட கேளு, வியாதிக்காக கேளு, பிரச்சனைக்காக கேளு, கேட்டு சுகம் கிடைக்கலனாக்கா அனுபவிக்க கத்துக்கோ, இதாங்க கிறிஸ்துனுடைய வழி. கர்த்தாவே நான் கேட்டேன், நீ சுகம் தரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இதோட தான் நான் வாழணும்ன்றது உனக்கு சித்தமான, சகிக்கும் பலத்தை எனக்கு தாரும், சகிக்கும் எனக்கு பலத்தை எனக்கு தாரும், இதாங்க உண்மையான விசுவாசனுடைய ஒரு ஜெபம். ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு அநேக பேரு மற்ற இடங்களுக்கு போறனுடைய நோக்கம் என்ன, இயேசுடைய ஜெபம் பண்ண கிடைக்கல, ஆகவே அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே அங்க போக கூடாது, இயேசுவோடு மாத்திரமே நீ ஜெபிக்கணும், இயேசுவோடு மாத்திரமே உறவு வைத்துக் கொள்ளணும், இயேசுவோடு அவருடைய பாதத்தில் மாத்திரமே நீ காத்திருக்கணும். வேற எந்த பசுத்தவான்களுடைய பாதத்திலும் காக்க வேண்டாம், எந்த மனுஷனுடைய பாதத்திலும் நீ காக்க வேண்டாம், எந்த செத்து போன பசுத்தவான்களிடத்திலும் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இயேசுவோடு மாத்திரமே உன் ஜெபம் இருக்கட்டும். அதான் வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்குது. தீமத்தினுடைய புத்தகம் 2:5-6 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருத்தன், அது யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு மத்தியஸ்த ஜபம் பண்றவர் இயேசு, அவரோடு மாத்திரமே உடைய உறவு வைத்துக்கோ. பாருங்க இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம், இந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்ன, சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளிலே சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன், அவர் கடல் மீது நடந்து வருவாரான்னு சந்தேகப்பட்டாங்க, ஆகவேதான் அற்புதம் காண முடியவில்லை. இயேசாமி ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும் போது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, சுகத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார், ஆமா நான் இதை உனக்கு சுகமாக்கி தருவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, இந்த விசுவாசத்தை முதல்ல வச்சுட்டு தான் அப்புறமே கிரியை ஆரம்பிக்குது. அது விசுவாசம் இல்லாம நீ கிரியை எதிர்பார்க்க முடியாது. முதலாவது நீ சந்தேகத்தை நீக்கி போடணும், கிறிஸ்து என்னை நேசிக்கிற தேவன் நீ விசுவாசிக்கணும், அப்ப நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் நீ எதிர்பார்க்கலாம். பாருங்க இயேசு நடந்து வர்றார், இவர்கள் பயப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன போது அதுக்கப்புறம் தாங்க அவங்க விசுவாசம் வந்துச்சு. எப்ப விசுவாசம் வந்துச்சு, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டப்போ விசுவாசம் வந்துச்சு. இப்ப உனக்கு விசுவாசத்து குறைவு என்ன, பைபிளை நீ படிக்காதனால்தான் உனக்கு விசுவாசம் வர்றதில்ல, வசனத்தை நீ சரியானபடி நீ படிச்சனாக்கா விசுவாசம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். நீ பைபிளை சரியா படிக்கிறதுல, கோயிலுக்கு சரியா போறது கிடையாது, அப்ப வேதனை வந்தா மாத்திரம் நீ வேதனை படுற. காரணம் என்ன, விசுவாசம் உனக்கு பூர்ணப்படாத காரணம், நீ பைபிளை சரியா நம்புறது இல்ல, பைபிளை சரியா நீ படிக்கிறது இல்ல. ஆகவே இவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவர்கள் எல்லாம் விசுவாசிச்சாங்க, உடனே படகுல ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நடந்துச்சு, காற்றும் கடலையும் தேவன் அடக்கி போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். சரி, இன்னும் அடுத்த ஒரு படகு நம்ம பார்க்கலாம், அது மாத்திரம் வாசி நமக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:23 வாசிங்க, மத்தேயு 8:23 மிகுந்த அமைதல் உடனே உண்டாயிச்சு. இப்ப இந்த படகுலையும் பாருங்க, ஒருத்தர் படகுல எல்லாருமே பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க, இதுலயும் நல்லா அனுபவப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போச்சு படகு, ஒண்ணு குழப்பமே இல்லைங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போச்சு, ஒண்ணு குழப்பம் இல்ல. நடு கடலுக்கு வந்துச்சு, இப்பதான் திடீர்னு கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, படகு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கமுற மாதிரி இருக்குது, வலது பக்கம் போட்டி பாக்குறாங்க, இடது பக்கம் ஓட்டி பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல. அந்த சமயத்துல இவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க. இந்த புயலுக்கு, இந்த கொடுங்காற்றுக்கு, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன, இந்த படகுக்கு. ஆனா பழைய முன்ன சொன்ன படகுக்கும் இந்த படகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. முன்ன படகுல இயேசு இல்லாம இருந்தார், ஆனா இந்த படகுல இயேசு இருந்தார். இயேசு இருந்தார்,
அப்படின்னா ஏசி இல்லாத படகுக்கு தான் இப்படி குழப்பம்னு சொல்றீங்க, ஆனா ஏசி இருக்கிற படகுக்கு எப்படி குழப்பம் வரலாம்? இன்னைக்கு நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜாதியில சேர்ந்தா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா போயிடலாம். இல்ல இல்ல, ஏமாந்து போயிடுவேன். ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல நிலைச்சிருந்து கிறிஸ்துவுக்காக நீ ஜீவிப்பேனாக்கா, நிச்சயம் உனக்கு சந்தோஷமான அந்த பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். சாட்சி இல்லாத எந்த கிறிஸ்துவ ஜீவிதத்திலும் சமாதானம் இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவனுக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. சாட்சி இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில, கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அப்ப கிறிஸ்து இல்லாத உடைய வாழ்க்கை பேர் தான் கிறிஸ்தவனா இருக்கிறத தவிர உன்னுடைய ஜீவியம் கிறிஸ்தவன் அல்ல. இதுக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இந்து ஜனங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேத புஸ்தகம் கிடையாதுங்க, கிறிஸ்தவங்க தான் வேத புஸ்தகம். உன்னுடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உன்னுடைய ஜீவியத்தை கவனிக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை சரியில்லைனாக்கா அவங்க நினைப்பாங்க, ஓ வசனம் இப்படிதான் சொல்லுது போல் இருக்குது, அவங்க தெய்வம் அப்படிதான் இருக்குது போல் இருக்குது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:12-13 வசனம் நினைக்கிறேன், நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள், நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கடவுள் சொல்லிட்டு யாருக்கா தெரியணும்னாக்கா நீ தான் சாட்சி. உன்னை பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் சாட்சியா, நம்மளை பார்க்கும்போது சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல கடைசியில இயேசு கிறிஸ்து மரிச்ச போது அவர் கடைசி கடைசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் செத்து போனாரு, கடைசியா என்னங்க சொன்னாரு? நேரு செத்து போனார், காந்தி செத்து போனார், என்னங்க கடைசியா பேசினாரு? ஏன்னா கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மதிப்பு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு கடைசி கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற சமயத்துல சொன்ன கடைசி வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:1-8 சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளா இதாங்க கேட்டார். பிரசங்கம் பண்ணு சொல்லவே இல்லை, சாட்சிகளாயிரு, அவ்வளவுதான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார். கடைசி வார்த்தைங்க அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் உன்னையும் என்னையும் நம்பி கடைசி கடைசியா கேட்டுக்கொண்டது, எனக்கு சாட்சியாயிரு. உன் ஜீவிய சாட்சியா இருக்கட்டும், நீ போகிற இடம் சாட்சியா இருக்கட்டும், நீ படிக்கிற புத்தகம் சாட்சியா இருக்கட்டும், உன் வீட்டில் இருக்கிற ரேடியோ இருக்குது, அது பாடுகிற பாட்டு சாட்சியா இருக்கட்டும், என்ன விதமான சாட்சி உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்குது? சாட்சி இல்லைனாக்கா நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கவே முடியாதுங்க, சொல்லிக்கவே முடியாது. ஒரு டாக்டர் இருந்தாரு, அவருக்கு மனைவி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் வேற ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா டாக்டர்மாரும் சொன்னாங்க, என்னங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் அந்த மனைவி சொல்லுவாங்க, என் புருஷனை கண்டிக்க மாட்டீங்களா, என் புருஷன் கிட்ட யாராவது போய் சொல்ல மாட்டீங்களா, எப்படி அவர் இந்த மாதிரி வேற ஒரு பெண்ணை நேசி என் வீட்டுக்கே கொண்டு வரேன்றாரு, இது யாருக்கும் நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு கண்ணீர் விடுவாங்க. பர்றவங்க போறவங்கலாம் டாக்டர் எல்லாம் சொல்லி பாத்துட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் சொல்லி பாத்துட்டாங்க, டியோமோ வரைக்கும் போச்சுங்க, அவரும் கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி ரிப்போர்ட் வருதேன்னு யார் சொல்லி கீழ்படியவே இல்லை. கடைசியில ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னோம், ஏன் டாக்டர் இத்தனை பேர் மனுஷங்களாம் சொல்லிட்டாங்க, பெரிய பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க கீழ்படியில, மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆனா தேவனுக்கு நீங்க பயப்படலாம் இல்லையா, கடவுளுக்கு பயம் கூட இல்லாம நீங்க இப்படி இவ்வளவு தூரம் நீங்க கடினமா ஜீவிக்கிறீங்களே, ஏன் நீங்க கடவுளுக்கு பயப்படக்கூடாது? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும், நான் வணங்குற தெய்வத்துக்கு 4 பொண்டாட்டி சார், நான் 4 கேட்கல, ஒண்ணுதான் எக்ஸ்ட்ராவா கேட்கறேன், இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்ற. வாஸ்தவத்துல அவர் சொன்னதுல நியாயம் இருக்குதுங்க, அவர் பிரார்த்திக்கிற தெய்வத்துக்கு அப்படிப்பட்டது. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கு, இதான் நம்ம தெய்வம் கேட்கறது. தேவன் பரிசுத்தமா இருக்கிறார், நீயும் அப்படி நடக்கலாமே, அவர்கிட்ட தப்பு இருக்குதுனாக்கா உங்ககிட்ட தப்பு இருக்கலாம். அப்ப நம்முடைய தெய்வத்தினுடைய கொள்கை என்ன, நிலைமை என்ன, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். உன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். சாட்சி இல்லைனாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சேலத்தில் இருக்கிற ஒரு சபையில ஒரு எலெக்ஷன் ஆனிச்சு, கமிட்டி செலக்ட் பண்ணாங்க பாருங்க, பயங்கர கமிட்டி, எப்ப பார்த்தாலும் தகராறு உள்ள ஒரு கமிட்டிங்க. வரிசையா செலக்ட் பண்ணி பார்த்தாக்கா செக்ரட்டரிக்கு 2 பொண்டாட்டி, கணக்கெழுதுறவருக்கு 2 பொண்டாட்டி, அப்புறமேல இந்த ட்ரெஷர் இருக்கிற பாருங்க பணம் வாங்கி வைக்கிறவரு, அவருக்கு 3 பொண்டாட்டி. வரிசையா அந்த புதுசா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டது. இப்ப இவங்க எல்லாம் இப்படி கமிட்டியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, இப்ப இவங்களை வச்சு சபை நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாரு, எப்படி இருக்கும், என்ன சாட்சி இருக்குன்னு யோசிக்கிறீங்க. எப்படியோ வந்துடுறாங்க சபைக்குள்ள வந்துடுறாங்க, ஆனா எப்படிப்பட்ட சாட்சி நீங்க எதிர்பார்க்க முடியும் பாருங்க. யாராவது ஒரு அம்மா வந்து சபையில வந்து போதகட்டியோ மத்தவட்டியோ சொல்றாங்க, ஐயா என் குடும்பத்தை வந்து நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியாயம் வைங்கயா, நியாயம் வைங்க, ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு வந்துச்சு எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும். சரி, கமிட்டி எல்லாம் மூப்பன்மார்க்கு எல்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க,
கூட்டு போய் அந்த வீட்டுல என்னமா தகராறு, புருஷன் உட்கார்ந்து இருக்கான், மனைவி அழுதுருக்கேன் நின்றுட்டு என்ன தகரா உனக்கு சொல்லுமா, நாங்க நியாயம் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப சொல்ற பாருங்க, வேற ஒண்ணு இல்ல, என் புருஷன் வேற ஒரு பெண்ண நேசிக்கிறான், அவன் அவளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான், இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. தாலி கட்டினவன் நான் இருக்க அவன் வேற ஒருத்தனை நேசிக்கிறானே. இப்ப இந்த செலக்ட் பண்ணாங்களே, எலெக்ஷன்ல எலெக்ட் பண்ணி வந்தாக்காங்களே, இந்த எல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ பயப்படுறதா, நான் கட்டல ரெண்டு பொண்டாட்டி, தா அவர் கட்டிருக்கா ரெண்டு பொண்டாட்டி, தா இவர் மூணு பொண்டாட்டி கட்டிருக்காரு, நாங்களாம் கட்டல, நீ ஏமா கவலைப்படுற, பயப்படாதமா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இப்படிதானே சொல்லுவாங்க, யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சி இல்லாத சபைகள் எத்தனை சபைகள், சாட்சி இல்லாத சபைகள். நம்முடைய சபைகள் எப்படிப்பட்ட சபையா இருக்குது, நம்முடைய கூட்டம் ஜப கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது. நாகர்கோயில இருந்து கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம், ஒரு சபைக்கு முன்னாடி சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது, கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த செக்ஸ்டன் இருக்காங்களே, சர்ச் செக்ஸ்டன், அவரு இந்த கேட்டை பிடிச்சிருக்காரு, ஜனங்க உள்ள வரக்கூடாதுன்னு. கார்ல ஆன் அடிச்சு அடிச்சு பாக்குறோம், யாரும் நகர மாட்டேன்றாங்க. நாங்க நினைச்சா சரி என்னமோ உள்ள யாராவது பிஷப் பிஷப் வந்துருப்பாருக்க, பெரியவர் யாரோ வந்திருக்காங்க, இதை வேடிக்கை பாக்குறாங்க. சரி நாங்களும் இறங்கி அந்த செவத்து பக்கம் நின்று அப்படி எட்டி பார்த்தோம், எட்டி பார்த்தாக்கா அந்த கோயிலுக்குள்ள இருந்து தாம்பால் தட்டு வெளியே வந்து உழுகுது, காணிக்க வாங்குற பை இருக்குது பாருங்க, அந்த பை வெளியில வந்து உழுகுது, சேர் எல்லாம் வெளியே வந்து உழுகுது. அப்ப நான் அந்த செக்ஷனை பார்த்து கேட்டேன், என்னயா என்ன இதெல்லாம், இது என்ன விஷயம், ஜனங்களா கூட்டி நிக்கிறாங்க, சாமான்லாம் வெளியே வந்து உழுகுது. அவன் சொல்றான், ஒண்ணு பயப்படாதீங்க, ஒண்ணு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, உள்ள சர்ச்சி கமிட்டி மீட்டிங் நடக்குது, வேற ஒண்ணு இல்லன்னு சொன்னாங்க. என்ன பயங்கர கமிட்டி மீட்டிங், யோசனை பண்ணி பாருங்க, கமிட்டி மீட்டிங் நடந்தா தட்டு வெளியே வந்து உழுகணுமா, சேர் வந்து உழுகணுமா, என்ன சாட்சி இருக்குது, ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க, ஜனங்கள் வேடிக்கை பாக்குறாங்க, கிறிஸ்தவங்களை ஜனங்க வேடிக்கை பாக்குறாங்க. மானக்கேடான ஒரு விஷயங்க, வேதபுத்தர் சொல்லுது தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். உன்னுடைய உடைகளில் சாட்சி இருக்குதா உனக்கு, அக்காவுடைய உடை தங்கச்சி அவ பார்த்து படிச்சுக்கிறார், அக்கா எப்படி உடுத்துறாங்களோ அப்படிதான் தங்கச்சி, அண்ணன் எப்படி உடுத்துறானோ அப்படிதான் அண்ணன் தம்பியும் உடுத்துவான். உன்னுடைய உடை எப்படி இருக்குது, மத்தவங்களை ஆபாசமான சிந்தைக்கு வழி நடத்துற மாதிரி உள்ள உடைகளை நீ உடுத்துறியா, கேவலமான வழிக்கு அவனுடைய சிந்தைகள் வாலிபருடைய சிந்தைகள் போகிற மாதிரி உன்னுடைய உடைகள் உடுத்துற விஷயத்துல நீ கவனம் இல்லாம இருக்கிறியா. தேவன் கணக்கு கேட்பார், ஜாக்கிரத, நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது உன்னுடைய உடையை நல்லா பாத்துக்கோ, மற்றவருடைய சிந்தைகளை கெட்ட வழிக்கு கொண்டு போகிற அளவுக்கு எந்த விதமான ஆபாசமான உடைகளும் தயவுசெய்து உடுக்க பெற்றோர்கள் அனுமதிக்காதீங்க, பிள்ளைகளும் அதுக்காக சாட்சியோட நீங்க ஜீவிங்க. சாட்சி ரொம்ப முக்கியம், எந்த வீட்டுக்குள்ளயும் சாட்சி, அப்பா அம்மா நல்லா இருந்தா பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. சைக்காலஜி புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்க, மனோ தத்துவ புத்தகத்துல, அப்பா அம்மா சரியில்லாத குடும்பத்துலதான் பிள்ளைகளும் அந்த மாதிரி போயிடுறாங்கன்னு கணக்கு போட்டிருக்கிறாங்க. அப்பா அம்மா ஜெபிக்கிறது இல்ல, அப்பா அம்மாவுடைய குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் தகராறு, பிள்ளைங்க அதை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க, பிள்ளைங்களும் அதே மாதிரி சிந்தையில அவங்க கடந்து போறாங்க. நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகாயுடைய புத்தகத்துல 4 6 வசனம் நினைக்கிறேன், நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் பிள்ளைகளை மறந்தேன்னு எழுதப்பட்டிருக்குது. நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்தேன். நீ பைபிளை வாசிக்கிறத விட்டனா பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க, கர்த்தர் அவங்கள மறந்து போடுவார், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா. நீங்க கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜபத்தோட பைபிள் வாசிப்போட நீங்க கடந்து போங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜபம் பண்ண போறேன். ஒரு சகோதரன் எனக்கு எழுதினாரு, இந்த மாதிரி என்னுடைய மகன் வீட்டை விட்டு காணாம போயிட்டான், எப்படியாவது நீங்க ஜபம் பண்ணி அவன் உயிரோடு இருக்கிறானா செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு மகன் என் சொத்துக்கெல்லாம் அவன் தாங்க

உடனே எங்க வீட்டுக்கு வந்துச்சு, சேலத்துக்கே வந்துச்சு. கேரளா தேசத்துல இருந்து வந்துட்டு மாலை தட்டுல பழம் கொண்டு வந்து வச்சு, டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி என் மகன் வந்து கிடைச்சிட்டான் டாக்டர், இதான் என் மகன், ரொம்ப நன்றி, நாங்க குடும்பமா நன்றி சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். சரி ஆமா, இப்ப எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? அது ஏன் கேக்குறீங்க? இவன் ஏன் வந்தான் இருக்குது டாக்டர், இவன் ஏன் வந்தான் இருக்குது, இவன் செத்தே தொலைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் டாக்டர், ஏன் அப்படி நீங்க அப்படி சொல்றீங்க? என்னப்பாங்க ரொம்ப கெட்ட கெட்ட செய்க, பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க, என்ன பிள்ளைய பத்தியோன்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. என்ன டாக்டர் இவன் ஏன் இப்படி கெட்டு போனா? அது சரி டாக்டர், நீங்க சொன்னீங்களே மகன் கெட்ட கிடைச்சிருவான் எல்லாம் கரெக்ட், அவன் திரும்பி வந்துருவான் எல்லாம் கரெக்ட், ஆனா ஆவியானவர் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இவன் கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம் சொன்னீங்க பாருங்க, அதுதான் தப்பு பண்ணிட்டாரு ஆவியார் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னவர் அவரோ இல்ல இவரோ அல்ல, ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே என்ன குற்றம் அல்ல, ஆகவே உங்களுடைய மனசாட்சியை பொறுத்து நீங்களே யோசனை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த சமயத்தில் அவனுடைய மனைவி எந்திரிச்சு நின்று சொல்றாங்க, ஏன் நம்ம பட்ட வேதனை போதாதா, வேனுடைய ஊழியக்காரன்ட்ட ஏன் நீங்க போய் சொல்லணும், உடனே அவன் பிடிச்சிருக்கிறான், நான் பேசும்போது நீ ஏண்டி பேசுறேன்னு சொல்லிட்டு முந்தானிய பிடிச்சி பிடிச்சி இருக்கிறான். நான் சொன்னேன் முந்தானிய உடியா, அவன் பேசிட்டு அந்த அம்மா, உடனே அந்த அம்மா எந்திரிச்சு நின்று பேசுறாங்க, டாக்டர் இதுதான் நடந்த விஷயம், எங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான், ஊருக்கெல்லாம் நியாயம் பண்றவர், சபைக்கும் அவர் லீடர் தான், ரொம்ப நல்லவர் தான், ஆனா பகல்ல ரொம்ப நல்லவர் டாக்டர், ராத்திரி வந்தா மோசம் அப்படின்னா. என்னங்க அது ராத்திரி வந்தா மோசம், வேற ஒண்ணும் இல்லைங்க, அவர் கொஞ்சம் குடிப்பாரு, இந்த பழக்கம் எனக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்குது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு என்னமோ வயிற்று வலி, அதுக்காக தான் குடிக்கிறேன் ஏமாத்தினார், அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அது வயிற்று வலிக்காக இல்ல என்று அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் இவர் குடிச்சிட்டு மயங்கி படுத்திருக்கிறாரு, எப்பவுமே குடிச்சா பாட்டிலும் டம்ளரும் பீரோக்குள்ள வைப்பார், ஆனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, டேபிளே வச்சு அப்படியே படுத்துட்டாரு. என் பையன் வெளியே போனவன் வீட்டுக்குள்ள வந்தான், அப்பா ரூமுக்கு பார்த்தான், ராத்திரி ஆனா டேடி ரூமுக்குள்ள போக கூடாதுன்னு எங்க அம்மாவும் சொல்றாங்க அப்பாவும் சொல்றாங்க, மம்மியும் போறது இல்ல, ராத்திரி ஆனாக்கா டேடி எங்க கிட்ட பேசுறதும் இல்ல, ஏன் இது, எப்ப பார்த்தாலும் ஊத்தி ஊத்தி ஒண்ணு குடுக்கறாங்க, மம்மிக்கு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க, என்னையும் உள்ள வரவேணான்றாங்க, என்னவா இருக்கும் அந்த பார், டேபிள் மேல இருக்குது, பாட்டில் இருக்குது, கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்தி மீதி வச்சிருக்குது, பார்த்தா இவன் அடையே தென்னோ தென்னோ குடிக்கிறாரு, அது என்ன அவ்வளவு ருசியா இருக்கும், நாம இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சு பார்த்தா என்ன. உடனே இவனை போனா ரகசியமா உள்ள போனான், பதிங்கி பதிங்கி போனான், போய் அந்த கிளாஸ்ல இருக்கிறத பார்த்தான், பார்த்து சுத்தி முத்தி பார்த்தான், திருட்டுத்தனமா குடிக்கிறான் பாருங்க, என்ன கலந்து குடிக்கணும் ஒண்ணும் தெரியல, சோடா கடா கலக்காமல குடிச்சிட்டாங்க, அப்படியே குடிச்சோன்னா கபக்குன்னு வாயில போட்ட கப கப கபன்னு எரியுது, துப்பவும் முடியல மிழுங்கவும் முடியல, கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்ச அப்படியே உக்காந்துட்டான், அப்படியே உக்காந்துட்டான், மூஞ்செல்லாம் இருக்குது. திருடனுக்கு தேள் கொட்டினா சொல்லுவாங்களா, யோசனை பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல திருட வர்றான், தேள் கொட்டிடுச்சு, ஏமா ஏமா தேள் கொடிச்சு, முதல்ல அது மந்திரி சொல்லுவானா, சத்தம் இல்லாம திரும்பி போவான் இல்லையா, அதே மாதிரிதாங்க, இவன் திருட்டுத்தனமா குடிச்சிட்டான், சத்தம் போட்டா அவங்க அப்பா தெரிஞ்சிருமே சொல்லிட்டு சத்தம் போடாம அப்படியே பிடிச்சிட்டு உக்காந்துட்டான், அது உள்ள போயிடுச்சு, உள்ள போனா பயங்கர பேர்னிங் எரியுது, கப கப கப்பன்னு எரியுது, வயிறெல்லாம் எரிஞ்சு அதுவே அடங்கி போயிடுச்சுங்க. இப்ப பாருங்க, சின்ன பையன் மொத மொத குடிச்சிருக்கான், சோடா கடா கலக்காம குடிச்சிருக்கான், அது உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, உள்ள போனவர் உள்ள போனவர் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே கண்ணை இருக மூணு இப்பதான் திறக்கிறான், திறந்து பார்த்தாக்கா ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னலா தெரியுது, ஒரு கதவு ரெண்டு கதவா தெரியுது, இவன் பார்த்தான் எந்திரிச்சு நிக்கிறான், என்னடா இது ரெண்டு ரெண்டா தெரியுது, எது உண்மையான வாசல் எதுன்னு தெரியல அவனுக்கு, நடந்து போலான்னு பார்த்தாக்கா காலு இப்படி இப்படி போகுது, இப்படி இப்படி போகுது, நல்லா தானே வந்தேன், என்னவா வந்திருக்கும், உன்ன கதவு அங்க இருக்குதுங்க, இங்கிருந்தே தாண்டான், கதவு அங்க இருக்குது, அப்புறமேல எப்படியோ தாண்டி கீண்டி வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்த உடனே இவனுக்கு ஒரு சுதந்திரம், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்த உடனே குடிச்சவங்க சந்தோஷம் வந்துட்டா சும்மா இருக்க முடியாது, பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க இல்லையா, அனுபவப்பட்டிருக்கீங்களா, ஆமா இஷ்டம் போல ஒரு பாட்டு பாடும், வாயை திறந்து பாட ஆரம்பிச்ச உடனே அவங்க அம்மா அங்க இருந்து வர்றாங்க, அம்மாவை பார்த்த உடனே கைய கால ஆட்ட ஆரம்பிச்சிட்டான், ஆட்டி பாட ஆரம்பிச்சிட்டான், அம்மா அங்க இருந்து வந்தாங்க, டேய் என்னடா கையும் காலம் இப்படி இப்படி போகுது, என்ன விஷயம் என்ன விஷயம், கிட்ட ஓடி வந்தான், அம்மாவை பார்த்த உடனே அவனுக்கு வாயெல்லாம் குளறது, மடியில படுத்துக்கிட்டான், படுத்த உடனே டேய் சொல்டா டாக்டர் கூப்பிடணுமா, என்னடா மூஞ்செல்லாம் தொடைக்கிறான், வேர்த்து வந்துச்சு, மடியில படுத்த உடனே சுகமா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சா, வாயை திறக்கும் போது தெரிஞ்சிச்சு, இப்பதான் அவளுக்கு தெரியுது அந்த நாத்தம், அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுட்டா, ஓஹோ உடனே இவளுக்கு அந்த மகனை குறிச்ச பயம் போயிடுச்சு, கொண்டு போய் கட்டில போய் போட்டுட்டு நேரா புருஷங்கிட்ட போனான், புருஷன் தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா கொரட்ட விட்டு அவன் அப்படி எந்திரி எந்திரி இன்னும் நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற பாரு, உன்னாலதான் இந்த விதையே வந்துச்சு, எந்திரிச்சுக்கிறான், அவனுக்கு அவன் குடிச்சாக்க எழுப்பவே கூடாது பாருங்க, எந்திரிச்சவன கோவத்துல என்னத்துக்கு என்ன நினைச்ச, அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், உன் வாயில நாடுற மாதிரி அவன் வாயில நாரதியா, போயா போய் பாரியா, அவ்வளவுதாங்க சொன்னா, அவ உடனே இவனுக்கு வந்தது கோவம், அவனுக்கு போதை கீதை எல்லாம் தெளிஞ்சு போச்சு, ஒரு தடிய ஒண்ணு எடுத்தான், டேய் நான் தான் கெட்டு போனேன், நீயுமாடா கெட்டு போன, முடிய புடிச்சு விளாச விளாச விளாசனா பாருங்க, அடி மேல அடி உழுகுது, இடி மாதிரி அன்னைக்கு அடி கிடைச்சது தாங்க, அந்த சின்ன பையன் இதுவரைக்கும் அவங்க அப்பா திட்டினதே கிடையாது, இப்பதான் அவனை திட்டி அடிச்ச உடனே அவனுக்கு பயம் தாங்க முடியல, அன்னைக்கு ராத்திரி விட்டு விட்டு ஓடணும் தாங்க, அதுக்கப்புறம் காணப்படவே இல்லை, இதாங்க நடந்த விஷயம்.

அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிச்சான். அவ சொல்ல ஆரம்பிச்ச உடனே உடனே இவன் எந்திரிச்சு நின்னா, இந்த வீட்டுக்கார் இந்த கணவர் எந்திரிச்சு நின்னார். சொன்னாரு, என்னமோங்க சின்னதுல இருந்தே எனக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேங்க, என்னுடைய தவற ஒத்துக்கிறேங்க, ஆனாலும் என் மகன் கெட்டு போகிறதுக்கு நான் காரணம் இல்லைங்க. என்னங்க திருப்பி இவ்வளவு தூரம் கடினமா இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கூட ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, நான் குடிக்கிறேன் வாஸ்தவம், ஆனா என் மகனுக்கு ஒரு நாள் கூட நான் ஊத்தி கொடுத்தது இல்லீங்களே, ஆகவே குற்றம் என்னுடையது அல்ல. இன்னைக்கு நிறைய பெற்றோர் அப்படிதான், நான் சிகரெட் குடிக்கிறேன், என் மகனுக்கு நான் கொடுக்கவே இல்லையே, அதனால தப்பு என்னுடையது அல்ல. நான் குடிக்கிறேன், என் மகனுக்கு நான் ஊத்தியே கொடுக்கலையே, ஆகவே குற்றம் என்னுடையது அல்ல. எத்தனை பேர் அப்படி சொல்றோம்? நீங்கள் நல்ல மனசாட்சி பிரகாரம் யோசித்து பாருங்க. நீ குடிக்கிறிய, உன்னுடைய மகனுக்கு நீ ஊத்தி கொடுக்க முடியுமா? உனக்கு உன்னுடைய மகனுக்கு சிகரெட்டை குடினு சொல்ல முடியுமா? ஏன் சொல்றது இல்ல? வேண்டாம் மகனே, நீ கெட்டு போகாதே, அதானுடைய எண்ணம். அப்ப நீ கெட்டு போகலாம், மகன் கெட்டு போக கூடாதா? உன்னை மகன் பாத்துக்கிட்டே இருக்கிறான், உன்னுடைய செய்கைகள் ஒவ்வொன்றையும் பாத்துட்டு இருக்கிறாங்க. நீ தவறு பண்ணா மகனும் தவறு பண்ணுவாங்க, பிள்ளையுடைய பழக்கம் அது. நீங்க பரிசுத்தமா ஜீவிச்சீங்கன்னா மகனும் பரிசுத்தமா ஜீவிக்க முடியும். வேதத்துல இயேசுசாமி சொல்றாரு, ஒரே ஒருத்தனை மாத்திரம் நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். கடவுள் யாரையுமே சாக கூடாதுன்னு சொல்றவர், மனுஷன் சாவதை நான் விரும்புறதில்ல, அவங்க மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புறேன்னு தான் கர்த்தருடைய நோக்கம். ஆனா இயேசுசாமி சொன்னார், ஒரே ஒருத்தனை மாத்திரம் நீ இந்த உலகத்தில் இருக்கிற நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டார், இன்டைரக்டா சொல்லிட்டார். எந்த இடத்துல சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சாகுன்னு சொல்லிட்டாருங்க, எந்த இடத்துல? இன்டைரக்டா சொல்லிட்டார், மறைமுகமா சொல்லியிருக்கிறார். ஒரே ஒருத்தனை மாத்திரம் பார்த்து சொன்னாரு, நீ இந்த உலகத்தில் இருக்கிறத விட நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டார். எப்படிங்க சொல்லுங்க பாக்கலாம், யாராவது ஒருத்தர்? இல்லைங்க இல்லைங்க, பாவம் அவன் வேணாம், வேற வேற வேற ஒரே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு, நீ இந்த உலகத்துல இருக்கிறத விட நீ செத்து போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லி இருக்கிறாரு, நேரடியா சொல்லல, மறைமுகமா. இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, சொல்லுங்க பாக்கலாம் என்னங்க. ரைட் ரைட், ஒன்னு ரெண்டு மூணு பேருடைய சத்தம் கிடைச்சு, ரெண்டு மூணு பேர் தான் மிட்டாய் சவுக்கிற மாதிரி சவுத்திட்டு இருந்தாங்க. சரி, அதான் கரெக்டுங்க. இந்த சிறுவரில் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்குறவன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போகுது. அவனுக்கு என்னங்க அர்த்தம்? நீ குளிச்சுட்டு வாப்பா, சமுத்திரத்துல ரொம்ப நாள் ஆச்சு, நீ குளிச்சு போய் குளிச்சுட்டு வா சொல்றாரு. அதாவது அர்த்தம் என்ன அர்த்தம்? நீ இந்த சிறுவனுக்கு இடம் உன்னால இவ கெட்டு போறா, உன்னால அவளுடைய டிரெஸ்ஸும் கெட்டு போகுது, நீ உடுத்துற மாதிரி அவளும் உடுத்துறா, நீ போற இடத்துக்கு அவனும் போகிறான், நீ சினிமாவுக்கு போனா அவளும் சினிமாவுக்கு போறாங்க, நீ குடிச்சா அவனும் குடிக்கிறான். அப்ப இவன் கெட்டு போறதுக்கு நீ காரணமா இருந்தனக்கா, இந்த உலகத்துல நீ ஜீவிக்கிறத விட நீ செத்து போப்பா. கடவுளுக்கு எவ்வளவு மன வெறுப்போட கூட பேசுறாரு பாத்தீங்களா? அப்பாவை பார்த்து சொல்றாரு, அண்ணனை பார்த்து சொல்றாரு, அக்காவை பார்த்து சொல்றாரு, அம்மாவை பார்த்து சொல்றாரு. நீ மத்தவனுக்கு இடரலா இருக்கிறியம்மா, ஐயா நீ மத்தவனுக்கு இடரலா இருக்கிறியே, இந்த சபைக்கு நீ இடரலா இருக்கிறியே. அப்ப நீ இந்த உலகத்துல இருக்கிறத விட நீ ஜீவிக்காம நீ போறது நல்லது. எப்படி போகணுமா பாருங்க, சும்மா போய் தற்கொலை பண்ண சொல்லல, எப்படியா? ஏந்திர கலக எலும்பு கூட வெளியே வரக்கூடாது, அதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? ஏன்னா எலும்பெல்லாம் மிதந்துகிட்டு வந்துருமே, பாடி எல்லாம் வந்துருமே, பாடி கூட வரக்கூடாதுங்க. எலும்பு கூட வராம இருக்கிறது, கயிற போட்டு இறுக்கி கட்டி ஏந்திர கல்ல சமுத்திரத்துல ஆழத்துல போயிடுன்ற. சாட்சி இல்லாதவன் இந்த உலகத்துல ஜீவிக்கிறத விட அவன் செத்து போறது நல்லது என்று வெறுப்போடும் வேதனையோடு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல தேவனுடைய சித்தத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மனுஷன் சாகிறதையே அவர் விரும்பவில்லை, அவன் மனம் திரும்பி வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினாக்கா உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு வந்த வேதனைக்கு காரணம் என்ன? நீ கிறிஸ்தவன் தான், ஆனா சாட்சி இல்ல. உன் சபைக்குள்ள குழப்பத்துக்கு காரணம் என்ன? நீ கிறிஸ்தவன் தான், ஆனா சாட்சி இல்ல. உன் பேச்சு, நீ சொல்ற பதில், நீ சத்தம் போட்ட பேசுற பேச்சு, இதெல்லாம் சபைக்கு சாட்சி இல்லாத ஒரு வார்த்தை. என்னுடைய உடைய வாழ்க்கையில அப்படி இருக்குதா? இந்த படகுல கிறிஸ்து எல்லாம் கிறிஸ்து இருந்தாருங்க, ஆனா பயங்கரமான குழப்பம் வந்தது. காரணம் என்ன? இருந்தும் இல்லாத ஒரு மாதிரி இவங்க நிச்சயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படகு கவுந்துச்சுனாக்கா கிறிஸ்துவும் தானே கவிழணும். அப்ப அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இயேசுனுடைய உள்ளத்துல இருந்தாருனாக்கா எனக்கு ஏன் இந்த வேதனை வந்ததுனாக்கா அவரும் தானே வேதனைப்படணும், உன்னோடு கூட கிறிஸ்துவும் வேதனைப்படுவார். ஆக நீ அதை குறிச்சு நீ கவலைப்படவே படாது. கிறிஸ்துவனுடைய உன்னோடு கூட இருந்தாருனாக்கா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பார். இயேசு மிகவும் நல்லவர். இந்த இரண்டாவது படகு, இயேசு எழுந்து நின்று இவ்வளவு சத்தம் போட்டதை பார்த்து, அது அற்ப விசுவாசிகளே, எவ்வளவு நாளைக்கு நான் உங்க கூட இருப்பேன்? காற்றையும் கடலையும் அதட்டினார். இன்றைக்கு ராத்திரியும் கூட உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இல்ல, பயங்கரமான புயல் அடிக்குது இல்ல, இயேசு கிறிஸ்துவோடு நாம ஜெபிக்கலாம். கண்ணை மூடி ஜெபிக்கலாம், கண்ணை மூடுவோம், எல்லாம் கண்ணை மூடுவோம். சுவாமி என்னுடைய குடும்பத்துல கூட புயல் அடிக்குது கர்த்தாவே, என்னுடைய குடும்பம் கூட கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு சுவாமி,
என் மகன் மூலியமா எனக்கு சந்தோஷம் இல்லை, என் மகள் மூலியமா சந்தோஷம் இல்லை, சுவாமி எனக்கு நீ சமாதானத்தை தருவிரா, என் குடும்பத்துல வீசுகிற அந்த புயலை நீ தயவுசெய்து நீ சரிப்படுத்த மாட்டிரான்னு சொல்லி கேள். என் சபைக்குள்ளே புயல் வந்தது, என்னுடைய தேசத்துக்குள்ளே புயல் வந்தது, யாருமே சமாதானத்தோடு இல்ல சுவாமி, கிருபசியும் கேள். உண்மையான விசுவாசி தூங்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வீட்டிலையும் அற்புதம் நடக்காது, சபையிலும் ஒரு உணர்வு வராது. நீ நல்ல விசுவாசியா இருந்தா நீ மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் ஜெப நேரத்தை நீ அதிகமாக்கு. ஜெப நேரம் குறைஞ்சிச்சுன்னா நீ மத்தவங்களுக்கு ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஜெப நேரம் அதிகமாச்சுன்னா நீ மத்தவங்களுக்காக நீ நல்ல மணிக்கணக்கா ஜெபிச்சேன்னு அர்த்தம். உன் ஜெப நேரம் எப்படி இருக்குது? கர்த்தாவே நான் இனிமேல் ஜெப நேரத்தை அதிகமாக்குவேன், என்னோடு நீ பேசு சுவாமி என்று சொல்லி கேள். முதல் படகுல நீ பிரயாணம் பண்ணிட்டு இருக்க, ரெண்டாவது படகுல பிரயாணம் பண்றியா? முதல்ல ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் புயல் வந்துச்சு பாத்தியா? ஏசி இல்லாத படகுல நீ பிரயாணம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஒரு தீர்மானம் பண்ண சுவாமி, இதுவரைக்கும் நான் உண்மை இல்லாம நான் உண்மை கேட்காம என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சேன், ஆனா இனிமேல் நான் அந்த வேதனை அனுபவிக்காதபடி தயவுசெய்து என் படகுக்குள்ள வாரும் சுவாமி, தயவுசெய்து வாரும் என் படகு. அன்புல இயேசு சுவாமி, இந்த ராத்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும் சுவாமி. நாங்கள் இதுவரைக்கும் இஷ்டம் போல நாங்கள் வாழ்ந்து விட்டோம், இன்றைக்கு ராத்திரி சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் சுவாமி. இன்று முதல் நான் வாசிக்கிற புஸ்தகம், பார்க்கிற இடங்கள், போகிற இடங்கள், என்னுடைய உடை, என்னுடைய வீட்டிலே நாங்கள் கேட்கிற பாடல்கள், எல்லாவற்றிலுமே நான் சாட்சியாக ஜீவிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில வந்த வேதனைக்கு காரணம் நான் மூன்றாவது படகுல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன் சுவாமி. நீர் இருந்தும் இல்லாதவள் போல நான் ஜீவிச்சேன், விசுவாசம் குன்றி போனவளாக இருந்தேன். ஆண்டவரே, நான் இரண்டாவது படகுல என்ன பிரயாணம் செய்தவளா இருக்கிறேன், சந்தேகம் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு சுவாமி. அதனால்தான் மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி மந்திரிச்சு நான் கயிறு கட்டினேன், மற்றவங்க சொல்லுகிற இடத்துலலாம் போய் நான் நேர்ச்சைகளும் வேண்டுதல்களையும் நான் செய்தேன். என்னை தயவுசெய்து மன்னிச்சிடும் சுவாமி. மற்றவங்க பில்லி சூனிய கட்டுகளை வச்சாங்க, நானும் அதே மாதிரி செய்தேனே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற அருமையானவர்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தயவுசெய்து அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கிருபையானது அவளோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிற எல்லா புயல்களையும் எல்லா கொந்தளிப்புகளும் நீர் மாத்திரமே அடக்க முடியுமாண்டவரே, சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு தாரும். இயேசு எனும் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஜீன் வால்ஜின் களவு செய்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனையை அனுபவித்து வந்தான். விடுவிக்கப்பட்ட அன்று வெளியே வந்த அவனுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவன் தங்குவதற்கு எந்த வீடும் இல்லை. ஒரு நாள் மாலை மிகவும் பசியாயிருந்த பொழுது சில பணக்கார வீடுகளை தட்டி பிச்சை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டினான். போதகர் உடை அணிந்த ஒரு வயதானவர் வந்து கதவை திறந்தார். அந்த பட்டணத்தில் இருந்த பேராயர் அவர். "உள்ளே வா, நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவோம்" என்று அவனை அழைத்து சாப்பாட்டு மேஜையில் உட்கார வைத்தார். நன்றாக சாப்பிட்ட அவன், "ஐயா, நான் எதற்கும் உதவாத ஒரு சிறை கைதி" என்று கூறினான். அதற்கு அவர், "அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. நீ மிகவும் களைத்து இருக்கிறாய், என்னோடு வந்து இளைப்பார்" என்று அவனுக்கு ஒரு அறையில் நல்ல படுக்கையை காண்பித்தார். சில மணி நேரங்களுக்கு பின் அவனால் தூங்க முடியவில்லை. சிறையில் தன்னுடைய கடினமான நாட்களை நினைத்து பார்த்து தான் எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று ஆழமாக சிந்தித்தான். அப்பொழுது அவன் சற்று முன் சாப்பாட்டு மேஜையில் பார்த்த அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டு அவனுடைய கண்களிலே வந்தது. "இதை விற்றால் பல மாதங்களுக்கு கூட நான் கஷ்டப்படாமல் சாப்பிடலாமே" என்று நினைத்தான். பின் அந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். நடு இரவில் இப்படி இந்த வெள்ளி மெழுகுவர்த்தி தண்டோடு தெருவில் சென்ற அவனை இரவு ரோந்து வந்த காவல்காரர்கள் பிடித்தார்கள். "நீ யார், எங்கே இருந்து வருகிறாய்?" என்று கேட்டபொழுது அவனுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை. அந்த மெழுகுவர்த்தி தண்டை பார்த்தவர்கள் இவன் ஏதோ ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே இதை களவு செய்திருக்கிறான் என்று தீர்மானம் செய்தார்கள். அடுத்த நாள் காலையிலே காவலர்கள் அந்த வெள்ளி விளக்கு தண்டை எடுத்து வந்து அந்த பேராயர் இல்லத்தில் போய், "ஐயா, இது உங்களுடையதா?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "ஆம், என்னுடையதான். நேற்றுதான் நான் என்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன்" என்று கூறினார். அது மட்டுமல்ல, காவல் அதிகாரிகளோடு இருந்த ஜீன் வால்ஜினை பார்த்து, "மகனே, எப்படி இருக்கிறாய், நன்றாயிருக்கிறாயா?" என்று கேட்டு பேச ஆரம்பித்தார். உடனே காவலர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அதன்பின் ஜீன் வால்ஜின் பேராயரின் கால்களில் விழுந்து, "ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனி நான் ஒரு நாளும் திருடமாட்டேன் என்று தீர்மானித்து விட்டேன்" என்று கூறினான். "ஆம், அன்பு அனைவரையும் வெற்றி காணச் செய்யும் என்பது எத்தனை உண்மை இல்லையா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று வேதம் கூறுகிறதல்லவா? நாமும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ளவர்களாய் வாழ்வோமா?"

Thank you, Father. Thank you, Jesus. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நீர் நித்திய கண்மலை ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். உம்மை நினைக்கும் போது எங்கள் இருதயம் ஆண்டவரே மகிழ்கிறது. ஆண்டவரே நன்றியால் நிரம்புகிறது. அப்பா, உம்முடைய பிரசன்னம் அளவிட முடியாதது. உம்முடைய பிரசன்னத்தில் மட்டும்தான் நாங்கள் எங்கள் கவலைகளை எல்லாம் மறக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மறக்க செய்கிற ஆண்டவரே, எங்கள் கவலைகளை ஆண்டவரே அகற்றுகிற உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக

அழைத்துக்கொள்ளும். கர்த்தரை நம்புங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர். எங்களை சேர்ந்து பாடுவீங்களா? எஸ் லார்ட்.

உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. இன்று மட்டுமல்ல, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லாமல் முடியாது, அவருடைய இரக்கம் இல்லாமல் முடியாது, அவருடைய தயவு இல்லாமல் முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், முது முகத்தை மறைத்து கொண்ட போனதோ, முது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன். உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் ஆண்டவரே. முது முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் திகைத்து போனேன், நான் கலங்கி போறேன் ஆண்டவரே. இந்த பூமியிலே வாசல்கள் அடைக்கப்படும் போதல்ல ஒரு தேவ பிள்ளை கலங்க வேண்டியது, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது. ஆண்டவர் சொன்னார், நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் என்று. ஆனா ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், அந்த இமைப்பொழுது கைவிடுதல் கூட ஆண்டவரே என்னால தாங்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே.

நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் காத்து கொண்டீங்க, உம்முடைய கிருபையால் எங்களை அணைத்து கொண்டீர். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் வானம் அடைக்கப்படவில்லை. ஒன்றுமில்லாத நிலையில்தான் யாக்கோபுக்கு அவர் ஒரு காட்சியை காண்பித்துக் கொடுத்தார். என்ன தெரியுமா? வானம் திறக்கப்பட்டிருப்பதை, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், உனக்காக இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே. ஹல்லேலூயா. எந்த அதிகாரத்தின் வல்லமையும் நமக்காய் திறக்கப்பட்ட வானத்தின் வாசலை அடைக்க முடியாது. எனக்காக இன்றும் அந்த வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கான கிருபை வந்து இறங்குகிறது. சேஃபா இருக்கிறோமா? பல நேரத்தில் நமக்கே சந்தேகம் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், அவர் கிருபை பாராட்ட தவறி இருப்பாரானா? எல்லா கடைகள் அடைத்தது போல அவரும் தம்முடைய வாசலை அடைத்திருப்பாரானால் நாம் இப்படி ஆராதித்திருக்க முடியாது. முடியாது. இன்னும் நமக்கு கிருபை செய்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உம்முடைய சமூகம் எனக்கு போதுமாண்டவரே. நீங்க இருக்கிறீங்கப்பா, அது போதும். எனக்காக வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அது போதும். எனக்கு வேண்டியதை தந்து கொண்டிருக்கிறேன், அது போதும். என் மேல் இன்னும் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறேன், அது போதும் ஆண்டவரே.

எல்லா தோல்விகளுக்கும் உமக்கு நன்றி. யாக்கோபு தேவனை எப்பொழுது அறிந்து கொண்டான் தெரியுமா? எப்பொழுது அவன் வனாந்திரத்தில் தள்ளப்பட்டான். இந்த நாட்களை தேவன் நமக்கு தந்திருப்பது எதற்கு தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர,

ரோமர் அதிகாரம் 9. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்ற பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளையான் பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்கு தத்துவமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறதே. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், அவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்களின் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடைய பொறுமையாய் இருந்தாரானாலும் உனக்கென்ன? அவர் ஜோதரில் இருந்து மாத்திரமல்ல, புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே
அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலைத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நான் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினாலவென்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். லூக்கா 6:27. 2018 வருடம் மே மாதம் 19 நடந்த இளவரசர் ஹாரியின் திருமணத்தை பார்க்க உலகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் தங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளையும் இணையதளங்களையும் திறந்தனர். இளவரசர் ஹாரி மற்றும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கனான மேகனின் திருமணத்தை பிஷப் மைக்கேல் புரூஸ் நடத்தி வைத்தார். அந்த திருமணத்தில் பேசிய அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் மார்ட்டின் லூதர் கிங் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற தலைப்பில் கொடுத்த பிரசங்கத்தின் சில வரிகளை மேற்கோள் காட்டி பேசினார். அன்பு என்ற சொல்லில் இருக்கும் உண்மையான வல்லமையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அன்புக்கு இருக்கும் மீட்பின் தன்மையை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளும் போது நாம் காண்கிற இந்த உலகத்தை ஒரு புதிய உலகமாக மாற்றிவிடலாம். அன்பில் வல்லமை இருக்கிறது, அதை குறைத்து எடை போடக்கூடாது. அன்பிலே வல்லமையும் ஆற்றலும் இருக்கிறது என்பதுதான் மார்ட்டின் லூதர் கிங்கின் பிரசங்கம். இதைத்தான் அந்த திருமணத்தில் பிஷப் புரூஸ் மேற்கோள் காட்டி பேசினார். மார்ட்டின் லூதர் கிங் மற்ற அமெரிக்கர்களைப் போல ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக தனது கருத்துக்களை வெளியிட்டதால் அவருக்கு அநேக முறை கொலை மிரட்டல்கள் வந்தன. அவருடைய வீட்டிலே குண்டு வைக்கப்பட்டது. 20 முறைகள் அவர் சிறைச்சாலைக்கு சென்றார். ஆனால் மார்ட்டின் லூதர் கிங், வன்முறைகள் மென்மேலும் பகையைத்தான் வளர்க்கும், ஆனால் அன்பு என்ற ஒரு ஆயுதத்திற்குத்தான் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றும் வல்லமை உண்டு என்று நம்பினார். அதையே பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையிலேயே நாம் தேவனுக்கு செவி கொடுத்தால் நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்வில் அவனுடைய சகோதரர்கள் எத்தனையோ தீமைகளை அவனுக்கு செய்தனர். யோசேப்பை அவர்கள் தகப்பன் தங்களிலும் அதிகமாய் நேசித்தபடியால் அவர்கள் யோசேப்பின் மேல் பொறாமைப்பட்டு அவனை வெறுத்தனர். அவனை ஆழமான குழியிலே தூக்கி போட்டனர். பின்பு மீதியானியரிடம் அவனை விற்று போட்டனர். ஆனால் தன் சகோதரர்கள் தனக்கு அவ்வளவு துரோகம் செய்திருந்தும் யோசேப்பு தான் எகிப்திலே பெரிய அதிகாரியான பின்பு அவர்களை பழி வாங்கவில்லை. யோசேப்பின் ஆளுமை அதிகாரத்தை கண்ட அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பு இப்போது தங்களை பழி வாங்கி விடுவானோ என்று வெகுவாக பயந்தனர். ஆனால் யோசேப்போ அவர்களை பழி வாங்கவில்லை. மாறாக அவர்களை அதிகம் நேசித்தான். அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தான், தானியம் கொடுத்தான். மேலும் தன் தகப்பன் இறந்த பின்பு அவன் தன் சகோதரர்களிடம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம்மை விரோதித்து நமக்கு தீமை செய்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்றுதான் தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற நமக்கு தேவன் கூறுகிறார். சத்துருக்களை நேசித்த யோசேப்பு அதிகமாய் உயர்த்தப்பட்டான். ஆகவே நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்கும் கிருபையை தேவன் நமக்கும் தருவாராக.

ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உதவும் உறவுகள், ஹெல்ப்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 3:7 முதல் 19 வரை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 காலம் என் செயல்களை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய மனப்பாட வசனம் எபிரேயர் 3:13. இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்கரேஜ் ஒன் அனதர் டெய்லி as long as it is called today. கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நமக்கு உதவும் உறவுகளை குறித்து இன்று பார்ப்போம். விசுவாசிகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் இருந்து வரும் உதவியும் ஆதரவும் கடவுளுக்கு கீழ்ப்படிதலை நமக்கு எளிதாக்குகின்றன. மேலே தரப்பட்ட வசனத்தின் பொருள் என்னவெனில், நாம் இவ்வுலகில் இருக்கும் வரை பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு தேவை என்பதேயாகும். விண்ணகம் சென்ற பின்னர் அங்கு இன்று எண்ணப்படுவது இருக்காது. இன்று எண்ணப்படும் அளவும் புத்தி சொல்லுங்கள். இன்று எண்ணப்படுவது நாம் விண்ணகம் சென்ற பிறகு இருக்காது. ஏனென்றால் நேற்று என்பதும் நாளை என்பதும் அங்கு கிடையாது அல்லவா? அப்படியானால் பொருள் என்னவென்றால், இந்த உலகத்தில் என்னாலும் நாம் ஒருவருக்கொருவர் நாம் ஆதரவாக ஆலோசனை சொல்ல வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தனிநபரது தெரிந்தெடுப்பும் பொறுப்பும் தான் என்றாலும் அதை நாம் தனியாகவே செய்துவிட முடியாது. தேவன் அதற்கென்று சில உதவிகளை வைத்திருக்கிறார். அவற்றில் 3 உதவிகளை நாம் இன்று கவனிப்போம். முதலாவது, தம்பதியர் ஒருவருக்கொருவர். கடவுள் குறிப்பாக எப்பொழுது ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்க தவறக்கூடாது. அறிவு தரும் மரத்தை குறித்த கட்டளையை கொடுத்தவுடன் அவர் ஏவாளை அவனுக்கு கொடுத்தார். அதனுடைய பொருள், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்றார். வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால், கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் ஆதாமுக்கு உதவியாய் இருக்கவே ஏவாளை ஆண்டவர் துணையாக கொடுத்தார். ஒருவருக்கொருவர் உதவியாகவும் உற்சாகமாகவும் இருந்து கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கணவன் மனைவி மீது பரஸ்பர சமமான பொறுப்பு உள்ளது. எல்லா காரியங்களிலும் இருவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முயலும் போது அவர்களுக்கு இடையே உள்ள உறவும் சுமூகமாகிறது. வயதான தம்பதியர் எலிசபெத் சகரியாவின் ஒருமனதிற்கு ரகசியமே இதுதான். என்ன பெயரிட வேண்டும்? உடனே யோவான். அவனிடத்திலே போய் என்ன பெயரிட வேண்டும்? அவனு யோவான் என்று எழுதுகிறான். காரணம், அவர்களுக்குள் இருந்த அந்த ஒருமனம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற
ஒற்றுமையான ஒரு அர்ப்பணிப்பு. கடவுளுக்கு கீழ்ப்படிய ஆபிரகாமுக்கு சாராள் உதவியாயிருந்தாள். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது எபிரேய நிருப ஆக்கியோன் எபிரேயர் 11:11 வசனத்தில் இப்படி வாசிக்கிறார், இப்படி எழுதியிருக்கிறார், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள். அடுத்து நம்முடைய உறவுகளிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு உதவியாயிருப்பது பெற்றோர் பிள்ளைகள் உறவு. கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு பிள்ளைகளுக்கு பெற்றோரின் உதவி இன்றியமையாதது. சாலமோன் அரசன் தனது நீதிமொழிகள் நூலின் துவக்கத்திலேயே இதை வலியுறுத்துகிறான். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அப்படியே நீதிமொழிகள் 4:5 பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையுமான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். தீமோத்தேயுவினுடைய மம்மியும் பாட்டியும் அவனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். மூன்றாவது, நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு உதவியாயிருக்கும் உறவு நண்பர்கள், உடன் விசுவாசிகளுடைய ஐக்கியம். அரசர்களிலெல்லாம் அறிவாளி சொன்னதை தனித்திருக்க விரும்பும் வாலிபர் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர் ஆள விடு, என்னுடைய காரியங்களில் ஈடுபடாதே என்று மிகவும் சாதாரணமாக சொல்லித் தருகிறார்கள். ஆனால் அரசர்களிலெல்லாம் அறிவாளியானவன் சொன்னதை இதோ நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவனா இருப்பதை விட இருவர் கூடியிருப்பது நன்று. ஒருவன் விழுந்தால் அவனுடன் இருப்பவன் அவனை தூக்கி விடுவான். தனியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. ஒருவனை யாராவது மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய அரசனை விட ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே மேல். இது பிரசங்கி 4:5 உள்ளது. ஐக்கியத்தின் உதவியினால் அல்லவோ அனனியா, அசரியா, மிசாவேல் ஆகிய 3 வாலிபரும் விசுவாசத்திற்கு அடுத்த காரியத்தில் பாபிலோனின் மன்னனுக்கு அல்ல, பரலோக மகிபனுக்கே கீழ்ப்படிய தீர்மானித்தார்கள். தனித்திருத்தல் அல்ல, இணைந்திருத்தலே இடையறாது கீழ்ப்படிதலுக்கு பாதுகாப்பான பாதை. இட் இஸ் நாட் இன்டிபெண்டன்ஸ் பட் இன்டர்டிபெண்டன்ஸ் தட் ஹெல்ப்ஸ் அஸ் ஆல்வேஸ் டு வாக் இன் ஒபீடியன்ஸ் பிஃபோர் காட். எனவே இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியாக கர்த்தாவே, கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் பெற்றோருக்கு பிள்ளைகளையும் ஒருவருக்கொருவர் உடன் விசுவாசிகளையும் ஆதரவாக ஆலோசகர்களாக நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் தனித்து இயங்க விரும்புகிறேன் என்று தனிக்காட்டு ராஜாவா இருக்க எங்களுக்கு வருகிற சோதனை இச்சையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து காத்து, தனிமை அல்ல ஒருவரோடு ஒருவர் சகசார்பு தன்மையில் நாங்கள் வளர, பிறரிடமிருந்து ஆலோசனைகளை அந்தந்த வேளைகளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள, கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெரியோருடைய புத்திமதி, பெற்றோருடைய ஆலோசனையை அல்லத்தட்டி கொண்டு போகிற இந்த தலைமுறையின் மீது கர்த்தர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் அடிபணிந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு தங்களுடைய பெற்றோர் மற்றும் மூத்தோருடைய ஆலோசனைகளை தாராளமாய் நாடி பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு இணக்கமான ஒரு மனதை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக மறுபடியும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையிலும் சமுதாயத்திலும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய நீர் அநேக நண்பர்களை நபர்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவநாமம் இவை எல்லாவற்றின் மூலமாகவும் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக, தேவநாமம் எங்களுடைய வாழ்க்கையில்
இந்த ஆசீர்வாதங்களின் மூலமாக உயர்த்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

இந்த திருவிருந்தை பத்தி நிறைய கேள்விகள் விசுவாசிகள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது திருவிருந்து, கர்த்தருடைய பந்தி, அப்பம் பிட்டு ஆராதிக்குதல், இப்படி நிறைய பெயர்களை அதற்கு கொடுப்பதுண்டு. எந்த பெயரை வேண்டுமானாலும் கொடுத்து கொள்ளலாம். ராபோஜனம் என்கிற ஒரு பெயரும் கொடுப்பதுண்டு. சரி, ஓகே, இதை குறித்ததான சில சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்கிறது. அதனால மொத்தம் 5 குறிப்புகள் திருவிருந்தை குறித்து அல்லது கர்த்தருடைய பந்தியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமை இன்றைக்கும் நாம் அதை கடைபிடிச்சுதான் ஆகணுமா? நம்பர் 2, அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் எடுக்கலாம், அதற்குரிய எடுக்கக்கூடியதான தகுதி என்ன? நம்பர் 3, இந்த திருவிருந்து ஆசரிப்பு முறைமையை யார் கொடுக்கலாம், அதாவது பரிமாறுறாங்க பார்த்தீங்களா, அதற்கு ஏதாவது தகுதி அல்லது வயது இப்படி ஏதாவது இருக்கிறதா? நம்பர் 4, திருவிருந்த எந்த நேரத்தில் எடுக்கலாம், எந்த நாளிலே எடுக்கலாம், மாசம் மாசம் எடுக்கணுமா, வாரம் வாரம் எடுக்கணுமா, ராத்திரி எடுக்கணுமா, பகல்ல எடுக்கணுமா, வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கடைசியாக இதுல பங்கு பெறாவிட்டால் பாவமா? சோ இதை குறித்து இந்த பதிவில் நாம சுருக்கமாக தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, நம்பர் 1, திருவிருந்த நாம இன்னைக்கு ஆசரிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நினைவு கூறும்படி நீங்கள் கூடி வரும் போதெல்லாம் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பாத்தீங்களா. சரி, அவர் சொல்லிட்டாரு. அதை சீஷர்கள் பின்பற்றினார்களா? எஸ், அப்கோர்ஸ் சீஷர்கள் பின்பற்றினாங்க. 1 கொரிந்தியர் 11 இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடியதான முறைமையை குறித்து மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில், அதாவது இந்த அப்பம் பிட்டு ஆராதிக்கக்கூடிய முறைமையை குறித்து பேசுகிறார், நான் உங்களுக்கு அதை ஒப்புவிச்சிருக்கிறேன், அதை கர்த்தரிடத்திலிருந்தா பெற்றுக்கொண்டேங்கிறார். நேரடியாக இங்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்னவெனில், இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சோ ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தில புசித்து இந்த பாத்திரத்தில பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மிக தெளிவாக நிருபத்திலும் சபைக்கு கட்டளையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு வரிசை கிரமமா கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஏன் நம்ம அப்பம் எடுக்கிறோம், அடுத்து ஏன் நம்ம ரசம் எடுக்கிறோம், இந்த ஆர்டர் பிரகாரம் தான். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது, முதலாவது அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார், இரண்டாவது அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். சோ அந்த ஆர்டரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ திருவிருந்து அல்லது கர்த்தருடைய பந்தி முறைமை இப்போதும் பின்பற்றப்பட வேண்டுமா? எஸ், அப்கோர்ஸ் இப்போதும் பின்பற்றப்பட வேண்டும். நம்பர் 2, யார் இதிலே பங்கு பெற வேண்டும், யார் இதிலே பங்கு பெற வேண்டும்? மிக எளிதாக பதில் சொல்லலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்கள், கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள், எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், இவர்கள் எல்லோரும் இதிலே பங்கு பெறுவதற்கான தகுதியை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் இதிலே பங்கு பெறலாம். அப்படியானால் ஒரு கேள்வி எழும்புகிறது, பின்ன ஏன் ஞானஸ்நானம் எடுத்தாதான் இதுல பங்கு பெறணும்னு ஒரு சட்டத்தை ஏன் வைக்கிறார்கள்? வெரி சிம்பிள், இப்ப ஒருத்தர் உண்மையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறத யார் சொல்லுவது, எப்படி தீர்மானிப்பது? யார் வேணாலும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு வரலாமே. அதனாலதான் சபை என்ன செய்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியை பார்க்கிறது. உண்மையிலே அவர் ஏற்றுக்கொண்டாரா, ஒரு போதகன் பார்க்கிறார். அப்ப சபை ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை கொடுக்கும் பொழுது சபை அங்கீகரிக்கிறது, இவர் உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், நாங்க அதனாலதான் என்ன செய்கிறோம், நாங்கள் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். அப்ப ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அங்கு அவர் சபையாரால் அங்கீகரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறதுனால நாம பெரும்பாலும் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த அப்பத்திலே பங்கு பெற வேண்டும் என்கிற ஒரு முறைமையை நாம் வைத்திருக்கிறோம். சோ ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதில் பங்கு பெறுவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது சபையார் எல்லாம் அவரை அங்கீகரித்ததினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. சரி, ஓகே, நம்பர் 3, இந்த திருவிருந்தை யார் கொடுக்கலாம்? எஸ், மில்லியன் டாலர் குவெஸ்டின்ங்க. இந்த திருவிருந்தை கொடுப்பதற்காக வேதாகமத்தில் ஏதாவது தகுதி போடப்பட்டிருக்கேன்னு கேட்டால் எந்த தகுதியும் போடலை, ஆனால் எடுப்பதற்கு தகுதி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களை நீங்களே நிதானி தெரிஞ்சு இந்த திருவிருந்தில் பங்கு பெறுங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த திருவிருந்தை பரிமாறுவதற்கு என்ன தகுதி போட்டிருக்கு? பெருசாக ஒரு தகுதியும் போடல. ஆனால் ஒரு இடத்துல அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன அது? ரொம்ப அழகான வார்த்தை. அவர் வந்து இந்த அப்பத்தை எல்லாம் பிட்டு கொடுக்கும் பொழுது சீசரிட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாரு, ஏன்பா பந்தி இருக்கிறவனா பந்தியிலே பரிமாறுகிறவனா எவன் பெரியவன் கேட்டார். யார் முக்கியமானவன்? அதாவது ஒரு டேபிள் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுக்கு சர்வ் பண்ண வர்றாங்க,
ஹோட்டல்லே போறீங்க, நீங்க சாப்பிடுறீங்க, அப்படியே சர்வர் வர்றாரு பாத்தீங்களா, அங்க சர்வர் முக்கியமா உட்காந்து சாப்பிட்றவங்க முக்கியமா? அப்ப அங்கு பதில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிமாறுகிறவன் அல்ல பந்தியில் இருக்கிறவன் தான் முக்கியம். பிரியமானவர்களே, அதுபோல திருவிருந்தை எடுத்து பரிமாறும் பொழுது அவன் யார் ஒருவர் தங்களை சர்வராக நினைக்கிறார்களோ அவங்க தான் முக்கியம், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பரிமாறலாம். தாழ்மை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னை சர்வராக அல்லது பரிமாறுகிறவராக தன்னை தாழ்த்தி கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்தார். ஒருவேளை அது ரொம்ப பயபக்திக்குரிய வேலை, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு வேலை அப்படின்னா வேற யாரா பேதுரு நீ எடுத்து கொடுன்னு இருப்பாரு. தாழ்மையா இயேசு கிறிஸ்து என்ன, இந்த கணத்திற்குரிய வேலை, அந்த வேலை, இந்த வேலை, மரியாதை வரும் அப்படிங்கிற வேலையெல்லாம் தொடவே மாட்டார். அது அவருக்கு தேவையே இல்லை. ஸோ நான் இன்னைக்கு ஒரு முடிவு செய்வோம், நாம் அப்பத்தை எடுத்து கொடுக்கறதுனால அது மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒன்று, நான் ரொம்ப உயர்ந்தவன், அதாவது இது கணம், நான் பெருமை, அது தயவு செய்து அதற்காக இதை செய்யாதீங்க. அதனால தான் நிறைய சபையில் இந்த எடுத்து கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அது அவரை எடுத்து கொடுக்க வச்சுட்டாங்க, இவரை எடுத்து கொடுத்துட்டு வச்சுட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ இட், இப்படி செய்யாதீங்க. தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதை எடுத்து கொடுப்பதற்கான தகுதியை உடையவராக இருக்கு. இன்னும் சில இடங்களில் இந்த ரெவரண்ட் பட்டம் வாங்கினாதான் எடுத்து கொடுப்போம், பெரிய போதகர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சபையில் ஏற்கனவே அவர் போதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போதகர் இருப்பார், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வேதத்தின்படி தவறானது. அத்தனை நாள் அந்த சபையை நடத்துகிற ஒரு போதகர் இருக்கிறாரு, அவர் எடுத்து கொடுத்தா என்ன ஆகப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பதவியை பெற்ற ஒருவர் தான் வந்து எடுத்து கொடுக்கணும் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாம. பிளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, அடுத்து நம்பர் 4, எப்போது நாம் இதை எடுக்கலாம், எந்த நேரத்தில் எடுக்கலாம்? வேதம் சொல்லுகிறது இது ராப்போஜனம் பண்ணுகிறது அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் என்ன நம்புறாங்க, ராத்திரியில தான் பிரதர் அதை எடுக்கணும். என்னைக்குமே புதிய உடன்படிக்கையில நேரம், நாள், காலம் எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் அவங்க ராப்போஜனம் பண்ணாங்க? வெரி சிம்பிள், வாரத்தின் முதல் நாள் அவங்க அப்பம்பிக்கும்படி கூடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் முதல் நாள் எப்போ ஆரம்பிக்குது தெரியுங்களா? சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு. சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்க சண்டே வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூதர்களுடைய காலண்டர் பிரகாரம் சனிக்கிழமை 6 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ 6 மணிக்கு இவங்க ஜெபிக்க ஆரம்பித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து அப்புறம் அப்பம்பிக்கனா என்ன ஆகும்? நைட்டு தான் ஆகும். அதான் ராப்போஜனம். அப்ப யூத காலண்டர் முறைமையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமாக ராத்திரி நீங்க என்ன பண்ணலாம், அப்பம்பிட்டு ஆராதிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நேரம் காலத்தை பற்றி வேதவசனம் பேசவில்லை. அன்றைக்கு யூதர்கள் தங்களுடைய காலண்டர் பிரகாரம் அந்த அடிப்படையில் ஃபாலோ பண்ணாங்க. அதனால இன்னைக்கு நாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை காலையில் எடுத்தாலும் சரி, நைட் எடுத்தாலும் சரி, நீ எவ்வளவு தைரியானா பகல் 11 மணிக்கு நீ அப்பம்பிட்டு உங்கள் சபையாராக ஆராதிச்சிருப்பீங்க, சாயங்காலம் 7 மணிக்கு அல்லவா நீங்கள் அதை எடுத்திருக்க வேண்டும். தேவன் அப்படி கணக்கு கேட்கிறவர் அல்ல. அந்த முறைமை சடங்கு முறைமை, அதையெல்லாம் எப்பயோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பிரமாண காலத்திலேயே இழுத்து மூடிட்டார். சரி, எந்த நாளில் எடுக்கலாம்? 1 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, 2 மாதத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா, அல்லது எகோவா சாட்சிகள் மாதிரி வருஷத்துக்கு 1 டைம் எடுக்கிறதா? பிரியமானவர்களே, வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஸோ வாரத்தில் முதல் நாள் சீஷர்கள் அப்பம்பிக்கும்படி கூடி வந்திருக்கேன் என்று வசனம் சொல்லுகிறதுனால அப்படி அது வந்து நமக்கு ஒரு கட்டளையாக இல்லை. அவர்கள் என்ன பின்பற்றினார்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த அப்பம்பிட்டு ஆராதனையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் மற்ற சபைகளை நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு நான் குற்றம் சொல்லுவதற்காக இதை நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வருவீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம், நத்திங் ராங் இந்த. ஆனால் சிலர் என்ன என்ற காரணம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் எங்களுடைய சபை கூடி ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் வார வாரம் நாங்கள் அப்பம்பிட்டோன்னு சொன்னால் அது வந்து முடியாது, அதுக்கே வந்து டைம் போயிடும் அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நீங்கள் அதை எப்படின்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதே சபையில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் 2 காணிக்கையெல்லாம் எடுப்பாங்க. முதல்ல ஒரு காணிக்கை அப்படியே எடுத்து விடுவாங்க, அடுத்து இன்னொரு வருதுன்னு சொல்லி இன்னொரு காணிக்கை, அப்புறம் இன்னொரு ஒரு காணிக்கை, அப்படியே பேக் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் போகாது இவங்களுக்கு. ஆனால் தேவனை அப்பம்பிட்டு திருவிருந்தில் பங்கு பெறுவது மட்டும் டைம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவது எந்த அளவுக்கு நியாயம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நியாயமான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை பின்பற்றலாம்.
ஸோ தயவு செய்து யாராவது ராத்திரி தான் வந்து எடுக்கணும் அப்படிலாம் ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னா தயவு செய்து நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களை ஒரு சடங்குக்குள்ளாக பிரமாணத்திற்குள்ளே உங்களை கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஃபைனலாக அப்பம் பிட்டு ஆராதிக்கலைன்னா பாவமா பிரதர், இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்று. ப்ளீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நிறைய பேர் இந்த விஷயத்தில் தான் நம்ம விழுந்து போகிறவங்களா இருக்கிறோம். ஒன்று குறைந்த 11 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உங்களை நீங்களே நிதானித்தறிந்து பங்கு பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் பங்கு பெறும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது நம்மை நாமே நிதானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சிலர் இதற்கு பயந்துகிட்டு, தங்களை சரி செய்ய பயந்துகிட்டு இந்த அப்பத்திலே கை வைக்காமல் இருக்கிறாங்க. அதில் பங்கு பெற்றாதானே பிரச்சனை. நான் அப்பத்திலே கை வைக்காட்டி என்ன? பிரியமானவர்களே, நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும், நம்ம சபையாரோடு சேர்ந்து ஐக்கியத்தில் வர வேண்டும், நம்மை நாமே எப்பொழுதுமே மனம் திரும்பதில் உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு தீர்வாக கூட நீங்க என்ன வைக்கக்கூடாது. ஓ, அதுல பங்கு பெறாவிட்டால் நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பல. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுதலும் நீங்கள் பங்கு பெறுவதற்கு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? உட்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அதுல பங்கு பெறலைன்னா என்ன அர்த்தம்? நீங்க பாவத்தில் இருக்கிறீர்கள் அர்த்தம். அதுல பங்கு பெறாமல் இருக்கிறதுனாலதான் அதுதான் பாவமானு கேட்கறதை விட நீங்கள் அதுல பங்கு பெறுவதற்கு தயக்கம் காட்டுகிறீங்க பாத்தீங்களா? எதனால தெரியுமா? நீங்கள் பாவத்துல இருக்கிறதுனால. சில சமயங்கள்ல நியாயமான சில தடங்கல்கள் வரலாம். கொரோனா காலத்துல இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இருக்கு, அது தேவன் அறிவார். அதுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சடங்கு மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்க வந்து அப்பத்தை பிச்சுக்கிட்டு அப்படியே திராட்சை ரசத்தை குடிச்சு உங்களை நீங்களே அப்படியே திருப்திப்படுத்திக்கிற வேண்டிய வேலை இல்லை. இது சபையாரா நம்ம சேர்ந்து வரக்கூடிய செய்யக்கூடிய ஒன்று. அதனால இன்னும் சிலர், இந்த தடவை நான் சொல்ல மறந்துட்டேன், இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்மூடித்தனமா சடங்கா ஏதோ ஒரு இடத்துல போய் அந்த அப்பத்தை மட்டும் குடிச்சிட்டு வந்துடணும்னு நினைப்பாங்க, ஏதோ கோயிலில் தீர்த்தம் குடிச்ச மாதிரி. ப்ளீஸ், இது சபையார் அல்லது உங்களோட ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியத்தில் நாம் ஒரே அப்பத்திலும் நாம் இதுலேயும் பங்கு பெறுகிறோம், பாத்திரத்திலையும். அது அன்பை காண்பிக்கிறதா இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு குற்ற மனசாட்சி இருந்து விடுபட்டுடலான்னு அதை ஒரு தீர்த்தம் மாதிரி சடங்கு மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் எப்பொழுதும் செல்லுகிற ஐக்கியப்படுகிற சபையாரோடு அதை செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு இல்லைன்னா ஒரு சில நாட்கள் தவறி போனாலும் நத்திங் ராங் இன் தட். இன்னும் சிலர் இதில் பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க, இதில் பங்கு பெற்றால் நோய் போகும்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ், அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. எந்த ஒரு திராட்சை ரசத்தை குடிக்கிறதுனாலையோ இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளுகிறதுனாலையோ ஆசீர்வாதம் வந்துடும் தயவுசெய்து போய் பண்ணாதீங்க. வேதவசனம் என்ன சொல்லுகிறது நம்ம வாஸ்தவம் அல்லவா? அதை நீங்கள் பண்ணும்பொழுது கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க, அவ்வளவு தாங்க. நம்ம கர்த்தருடைய மரணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அவ்வளவுதான். இதை போய்கிட்டு நாம பெரிய ஆசீர்வாதம் மாதிரி அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நோய் போயிடும், இந்த மூட நம்பிக்கையில விடுங்க. தேவனிடத்துல ஜெபிங்க, அவர் சுகப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இட் ஓகே, தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதி தருவாராக. காட் பிளஸ் யூ.

சிந்திப்போம் செயல்படுவோம். இந்த காலத்து சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அறிவுன்னு நான் அடிக்கடி ஆச்சரியப்படுறது உண்டு. இவங்களை வளர்க்க நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். இவங்க அறிவை நல்ல வழியில பயன்படுத்த பெற்றோர்களாகிய நாம அதிக நேரம் அவங்களோட செலவழிச்சு நற்போதனைகளை சொல்லி கொடுக்கணும். ஒரு நர்சரி ஸ்கூல் கேன்டீன்ல ஒரு கூடை நிறைய ஆப்பிள் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஆப்பிளுக்கு மேல எடுக்காதீங்க, கடவுள் பாத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வச்சிருந்தாங்க. அடுத்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல ஒரு சின்ன பையன் போய் எழுதினான், எத்தனை சாக்லேட்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க, ஏன்னா கடவுள் ஆப்பிள் இருக்கும் கூடையத்தான் கவனமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி இவங்க செய்யும் அட்டகாசத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சிறுவன் அம்மா கிட்ட கேட்டான், அம்மா காந்தி தாத்தாவுக்கு ஏன் தலையில முடியே இல்ல? உடனே அம்மா ரொம்ப மேதாவித்தனமா, ஏன்னா அவர் எப்பவுமே உண்மைய பேசுனதுனாலன்னு சொல்ல, பையன் உடனே சொன்னான், ஓ இப்போ எனக்கு புரியுது ஏன் எல்லா பெண்களுக்கும் நீள முடி இருக்குதுன்னு. வகுப்புல டீச்சர் சிறுமியை பார்த்து கேட்டாங்க, உங்க அப்பா வயசு என்ன? 6 வயசுன்னு சிறுமி டக்குன்னு சொன்னான். டீச்சர் ஆச்சரியத்துல, அது எப்படி இருக்கும், பொய் சொல்லாதன்னு சொல்ல சிறுமி பதிலுக்கு, நான் பிறந்ததுக்கு அப்புறம் தானே அவர் அப்பா ஆனாரு, அப்படின்னா அவருக்கு 6 வயசு தானேன்னு கேட்டான். குழந்தைங்களை நம்ம குறைவா எடை போடக்கூடாது. அவங்க கிட்ட அலட்சியமா ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. அவங்க அறிவை பேச்சு திறனை நல்வழியில உபயோகப்படுத்த நாம ஊக்குவிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றத கேளுங்க, என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம்.